நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 சிராவண மாதம் 6ஆம் தேதி 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56:40. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரலோசை. பழியஞ்சி பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பாதிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. பொருள் சேர்க்கும் பொழுது பழிக்கு அஞ்சு சேர்த்து செலவு செய்யும்போது பகுத்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை. பழியஞ்சி பார்த்துன் உடைத்தா என் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். குரலோசை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடச்சி செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று ஜெர்மனி காமாட்சியம்மன் கோவில். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 6:15 பக்தி மாலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு 6:40 ஸ்ரீ லலிதாம்பல் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது வழங்குவோர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.

0: பசுந்தளி, பங்கேற்கும் செல்வி, எம் தன்விகா தர்ஷினி. 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:05 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்ற பிரைசஸின் நலமாய்வாழ. கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேரி, 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும், 10:00 சிந்தனை அரங்கம், நமது பூமி நமது பொறுப்பு என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி எம் தன்விகா தர்ஷினி, 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் அறியாமையை அகற்றுவோம் கல்லீரலை காப்போம். உலக கல்லீரல் அழற்சி நாளையொட்டி இந்நேரலையில் விளக்கம் தரவிருக்கிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் பரத்ராஜ் அவர்கள். 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம், ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் மேலப்பதி க அன்பழகன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை, 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 எல்எஸ்சி தொடரும், 4:00 ஊரும் உறவும் நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரலையாக உலா வரும், 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரேவ்ஸின் ஊரும் உறவும், 5:15 காலையோசை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லாமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை நலமாய் வாழ, சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள், 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எல்நினோ கால மாற்றம் பாதிப்பு குறித்து அரியலூர் மாவட்டம் கிரீடு வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கோ அழகுக்கண்ணன் அவர்களுடன் நேரும் கேட்கலாம் நிறைவு பகுதி. 8:00 காற்றில் வரும் கானம், 8:15 பாராளுமன்றத்தில் இன்று, 8:30 வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னால் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி, அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Neena Arikel. State governments of Bihar and Assam have decided to withdraw cases and other legal proceedings initiated against people who participated in protests over the alleged NEET UG examination irregularities. Bihar State Home Department assured that it will immediately initiate the legal process to withdraw all first information reports, FIRs, criminal complaints and show cause notices against agitators registered before 6 p.m. on 26th of July. As per the official statement, persons arrested or detained in connection with cases filed prior to the deadline will be released immediately. The government also guaranteed that no future direct or indirect action will be taken regarding incidents before the cut-off time. Assam's Home and Political Department also informed that cases had been registered in Assam in connection with the protests, resulting in the arrest of 13 persons. However, the state government has decided that no adverse legal action will be initiated by any of the police authorities within the state against those persons who have been involved in these protests. Foreign Secretary Vikram Misri met with Hua Chunying, Vice Minister of Foreign Affairs of China in Beijing, and reviewed the entire gamut of bilateral relations. Mr. Misri also discussed means of advancing the vision that India and China are partners. According to the Embassy of India in China, both officials also acknowledged the importance of maintaining peace and tranquility in the India-China border areas. Earlier in the day, Mr. Misri

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
1: புள்ளின் வாய் கீண்டானே, பொல்லா அரக்கனே, கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகாள் போதரி கண்ணினாய், குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே, பள்ளிக்கிடத்தியோ பாவாயினி, கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பவை. மரம் அகன்றால் அறம் அதில் வந்து ரசாயனம் செய்யும். அறம் தழைக்கும் முயற்சி இது. தீமைகள் அழிய வேண்டும், நன்மைகள் மேலாக வேண்டும். ஆண்டாள் நாச்சியின் வசீகரச் சொற்கள் அழகானவை, உயிர் துடிப்பு மிக்கவை. கோதைத்தமிழ் என்ற ஒரு தனி வகையே உருவாயிற்று. ஆண்டாளிடம் பொலிவு தவிர வேறு இல்லை. இங்கு பொலிவு என்பது பக்தி, உலகை உயிர்ப்பிக்க வல்ல பக்தி. அவை மந்திரச் சொல், கவிதைகளின் சொல், வசீகரச் சொல். நடக்கக்கூடியவற்றையே பேசும், உயிர் துடிப்போடு அறிவிக்கும். கனவுகளோடு அவை சம்பந்தப்பட்டவை. கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளைச் சொல்பவை. கனவுகள் நிழல்கள் அன்று. அறங்களுக்கு உட்படுத்தி பாருங்கள். கவிமனதிற்கு ஆணைகள், உத்தரவுகள் ஓப்பானவையாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டாள் மெய்மையோடு உரைகிறாள். ஆசைகள் ஏற்கத்தக்கவையாய் இருக்கின்றன. வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று. எல்லாச் சொற்களும் நற்சொற்களே, இவற்றை ஆராதிப்போம். ஆண்டாளை கவிதாயினியாகப் பார்ப்பது உத்தமமானது, விரும்பத்தக்கது, நியாயமானது, உயிர் துடிப்பு தருவது. ஆண்டாளின் சேவகர்கள் என்பதுண்டு. ஒருவருக்குச் சீடராக

0: வேண்டும் என்று முடிவு செய்வது பெரிதுதான். அது சிரமமான காரியம் என்றாலும் விரும்பத்தக்கது. அது முடியாத காரியம் என்றுதான் சில நேரம் நாம் சொல்ல வேண்டும். சாத்தியப்படாத புரட்சி என்பதுண்டு. ஆண்டாள் புரட்சி அலாதியானது. நிறைவு வெற்றிதான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சி இன்றும் நம்மிடையே அழகாக உலவிக் கொண்டிருக்கிறாள். வெண்பட்டு துகிலோடு சலங்கை ஒலிக்க கண்ணன் குழலை உள்வாங்கி அலங்காரமாக நர்த்தனமாடிக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்திற்காக மாறி மாற்றிவிடும் மாயம் இது. சிலரின் சொற்கள் மந்திரவாசனை பூசிக்கொண்டவை, மர்மம் அகற்றியவை, நேரில் உரையாடுபவை, பூடகமற்றவை, நல்லவை கேட்க வேண்டுமென்ற உந்துதலை தருபவை. ஆர்வம் என்பது ஆச்சரியம். ஆர்வம் மனவழிப்பட்டது. நாம் விரும்பிய எல்லைக்குள் இருப்பவை. அப்படியானால் அவை உயிர் துடிப்புள்ளவை, நம்மால் வசப்படுபவை. நாம் அதில் வசப்படும் போது தெளிவாக இருப்போம். நாம் என்பது மனிதகுலம்தான். குள்ளக் குடைந்து நீராடாதே. வாழ்க்கை மிக கொண்டாட்டமானதுதான். கள்ளம் தவிர்த்து கலந்தோர் எம்பாவாய். ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்கி உலவிடுவது பேரழகுதான் எங்கள் ஆண்டாள் நாட்டியின் வார்த்தைகள். ஆண்டாளுக்கான பாஷ்யங்கள், ஒரே நூல்கள், வேறு பொருள்களை தந்தாலும் விவரித்தாலும் எனக்கால சில வசீகரங்களை வைத்து கொண்டு காத்திருப்பதாக நம்புவது இதமானது. ஆண்டாள் நாச்சியார் பொது பொக்கிஷம் புதையல் அருமருந்து. விண்மீன் தோன்றிவிட்டதையும் பறவைகள் ஒலி எழுப்புவதையும் காட்டி விடியற்பொழுதை தோழிகள் உறுதி செய்கிறார்கள். காலை எழுந்தவுடன் முதற்காற்றி அன்றைய பொழுதை ரம்மியப்படுத்தும். அது புத்தம் புதிது. ஒரு பனிக்குவியலைப் போல தூய்மையானது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவா என்று உலகிற்குச் சொல்கிறாள். ஆண்டாளின் கிளிகூடப் பேசும். அதன் மொழிகூட கற்பதற்கு சுலபமானது. உண்மையை உபாசிக்கும்போது அந்த கிளிமொழி வசமாகும். புலர்காலைக்கான மௌனம் கூட வசீகரமானதுதான். மௌனத்தில் இருக்கும் அற்புத சங்கீதத்தை பிடிப்பது கூட சுலபந்தான். பௌளி ராகமாக, பூபால ராகமாக, மலையமாரதமாக, நிறைவாக ஆனந்த பைரவியாக வந்துவிடும். ஆணவம் மழிந்தால் நிரந்தரம் பெற்றிடுவேன். அதனால் ஆணவம் மழியட்டும். உங்களுக்கு அப்புறம் இறுதிகால பயம் இல்லை. ஆண்டாள் பெருமாட்டியின் அலைகளையா விளையாட்டை நாம் இவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாழ்தல் நெறி. ஆண்டாள் இறையழகின் உச்சம் என்று கொண்டாடுவோம். வாழ்தலின் இனிமையை புரிந்து கொண்டால் எல்லாமே அற்புதம்தான்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்கள் எனி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. விடுகின்ற இனிய பொழுதில் விநாயகப் பெருமானுக்காய் கானம் பாடியிருக்கிறார் டி.எல். மகாராஜ்.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இந்த ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 12 நாள் செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான

0: தேசத்திற்கான வளம் ONGC.
1: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
2: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
3: அப்போ ONGC நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
0: ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: உழவர்களுக்கு
7: பாத்தியா ரேவதி, உமா வீட்டு மாட்டோட நிலைமைய
8: என்ன துளசி சொல்ற? என்னாச்சு உமா வீட்டு மாட்டுக்கு?
7: அட, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன பிரச்சனைனே தெரியலையா? வாயில, கண்ணுல, மூக்குல இருந்து தண்ணியா வடிதான். வலிப்பு வந்த மாடு மாதிரி அவஸ்தப்பட்டு இருக்கான் ரேவதி.
8: நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது வயலுகள்ல மேய்ஞ்சிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
7: என்ன ரேவதி, நீயே பாத்துட்டு வந்த மாதிரி சொல்ற?
8: இதுக்கு போய் பாத்துட்டு தான் வரணும்னு இல்ல துளசி, நீ சொல்ற அறிகுறிய வச்சே தெரியுதே.
7: வயல்ல மேயிறது ஒரு தப்பா? அது இவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வருமா?
8: புரியாம பேசாத துளசி, வயல்ல கொஞ்சம் நாத்தையோ புள்ளையோ தின்னுட்டா ஒரு பிரச்சனையும் வந்துடாது. ஆனா எந்த மாதிரி வயல்ல மேயுதுன்றது இருக்குல்ல,
7: கொஞ்சம் தெளிவா சொல்லு
8: துளசி. பொதுவா வயல்ல ரசாயன மருந்தெல்லாம் அதிகமா அடிக்கிறாங்கல்ல, அந்த நேரத்துல இந்த மாடெல்லாம் வயல்ல போய் மேஞ்சா என்ன ஆகும்? இப்படிதான் நடக்கும்.
7: அந்த ரசாயன மருந்து தெளிக்கிறதுல இவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும்? அந்த வயல்ல விளையிற நெல்லத்தான அரிசியாக்கி சாப்பிடுறோம், அப்ப நமக்கும் பாதிப்பு இருக்குமா?
8: இதுல உனக்கு சந்தேகம் வேறியா என்ன? இது அப்படியே தெளிச்ச கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டதுனால பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு, நமக்கு சிறுக சிறுக இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா பாதிப்பு என்னமோ இல்லாம போயிடாது துளசி. உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா, உலக அளவுல இந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் வயல்ல தெளிக்கிறாங்கல்ல, அது மட்டுமே 2 மில்லியன் டன் தெளிக்கிறாங்களாம்.
7: என்ன ரேவதி சொல்ற?
8: ஆமா, உண்மையதான் சொல்றேன் துளசி. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துங்கதான் உணவு சங்கிலிய அதிகமா பாதிக்குதான், கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மையை உருவாக்குதான், பிறப்பு குறைபாட உருவாக்குதான், நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்துதான். ஒட்டுமொத்தமா பார்த்தா பூச்சி மருந்துகளால சுற்றுச்சூழலே மாறி போய் கிடக்குதான். தெரியுமா உனக்கு?
7: நீ பாட்டுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டே போற, கேட்க கேட்க பயமா இல்ல இருக்கு?
8: பயப்படுறது மட்டும் தீர்வு இல்ல துளசி, அதுக்கான மாற்று வழி என்னன்றது யோசிக்கணும்.
7: சரி அதை விடு, இப்ப உமா வீட்டு மாடி இப்ப இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்?
8: என்ன செய்யணும்? இப்ப கால்நடை மருத்துவமனைக்கு தான் அழைச்சிட்டு போகணும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா?
7: என்ன செஞ்சிருக்கணும்?
8: பூச்சிக்கொல்லி மருந்தடிக்கப்பட்ட வயல்ல ஓரத்துல தண்ணிய குடிக்கிறதோ இல்ல அதுல நெல்லு புல்ல மேயறதோ அனுமதிக்கவே கூடாது. அதே மாதிரி பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்கு கலக்கிற கலன் இருக்கு பத்தியா, அதுல வச்சு மாடுங்களுக்கு தண்ணியோ உணவோ கொடுக்க கூடாது. அதே மாதிரி மாட்டுக்கொட்டையோட உள்புறத்துல எதுக்காகவும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கிற வேலையை செய்யக்கூடாது. அது தீவனங்கள்ல கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்னதான் நம்ம மூடி வச்சு செஞ்சா கூட.
7: சரி, நீ சொல்லிட்ட ரசாயன பூச்சிக்கொல்லி தெளிக்கிறதுனால இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு, அதுக்கு மாற்று வழி என்ன?
8: மாற்று வழி இயற்கை விவசாயம் தான் துளசி. மருந்தடிக்கிறதுக்கு பதிலா பூச்சி எதிர்ப்பு பயிரை வளர்த்து உருவாக்கலாம். பூச்சி அதிகபட்சமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசி முயற்சியா ரசாயன பூச்சிக்கொல்லிய பயன்படுத்தலாம், அதுவும் ரொம்ப பாதுகாப்பான முறையில. தாவர வகையில பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியா வேம்பு, வசம்பு, இதுங்களெல்லாம் பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வழிய பாக்கலாம். ஒருவேளை உமா வீட்டு மாடு மாதிரி பூச்சிக்கொல்லி அடிச்ச இடத்துல போய் மேஞ்சிருச்சுன்னா அதிகமா வாயில உமிழ்நீர் வரும், மூச்சு திணறும், கழிச்சல் வரும், கண்ணு மூக்குல இருந்து தண்ணியா கொட்டும், வலிப்பு கூட வரும், வாதமும் வரும். இத கொஞ்சம் கவனிக்காமலே விட்டுட்டா மாடு இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
7: அடடா, என்ன கடைசியில இப்படி சொல்லிட்ட?
8: இதுதான் உண்மை துளசி.
7: சரி இரு இரு, நான் உமாட்ட போய் விஷயத்த சொல்லி உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக சொல்றேன்.
8: அதை செய்யும் முதல்ல.
6: கேட்டது உழவர்களுக்கு.
4: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட்

0: நியூசேகர்ஸ் காரைக்கால்.
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
7: அக்கா, வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
8: தஞ்சை உழவன்னா
7: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எல்லெண்ணெய்.
6: அன்பாய் வழங்குகிறோம் ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
9: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55500.
6: தஞ்சை உழவன்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
10: Best and Briefs.
11: Who makes?
12: Yin Sol Amod. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
13: வணக்கம். தான தர்மம் என்று சொல்கிறோம். வடமொழி சொற்களான இவற்றை தமிழில் பொதுவாக ஈக என்ற ஒற்றை சொல்லால் அழைக்கலாம். ஈதல், இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கிறது வள்ளுவம். கொடுத்து கொடுத்து புகழ் அடைவது ஓர் உயிரின் நோக்கமாக இருக்க வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, வரையறை ஏதுமின்றி, எந்த பாகுபாடும் இன்றி, எல்லா இடங்களுக்கும் ஒன்றே போல் வாரி வழங்கும் மழையை போன்ற ஈகையே உயர்வானது. தானம் என்பது பொதுவாக முகம் தெரியாத ஒருவருக்காக அவர் கேட்காமலேயே கொடுப்பது. தர்மம் என்பது ஒருவர் கேட்ட மாத்திரத்தில் உடனே தருவது. கொடுப்பதில் சிறந்தவன் தர்மனா கர்ணனா என்றெல்லாம் விவாதிக்கும் அளவிற்கு இருவருமே தான தர்மத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தனர். ஒருமுறை கர்ணன் எண்ணெய் வைத்து குளிக்கப் போகும் பொழுது ஒரு முதியவர் தனக்கு ஏதாவது கொடுத்து உதவும்படி வேண்டினாராம். அப்போது அவர் கையில் இருந்த தங்க எண்ணெய் கிண்ணத்தை இடக்கையால் எடுத்துக் கொடுத்தாராம். இடக்கையால் தானம் வழங்குவது முறையல்லவே என்று கேட்டதற்கு, ஆமாம், அதை நான் அறிவேன், ஆனால் நான் இடக்கையிலிருந்து வலக்கைக்கு மாற்றும் கொஞ்ச நேரத்திற்குள் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை கொடுக்க வேண்டுமா என்ற எண்ணம் வந்துவிடலாம். தானமும் தர்மமும் செய்வதற்கு அடுத்த நொடி வரை கூட காத்திருக்க கூடாது என்றாராம். குருஷேத்திர வெற்றிக்கு பின் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை ஆளத் தொடங்கினர். பாண்டவர்கள் ஐவரும் தனித்தனி மாளிகைகளில் வசித்தனர். மக்கள் எந்நேரத்திலும் எந்த உதவிக்காகவும் தங்களை நாடலாம் என்று சொல்லி ஐவர் வீட்டு வாசலிலும் ஒரு முரசை வைத்தனர். உதவி வேண்டுவோர் அந்த முரசை ஒலிக்கச் செய்தால் உதவி கிடைக்கும். நாட்டின் கடைக்கோடியிலிருந்து ஒரு முதியவர் தர்மரிடம் உதவி பெறும் பொருட்டு வந்தார். அவர் அரண்மனையை வந்தடைய நள்ளிரவு ஆகிவிட்டது. எனினும் முரசை ஒலிக்கச் செய்தார். தர்மன் விழித்துக் கொண்டு காவலர்களை அனுப்பி செய்தியை அறிந்து வரச் சொன்னார். அவர்கள் முதியவர் உதவி தேடி வந்திருப்பதை கேட்டறிந்து வந்து, இப்போது நள்ளிரவு ஆனபடியால் காலையில் அவருக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படும் என்று கூறி அவரை அனுப்பி வைக்க சொன்ன தர்மன் உறங்கச் சென்று விட்டார். இதை அறிந்த முதியவர் வருத்தத்துடன் சற்று தொலைவில் இருந்த பீமனின் மாளிகையின் வாசலில் இருந்த முரசை தட்டினார். தூக்கம் கலைந்து வெளியே வந்த பீமன் விவரம் அறிந்து, இப்போது நள்ளிரவு ஆனபடியால் அரண்மனை கஜானா பூட்டப்பட்டிருக்கும், எனவே இப்போதைக்கு இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன் கைகளில் அணிந்திருந்த மணிகள் பதித்த விலையுயர்ந்த காப்பை கழற்றி முதியவரிடம் கொடுத்தார். முதியவர் பெருமகிழ்ச்சியுடன் பீமனை வாழ்த்துவிட்டு சென்றார். மறுநாள் காலை பீமன் தர்மரின் மாளிகை வாசலில் இருந்த முரசை தன் பலம் முழுக்க பயன்படுத்தி அடித்தான். ஏதோ அவசரம் என்று உணர்ந்த தர்மன் வாசலில் பீமனை கண்டு ஆச்சரியத்துடன் காரணம் கேட்டார். இன்று தூங்கச் சென்ற நாம் நாளை நிச்சயமாக உயிருடன் இருப்போம் என்று தெரிந்ததனால்தான் நீங்கள் அந்த முதியவரை காலையில் வரச் சொன்னீர்கள். முக்காலமும் உணர்ந்த தங்களிடம் அந்த வித்தை கற்கவே வந்தேன் என்றான் பீமன். தர்மருக்கு தன் தவறு புரிந்தது. ஒருவருக்கு உதவி செய்வதில் கால

0: தாழ்த்தக்கூடாது. அன்பானவர்களே, பிறவி பெருங்கடல் நீந்தி கரை சேர இறைவன் திருவடியை மட்டுமல்ல உயர்ந்த தர்மத்தையும் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேர்கள் எதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கி ஒரு தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாட தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கி ஒரு பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
7: பூமேக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
8: பூமேக்ஸ். ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
2: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்றிரவு 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில், நாளை 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலுமோ. நமது காரைக்கால் பண்பலையில் இன்று ஒளி உலா வரும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம், 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடச்சச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், மாலை 5 மணிக்கு சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரின் வாங்க பேசலாம். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவி மடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள்.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளாா்.

0: பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாகு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்நினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்நினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண் துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும் மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காலநிலை மாற்றம் விவசாயிகளை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்நினோ பாதிப்பால் வறட்சிக்குள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்நினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக PPFM எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டா

0: இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அன்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55 முப்பது நொடி.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் துளிர்க்கவிருக்கிறது பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?

0: வணக்கம் பாப்பா.
1: வணக்கம் அக்கா.
0: உங்க பேர் என்ன?
1: என்ன
0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: தன்னங்குடியில இருந்து வரோம்.
0: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: கதை.
0: எதை பத்தின கதை சொல்றதா இருக்கீங்க?
1: தானியத்தை காணவில்லை கதை சொல்ல போகிறேன்.
0: எங்க சொல்லுங்களே?
1: ஒரு ஊர்ல பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சான். அந்த காட்டுல ஒரு மரத்துக்கீழே ஒரு எலி பொந்து இருந்துச்சான். அந்த எலி பொந்துல இரண்டு எலி இருந்துச்சான். அந்த பக்கம் வந்து விவசாயி ஓய்வா இருக்குன்னு அந்த மரத்துக்கீழே உட்கார்ந்தாராம். அப்ப வந்து அவர் பையில வந்து தானியத்தை எடுத்துட்டு வந்தாராம். தானியத்தை எடுத்துட்டு வரும்போது கீழே வச்சுட்டு அவரும் உட்கார்ந்தாராம். வாசத்தை தேடிட்டு வெள்ளை எலி வந்துருச்சான். வந்தோடனே எட்டி எட்டி பார்த்துச்சான் பைய. எட்டுல இன்னொன்னே பைய கடிச்சு எடுத்து சாப்பிட்டுச்சான். அதுக்கப்புறம் விவசாயி எஞ்சி போனாராம். விவசாயி சொன்னாராம், என்னடா வெயிட்டே இல்லை சொல்லிட்டு எடுத்து பைய பார்த்தாராம், ஓட்டை இருந்துச்சான். ஓட்டையா இருக்கா சரின்னு சொல்லிட்டு அதே போலவே நடந்துகிட்டே இருந்துச்சான் நிறைய நாட்கள். ஒரு நாள் விவசாயி பார்த்துட்டு மிளகாயை வெயிட்டு எடுத்துட்டு வந்தார். எலி அதே போலவே தானியம் நினைச்சிட்டு மிளகாயை சாப்பிட்டுச்சான். சாப்பிட்ட உடனே எலி சொன்னிச்சான், ஐயோ காரமா இருக்கே, ஐயோ காரமா இருக்கேன்னு சொன்னிச்சான். விவசாயி பார்த்து சிரிச்சாராம்.
0: சூப்பரா கதை சொன்னீங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்க பொருள் நம்ம ஆசைப்பட்டா நம்மளுக்கு தான் துன்பம்.
0: சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன்.
0: சரிங்கம்மா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் பிஎஸ்ஆர், காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேபின் துளிர்த்தது பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப், கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் 7 மணி. நேர்களை இனி கேட்டு மகிழலாம்.
9: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம்.
10: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், அம்மாச்சத்திரம், பழைய பேருந்து நிலையம், காரைக்கால்.
11: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம். வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
12: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம்,
11: காரைக்கால்.
13: வணக்கம் நேயர்களே. அதிகாலை பொழுதில் சூரியனின் வெளிச்சம் கண்டேன். அழகான வானத்தில் பறவைகள் பறக்க கண்டேன். அன்பான நண்பர்கள் உள்ளத்தில் நல்ல நட்பு கொண்டு தங்கமான நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்வோமா? புதுமையாய் தொடங்கும் ஒரு இளமையின் இனிய ராகம் இதோ

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், கிரானைட், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: சிறகு விரித்தால் வானம் வசமாகும், செயல்பட தொடங்கினால் வாழ்க்கை வசமாகும்.

0: நாடும்
1: தங்கமான நேரம்
2: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ், கிரானைட், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர், குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: உன்னை பார்த்த அந்த நொடியை என்னை நான் துளைத்து விட்டேன். துளைத்த என்னை தேடும் பொழுது உன் காதலையும் கண்டுவிடுகிறேன்.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதேயமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால்.

0: சிஎஸ்ஆர் டைம்ஸ் அண்ட் கிரானைட், அம்மா சத்திரம் காரைக்கால், பழைய பெருந்தலையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல் ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2 கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாக்கா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல்மின் நிலைய

0: மாநிலங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர துபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2 கட்டத்தின் கீழ் 99% வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000 மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக்கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25 முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான 8வது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள

இஸ்ரேல் பிரதமர் மற்ற நாடுகளின் தலைவர்களை விட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின்போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0

0: கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் மானவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதீப்தா முகர்ஜி, யஜஸ்வினி கார்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளுதூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் நேரம் 7:25:35.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார்கோயில்.
4: இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா.
1: இயற்கையை நேசிப்போம், மரங்களை வாசிப்போம் என்று உலக இயற்கை பாதுகாப்பு நாள். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
5: மீனாட்சி கண் மருத்துவமனை
6: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
5: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
7: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
11: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
12: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
13: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
14: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
15: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
16: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
17: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
18: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
19: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேர்கள் இனி கேட்கலாம். சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளும்

0: கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார் பைகள், ஓசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார். இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார். ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு. நிகழ்ச்சிகளையெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது. அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா, அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி. அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் உங்ககிட்ட இருக்கான்னு. சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அங்கே விசாரித்தாங்க. அந்த புத்தகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க. அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம், புத்தகம் வந்திருக்கு சரி, அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாதே அப்படிங்கிற சந்தேகம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியம், இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் உலக பொருளாதாரம் சம்பந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது. அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளவு ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற தைரியம். இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க. புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல, யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேற ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது. உடனே எல்லாரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டர் இருக்குல்ல பதிவேடு, அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க. அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லாரும். அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது. அவர் தான் பேரறிஞர் அண்ணா. நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர். படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக. அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்குறார், டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு. ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர். நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறனே அப்படின்னாரா அண்ணா. ஏன் ஏதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார். இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர். அவர் தான் அறிஞர் அண்ணா. சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது. சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார். போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வா, அப்போ தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். காதலன் உடனே காட்டுக்கு போவான், ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்லை கொண்டுக்கிட்டு வருவான். அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில். இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது. இப்போலாம் காதலன் கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வான்னு யாராவது சொன்னால் புலி தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்,
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் காரை

0: எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கிய ஒரு உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
1: திசையட்டும் வானலையில் நின்று இசை மீட்டும் காரை பண்பலை 100.3.

0: இயற்கை நமக்கானது, நாம் இயற்கையானவர்களா? சிந்திப்போம். இன்று உலக இயற்கை பாதுகாப்பு நாள். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். சுற்றித் தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா, எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம் நற்பண்புகளை நிரூபித்து வெளிப்படுத்துவதற்கான ஒரு சோதனையாகும் என்ற இந்த நற்காலையின் நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். காலை கதிரவன் எழிலாட, வெண்முகில் வானில் விரைந்தோட, கருமுகில் விண்ணில் கலைந்தோட, நறுமண மலர்கள் எதிர் விரித்து அசைந்தாட, தருமண தேனன தும்பிகள் இசைபாட, புலர்ந்த காலை பொழுது இனிதாய் நடைபோட, மலர்ந்த நாளை எண்ணி மனம் இசை தேட, நானில் விடுத்த அம்புகளாய் தேனில் குழைத்த பாடல்களோடு வரும் இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே.

பூபாலம் இசைத்த வேலை காலை காம்போவின் இசை வேளை. இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காலை காம்போ. காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தின் கீழ் கொச்சி

0: விசாகப்பட்டினம் மற்றும் சென்னையில் அமைந்துள்ள மத்திய அரசு நிறுவனமான மீன்வளம் மற்றும் கடல்சார் பொறியியல் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தில் அறிவிக்கப்படவிருக்கும் பிரிவுகளில் நடப்பு கல்வியாண்டில் சேர தேர்வு செய்து அனுப்புவதற்கு இவ்வலுவலகத்தால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மீன்பிடிக்கலன் மாலுமி பயிற்சி, கடல்சார் பொறுத்துணர் பயிற்சி இரண்டும் 24 மாதங்கள் அதாவது 2 ஆண்டுகள். தேவையான பொது தொகுதிகள், பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் புதுவை மாநிலத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும், சான்றிதழ் இணைக்க வேண்டும், 10ஆம் வகுப்பில் SSLC அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சியுடன் கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தில் முறையே 40 விழுக்காடு மதிப்பெண் பெற்றவராக இருத்தல் வேண்டும், அதற்கான சான்றிதழும் இணைக்க வேண்டும். வருகிற 1/8/2026 அன்று 15 முதல் 20 வயதிற்குள் இருத்தல் வேண்டும். 2/8/2006 முதல் 1/8/2011 பிறந்தவர் மட்டுமே தகுதியானவர்கள். மீன்பிடி படகில் அளிக்கப்படும் கடின செயற்முறை பயிற்சிக்கு தகுந்த உடற்தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். மீன்பிடி கள மாலுமை பயிற்சியில் சேர விரும்புவோர் டிஜி ஷிப்பிங்கால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர் நடத்தும் கண்பார்வை பரிசோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும். பயிற்சிக்கு தேர்வு பெற புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையினரால் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வானது ஆங்கிலம், கணிதம், பொது அறிவியல் மற்றும் மீன்வளம் சம்பந்தமான பாடங்கள் கொண்டதாக இருக்கும். நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை ஸ்டைஃபன் மாதம் 1500 வழங்கப்படும். பயிற்சியில் சேரும் பொழுது 20,000 ரூபாய்க்கு பொறுப்பு உறுதி பத்திரம் செக்யூரிட்டி பாண்ட் அளிக்க வேண்டும். மேலும் நிறுவனமான மீன்வளம் மற்றும் கடல்சார் பொறியியல் தொழில்நுட்ப பயிற்சி வளாகத்தில் தங்கும் வசதி அளிக்கப்படும். இந்த பயிற்சிக்கு உரிய அச்சிடப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் 15/7/2026 முதல் அனைத்து அலுவலக வேலை நாட்களில் காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31/7/2026 மாலை 5 மணிக்குள் இவ்வலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதாவது இந்த மாதம் 31ஆம் தேதி நிறைவு நாள் மாலை 5 மணி வரை இவ்வலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அறிவித்திருக்கிறது.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: இனிய காலை பொழுதில் இதமாய் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலையின் காலை காம்போ.

0: இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்து இருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: பத்ம விருது

தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் பல்வேறு துறைகளில் தலை சிறந்தவர்களாகவும் தனி நபராக சாதனை புரிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அதாவது கலை, இலக்கியம், இசை, பெயிண்டிங், சிற்பத்திறன், போட்டோகிராஃபர், சினிமா ஆகிய துறையினர் தேசிய அளவில் தன் திறமைகளை நிரூபித்தவர்களாக இருத்தல் வேண்டும். பொதுநலத் தொண்டு, தன்னார்வ தொண்டு, சாதி சமய தொண்டாற்றியவர்கள், பொதுமக்கள் சேவை, சட்டம், பொது வாழ்க்கை, அரசியல் ஆகியவற்றில் சேவை புரிந்தவர்கள், அறிவியல், பொறியியல், விண்வெளி ஆராய்ச்சி, நியூக்ளியர் அறிவியல் ஆகிய துறைகளில் சாதனை படைத்தவர்கள், நாட்டு வணிகம் மற்றும் தொழிற்சாலை, வங்கி, பொருளாதாரம், சுற்றுலா ஆகிய துறைகளில் சாதனை படைத்தவர்கள், மருத்துவ ஆராய்ச்சி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, அலோபதி, இயற்கை வைத்தியம் ஆகியவற்றில் சாதனை புரிந்தவர்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தியவர்கள், கல்வி, பத்திரிகை, கல்வி கற்பித்தல், நாவல், கவிதை, பாடல், கல்விக்கான முன்னேற்ற சேவை ஆகியவற்றில் சாதனை படைத்தவர்கள், அரசாங்கத்தில் மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் மற்றும் அரசாங்கம் மேம்பாடு அடையச் செய்தவர்கள், விளையாட்டுத் துறையில் தேசிய பன்னாட்டு அளவில் புத்தகம் பெற்றவர்கள், மலையேற்றம், விளையாட்டுத் துறையை மேம்படுத்தியவர்கள், விளையாட்டினை ஊக்கப்படுத்தியவர்கள், பன்னாட்டு அளவில் போட்டிகளை சிறப்பாக நடத்தியவர்கள், பன்னாட்டு அளவில் யோகாவில் பதக்கம் பெற்றவர்கள், இந்திய கலாச்சாரம், மனித உரிமை நிலைநாட்டல், வன பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு காப்பாற்றுதல் போன்ற சாதனைகளை நிகழ்த்தியவர்களுக்கு பத்ம விருதுகள், அதாவது பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்ம பூஷன் ஆகிய விருதுகள் இந்திய அரசால் வழங்கப்பட உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் சாதனை புரிந்தவர்கள் இந்த விருதிற்கான விண்ணப்ப படிவம் இதர விவரங்களை https://awards.gov.in என்ற இணையதள முகவரி மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவங்களை https://awards.gov.in என்ற இணையதள முகவரியிலேயே 3/8/2026 பதிவேற்றம் செய்யுமாறு தெரிவிக்கப்படுகிறது. பத்ம விருது பெறுவதற்கு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சாதனை புரிந்தவர்கள் பயன்பெற வேண்டும் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை காம்பு தொடர்கிறது. சேவை செய்திகள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் செம்போடை அருள்மிகு விளிமாரியம்மன் ஆலய ஆடி உற்சவத்தில் இன்று 5வது நாள் மண்டகப்படி. நாகப்பட்டினம் மாவட்டம் வாழ்மங்கலம் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் தீமிதி திருவிழாவில் இன்று தர்மர் பட்டாபிஷேகம். கேட்டது சேவை செய்திகள்.

தளத்திரு துணை அஞ்சலகம் அறிவிக்கப்படவுள்ள புதிய முகவரிக்கு மாற்றப்படுகிறது. புதிய முகவரி கதவு எண் 12 நான்காவது குறுக்கு தெரு நேரு நகர் தளத்திரு 6/9/6/5. அறிவிக்கப்பட்ட புதிய முகவரியில் 25/7/2026 முதல் அனைத்து அஞ்சல் சேவைகளும் வழங்கப்படும். அனைத்து அஞ்சல் பரிவர்த்தனைகளுக்கும் புதிய அலுவலகத்தை அணுகுமாறு பொதுமக்களிடம் துணை அஞ்சல் அதிகாரி கேட்டுக்கொள்கிறார்.

0: இதம் தரும் இனிய காலை பொழுதில் நம்மை இதுவரை இணைத்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: வந்தாச்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுக்காக காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரர் எம் எம் கலியபெருமா. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
7: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
8: நேயர்களுக்கு வணக்கம். வெற்றி அப்படிங்கிறது ஒரே நேரத்துல கிடைச்சிருமா ஒரே தடவையில கிடைச்சிருமா அப்படின்னா முயற்சி செஞ்சுட்டே இருந்தாதான் வெற்றி கிடைக்கும். எல்லா முயற்சியும் வெற்றி அடையாது, ஆனா சில முயற்சிகள் வந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பையன் அவன் வாழ்க்கையில முதல் ஆப்பிள் சாப்பிடுறான், மரத்தை பாக்குறான், அந்த ஆப்பிள் பறிச்சு கொடுக்குறாங்க, கட் பண்ணி கொடுத்தோன்னே சாப்பிட ஆரம்பிக்கிறான், அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப அவங்க அப்பா பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், அப்பா இந்த மரத்துல நிறைய ஆப்பிள் இருக்கு, இந்த ஆப்பிளை கட் பண்ணா அதுல ஒரு விதை தானே இருக்கணும், ஏன் இவ்வளவு விதை இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பா சொல்றாரு, அந்த ஆப்பிள் மரம் கூட நிறைய மரத்தை உருவாக்குறதுக்கு விருப்பப்படுது, அதனாலதான் அதுல ஒரு விதை இருக்காது, நிறைய விதையை கொடுத்துருக்கு, ஏன்னா ஒரு சில விதை முளைக்காம கூட போகலாம், ஆனா நிறைய விதைகள் இருந்ததுன்னா எப்படியோ சில விதைகள் முளைச்சிடும். அப்ப அந்த ஆப்பிள் கூட தெரிஞ்சிருக்கு நம்மள்ட்ட இருக்கிற விதையை வச்சுக்கிட்டு நிறைய மரங்களை உருவாக்கணும்னு. இப்படிதான் மனுஷங்க வந்து நிறைய முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க, அவங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அடையுமானா அது சொல்ல முடியாது, ஆனா முயற்சி பண்ணிட்டே இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ல நம்ம வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம். அப்ப அந்த வெற்றி அடையறதுக்கு நம்ம முயற்சிங்கிற விதைய வந்து நம்ம எப்படி விதைக்கிறோமோ அதே போல நம்ம வந்து வெற்றி

0: செய்யணும் அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்ப நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, அந்த காரியத்துல முயற்சி அப்படிங்கறத வந்து இடைவிடாம செஞ்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்யறது, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பண்றது, அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பண்ணிட்டு எனக்கு வெற்றி கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. அந்த முயற்சியை தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய செய்ய அந்த முயற்சி வந்து வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துடும். அப்ப தோல்வி அப்படிங்கறது வந்து உங்க அகராதிலே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ணக்கூடிய முயற்சி ஒரு உத்வேகத்தோட, ஒரு உந்துதலோட, ஒரு முழுமையா நம்ம வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா அதுல கன்ஃபார்மா வெற்றிங்கிறது வந்து கேரண்டி. அப்ப வெற்றி அடையறதுக்கு உங்க மனசை தயாராக்கிங்க. வெற்றி அடையறதுக்கு உங்க மனசுக்குள்ள வந்து அந்த நல்ல விதைகளை போடுங்க. அந்த ஆப்பிள் வந்து நிறைய விதைகளை கொடுக்குற மாதிரி உங்க மனசுக்குள்ள நிறைய விதைகள் இருந்ததுன்னா, ஒரு விதை பழுதடைஞ்சு போனா கூட மற்ற விதைகள் வந்து உங்களை ஊக்கப்படுத்தி அதுல ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி அடைஞ்சவங்க எல்லாரும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல, ஒரே ஸ்ட்ரோக்ல ஜெயிக்கல. அவங்க பாத்தீங்கன்னா பல முயற்சிகள் செய்து அதுல பல அனுபவங்களை பெற்று அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் அது மாரி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, முயற்சிக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட ஃபுல் எஃபர்ட் போடுங்க. அப்படி நீங்க செஞ்சு அந்த முயற்சி வெற்றியை கொடுக்குது அப்படின்னா அதுதான் உண்மையான வெற்றி. ஸோ நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். முயற்சி பண்றதுக்கு தயங்காதீங்க. ஒரு சிலந்தி கூட பாத்தீங்கன்னா ஒரு கூடை பிரிச்சிட்டுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப திரும்ப அது முயற்சி பண்ணி புது கூடு கட்டிக்கிட்டே இருக்கும். எத்தனை முறை வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அது கூடு கட்டுறதை நிறுத்தவே நிறுத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதோடைய வேலை திரும்ப திரும்ப கூடு கட்டுறது. அதே போல நம்மளுடைய வேலை திரும்ப திரும்ப வெற்றி அடையிறது. ஒரு வெற்றி அடைஞ்ச உடனே லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காராதீங்க. முதல் வெற்றி வந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு மைல் ஸ்டோன். முதல் வெற்றிக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். ஒரு விஷயத்துல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னா அதை தொடர்ந்து நிறைய வெற்றிகளை ரொம்ப சர்வசாதாரணமா ஈஸியா அடைய முடியும். சோ அந்த வெற்றியோடைய சூத்திரத்தை அடையாளம் கண்டுபிடிங்க. உங்களால ரொம்ப சூப்பரா வந்து வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்துக்கும் நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை
4: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: சிந்தனை துளி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: என்ன நேர்களே, டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா?

நிகழ்ச்சி வருகிறது. இது உங்க மனசுக்கு பிடிச்ச துள்ளி வரும் பாட்டு. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் எப்பொழுதுலேருந்தே அழைச்சி

0: இருக்கலாம். 0436823121231 இந்த எண்ணிலும், அல்லது 0436829948408 இந்த எண்ணிலும், அல்லது 0436829948408 இந்த எண்களில் அழைக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீர்களே கேட்டிங்களா அப்படின்னா,
1: பாட்டு வேணுமா, ஒரு பாட்டு வேணுமா,
2: என்னத்தை சொல்ல வர்ற?

0: ஆஹா
1: என்னப்பா ஆஹா ஓஹோனு ஒரே அனத்தல இருக்கு. என்னாச்சு உனக்கு அங்க?
0: அதுக்காக நீங்க
2: என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடிப்படுவேன்.
0: பாட்டெல்லாம் பாட மாட்டேங்க, ஆனா உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை நிச்சயமா நான் கொடுக்க போறேன். உங்களுடைய விருப்பமான இது துள்ளி வரும் பாட்டு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில நீங்களும் நிறைய பாடல்களை கேட்கணுன்றதுல தொலைபேசி இணைப்புல வந்துகிட்டே இருக்கீங்க. மற்ற நேர்களும் நான் சொன்ன அந்த எண்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் காரைக்கால் பண்பலைக்காக துள்ளி வரும் பாட நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்துல ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். ஆமாம் போட்டிருக்கீங்க என்ன அப்படின்றீங்களா? ஆமாங்க, அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, வெற்றிலையின் தாயகம் எது? வெற்றிலையின் தாயகம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறேன். இதுக்கான விடைய காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் அதுக்கான பதிலை சொல்லுங்க. யாருங்க அது? ஓ பாட்டா, சொல்லுங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோடனே நான் யாருங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். பாட்டு ஓடிட்டு இருக்கு பக்கத்துல. இணைஞ்சிருங்க, மகிழ்ந்துருங்க. இது நம்ம காரைக்கால் பண்பலையில துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நிகழ்ச்சியில் உங்களோட உங்க ஆர்ஜே மம் கலிய பெருமாள்.

0: நீர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: திருவாரூர் GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நீங்களே தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி துள்ளி வந்துட்டு இருக்குங்க. நம்ம நேயர்கள் கேட்ட பாட்டுகள்லாம் இது துள்ளி வரும் பாட்டு. பாட்டு கேட்க போற நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க, எங்கிருந்து?
2: சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க சரவணா கமலேஷ்.
2: தபாலி படத்திலிருந்து
0: நிருப்புடா கேட்கலாம். நன்றி
2: சார்.

0: நீர்களை வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது. கடலலை உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை தினம் காரைக்கால் FM 100.3. அபிபேரிச்சி நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
3: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும்
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நீங்களே நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 9:00 நலமாய் வாழ நிகழ்ச்சியில்
6: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். கேட்க காத்திருங்கள் நேர்களே, நிகழ்ச்சி இன்று காலை 9:00. துளி உரும்பாடு நிகழ்ச்சிக்காக பாடல்களை கேட்கறதுக்காக நம்ம நேர்கள் லைன் கட்டி வரிசையில் வந்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? சரி, வரக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: காரைக்கால் பண்பலையின் கலக்கல் மன்னன் கலிய பெருமாள் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
7: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுல் அமீர் ராஜா சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா இருக்கும் சாகுல் ஹமீத் ராஜா. உங்களை போலவே சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
7: எனக்கு வந்து டான் படத்துல இருந்து ஒரு அழகான பாட்டுல சார், பிரைவேட் பாட்டு என்ற ஒரு துள்ளான பாடல் சார்.
0: சரி, வந்துட்டே இருக்கு அந்த பாட்டு. காலை நேரம் பரபரப்பா சுறுசுறுப்பா இருக்கிற இந்த நேரத்துல சூப்பரான பாட்டு கேட்டு இருக்கீங்க, வந்துருக்கே இருக்கு. கேளுங்க. நன்றி
7: நன்றி சார்.
0: நன்றி.

0: நகராட்சி உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: நீங்கள் நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. துளிவரும் பாட நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் சார்.
2: வணக்கமா, யாரு பேசுறீங்க?
3: என்ன
2: படத்துல என்ன பாட்டு?
3: எனக்கு தசரா பாட்டு.
2: சரி, கேக்கலாமா?
3: கேக்கலாம் சார்.
2: நன்றி.

ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்களே, இன்று உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள். இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். சமூக அக்கறையோடு நமது காரைக்கால் பண்பலை 100.3. கேட்டுட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க. வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள்
2: ஆடித்திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: நெகளை நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:40 ஸ்ரீலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும். என் சொல்லமது
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: வான் அலைகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துளிர் மட நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம நேர்கள். சூப்பராக போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலை நேரம் இல்லையா? காரைக்கால் எஃப்எம் கேட்கறதே செம்மையா இருக்கும். அதுல துள்ளி வர்ற பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம நேர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ஒரு சில இடத்த பாட்டு கேட்க போற நீர் யாரு கேட்கலாம்? வணக்கம்.
7: வணக்கம் சார். காலை வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: வேதாரணி வட்டம் செம்போடையிலிருந்து எஸ் கே பாஸ்கரன் பேசுறேன் சார்.
3: சொல்லுங்க பாஸ்கரன்.
7: தங்கலான் படத்துல இருந்து மினிக்கி மினிக்கி.
3: சரி, பாட்டு வருது கேட்கலாமா?
7: கேக்கலாம்.
3: நன்றி நன்றி. நேரில் எந்த பாட்டு வரும்? பாட்டு வர்றதுக்கு முன்னாடி

0: நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. நீங்கள் நமது காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்க ஒரு காரைக்கால் காரியாலற்றை கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா, எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தூணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரை கல்பன்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா கால நேரத்தை அனுபவிச்சுட்டே இருக்கீங்க, நம்ம காரைக்கால் எஃப்எம் கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகே, பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் சார்.
6: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
7: மேலவாஞ்சிலிருந்து பாத்திமா பேசுறேங்க சார்.
6: சொல்லுங்க பாத்திமா அம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டுங்க?
7: பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து பொன்னி நதி பார்க்கணும்.
6: சரி, கேக்கலாம். நன்றி. அடி 18 வந்துட்டே இருக்கு இல்லையா?
7: ஆமா சார்.
6: நன்றிமா, வந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேர்களே, வங்க கடலோரமாய் அழகாய் எடுகிறது கடல் அலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நிலதுளியூரும் பாட நிகழ்ச்சிக்காக நேரில் கேட்குற பாடல்களை கொடுக்குற அதே வேளையில் காரைக்கால் பண்மலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதை அதுக்கான விடைகளை நம்ம நேர்களை அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தவறான விடைகள் சொன்னாலும் நிறைய நேர்கள் கரெக்டான விடை தான் சொல்கிறீங்க. வெற்றிலையின் தாயகம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு மலேசியா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அந்தந்த யார் யார் நேர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம காரைக்கால் பண்பலையில் 2 ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக ஊர் ஊராக தேடி போவோம் இல்லையா, அதுவும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு. இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம்? ஒருவேளை

0: என்னங்க இது இந்த ஊர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் இருக்கிற ஊர் மாதிரி தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராச்சே. அப்படின்னா ஆமாங்க, இந்த இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? இன்றைக்கி நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திலிருந்து தான் இன்றைக்கி நேர்களை சந்திக்க போகிறோம். நாகை மாவட்டம் நீலப்பாடி பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க.
0: புள்ளி உரும்பாடு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போகிற அடுத்தடுத்த நேயர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் யார், வணக்கம்.
2: நீங்க காலை வணக்கம், சித்ராம் வணக்குடி.
0: சொல்லுங்கம்மா சித்ராம்மா.
2: படம் கும்பன் அடி கருப்பு நிறத்தில் அந்த பாடல் கொடுங்க
0: கேட்கலாமா? நன்றி, வந்துட்டே இருக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர்க்கு பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: நேர்களுக்கு வழங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: டெல்டா மக்களின் மூச்சு, நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக

0: நிறைவான பாடலை கேட்க போற இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சுப்பிரிய அம்மா பாட்டிருங்க, நடராஜன் தான் சார். நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும் ஐயா, உங்களை போலவே சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: எங்க சிங்கம்மா ஏதாவது சூப்பரான பாட்டு போடுங்க சார்.
0: சரி, வரும் உங்களுக்கான பாட்டு வரும். நன்றி. நீங்களே இன்னைக்கு கரைக்கால் பண்புலியுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு துளிவரும் பாட நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதில் வந்து என்ன அப்படின்னா, வெற்றிலையின் தாயகம் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் விடையை சொல்லியிருக்கிறாங்க. பாரு யாராருன்னு நம்ம பார்த்தலாம். தொடக்கமாகவே மங்களகரமாக சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் சியாம்லாம், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, நாகை சிக்கல் சரண்யா சரவணன், பிரமிளா தமிழ்செல்வன் சென்னையிலிருந்து, மதுரை சோமசுந்தரம், அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல், மேலவாஞ்சூர் சம்சுதீன், நன்னிலம் அம்பலவாணன், அண்ணப்பன்பேட்டை ஜோதி, செந்தில்நாதன், ஜெய விவேகானந்தன் கும்பகோணத்திலிருந்து, மஞ்சகனி மோகனசுந்தரம், சத்யா யுமோகேஷ் சர்வேஷ், பூவம் குபீர், ராஜ், ரஜினிகண்ணன் நாகப்பட்டினத்திலிருந்து, குத்தாலம் சிவகார்த்திக், கோவை ரத்தினபுரி ராஜா முகமது, ஸ்ரேயாஸ்ரீ ஹரீஷ் வனஜா திருபுவனத்திலிருந்து, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அலிவலம் சக்தி முருகானந்தம், அய்யாவடி அசோக் ராஜ், புவனகிரி சுமதி பாபு, திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து, பேரளம் சந்தோஷ்குமார், நகை குமரன் நன்னிலத்திலிருந்து, தேவனூர் ஜோதிலட்சுமி, பூக்கடை கண்ணன் சந்தியா வடக்கு பால்பண்ணைச்சேரியிலிருந்து, குறிஞ்சாக்கேணி அசூர்தீன், தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டுடன்பட்டியிலிருந்து அருள்குமரன், நாகை பாபு, மல்லியம் ரவி, நாழிக்கல் பட்டியலில் முத்துசாமி, காரைக்கால் பிரகாஷ், பிராகிராமம் ஹஜ் மொய்தீன், கடுவனர் கோயில் மீனாட்சி குளஞ்சையப்பன், கரைக்கால் தலைதர் பத்மாவதி ஸ்ரீதர், சிவபுரி கீர்த்திராஜன், தனிக்குட்டகம் தெற்கு ரவிக்குமரன், மங்கைநல்லூர் ரைக்கி ராமதாஸ், சதம்பார் கலைச்செல்வி, தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், சிவபுரி சுமசுந்தரம், நாகூர் அனுன்ஸ்ராஜ், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத் நாட்டிலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீன், பரவாச்சேரி பிரியா கண்ணன், கைலாசபுரத்திலிருந்து ரவி, மலேசியா அப்படின்னு சரியான விடையை தான் நம்ம நேர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த வசில அடுத்ததாக அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அரியலூர் வீரதுரை, செந்தில்கண்ணன் பேரலம், இடங்கண்ணி நெடுஞ்செழியன், ஆக்கூர் செல்லராஜா, நாகூர் ஜெகபர் சாதிக் முகமது யூசுப், டிஆர்பட்டினம் நளினி சங்கர், அவரிக்காடு வித்யாபீரமணி, பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன், உட்கோட்டை ஜி ஆர் வேல்முருகன், சேத்தூர் சீதா கலியபெருமாள், மேட்டுப்பாளையம் ரவி, மின்சார கண்ணன் இஞ்சிக்குடியிலிருந்து தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன் இவங்கெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், வாட்டார் கலைவாணி வெங்கடேஷ், காரைக்கால் நளினி, திருவள்ளபுத்தூர் கடக்க மயங்கரன் தரணி, ஜெயங்குண்டம் கலைவாணன் மிர்சிராணி, காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ் நகரிலிருந்து, விளம்பல் தேன்மொழி, கோமல் சரவணன், எரவாஞ்சலி கலாவதி ராஜ்மோகன், வனஜா சத்தியமூர்த்தி திருபுவனத்திலிருந்து, நாகூர் முகமது ரஃபீக் ரிஸ்வான், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், திருச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான், ஹொலங்கமா நாட்டோதுரை நந்தகுமார் நெம்மேலியிலிருந்து, அலிநகரம் மகாதேவன், திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், மேலவாஞ்சியூர் பாத்திமா, மேமாத்தூர் அமுதா, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், காட்டுமணர் கோயில் டி மடப்புரம் தோப்பு திரு வேல்முருகன், சிங்காரவேல் ஆதலையூர், மேட்டுப்பாளையம் நாகராஜன், நாகூர் ஏஜிஎம் முகமது ஜலீல், மேலுடுதுறை சேப்பு விஜயராகவன், பஞ்சநோதிக்குடம் கோவி இளவரசன், நீடாமங்கலம் மட்டம் காலாச்சேரி மணிமாறன், இவர்கள்லாம் கிட்டத்தட்ட 91 நேயர்கள் சரியான விடைகளை சொல்லியிருக்கிறாங்க. நிறையர்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க உங்களுடைய விடைகளை. ரொம்பவே நன்றி காரைக்கால் பண்பலையின் சார்பில். நிறைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகுதுங்க, 9:05 அது பாயிண்ட் டு பாயிண்ட்டு. நான் உங்கள் ஆர்ஜேஎம்எம் கலியபெருமாலும் உங்கள் ஆர்ஜேஎம்கே அன்பழகனும் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியாக ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, காரைக்கால் பண்ணலுடைய முகநூல் பக்கத்தில் அதற்கான போஸ்டர் போட்டிருக்கிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் கேட்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள். என்ன கேள்வி அப்படின்னா, அடிக்கிற வெயிலில் வெளியில் போனால் உடம்பு கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மாறினா என்ன கலராக மாற விரும்புவீங்க? அடிக்கிற வெயிலில் வெளியில் போனால் உடம்பு கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மாறினா என்ன கலராக மாற விரும்புவீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கான உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது நம்ம காரைக்கால் FM 100.3 துள்ளி வரும் பாட்டு.

நீங்கள் இதுவரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக ஜாலியாக கேட்டு ரசிச்சிங்க. இது வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கி ஒரு வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார் கோவில் வசன மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9 மணி.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
9: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
8: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
10: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
11: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
10: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
11: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
12: என்னமா அங்க சத்தம்?
11: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
13: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
14: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூஸ் கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-233-9923.
15: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
16: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
17: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
18: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
19: இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமாடா.
1: இயற்கையை நேசிப்போம், மரங்களை வாசிப்போம். இன்று உலக இயற்கை பாதுகாப்பு நாள். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
8: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான

0: சாய்கள் சர்வீஸ் ஆய் வாங்கிட அருண் என்டர்பிரைஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
1: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
2: அடுத்தா தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
2: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
3: நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள். பிரெக்னன்சியில மட்டும்தான் சுகர் வந்திருக்கு அப்படின்னா டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிடுமா, இல்லைனா அதுக்கப்புறமும் சுகர் கண்டினியூ ஆகுமா டாக்டர்?
4: நம்ம ஒரு 100 பேஷண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா அதாவது 70% அது ஸ்டாப் ஆயிடும் அதோட. ஆனால் ஒரு 30 பேர் இருக்குல்ல, அந்த 30 பேருக்கு இது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் என்ன பார்க்கணும்னா அந்த 70% ஆளுகளுக்கு யாருக்கு சுகர் பம்ப் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இல்லையோ அவங்களுக்குமே ஃபியூச்சர்ல சுகர் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அப்போ நம்ம எப்படி தெரியும் இப்போ சுகர் இருக்கா இல்லையா? அப்போ குழந்தை பிறந்த உடனே ஒரு 3-4 நாள் நம்ம கூட தான் இருக்கோம் பேஷண்ட், அந்த டைம் நம்ம செக் பண்ணுவோம். சுகர் இருக்குன்னா கண்டினியூ பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட். சுகர் இல்லாத நினைச்சுக்கோங்க, ஒரு 3-4 கழிச்சு நம்ம வந்து திருப்பியும் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணணும். அது ஹையா இருக்குன்னா அப்போ மைல்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம திருப்பியும் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண சொல்லுவோம். குளுக்கோஸ் கொடுத்து செக் பண்ணியாச்சு, அதுவும் நார்மல் நினைச்சுக்கோங்க. அப்ப வந்து நம்ம வந்து ஒரு 6 வாரம் கழிச்சு திருப்பியும் குளுக்கோஸ் கொடுத்து செக் பண்ணிடணும், அதுவும் நார்மலா இருக்குன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சுகர் செக் பண்ணி சொல்லுவோம்.
3: அந்த டைம்ல சுகர் இல்ல அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆனா செக் பண்ணிட்டு
4: இருக்கணும். என்ன ஒரு வாட்டி சுகர் பிரெக்னன்சில வந்துருச்சுன்னா கம்பேர்ட் டு நார்மல் இவங்களுக்கு சுகர் ஃபியூச்சர்ல வரதுக்கு இருக்கிற சான்ஸ்
3: எப்போதுமே
4: தாய்ப்பால்
3: கொடுத்துட்டும்
4: அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் பெட் ரெஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன மேலும் நம்ம பண்ணக்கூடாது. இல்லைன்னா நார்மலி ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் பர் டே, ஒரு மேஜர் மீலுக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் நார்மல் வாக்கிங் எல்லாம் ஓகே தான். அப்பர் பாடி எக்ஸசைஸ் எல்லாம் சாதாரணமாக பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் பெருசாயிட்டு ஃபியூச்சர் எல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடணும், அவ்வளவுதான். இல்லைனா ஜென்ரலி நம்ம பண்ணிடலாம்.
3: ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்குது அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்திருக்கும், அது வந்து அதுக்கப்புறம் அந்த டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கு சரியா இருப்பாங்க. ஆனா அடுத்த பிரெக்னன்சி இப்ப பிளான் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து டெஸ்ட் எடுத்து
4: கண்டி
3: ப்ராப்பரா செக் பண்ணிக்கணும்.
4: ஒரு பிரெக்னன்சியில சுகர் வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் பிரெக்னன்சியில வரதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. அது மட்டும் இல்ல, மொத பிரெக்னன்சியில ஒருவேளை 8 மாசத்துல தான் வந்திருக்கும் சுகர், ரெண்டாவது பிரெக்னன்சி நீங்க ஆரம்பத்திலே சுகர் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. சோ அது முன்னாடியே நம்ம செக் பண்ணிடணும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சரிதா கே நாராயணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கி ஒரு அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.

செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு. இது கவிபாடும் காரை பண்பலை 100.3.

0: பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: வந்தாச்சு ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த காலை காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு அழகான கேள்வியை எம்எம் கலியபெருமாள் கொடுத்திருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து நானும் அதுக்கான விடையை தேடுறதுக்காக காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுக்காக அந்த பதாகை விடுத்திருக்கிறோம். அடிக்கிற வெயிலில் வெளியில் போனால் உடம்பு கலர் மாறிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி மாறினா என்ன கலராக மாற விரும்புவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். ஏன்னா கலர் அப்படின்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா,
0: ஏன்னா வண்ண வண்ணமா பூசி நம்ம வந்து விழாக்களை கொண்டாடுவோம். ஆனா இந்த வெயில்ல வந்து நம்ம உடம்பையே வண்ணமாக்குற ஒரு வெயில் இப்ப அடிச்சிட்டு இருக்குது.
1: கண்டிப்பா,
0: ஏன்னா புவி வெப்பமய மாதல்ல வந்து நாம புவிய சுத்தி வர்றோமா புவி நம்மளை சுத்தி வர்றதா அப்படின்னு தெரியல.
1: இல்ல, மே மாசமே மப்டியில வந்த மாதிரி இருக்கு ஜூலைல.
0: இன்னைக்கு அடிக்கிற வெயில்ல வெளியில போனா என்ன மாதிரி கலர் மாதிரி இயல்பா சொல்றது. எப்படி இருந்த நீ வெயில் அப்படி கருத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க.
1: எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி.
0: ஆமா,
1: ஓகே. நிறைய நேர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நகைச்சுவையாகவும் கொடுத்துருக்காங்க. தொடக்கமா கும்பகோணம் சந்திரநாதன் ஜெயா விவேகானந்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க மக்கள் எல்லாம் இருப்பாங்களே மஞ்சள் நிறம் இல்லாமலும் சிவப்பு நிற கலர்ல இல்லாமலும் ரெண்டு கலந்த நிறத்துல இருப்பாங்களே, அதை போலவே நான் மாற விரும்புறேன் அப்படின்னு
0: இருக்கிறாரு. அடுத்து, எப்போதும் உள்ளது போல் இருந்தால் போதும், மாறினால் மனிதர்கள் பார்க்க சகிக்காது அப்படின்னு நச்சுப்பிள்ளை காரைக்கால் நிறைவில் இருந்து அனுப்பியிருக்கார்.
1: ரெண்டு பேருக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிருஷ்ணர் கலரா மாறாது.

0: கிளம்புறேன், கடல் நீலம் வானம் நீ, அதாவது அதனால எனக்கு நீல கலர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறாரு.
1: ஓஹோ, எனக்கு இப்ப இருக்கிற கலரே போதும், இருக்கிற கலர் போதுங்க, ஆனா அடிக்கிற வெயில்ல உங்க கலர் எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல.
0: கண்டிப்பா.
1: ஆமா, ஜெயமண்டம் கலைவாணன் மெர்சி ராணி, எனக்கு இப்ப இருக்கிற கலரே போதும் அப்படின்னு இருக்க.
0: பாட்டு கூட ஒண்ணு இருக்கு, மஞ்சள் முகமே வருக அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மஞ்சளா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க போல இருக்கு. தேர்பண்ணம் நளினி சங்கர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் கருப்பாக விரும்புறேன் சார், இப்படியே வெயில்ல போனா அப்படியே கலரா மாறி கலரே மாறிடுது, அதனால கருப்பா இருந்தா கலர் மாறவே மாறாது இல்ல.
1: சூப்பர், ரொம்ப தெளிவா இருக்காங்க. வெயிலில் போனால் கலர் மாறும் என்றால் என் கலரே கலரே வந்தால் அதே நன்றாக இருக்கும், என் கலரே வந்தா அது நன்றாக இருக்கும் அப்படின்னு
0: இருக்காரு.
1: வெயில்ல போனா கலர் மாறும்னா நான் என்ன கலர்ல இருக்கணும், அதே கலர்ல வந்தா அது இருக்காதுன்னு தானங்க நாங்க தலைக்கு
0: கேட்டிருக்கிறோம்.
1: ஆமா, பேரளம் செந்தில் கண்ணன்.
0: ஓஹோ, அடுத்த திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி அப்படின்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கலர் மாறினால் பார்க்க போய முடியாது, இப்படியே இருக்கிற கலர் இருந்தாலே போதுங்க, நன்றி அப்படின்னு இருக்காரு.
1: கருப்பு தான் மனோபாலா சார் சொல்ற மாதிரி, இப்போ படும் கருப்பா இருப்பேன், வெயில்ல போனா இப்போ படும் கருப்பா இருப்பேன், வெயில்ல போனா கருப்பா பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கடலூர் துறைமுகம் சுரேஷ்.
0: இல்ல, வீட்டுக்கு போனாலே வெயில ரெண்டு நாள் அலைஞ்சிட்டு போனோம்னு வச்சீங்களேன், யாருங்க நீங்கன்னு கேக்குறாங்க வீட்டுல இருக்கிறவங்க.
1: ஆமா.
0: அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கர் ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, இருக்கிற கலர் அப்படியே நசுங்காம இருந்தா போதும், வண்ணங்கள் அழகுதான் ஆனால் மனிதன் நிறம் மாறினும் நல்லாவே இருக்காது, வேற்றுக்கிழக்க மாசி மாதிரி ஆயிடும், அப்புறம் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க.
1: வெயில போனா அப்படிதான் இருக்கு, வேற்றுக்கிழக்க மாசி மாதிரிதான் வீட்டுக்கே வர வேண்டியது.
0: அதேதான், அதேதான்.
1: அடுத்து பாரி வள்ளல் அமிர்தராயன் கோட்டையில இருந்து, நான் வெள்ளை கலரா மாற விரும்புவேன் அப்படின்னு இருக்க.
0: வெள்ளையா?
1: வெள்ளையா.
0: ஓ, காட்டுவனர் கோயில் குழந்தையப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வெயில கலர் மாறினா என்ன கலரா மாறுவேன்னு தெரியுங்களா, காலை வெயிலுக்கு ரோஸு, மத்தியான வெயிலுக்கு அதாவது உச்சி வெயிலுக்கு நீலம், மாலை வெயிலுக்கு ஈஸ்மன் கலரா மாற அசைங்கோ, இப்படியே மாறினா என்ன பார்த்தா எப்படி இருக்கு சொல்லுங்கோ, நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்கோ அப்படின்னு இருக்காரு.
1: அடுத்து மணக்குடி ராஜேந்திரன், நான் மாற விரும்புகிற கலர் எதுவும் இல்லை, இருக்கிற கலரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
0: ஊதா கலரு அப்படின்னு டக்குன்னு முடிச்சிட்டாரு நீடாமங்கலம் வட்ட காலச்சேரி மணிமாறன்.
1: ஆஹா. அடுத்து காரைக்கால் மகேஸ்வரன், நெச்சத்துல வெயில்ல போனா கருத்த நிஜமாதான நிறமாதான மாறும், அதுக்கு பதிலா அடிக்கிற இந்த வெயிலுக்கு வெளியே போயிட்டு வந்தா அப்படியே ஒரு மசாலா தோசையும் நல்லா குழு குழுன்னு ஒரு ஐஸ் மோரோ அல்லது இளநீரோ சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த நினைப்பே உடம்பையும் மனசையும் செம்மையா மாத்திரும்.
0: அப்படிங்கப்பா,
1: இப்படி சாப்பிட்டு நீங்க என்ன கலரா மாறுவீங்கன்னு சொல்லவே இல்லை. பாருங்க
0: பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கலர் மாறும்னு சில பேர் சொல்லுவாங்க, நம்பி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் வந்து மூக்கு வழியா ஃபால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், அதிகமாக கொஞ்சம் குறைவாக சாப்பிடலாம். அடுத்து மேலும் வஞ்சர், ஓ மேல வாஞ்சூர் அப்படிங்கிறது அவங்க எப்படி எழுதியிருக்காங்களோ, மேல வாஞ்சூர் பாத்திமா, இருக்கிற கலரே இருந்தா போதும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பரபரப்பான இந்த பகல் பொழுதை கலகலப்பாக்கி கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில அடிக்கிற வெயில வெளியில போனா என்ன கலரா மாற விரும்புவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம்.
0: ஆமா,
1: நிறைய நேயர்கள் வந்து அவங்கவுங்க பின்னூட்டத்தை ரொம்ப அழகா விட்டு இருக்காங்க.
0: அதுவும் குழந்தைப்பம் பாத்தீங்கன்னா காட்டு மன்னர் கோயில் 3 கலரா மாற விரும்புவேன்.
1: ஆமா. அடுத்து பஞ்சநதி குளம் கோவி இளவரசன், அடிக்கிற வெயில்ல போனாலும் இயற்கை அழகு நிறைந்த எப்போதும் இருக்கும் கலர்ல இருந்தா போதும் சார், நான் எப்போதும் இயற்கை நேசிக்கிறவன், இயற்கையோடு இயந்த வாழ்க்கை வாழ்பவன், கலர் மாறினால் பார்க்க சகிக்காது, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு உங்க ரெண்டு பேருக்குமே தெரியும்
0: அப்படின்னு.
1: அவரோட புகைப்படத்தையும் போட்டிருக்காரு பாருங்க, பயப்படாம போட்டிருக்காரு.
0: இல்ல, அது கலரா தெரியுது.
1: ஆமா, அது நல்ல கலர்,
0: கலரா தெரியுது. அவரு ஏஐல போய் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன்
1: நம்மள போலவே.
0: அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, வெயில்ல போனா கலர் மாறத்தான் செய்யும், எனக்கு சிவப்பு கலர்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நெடுஞ்செழிய நெடுங்கணிலேன்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து நான் வெயில்ல கலர் மாறினால் எப்போதும் போல் கலர் இருந்தா போதும் சார் அப்படின்னு நன்னில மம்பளவானன் அவங்க அனுப்பியிருக்காங்க.
0: நான் அழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, மாம்பழ கலர்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: எனக்கு எப்போது

0: உள்ள கலரே போதும், இது என்ன இடக்கு முடக்கான கேள்வியா இருக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காரு நாகூர் யூசுப் மாலிக்.
1: ஓ, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சூரியனே என்னை வியந்து பார்க்கணும், பார்த்து வியந்து போகணும், அந்த சூரியனே என்னை பார்த்து இவன் நம்ம ஆளு அப்படின்னு நினைக்கணும், அந்த சூரியனே கூலிங் கிளாஸ் போடுற அளவுக்கு ஒரு கலரா மாறணும். என்ன கலருங்க, அதாங்க கோல்டன் கலர், ஜொலி ஜொலிக்கும் கலர் மாறணும், தங்க கலரா மாறணும் அப்படின்னு இருக்கிறாரு.
0: மொத்தத்துல தங்கத்து மேல ரொம்ப குறியா இருக்காரு. ஆமா, அடுத்தது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து நேர்களே வந்துட்டு இருக்காங்க என்ன சார் அப்படின்னு ஏதோ ஒன்று அனுப்பிட்டு சரி அவர் வேற ஏதோ சொல்ல வந்திருக்காங்க அடுத்து. ஆனா இந்த பின்னூட்டத்தை இருக்கிறது சோபா செந்தில் கண்ணன்
1: வந்த நேர்களே திருப்பி வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நிச்சயமா நேர்களா பார்த்து நம்ம குறைச்சிக்கணும், நம்ம இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து
0: ரவாஞ்சலி சார் பார்த்து போடுங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நிரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளவு வெயில்ல போனாலும் என்னுடைய கலர் மாறாம இருந்தாலே போதுங்க, கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு, நானும் கருப்பு தான் அப்படின்னு இருக்காரு.

0: காரைக்கல் பெண்களை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.

0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசும் தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரியா செட்டின் உழவர் அரங்கம்.
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை

0: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 27:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வந்தாச்சு உங்கள் PSR தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: நீங்கள் இன்னைக்கு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டரும் போட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, வெளியில் போனால் அடிக்கிற வெயிலில் வெளியில் போனால் கலர் மாறிடும்னு, உடம்பு கலர் மாறிடும்னு சொல்லுவாங்களே, அப்படி மாறினா என்ன கலராக மாற விரும்புவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
8: கீழே குடியிருப்பு சிங்கார வெயில், எனக்கு உடம்பு என்ன கலராக மாறினாலும் கவலை இல்லை, ஆனால் உடல்நிலை எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நான் புன்னகையோடு வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: இல்லை, உண்மையிலே அடிக்கிற வெயிலில் கொஞ்சம் கம்மியாக அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிற வெயிலில் உண்மையிலே கலர் வெவ்வேறு கலரில் மாறினம்மா உடம்பு மாறிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே
8: கற்பனை பண்ணி பார்க்கணும்.
1: ஆமாம், அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கேன். சரி ஓகே, அடுத்து கமெண்ட்ஸ் படிக்கணும் இல்லையா. நந்தினி சுரேஷ் திருப்பணத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதும் உள்ளது போல் இருந்தால் போதுங்க அப்படின்னு இருக்காங்க.
8: அடுத்து கலர்லாம் ஒன்றும் மாற வேணாம், இருக்கிற கலர் போதும் அப்படின்னு செம்மனார் கோயில் குணசேகர்.
1: அரியலூர் மாவட்டம் கீழக்குடி இருப்போம் ஜான்சி கவியரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு சிகப்பு கலராக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
8: ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, சுத்த பியூர், அது என்னன்னு எனக்கு புரியல, ரெண்டும் ஒன்று தான், சரி, சுத்த பியூர் கருப்பாக நிறம் மாறினால் போதும், என்ன தலைமுடியும் கருப்பு, அதனால தான் சொல்கிறேன்,
1: சேமாக இருக்கும்.
8: ஆமாம்,
1: ஆனா சார் நேரம் உண்மையிலே அவங்க சொல்ற மாதிரி சுத்த பியூர் அப்படின்னாங்கல்ல, ஜென்ரலா எல்லாருமே சொல்ற வார்த்தை தான், சால்ட் உப்பு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கடையில போய் கேட்போம். அது அதே மாதிரிதான், சால்ட் உப்பும் ஒண்ணுதான்.
8: ஆமா,
1: நைஸ் உப்புன்னு சொல்றதுக்கு அப்படி சொல்லுவாங்க.
8: விஷயம் இருக்கு தெரியுமா, கருப்பா மாறுறதுல ஒரு வசதி ஒண்ணு இருக்குது.
1: என்னது,
8: தலையும் முடியும் கருப்பா இருந்து முகமும் நல்லா கருப்பா இருந்தா ஹெல்மெட் போட வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளை மறைக்கவும் மாட்டாங்க.
1: அப்பப்ப நம்ம வந்து வாயை திறந்து சிரிச்சுட்டே இருக்கணும்,
8: சிரிக்க கூடாது, சிரிச்சா தெரிஞ்சு போயிடும்,
1: தெரிஞ்சிடும், அதான் பல்லாத கொஞ்சம் வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
8: ஹெல்மெட் போட்டுருக்காரு அப்படின்னு விட்டுருவாங்க, நம்மள
1: விட்டுருவாங்க, பரவாயில்லையே, ஹெல்மெட் வாங்குற செலவு மிச்சம்ன்றீங்க, இருந்தாலும் ஹெல்மெட் போடணும்,
8: போடணும்.
1: இன்று கை அறிவிப்பாளர்கள் சகோதரர்களுக்கு நிதனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் காமராஜ் என்ன அப்படின்னா, நிறத்தை மாத்தினா மரத்துக்கு மரம் தாவும், தன் நிறத்தை மாத்திக்கிற பச்சுவந்தி என்னும் பெயர் தான் நமக்கு கிடைக்கும், எனவே எக்காரணத்தை முன்னிட்டு என்னுடைய சுயநிறத்தை நான் மாத்திக்கவே விரும்பல அப்படின்னு இருக்காங்க.
8: வித்தியாசமா யோசிச்சிருக்காரு. அடுத்தது கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், கருப்பு கலரே போதும் அப்படின்ட்டு.
1: அடுத்து காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருப்பு கலரா கலர் தான் சார், கலர் எதுவா இருந்தாலும் என்ன சார், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், சிரித்த முகத்தோட இருந்தாலே கலரே தோத்து போயிடும் சார், எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு எமோஜி நிறைய போட்டிருக்கிறாங்க.
9: We like those fancy things.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் 100.3. நேரம் 9:30.
4: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல்பொடி.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின். தேதியும் செய்தியும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: பிபிஎன் கண் மருத்துவமனை. நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
8: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
9: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும் இன்று ஜூலை 28 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. ஒரு நிலையான நலமான சமூகத்திற்கு ஆரோக்கியமான சூழலே அடித்தளம் என்பதை உணர்ந்து, பருவநிலை மாற்றத்தின் பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆபத்துகளிலிருந்து புவியை மீட்டெடுக்க இயற்கையை பாதுகாப்பது, இயற்கை வளங்களை பேணுவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று உலக இயற்கை பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
3: திரைப்பட தயாரிப்பாளர் ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்களின் பிறந்த நாள் என்று. தென்னிந்திய திரைப்படத்துறையின் முன்னோடியாக இவர் கருதப்படுகிறார். தமிழ் திரையுலகில் 3 தலைமுறைகளை கண்டது இவரது நிறுவனம். இவர் 167 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். வாழ்க்கை, நாம் இருவர், சர்வர் சுந்தரம், மேஜர் சந்திரகாந்த், ஸ்ரீவள்ளி, களத்தூர் கண்ணம்மா போன்ற திரைப்படங்களை இவர் தயாரித்திருக்கிறார். 2006 ஆண்டில் இந்திய அரசு இவரது நினைவாக அஞ்சல் தலையினை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது. இவர் 1907 ஆண்டு ஜூலை 28 இதே நாளில்தான் இவர் பிறந்தார்.
0: ஒரு மனிதனின் உடலில் ராஜ உறுப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிற உறுப்பு கல்லீரல். போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் கல்லீரல் பெருமளவில் ஹெப்படைட்டிஸ் என்ற ஆபத்தான வீரியமிக்க வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு கல்லீரல் அழற்சி நோய் ஏற்படுகிறது. இது பெரும்பாலும் எந்த முன்னறிவிப்பும் காட்டாமல் தாக்குவதால் இதனை மௌன கொலையாளி என்றே மருத்துவ உலகம் அழைக்கிறது. இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்ற நச்சுயிரியை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்ற அறிவியலாளர் பாரிச் சாமியல் பிளம்பக்கை நினைவு கூறும் விதமாக இன்று உலக கல்லீரல் அழற்சி நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
3: திரைப்பட நடிகர் கல்யாண் குமார் அவர்களின் பிறந்த தினம் என்று. இவர் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். நடசேகரா என்ற புராண நாடக படத்தில் அறிமுகமான இவர் 5 தசாப்தங்களுக்கும் மேலாக 200க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் தமிழில் முதல் முறையாக நெஞ்சிலூர் ஆலயம் என்ற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். இவர் நடித்த கடைசி தமிழ் திரைப்படம் 1994 ஆண்டு வெளியான ஜெய்ஹிந்த் என்ற திரைப்படமாகும். இவர் 1928 ஆண்டு ஜூலை 28 இதே நாளில்தான் இவர் பிறந்தார்.

0: சமூக சேவகரும் தமிழ் இலக்கியவாதியும் கல்வெட்டு ஆய்வாளர் தமிழக தொன்மவியலாளர் என்று பன்முக திறமையாளரான கம்பனடிப்பொடி சா கணேசன் என்று அழைக்கப்பட்ட சாமிநாத கணேசன் அவர்களின் நினைவு நாள் இன்று. கம்பரின் தமிழ் மீது ஈடுபாடு கொண்டு காரைக்கால் கம்பன் காரைக்குடி கம்பன் கழகத்தை உருவாக்கி தமிழகத்தின் பல பகுதிகளில் கம்பன் கழகங்கள் உருவாக வழிகாட்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: தமிழக எழுத்தாளரும் மொழி பெயர்ப்பாளருமான கா ஸ்ரீ ஸ்ரீ அவர்களின் மறைந்த தினம் என்று காஞ்சிபுரம் ஸ்ரீ ரங்காச்சாரியார் ஸ்ரீனிவாசாச்சாரியார் என இயற்பெயர் கொண்ட இவர் பிரபல மராத்திய எழுத்தாளர். காண்டகரின் பல புதினங்களையும் சிறுகதைகளையும் தமிழில் மொழிபெயர்த்தவர். இவர் பல நூல்கள் முதலில் தமிழில் வெளியான பிறகு பிற மொழிகளில் வெளியாயின. இவர் 1999 ஜூலை மாதம் 28 தனது 86 வயதில் மறைந்தார்.
0: ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்தவரும் தமிழ் திரையுலகில் மெல்லிசை சக்கரவர்த்தி என அறியப்பட்டவருமான வி குமார் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இந்திய இசைக்கருவிகளையும் மேற்கத்திய இசைக்கருவிகளையும் கலந்து பயன்படுத்தி இசையமைப்பில் புதுமையை ஏற்படுத்தியவர்.
1: நேரில் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியூர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியூர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறோம். அடிக்கிற வெயிலில் நம்ம வந்து வெளியில் போனால் உடம்பு கருத்துரும் அப்படின்னு, அதாவது கலர் மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி மாறினா என்ன கலராக மாற விரும்புவீங்கன்னு தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 கொஸ்டின் அதாவது நிறைய கமெண்ட்ஸ் வரும், ஆனால் இந்த செகண்ட் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்திருக்கு. அவ்வளோ ஆர்வம் அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம நேர்களுக்கு,
1: எது நிறம் மாறுறது இல்லையா.
0: ஆமாம், ஏன்னா முடியாது அப்படிங்கிறத, ஓரளவுக்கு தான் கலர் மாறும் இல்லையா, அப்படி மாறினா அப்படின்னு ஒரு கற்பனை தானே.
1: ஜார்ஜ் சந்தன மேரி பெருஞ்சேரியில இருந்து இருக்கிற இவரே போதும் சார்,
0: கலரே அப்படிங்கிறதுக்கு
1: கலரேங்கிறத இவரே நடிச்சிருக்காங்க.
0: ஓகே, அடுத்து மயிலாடுதுறை ஜே ஜி நகர் ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆப்பிரிக்க மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போலவே கலரா மாற ஆரம்பவே ஆசை, அதுதான் வெயில் என்ன வெயில் ஆனாலும் உடம்பு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிச்சு பாரு, அடிச்சா எவ்வளவு வேணாலும் தாங்குறாங்க அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அதனால அந்த கலராகவே கருப்பாகவே இருந்துடலாம் அப்படின்ட்டு
1: இருக்காங்க. பெருமாள் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா, இப்ப அடிக்கிற வெயில்ல எல்லா நாட்டோட கலர் மாதிரி ஆனோம்னா நம்ம எந்தெந்த நாட்டோட கலர் மாதிரி ஆகும் அப்படி யோசிச்சு பாருங்க. மயிலாடுதுறை ஆனந்த்
0: சொல்லியாச்சு, அடுத்த கேள்வி.
1: அடுத்தது கீர்த்திராஜன் சிவபுரியில இருந்து, ஏங்க உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பீங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு, எனக்கு ஏன் கலரே போதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க.
0: அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிக்கிற வெயில் இயற்கையாகவே உடல் கருமையாக மாறிடும், இதுதான் இயற்கை. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கிற வெயிலில் வெயிலில் போனால் உலகழகி ஐஸ்வர்யா ராய் போல நல்லா எலுமிச்சை பழ கலராக மாறணும்னு பேராசைங்க அப்படின்ட்டுருக்காங்க.
1: மஞ்சள் மங்களகரமாக இருக்கும், இந்த கேள்வியை கேட்டது யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க அண்ணப்பன் பெட்டை ஜோதி.
0: ஓகே ஓகே, அடுத்து என்ன யாருன்னா நாகராஜன், மேட்டுப்பாளைய நாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் வணக்கத்தை சொல்லிட்டு, நான் வந்து சிவப்பு கலராக மாற விரும்புகிறேன், ஏன்னா நான் வந்து காமராஜர் கலர் தான் இருக்க விரும்புகிறேன், அதனால நான் மாற விரும்புகிறேன் அப்படின்ட்டு
1: இருக்காங்க. அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இப்பொழுதும் நான் அலுவலகம் விட்டு வெயில தான் வந்துட்டு இருக்கேன், என்னுடைய கலர் எப்படி இருக்குதுன்னா சிகப்பு நிறத்துல இருந்து சற்று மாநிலமா மாறிவிட்டது, கிராம நிர்வாக அலுவலர் பணிக்காக வெயில் அலையும் காரணத்தினால் இந்த நேரத்துக்கு மாறிட்டேன், இப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்.
0: அப்படி இல்ல, எப்படி இருந்தேன்

0: இப்படி ஆயிட்டேன்
1: அப்படின்னு தாணி கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன்.
0: ஓ,
1: நீங்க எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருப்பீங்க.
0: அப்படிதான் இருப்பீங்க. மங்கையநல்லூர் ரேகி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கலர் மாறாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலர் என்ன அப்படிங்கறத குறிப்பிடாம போயிட்டாரு.
1: கருப்பா இருக்கிறவங்க வெள்ளையா மாறினா நல்லா இருக்கா சார்? வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா மாறினா நல்லா இருக்கா சார்? அவங்கவுங்க கலர்ல அவங்கவுங்க இருந்தாதான் நல்லா இருக்கும் சார். அதனால வேற கலர்ல மாற ஆசைப்படாம அவங்கவுங்க கலர்ல இருந்தாலே போதும். வெயில் காலத்துல கொஞ்சம் மாறிக்கலாம், மழை காலத்துல தெளிஞ்சிடலாம். ஆனா ஒண்ணு சார், நான் கருப்பு தான் சார், அதனால மழைக்கும் கவலைப்படுறது இல்லை, வெயிலுக்கும் கவலைப்படுறது இல்லை. ஆனா கலர் மட்டும் மாறவே மாட்டேங்குது சார் என்று இஞ்சி கொடி மின்சார கண்ணு.
0: இப்ப
1: கவலை அவருக்கு,
0: அவருக்கு கவலை அவருக்கு.
1: ஆமா,
0: ஏன்னா இப்போ நீங்கள் கூட பாருங்க, தலைமுடி கொஞ்சம் வெள்ளையாக இருந்தவுடனே டை மொத்தமாக கம்மல்லேருந்து ஒரு லாரி இறக்கி இதை அறையிட்டு வந்துட்டீங்க. நீங்களே உங்களுக்கு கலர் மாறணும்னு ஆசை இருக்குங்கிறப்ப, தலைமுடி மாறணுங்கிறப்ப.
1: ஆமாம்,
0: நம்ம கலர் மாறினா உடம்பு கலர் மாறினா எப்படி இருக்குன்றது தான் ஒரு கற்பனையாக. கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருடம் வெயில் ரொம்பவே அதிகமாக அடிக்குது, இந்த வெயிலில் அலையும் பொழுது உடம்பு கலர் மாறத்தான் செய்யும், அதனால் உடம்பு கண்மை கலர் மாறாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருத்து மழையை தூவிட்டு போயிருக்கிறாங்க.
1: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: நேர்களுக்கு காரைக்கல் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா, இன்னில் அடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இன்னைக்கு பயன் பண்ணி நிகழ்ச்சியில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க, அட ஏங்க நீங்கள் அடிக்கிற வழியில் பழுத்து போகாமல் ஒரிஜினல் கலர் இருந்தாலே போதுங்க அப்படின் இருக்காங்க.
1: அடுத்தது கதிராமங்கலம் கணேசன் தங்கவே,
0: அது முடிச்சாச்சு. அடுத்து கலைவாணி வெங்கடேஷுக்கு வந்துருங்க.
1: அங்கே வந்துடணுமா? ஆமாம், இலை பச்சை நிறம் செடிகொடிகளோடு மறைந்து மறைந்து விளையாடலாம் சார். அவங்க ஓசூர்லேருந்து குமார்.
0: ஓ,
1: ஓஹோ, நிறம் மாறினா இப்படி ஒரு வசதி இருக்கிறதா அவர் நினைச்சுக்கிறாரு. சரியா,
0: மன்னார்குடி வாட்டார் கலைவாணி வெங்கடேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, வெயில் போனால் கலர் மாறும் என்றால் என்னுடைய கலரே திரும்பவும் வந்தால் நல்லாயிருக்கும். அறிவிப்பாளர் ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லம்பல் ஷே கலாவதீன், அப்படி உடம்பு கலர் மாறினா நீல கலராக மாற விரும்புவேன் அப்படின்னு இருக்காரு.
0: நாகூர் அப்படியா, நாகூர் ஏஜே முகமது ஜலீல் என்ன சொல்லியிருக்காங்க, நான் இப்போது மாநிலம் என்று சொல்வார்கள், அதே நேரத்தில் தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நிறம் அதிகரித்து வெள்ளை நிறமாக மாற விரும்புவேன் அப்படின்னு.
1: அடுத்து உட்கோட்டையிலிருந்து வேல்முருகன், நான் இயற்கையாகவே கருப்பு, அம்மா கருப்பு, அதனால வெயிலில் நான் போனால் மாற வேண்டியதை பிடித்த கலர் ஆரஞ்சு கலர், பார்த்தா அடுத்தவர்கள் கண்ணு கூச்சப்பட வேண்டும். நான் சொன்ன கலரை பார்த்தா ரெண்டு பேரும் பொறாமப்படாதீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கலர் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்கேன்.
0: அதை இப்படி சொல்லியிருக்காரு அவர், நான் இயற்கைன்னா கருப்புனா கருப்பு, அம்மாவும் கருப்பு அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன்.
1: ஓஹோ, அப்படியா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். காட்டுமன்னார் கோயில் டீமடப்புறம் தோப்புத்தர் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம்னு சொல்லிட்டு, என்னங்க ரெண்டு பேருமே வந்தாலே குண்டக முண்டகன்னு கேள்வி கேட்குறீங்க, எந்த கலர் மாறினாலும் மனுஷன் பேச்சு மட்டும் மாறக்கூடாது, மனிதன் கருப்பான் மாறினால் எதிர்மாறான குணம் என்றும், கலர் நீளமா மாறினா நேர்மையானர் என்றும் தலைப்பு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு ஒரு தலைப்பு நமக்கு கொடுத்துருப்பீங்க.
1: கொடுத்துட்டு போயிட்டாரா?

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில வந்து அடிக்கிற வெயில என்ன கலரா மாற விரும்புவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்த உடனேயே நம்ம நேர்கள்லாம் ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க.
1: செஞ்சுரி நெருங்குது கமெண்ட்ஸ்.
0: ஆமா, என்ன காரணம்னா நாங்களே ஏற்கனவே கொதிச்சு போயிருக்கோம், இதுல நீங்க வேற கேள்வி கேக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி.
1: ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஏசியில உட்காந்துருக்கோன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபீல்.
0: இது முடிஞ்சாலும் நாங்களும் அதே வெயில தான் வீடு வந்து சேரணும்.
1: ஆமா,
0: அதுக்குள்ள நாங்க என்ன கலரா மாறுவோம்னு எங்களுக்கே தெரியல.
1: அதான் வீட்டுக்கு போனோடனே யாருங்க என்ன கலர் மாறலாம்? நீல கலரா மாறினாக்கா கையில சக்கரம் கொடுப்பீங்களா மகாவிஷ்ணு போல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
0: அடுத்து வடிவேல் நகைச்சுவை மாதிரி, நடிகர் வடிவேலுடைய நகைச்சுவை மாதிரி ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. யாருன்னா ப்ராக்ராமம் ஹாஜா மைதீன். சும்மா எம்ஜிஆர் கலர்ல தக தகன்னு மின்னணும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. எம்கேஏ எம்எம்கே கூட்டணி சூப்பர். ஆஹா, எங்களை கூட்டணி வேற மாத்திட்டாங்களா
1: அப்படிங்கப்பா. ஓகே, நம்மளை வச்சு நாலு பேர் கலாய்க்கிற சந்தோஷமா தான்
0: இருக்கு.
1: ஓகே, நாகை குமரன் நன்னிலத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அடிக்கிற வெயில் ஆலசாய்க்குது, இருக்கிற கலர் கருப்பா போகுது, கருப்பும் அழகுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: ஆஹா, அடுத்து அமுதா சேகர் மேமாத்தூர்ல இருந்து, இருக்கும் கலரே இருக்கட்டும் சார், கருப்பு தான் கடவுள் கொடுத்தது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: அதே மாதிரி கலைச்செல்வி என்ன செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு பேருக்கும் இணைய காலை வணக்கம் சொல்லிட்டு இருக்கிற கலரே மாறாம இருந்தா போதும் சார் அப்படின்னு இருக்காங்க.
0: அடுத்தது பூம்புகார் மேலையூர் செம்பியன், கோவை செம்பியன், அடிக்கிற வெயில ஏன் சார் வெளியில வெளியில போகணும், ஏசியை போட்டோமா இல்லைன்னா ஃபேனை போட்டோமா அப்படியே சுகமா தூங்கணுமா, அதை விட்டுட்டு வெளியில போய் இருக்கிற கலரையும் கெடுத்துக்கிட்டு எல்லாம் தேவையில்லாத வேலை சார்.
1: அப்போ பூவா பூவாவுக்கு சாப்பாட்டுக்கு
0: அதான் சுகமா இருங்க சார் அப்பாடா அப்படின்னு முடிச்சுட்டாரு. அவரு இல்ல, அவரு கொடுத்து வச்ச
1: வாழ்க்கை காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி

0: அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன கலராக மாறணும்னு, இருக்கிற கலரே மாறாமல் இருந்தால் போதும், வேறு கலர் எல்லாம் வேண்டாங்க நன்றி அப்படின்ட்டுருக்காரு.
1: அடுத்தது யார் அனுப்பியிருக்காங்க, சீதா கலிபெருமாள் சேத்தூர்லேருந்து. அடிக்கிற வெயிலில் கலர் மாறுவாங்கன்னா கருப்பு கலரில் மாறுவாங்க, ஆனால் நான் மாற நினைப்பது சந்தன கலர். அதுதான் உடலுக்கு குளிர்ச்சியை தரும், அழகையும் தரும், மன அமைதியின் அனைத்தையும் தரும். சொறி சிறங்கு தேமல் போன்ற தோல்வியாகவும் வராமல் இருக்கும். அதனால தான் சந்தன கலராக மாற விரும்புகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் கற்பனை தான், வித்தியாசமான கற்பனையாக
0: உண்டு உண்டு தான். அவருக்கு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்போது இருக்கிற இந்த கலரே போதுங்க, இதுவே நல்லா தான் இருக்குது, இந்த கலரும் அதாவது சிவப்பு இந்த வாழ்க்கையும் திருப்தியாக தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு.
1: அடுத்து அப்படி கலர் மாறினா நான் தங்க நிறத்தில் மாறிட விரும்புகிறேன், எந்த கலருக்கும் இல்லாத மதிப்பு தங்கத்துக்கு உண்டல்லவா, அதனால தான் அப்படின்னு வளங்கைமான் ஆட்டோ துரை அப்படின்னு
0: தூக்கிட்டு போய் எடை போட்டுருவாங்க.
1: எடை போட்டாலும் பரவாயில்ல, எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன
0: பண்ணுவீங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது உள்ள கலரே போதுங்க, இதுதான் இதுதான் இயற்கை, எந்த கலராக இருந்தானே மனசு வெள்ளையாக இருந்தால் அதுவே போதும் இல்லையா அப்படின்ட்டு இருக்காங்க.
1: அடிக்கிற வெயில வெளியில போனா என்னுடைய கலர் நீல நிறமா மாறணும் அப்படிங்கறதான் ஆசை. ஏனென்றால் வானமும் நீல நிறம், கடலும் நீல நிறம், இயற்கையே நீல கலரை அங்கீகரிப்பதால் என்னுடைய நிறமும் நீல நிறமாக மாற ஆசைன்னு டி ஆர் பட்னம் ரமேஷ் அனுப்பியிருக்காரு.
0: அதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு முன்னாடியே காரைக்கால் மாசநகர் ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப இருக்கிற மாநிலம் கலர்ல இருந்தாலே ஓகே தான், அதுதான் அழகு அப்படின்னு இருக்காரு.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: அடுத்து நாகூர் அனுன்ஸ்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயிலில் போனால் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த கேள்வியை நம்மகிட்டே ரிப்பீட் பண்ணிட்டு, ஒரு நாளைக்கு வெயிலில் செல்வருக்கு தான் கலரை பற்றி கவலை இருக்கணும், நாங்கள் தினந்தோறும் வெயிலில் மகிழ்ச்சியோடு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நபர்கள், அதனால எங்களுக்கு கலரை பற்றி கவலையே இல்லை, இறைவன் இந்த மூச்சுக்கு இந்த முகத்துக்கு இந்த கலர் போதும் அப்படின்னு படைத்திருக்கிறார். ஆசைப்பட்ட கலரை கேட்பதற்கு இது என்ன ஜவுளி கடையா, இறைவனுடைய படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: அடுத்து செம்பனார் கோவில் கண் ஸ்ரீ ராமுலு, நீங்கள் எந்த கலரை விரும்பினாலும் கடைசியாக கருப்பு தான், கரி கலரும் அதுதான், கலர் கலரா கனவு கொண்டாலும் கடைசியா மிஞ்சிருது கருப்பு தான், அதை மனசுல வச்சு செயல்படணும் அப்படின்னு
0: இருக்க. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேல் ஒரு கேரக்டர்ல வருவாரு, நிறைய அந்த பெயிண்ட் எல்லாம் மேல கொட்டுற மாதிரி பவுடர் அது வச்சு ஒரு தேய்ச்சி, சார்லி நடிகர் சார்லி தேய்ப்பாரு, ரொம்ப தேய்க்காதீங்கடா விடுப்பா அவருடைய இயற்கையான கலரை அப்படிம்பாங்க. அப்ப வடிவேல் சார் முழிப்பாரு பாருங்க, அந்த மொழி ஞாபகம் வந்தது எனக்கு. ஓகே, அடுத்து ரெண்டு பேரும் காலை வணக்கம் சொல்லிட்டு, மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமாவாசை இருட்டு கலரும் பௌர்ணமி சந்திரனுடைய கலரும் கலந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் நான் மாறுவேன், நகைச்சுவைக்குதான் சொல்லிருக்கேன் அப்படின்னு
1: இருக்காங்க. அடுத்து செங்குந்தபுரம் நடராஜன், வெயில போனா கலர் மாறும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் நிறம் மாறாமல் நமக்கு நாமே இருக்கிற கலரே போதுங்க அப்படின்னு பொது மையா அப்படின்னு அனுப்பியிருக்கிறார்.
0: புறவச்சேரி பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களை போன்ற இளத்தரசிகளுக்கு என்ன சார் கலர் வேண்டியிருக்கு, பாத்திரங்களை விளக்கிட்டு அந்த கையிலேயே முகத்தில் கையை வைப்போம், அப்போ ஒரு கலர் கிடைக்கும் பாருங்க, அதுதான் ஒரு கலர், அதே அலாதியான கலர் தான், நான் புடவையே கலர் பார்த்து எடுக்கிறது இல்லை, உடம்புக்கு என்ன கலர் தேவையோ என்று எனக்கு தெரியாது, இருக்கின்ற கலரை போதும் நிம்மதியான வாழ்க்கைன்னு இருக்காங்க.
1: அடுத்து நல்லாஞ்சாவடி சந்தியா, அந்த ஊர் தான் நினைக்கிறேன், ஏன்னா நல்லாஞ்சாவடின்னு போட்டிருக்காங்க,
0: நல்லாஞ்சாவடியா தான் இருக்கும்,
1: நல்லாஞ்சாவடியா தான் இருக்கும் சந்தியா. நான் என் கலர்ல இருந்தாலே போதும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: போனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, என்னப்பா கேள்வி இது, சற்றே சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம், நான் சிந்தித்து விட்டு அப்புறமாக பதில் சொல்ல வருகிறேன், சிந்திக்கும் நிலையில் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நான் என் கலர்ல இருந்தா போதும், அப்படியே இருந்தா போதும் சார்னு திருவாளபுத்தூர் கடக்க மயங்கரன் தரணி அவங்க அனுப்பியிருக்காங்க.
0: வடகட்டளை தேவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நான் அந்த கலர்ல தான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு.
1: அடிக்கிற வெயில கலர் எல்லாம் மாறவேனா சார், இருக்கிற கலரே போதும், எனக்கு மிகவும் பிடித்த கலர் ப்ளூ அப்படின்னு நெம்மேலி நந்தகுமார் அனுப்பியிருக்காரு.
0: திருமலஸ்தானம் வீர சுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயிலில் போனால் கலர் மாறத்தான் செய்யும், நான் ஏற்கனவே சிவப்பு கலர் தான், மாறினா மாறட்டுமே, மழை காலம் வந்தால் பழைய கலருக்கு திரும்பி வந்துடும் அப்படின்னு இருக்காங்க.
1: அடுத்தது காமேஸ்வரம் செல்வி அறிவழகன், வெயிலோ மழையோ எப்பவுமே இருக்கிற கலரே போதும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: ஓகே, பிள்ளைத்திருவாசல் ஆரோக்கியதா செல்வ மேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது மனைவிக்கு சொல்லுவாங்க, வெயிலில் போகாதீங்க, ஏற்கனவே கலராக இருக்கீங்க, அப்புறம் இன்னும் கலராகிடுவீங்க, 38 ஆண்டுக்கு முன்னாடி நிமிந்து பார்க்காம இருந்தது தப்பாக போயிட்டே அப்படின்னு சொல்லுவாங்களாம்.
1: ஆமாம், இருக்கிற கலர் அப்படியே இருந்தா போதுங்க. ஆதலையூர் சிங்காரவேல் அனுப்பியிருக்கிறார்.
0: மேல கோட்டுச்சேரி ரவுலின் மார்கஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இப்பவே அப்படித்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஏங்க, இப்ப இருக்கிற கலர் போதும்பா, அப்புறம் நரி கதையாய் போயிடும், புரியுதுங்களா?
0: ஆமா,
1: தெத்தி செல்வி அனுப்பியிருக்காங்க.
0: வளத்தமங்கலம் சம்பந்தம் என்ன சொல்லியாங்கன்னா, நான் தினசரி அலுவலகம் விட்டு வெயிலில் தான் வந்துட்டு இருக்கேன், என்னுடைய கலர் எப்படி இருக்கிறது அப்படின்னா சகப்பு நிறத்துல இருந்து சற்று மாநிலமா மாறிடுச்சு அப்படின்னு அதே முன்னாடி சொன்ன அதே கமெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு.
1: காவலக்குடி மாற்றம் வேண்டாம், நாம நம்ம கலர்லேயே இருப்போம்.

0: சொல்லியிருக்காரு.
1: புண்ணியமன்னீர் வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கோதுமை நிறம் கலராக மாற விரும்புகிறேன் அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்தது, இருவருக்கும் காலை வணக்கம், இப்பொழுது இருக்கும் கலரே போதும், இப்போதே கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கேன், இன்னும் கருப்பாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அனுப்பியிருக்காரு.
1: முள்ளக்காடு பாபு என்ன சொல்கிறார் தெரியுமா, நம்ம ஊர் கலர் கருப்பு தான், என்னுடைய ஆசையும் அதுதான் இருக்காரு.
0: சுரேஷ் திருபோணத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அடிக்கிற வெயிலில் வெளியில் போனால் பார்ப்பவர் கண்களுக்கு என்ன என்ன கலரோ அதுபோல் இருக்க வேண்டும் அப்படின்னு.
1: ஜெயங்கண்டம் கண்ணாரப்பாளையம் சுகுமார் ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு உள்ள காலத்துல எல்லாமே மாறுது, கலர் தானே சார், நல்லா கரு கருன்னு சிவப்பா அப்படின்னு இருக்காங்க.
0: எனக்கு எலுமிச்சம்பழ கலர்ல மாறணும் அப்படின்னு சிவபுரி சோமசுந்தரம் அனுப்பியிருக்கிறார்.
1: அப்துல் ரஜாக் என்ன ஊருன்னு குறிப்பிடல, ஐயா கலர் மாறினா வீட்டுல இருக்க குட்டி பேர பிள்ளைக்கெல்லாம் என்ன அடையாளம் தெரியாது, அதனால அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்காரு.
0: நான் நானாகவே அதாவது இதையும் சொல்லணுமா, சரி கருப்பாவே இருக்க விரும்புறேன், அப்பதானே நம்மளையும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு பாடுவாங்க அப்படின்னு நாகை பாபு அப்படியே இந்த பின்னூட்டத்தை இட்டிருக்காரு.
1: காட்டூர் சிவகுமார் லைக் டு ரிட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு.
0: கும்பகோணம் குமரன் பச்சை கலரா மாற விரும்புறேன்னு
1: இருக்காரு. தினேஷ் அம்மு என்ன ஊருன்னு சொல்லல, நான் ஏன் கலர்ல இருந்த போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியல. ஓகே, ரொம்பவே சூப்பரா இன்னைக்கு நேர்கள் கிட்டத்தட்ட செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட கமெண்ட்ஸ் அவ்வளவு போயிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட நம்ம நிகழ்ச்சி
0: என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, வந்த அத்தனை பின்னூட்டத்தையும் வந்து நம்ம விடாம படிச்சிருக்கோம், அந்த ஒரு மகிழ்ச்சி தான்
1: கண்டிப்பா.
0: சரி, இதே மகிழ்ச்சியோட இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக
1: உங்க அர்ஜே எம் கே அன்பழகன்
0: அறிவிப்பாளர் அந்த பாயிண்ட்ல இருந்து தேவனபுத்தூர் எம்எம் கலிய பெருமாளோடு இந்த நிகழ்ச்சி பாயிண்ட் பாயிண்ட் நம்மிடம் இருந்து விடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்காக பின்னூட்டங்களை இட்ட நேர்களுக்கும் இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நன்றி.
1: ஆமா, வச்சுக்கோங்க, அடுத்து வருது பாட்டு.

விடைபெற்றது. பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

0: பசுமையை விதைப்போம், இயற்கையை காப்போம், வருங்கால தலைமுறைக்கு பசுமையான பூமியை பரிசளிப்போம். இன்று உலக இயற்கை பாதுகாப்பு நாள். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால். சந்திக்க செவிகளில் இணைகிறது. சிந்தனை அரங்கம். நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று நமது பூமி நமது பொறுப்பு, இந்த பொருண்மையில் இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நேர்களே, நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள், 43368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 231 இந்த எண்ணிலும், 299948 சுழி இந்த எண்ணிலும், 299958 சுழி இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அன்பினர்களுக்காக இன்னும் ஒரு அலைபேசி எண் 956642723 இந்த அலைபேசி எண்ணில் நம்முடைய அறிமுக நேயர்கள் பங்கு பெறலாம்.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இயற்கையினுடைய ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு மிகப்பெரிய பொருள் இருக்கிறது. வானவில்லில் வண்ணமழை தூவுகிற சாரல், வயல் வெளியில் வீசும் தென்றலின் பூஞ்சாறல், தேனடையும் பறவைகளின் தேமதுர கீதங்கள், திகட்டாத இயற்கையின் அழகிய ஓவியங்கள். செயற்கை சுவாசம் இல்லாமல் வாழ்கிற இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்க்கை எவ்வளவு இனிக்கிறது! இப்படி இயற்கையின் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு பொருள் உண்டு. ஒரு பயணி தன்னுடைய தலையில் மிகப்பெரிய சுமையோடு நடந்து வருகிறார். நல்ல வெயில், ஒதுங்குவதற்கு ஒரு மர நிழல் கூட இல்லை. கொஞ்ச தூரத்தில் ஒரு மிகப்பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தில் முழுவதும் ஆரஞ்சு பழம் நிறைந்து கிடக்கிறது. அதன் அருகில் சென்ற அந்த பயணி

0: ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து சுவைத்து விட்டு ஆரஞ்சு மரத்தின் நிழலில் தன்னுடைய சுமையையும் இறக்கி வைத்து விட்டு சற்றே அப்படி அமர்கிறார். அமர்கிற பொழுது அருகிலே ஒரு ஆரஞ்சு மரத்துக்கின் கீழே வந்து பூசணி கொடி படர்ந்து பூசணிக்காய் ஒரு மிகப்பெரிய காயாக காய்த்திருக்கிறது. அப்போது இயற்கையிடம் அவர் சொல்கிறார், என்ன இயற்கை, இது ஒரே முரண்பாடாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆரஞ்சு மரத்தில் இவ்வளவு சிறிய பழம், அதே நேரத்தில் தாங்க முடியாத சிறிய கொடியில் இவ்வளவு பெரிய பூசணிக்காய், எப்படி தாங்கும் இந்த கொடி அப்படின்னு அக்கறையோடு இயற்கையை கோபித்துக் கொள்கிறார். என்ன முரண்பாடு இது, இயற்கையே எப்பொழுதும் முரண்பாடு தான் என்று சொல்கிறார் அவர். கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய நடந்து வந்த அசதியின் காரணமாக தூங்கிவிடுகிறார். திடீரென அவருடைய தலையில் ஏதோ ஒன்று விழுகிறது. அலறி அடித்து எழுந்து பார்க்கிறார், ஒரு ஆரஞ்சு பழம் அவர் தலையில் விழுந்து கீழே விழுந்து கிடக்கிறது. அந்த ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்து பார்த்தவர் சிறிது நேரம் யோசித்து விட்டு சொல்கிறார், ஒருவேளை தலையில் இந்த ஆரஞ்சு பழம் விழுந்ததால் தூக்கத்திலும் நாம் வந்து பிழைத்திருக்கிறோம். ஒருவேளை இதுவே நாம் சொன்ன அந்த பூசணிக்காய் தலையில் விழுந்திருந்தால் அப்பப்பா, அப்படியெல்லாம் ஒருவேளை நடக்கக்கூடாது. ஏனென்றால் இயற்கை சரியாகத்தான் படைத்திருக்கிறது. எது எங்கு இருக்க வேண்டுமோ அது அங்கங்கு இருக்க வேண்டும். இயற்கையை நாம் கலைத்து போட்டால் இயற்கை நம்மை கலைத்து விடும் அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையோடு அங்கிருந்து நகர்கிறார். இந்த விடயத்தில் நாம் என்ன யோசிக்க வேண்டியிருக்கிறது என்றால், இயற்கை நமக்காக எல்லாம் தந்திருக்கிறது. அந்த இயற்கையை நாம் எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் இன்றைக்கு உலக இயற்கை பாதுகாப்பு நாள். இந்த நாளிலாவது இயற்கைக்காக ஒரு சபதம் நாம் எடுக்கலாமே, அது குறித்து பேச வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயாவுக்கு. வணக்கம் குருது, மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் ஐயா சொல்லுங்க.
1: ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சிந்தனைகள் கொடுக்குது காரைக்கால் வானொலி நிலையம். இந்த இயற்கைக்காக நமது பூமி நமது பாதுகாப்புன்னு
0: நமது பொறுப்பு.
1: ஆமா, அதான் நமது பொறுப்பு. நம்ம பாதுகாக்கிறது. நான் அதாவது என்னன்னு சார், நான் உன்னே ரெண்டு மூணு கருத்துக்கள் தெரிய மாட்டேன். முதலில் வந்து தனி மனிதனுடைய சுயநலம் மாறணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதவி பதவிங்க சொல்ல முடியாது. அதிகாரம் பணபலம், இந்த இரண்டு இந்த மூன்று விஷயங்கள் தான் இன்றைக்கு இயற்கை பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த மூன்று விஷயங்கள் தனி மனிதனுடைய சுயநலம் அதிகமாகி விட்டது. நம்ம காரைக்கால் வானொலி நிலையம் முதலில் பாத்தீங்கன்னா 7 மணிக்கு சுற்றுச்சூழல் உடன் தந்துரும் கொடுப்பா. அதுல நீங்க நிறைய குறிப்புகள் கொடுப்பீங்க.
0: ஆமா,
1: அதுல குடிச்சிட்டு போல அதுல தெரியும் இந்த பூமியோட நிலைமை என்ன, எந்த நிலைமையில நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தும் கூட தனி மனிதன் ஆகிய நான் மாறவில்லையா? நான் மாறாத காரணத்தால் இன்றைக்கு இந்த 8 ஆண்டுகள் எப்படி போகும் என்ற பயம் வந்து விட்டது. முதல் 4 ஆண்டுகள் சரியான வறட்சி, அடுத்த 4 ஆண்டுகள் கடுமையான மழை. நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? இந்த நீங்கள் அடுத்த தலைமுறையை சொல்றோம், இந்த தலைமுறையிலே நமக்கு நம்ம மாற மாட்டேங்கிறமே. இந்த தலைமுறையிலே நம்ம இன்று இவ்வளவு விழிப்புணர்வு காரைக்கால் வானொலி நிலையம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு இயற்கையோட சார்ந்த சிந்தனை கொடுக்கறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தூரமும் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப தனி மனிதன் ஆகிய நான் மாறணியா? நான் மாறினாலதான் சார் இந்த பூமி. தனி மனிதன் இரண்டு சுயநலத்தை விட்டுட்டு பொதுநலமா இருக்கணும். பொதுநலமா இருந்து எல்லாரும் வாழணும், எல்லா உயிரினும் வாழணும், எல்லாரும் வாழ்ந்து
0: நிச்சயமா அந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்துப்போம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா.
1: நன்றி
0: நன்றி இணைப்பில் வந்த மிக்க. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி.
0: சொல்லுங்க செல்வபாரதி.
2: நமது பூமி நமது பொறுப்பு. அதாவது இந்த பூமியை வந்து வளமாக மாற்றுவது வந்து நமது பொறுப்பு. அது வந்து நம்மளோட கையில தான் உள்ளது. அதாவது நம்ம வந்து பூமிக்கு நன்மை செய்யும் மரங்களை வந்து நம்ம வளர்க்கணும். அதே மாதிரி பூமிக்கு எதிராக உள்ள செயல்படும் மரங்களை வந்து நாம வந்து அழிக்கணும். அதே மாதிரி நச்சு பூக்களை விளையதுல வந்து கூடுமான வரைக்கும் நம்ம தவிர்க்கணும். சுத்தமான காற்றுக்கு வந்து நம்ம வந்து வழிவகுக்கணும். இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து கூடுமான வரைக்கும் நம்ம குறைக்கணும். மண் வளத்தை வந்து காக்கணும்.
0: நிச்சயம்
2: நாம் வாழும் பூமி இது நம்ம பூமி,
0: நம்ம பூமி
2: கொண்டு செயல்படணும். நன்றி வணக்கம்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
3: வணக்கண்ணா.
0: வணக்கம்.
3: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
3: அதாவது என்னால எவ்வளவோ ஒரு நன்மை தான் அடையுது கூட இந்த பூமின்னு சொல்லலாம்.
0: உங்களால பூமி நன்மை அடையுதா?
3: ஆமா ஆமா. ஏன்னா நம்ம அதுக்கு ஊறுபாடு விளைவிக்காத போது நன்மை தானே அடையுங்கண்ணா.
0: அதாவது இயற்கை இயற்கையாலதான் நாம் பலன் அடைகிறோம். பூமி வந்து எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்திருக்கிறது. ஆனால் எடுத்துக்கொண்டு நாம் திரும்ப என்ன கொடுக்கறோம்ங்கறதா ஒரு கேள்வி இல்லையா?
3: நம்ம கொடுக்கிறதுதான் வந்து நான் சொல்றேன். என்னால பலன் அடையுதுன்னு சொன்னா நான் எதுக்கு எதுவும் தீங்கு இழுக்கிறது இல்ல, அது சந்தோஷப்படும் இல்லையா?

0: சரி ஒரு நம்மளுக்காக ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு நெய் பையெல்லாம் வாங்க மாட்டேன்.
1: சரி,
0: நெய் பைய தூக்கி எறிய மாட்டேன். அப்புறம் இது எனக்குன்னு ஒரு இடம், சின்ன இடம் கூட எனக்கு சொந்தம் கிடையாது இந்த பூமியில.
1: சரி,
0: ஏன்னா பூமியை ஆக்கிரமிக்கிற இது இல்லை, நினப்பு இல்லை எனக்கு. ஏன்னா வீட்டில் உடம்புல இருக்கிற உயிரே வந்து வாடகைக்கு தானே தங்கியிருக்கு.
1: ஆமாம் ஆமாம்,
0: அது மாதிரி நானும் வாடகைக்கு தான் தங்கியிருக்கேன். போகும்போது என்கிட்ட எதுவுமே கையை விரிச்சிட்டு தான் போகிற நிலைகளில் இருக்கோம். அதே மாதிறி எந்த தவறான கருத்து, அந்த பறவைகளுக்கு விலங்கினங்களுக்கு உயிர் இது உணவு கொடுக்கிறது நம்மளோட கடமையாக இருக்கேன்.
1: சரிங்கம்மா.
0: மண்ணும் நீரும் மணி நீரும் அணி அணிநீர் காடு உடையத நல்ல அரண்கள்ண்ணா, நல்லபடியாக காப்பாற்றுவோம், நம்ம சந்ததிகளுக்கு நல்லதை கொடுத்துட்டு போவோம். நன்றிங்கண்ணா.
1: நன்றிம்மா, நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு.

0: கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் இன்று நமது பூமி நமது பொறுப்பு என்ற பொறுமையில் நேர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
8: நேர்மையான எண்ணங்கள் இருக்கணும். தூய்மையான வார்த்தைகள் இருக்கணும்.
7: நிச்சயமா
8: நம்ம நம்மள மதிக்கக்கூடிய தன்மையில மரியாதைக்கு உரிய நம்மளா இருக்கணும். அப்பதான் நம்ம எதையும் வெல்ல முடியும், எதையும் செய்ய முடியும். எதையும் நம்மளால ஒருத்தருக்கு சொன்னாலும் அதை ஏற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கும் இருக்கு. அவங்க நல்ல ஒரு சொல்றாங்க, நல்லா பாதையில போறவங்கன்னு அவங்களும் ஏற்றுவாங்க.
7: சரி, இந்த பூமியை வந்து பசுமையா வைப்பதற்கு என்ன மாதிரி முயற்சி எடுக்கலாம்?
8: பசுமையா இருக்கணும்னா நம்ம ஒரு மரங்களை வளர்க்கணும். ஒரு மரத்தை வெட்டினா அதுக்கு ஒரு மரத்தை வச்சுட்டு தான் அந்த மரத்தை வெட்டணும்.
7: ஆனா நாம என்ன பண்றோம்னா, மரத்தை வெட்டிட்டு நல்ல வளர்ந்த மரத்தை வெட்டிட்டு செடியை எல்லாம் வைக்கிறோம். அந்த செடி வந்து மரம் ஆகாதுல்ல?
8: அப்படி வைக்க விடாதுங்க. என்னோட வந்து நான் வந்து எனக்கு வீட்டுல ஒரு கல்யாணமா ஒரு சாட்சியா ஒரு குழந்தை பிறந்தாலே ஒரு மரம் வச்சுட்டு தான் வேலை பார்ப்பேன்.
7: ஓஹோ,
8: என்னுடைய வளர்ச்சி அப்படி.
7: சரி,
8: ஒரு மரம் இன்னைக்கு வெட்டணும்னா அது ஒரு மரத்தை உருவாக்கணும். உருவாக்குறதுன்னா மரத்தை உருவாக்கவே பெரிய சாமானப்பட்ட வேலை கிடையாது. அதை உருவாக்கினா வானத்தினுடைய என்னப்பா காற்று கல்வி நிலைகள் அதிகமா நம்ம தவிர்த்து அதனோட இதெல்லாம் ஆக்சிஜன் நல்ல ஆக்சிஜன் நம்ம பெற முடியும்.
7: சரி,
8: அதெல்லாம் இல்லாம ஒரு மரத்தை வளர்க்கமா ஏதோ நாமும் மனுஷனா வளர்ந்தோம், ஊருக்கு பூமிக்கு பாரமா இருந்தோம்னு இருக்கக்கூடாது.
7: நிச்சயம், நிச்சயம்.
8: அதனால நல்லா அறிவுபூர்வமா எல்லாமே செய்யணும். எல்லாரும் அது மாதிரி பண்ணணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் அறிவுபூர்வமா இருக்கணும். பிள்ளைங்களை வளர்க்கும் போது நல்லா அறிவுபூர்வமான பிள்ளைங்களை வளர்க்கணும். பெண்களை வளர்த்தாலும் அறிவுபூர்வமான பெண்களை வளர்க்கணும். நீங்களா பார்த்தா அன்னைக்கு வீராங்கனையில பார்த்தா பெண்கள்லாம் ஒன்றும் மறிக்க முடியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பெண்கள்.
7: சரி சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, இணைப்பில் வந்தமைக்கு
8: நன்றி.
7: அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
7: ம்,
9: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்குல இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கோம் சிவகுமார் ஐயா, சொல்லுங்க.
9: அதாவது நமது பூமி, நமது பூமியை வந்து பாதுகாப்பது நம்முடைய கடமை.

0: அதாவது நம்ம பூமியை பாதுகாக்கணும்னா நம்ம வந்து இயற்கையோட ஒன்றி வாழணும்.
1: சரி,
0: நம்ம பூமி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லதை செய்யுதோ அந்த அளவுக்கு பூமிக்கு நாம வந்து நல்லது செய்யணும். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒவ்வொருவருமே கடைக்கு போகின்ற போது ஒவ்வொருவரும் பாக்கெட்லயோ இல்ல மஞ்சப்பை எடுத்துட்டு போனாலே இந்த பூமியை பாதுகாத்துடலாம். ஏன்னா ஆங்காங்கே பார்க்கிற போது பாத்தீங்கன்னா இந்த கேரி பேக்குங்கிற தாள் வந்து பறக்குதுங்க வயல் முழுக்க. நாங்கெல்லாம் உழவழிக்கின்ற போது அந்த ஒரு நாளைக்கு அந்த வயல்ல போய் கேரி பேக்கெல்லாம் பொறிச்சு அதை சேகரிச்சு வச்சுட்டு தான் அப்புறம் உழவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அது பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும். அந்த பூமியை நம்ம வந்து பாதுகாக்கணும், இயற்கையோட ஒன்றி வாழணும், நம்ம வந்து மரங்களை நடணும். வயல் வரப்புகள்ல பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். பாத்தீங்கன்னா பனைமரங்கள், பனைமரம் வந்து எந்த அளவுக்கு நன்மை செய்யுதுன்னா பூமியில இருக்கக்கூடிய நீரை வந்து அது மேல் நோக்கி கொடுக்கிறது. ஆக நிலத்தடி நீர் உயர வேண்டுமானால் பனைமரத்தை வளர்க்கணும். நம்ம வரப்ப சுத்திலும் நல்ல மரங்களை, இயற்கையான மரங்களை நம்ம வளர்த்து பூமிய பாதுகாப்போம்.
1: சரிங்க,
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர்.

0: பாபூர் அஞ்சேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நமது பூமி நமது பொறுப்பு என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம் சார். நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுற.
0: பாண்டியன் ஐயா பேசுங்க.
1: நமது பூமின்னு பேசியிருக்கோம். அதாவது அமெரிக்கால எப்படின்னு
0: கேட்டீங்கன்னா,
1: குளிர் காலங்கள்ல மரங்கள் வந்து எல்லா இலையும் உதிர்த்துருமா,
0: மொட்டையா
1: இருக்கும். மறுபடி அந்த விண்டர் முடிஞ்சதுக்கு பிறகு தானாவே துளுத்துருமா. இது வந்து இயற்கையோட ஒரு பெரிய சம்பிரதாயம்னு வச்சுக்கலாம். ஆனா இதே வந்து நம்ம நாட்டுல அந்த மாதிரி இதே தேவையில்லை. கேட்டா நம்ம மிதமான வெப்பத்தையும் மிதமான எல்லா விஷயங்கள்லயுமே இருக்கும். அப்ப நாம அவங்கள விட, அதாவது அவங்களை விட பல மடங்கு வந்து அட்மாஸ்பியர்ல நல்ல ஒரு கண்டிஷன்ல நம்ம இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இத வந்து சரியான முறையில நம்ம யோசிச்சிருக்கோமானா இல்ல. ஏன்னு கேட்டா, இப்ப தத்துவ ஞானிகள், வேதைகள், இன்னைக்கு பெரிய பெரிய ஞானி இவங்க எல்லாம், ஆன்மீகத்துல உள்ளவங்க எல்லாமே எந்த சூழ்நிலை அட்மாஸ்பியர் தான் இவங்களை எல்லாரையுமே
0: உருவாக்கிருச்சு.
1: ஏன்னு கேட்டா, இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான கால சூழ்நிலைகள் வரும்போதுதான் இந்த மாதிரியான சிந்தனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். அப்ப கால சூழ்நிலையை நம்ம சரியா வச்சுக்காம அதோட நம்ம போராட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நாம நேர்மறையான விஷயங்களை, எவ்வளவு விஷயங்களை நம்மளால யோசிக்க முடியும்,
0: என்ன
1: நல்ல விஷயங்களை நம்ம பின்னாடி வர சந்ததிக்கு கொடுக்க முடியும், வாய்ப்பே இல்லை.
0: ஏன்னு
1: கேட்டா, புதுசு புதுசான வியாதிகள், புதுசு புதுசான கண்டுபிடிப்புகள், இப்ப இதுலதான் நாம கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோமே தவிர, நாம நம்முடைய அறிவு சார்ந்த நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள ஒரு கல்ச்சர்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதை சரியான முறையில செய்யறோமா,
0: அதுதான் கேள்வி இல்லையா?
1: மட்டும் செஞ்சா போதும், நான் நம்மளுடைய அட்மாஸ்பியரை நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு போயிடலாம்.
0: சரி,
1: அப்ப கொண்டு போகும்போது நம்மளோட வர பின்னாடி வர ஜெனரேஷன் இருக்கு பாருங்க, அவங்க நல்ல யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கிடைக்கும்.
0: சரிங்க.
1: இப்ப நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க உடம்பையும், என்ன உடம்ப மட்டும் பாதுகாத்துக்கிறது எப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோமே தவிர, அவங்க மனசையோ இல்ல அறிவையோ வந்து நம்ம வளர்க்கறதுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்க இயற்கையோட போராடிட்டு இருக்காங்க. என்னைக்கு இயற்கையை நம்மகிட்ட எளிமையா இருந்துச்சோ அப்பதான் நாம வந்து மற்ற விஷயங்களை யோசிக்க முடியும்.
0: சரிங்க.
1: அப்ப நம்ம இதுவரையே போராடி நம்ம வாழ்க்கையை முடிச்சிட முடியுமா?
0: சரி,
1: யோசிக்கணும்ல.
0: சரிங்க,
1: நன்றி,
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்த மிக்க. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: கருத்து விதைகளை தூவி அறிவிக்கிற வச்சி காரை பண்பலின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளரையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது நமது பூமி நமது பொறுப்புன்னு சொல்லிருக்கீங்க. இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழ கற்றுக்கொள்ளணும். இயற்கையை மீறி செயல்படும் போது அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
0: சரிங்க.
2: அகழ்வாரை தாங்கும் நிலம் நம்ம வெட்ட வெட்ட அது சும்மா தான் இருக்கும், ஆனா நம்ம வெட்டுவது தேவையா என்பதை உணர்ந்து செயல்படணும். அதனால பூமியை பாதுகாப்பது நம்ம பொறுப்பு.
0: சரி.
2: நான் வாழ்கின்ற இடத்தை சுத்தமா வைத்துக் கொள்வது போல்

0: பூமியும் நாம் பாழ்படுத்தக்கூடாது என்பது எனது கருத்து.
1: சரிங்க,
0: நன்றி,
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை இடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ் அத்தங்க மாளிகை காரைக்கால்.
2: அண்மையில் ஒரு நாளிதழில் படிக்க நேர்ந்த ஒரு விடயம், ஒரு குறிப்பிட்ட கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பிய நாட்டை சார்ந்த ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பனை மரங்கள், அதாவது பனை மரங்கள்னா ஃபார்ம் ஆயில் மரங்கள், ஃபார்ம் ட்ரீன்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் ஆயில் மரங்கள் நடுவதற்காக அங்கே ஏற்கனவே இயற்கையாக இருந்த ஒரு காட்டை அழித்திருக்கிறார்கள். அதில் நிறைய விலங்குகள், நிறைய உயிரினங்கள் வாழ்ந்திருக்கின்றன. அந்த மாதிரி சூழலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த போர்னியோ அப்படிங்கிற அந்த ஊர், இந்த போர்னியோவில் மிகப்பெரிய பரந்த மழைக்காடுகள் இருந்திருக்கிறது. அந்த மழைக்காடுகள் வந்து எண்ணெய் பனை நடுவதற்காக, அதை எண்ணெய் பனை தோட்டமாக மாற்றுவதற்காக அழிச்சிருக்கிறாங்க. அதில் நிறைய உயிரினங்கள் இருந்த பொழுது ஒரு ஓராங்குட்டான் அப்படிங்கிற ஒரு சிம்பன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனித குரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓராங்குட்டான் அந்த வகையை சார்ந்த அந்த குரங்கு வந்து மீட்பு நடவடிக்கையின் போது வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓராங்குட்டாங்கிற அந்த குரங்குக்கு பேர் பூன்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அது கர்ப்பிணியாக வேற இருந்திருக்குது, அந்த குரங்கு வந்து கர்ப்பிணியாக இருந்திருக்குது. இந்த நேரத்தில் எல்லா மரங்களும் அழிக்கப்பட்டு தோட்டம் வைக்க பிறகு கடைசியாக ஒரு மரத்தை வால் கொண்டு அறுக்கிற பொழுது அந்த மரத்தை இறுக பிடிச்சிக்கிட்டு அந்த பூன்மிங்கிற ஓராங்குட்டான் கீழே இறங்கவே இல்லையா. அப்போது யாராலையும் கிட்ட நெருங்கவும் முடியல, சீர் இருக்கிறது. உடனே வன பாதுகாவலர்களோட பாதுகாப்போடு போய் அந்த ஓராங்குட்டானை மீட்டெடுத்திருக்காங்க. அது கர்ப்பமாக இருந்திருக்குது. கடைசியாக அந்த மரத்தை விட்டு பிரியும் பொழுது அந்த ஓராங்குட்டான், பூன்மிங்கிற ஓராங்குட்டான், கண்ணீர் சொரிய அழுத அந்த காட்சியை அங்கிருந்த புகைப்படக்காரர்கள் அதை அழகாக எடுத்து பத்திரிகையில் போட்டிருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்வாதாரம் தன்னுடைய கண்ணுக்கு எதிரே அழிக்கப்படுகிற பொழுது அதை வந்து என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது, கடைசி ஒரு மரத்தையாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கட்டி பிடித்து அந்த அழுத காட்சியால் வந்து மிகவும் பயந்து போயிருந்த அந்த ஓராங்குட்டான் சோர்வடைந்து பயந்து போய் ஊட்டச்சத்து குறைவோடு இருந்ததை பார்த்து அதை பாதுகாப்பான இடத்துக்கு மயக்க மருந்து செலுத்தி அதை மறுவாழ்வு அளிப்பதற்காக வேறு இடத்துக்கு அந்த ஓராங்குட்டாங்கிற பூன்மியை கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த பூன்மிங்கிற ஓராங்குட்டான் எப்படியோ அவர்களால் காப்பாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இந்த காடுகள் அழிக்கப்பட்டதால் எத்தனையோ ஓராங்குட்டான் போன்ற வனவிலங்குகள், உயிரினங்கள் அழிந்து போயிருக்கின்றன. அதற்கு காரணம் மனித இனமாகிய நாம் தான். நாகரிக வளர்ச்சியின் நவீன யுகத்தில் இயற்கையை மறந்து செயற்கைக்காக நாம் சிலவற்றை தடுமாறி அழிக்கிற பொழுது இயற்கை நம்மை தடமாற வைக்கிறது என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்குமே. ஆனால் இன்று உலக இயற்கை பாதுகாப்பு நாளில் அதை காக்கப்பட வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
3: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்.
2: சொல்லுங்க குளஞ்சியப்பன்.
3: நமது பூமி நமது பொறுப்பு. அதாவதுங்க, இன்னைக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த இயற்கையை இன்னைக்கு ஓரளவு நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளுடைய தலைமுறைகளுக்கு விட்டு சொல்லணும்னா நாம அதுக்கு தகுந்த போலதான் நடந்துக்கணும். இப்ப நாம வந்து இன்னைக்கு குளத்தை சுத்தி வந்து தென்னை மரம் கன்று நட வேணாம், ஆத்து ஓரத்துல பனைமர விதைய விதைக்க வேணாம். இதெல்லாம் அவங்க செஞ்சு வச்சு இன்னைக்கு விருட்சமா இருக்கிறத அழிக்காம இருந்தாலே போதும்.
2: அது ஏற்கனவே இருந்ததுதான், நம்ம ஏன் பண்ணணும்? இருந்ததை விட்டு இருந்தாலே அது அப்படியே இருந்திருக்குமே.
3: இல்லையே, இப்ப நம்ம செய்யறதே அதாங்க அதிகமா. நம்ம இருக்கிறத வந்து வெக்கில்னால அழிக்காம இருந்தா நல்லா இருக்கும். அதனுடைய விதைகள் விருட்சமாகும், அப்படியே மாறிக்கிட்டே போகும்
2: நிச்சயமா.
3: அப்ப இது வந்து எதிர்கால சங்கடில இருக்க நம்ம விட்டு செல்கின்ற மிகப்பெரிய சொத்து. அதே போல இது மட்டுமே இன்னைக்கு நம்ம பூமியை காரணம், வரலாற்று சின்னங்களை நம்ம மேம்படுத்தி அழிக்காம பாத்துக்கோம். இந்த வரலாற்று சின்னங்கள்லாம் நான் சமீபத்துல ஒன்னு படிச்சேங்க. அதாவது மதுரை ஆண்ட ரோஸ் வீட்டர்னு ஒரு ஆளுநர் இருந்திருக்காரு. அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து கிறிஸ்டினா இருந்தா கூட அவர் அந்த வேலைக்கு போகக்குள்ள அந்த தெற்கு கோபுரம் வாசப்படிக்கிட்ட போய் அந்த சூ காலாடு சாமியை கும்பிட்டு போவாராம். இப்படி அதை கும்பிட்டுட்டு போய் தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பாராம். அப்ப அதே போல இருக்கல, ஒரு நாளைக்கு இரவு 12 மணிக்கு ஒரு கதவு தட்டு திறந்து பார்த்தாராம், ஒரு 8 வயசு பெண் குழந்தை பச்சை பட்டோடு எடுத்து நின்னுதான். இவரை கையை புடிச்சு இழுத்துதான், உடனே இவர் மனைவியும் புடிச்சு முன்னாடி இழுத்துருக்காரு பயந்துகிட்டே. வெளில வந்து 5வது செகண்ட்ல வந்து அந்த வீடு இடிஞ்சு விடுதான்.
2: ஓஹோ,
3: இவர் அப்படியே திகைச்சு போய் திரும்பி

0: பார்த்தானே காணுமா, அந்த மழையில நடந்து போன பாத சூடு இருந்துதான். அது அப்படியே போன அந்த தெற்கு கோபுர வாசப்படிக்கிட்ட கொண்டு விட்டுதான். இன்னைக்கு அவர் மாற்று சமூகத்தினராக இருந்தாலும் வைரக்கல் பதிச்ச தங்க பதாகையை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அந்த திருவிழா காலங்கள் அதை அணிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்மளுடைய பூமியில வரலாற்று சின்னங்களையும் நம்ம காத்தா சிறப்பா இருக்குங்கிறதாங்க என்னுடைய கருத்து.
1: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த இனிய நேரம் 10:30 இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நமது பூமி நமது பொறுப்பு இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம்.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சியே வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நூறு புள்ளி 3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் நமது பூமி நமது பொறுப்பு என்ற பொருண்மையில் நேர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நமது பூமி நமது பொறுப்பு சிந்தனை அரங்கத்தினுடைய தலைப்பினை நம்முடைய காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் விடுத்து அதற்கான பின்னூட்டங்களை கேட்டிருந்தோம். நம்முடைய நேர்கள் நிறைய பின்னூட்டங்களை சொடுக்கி விட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் முதல் பின்னூட்டத்தை சொடுக்கி இருக்கிற நேயர் திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. நமது பூமி நமது பொறுப்பு, நாம் வாழும் இந்த பூமி நமக்கு சொந்தமானது மட்டுமல்ல, வருங்கால சந்ததியினருக்கான பொக்கிஷமமாகும். ஒரு மரம் நடுவது, ஒரு துளி நீரை தண்ணீரை சேமிப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருப்பது போன்ற சிறிய செயல்களை பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இயற்கையை நேசிப்போம், பூமியை பாதுகாப்போம், பசுமையான எதிர்காலத்தை ஒன்றிணைந்து உருவாக்கும். நமது பூமி நமது பொறுப்பு அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ். நமது பூமி நமது பொறுப்பு, நமது பூமியை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் அடிப்படை கடமையாகும். மரங்களை நடுதல், நீரை சேமித்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தால், இது போன்ற எளிய செயல்கள் மூலம் நமது சுற்றுப்புறத்தை பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இதை தவிர்க்க கடைக்கு செல்லும் பொழுது துணிப்பையை பயன்படுத்த வேண்டும், வீட்டை சுற்றி மரங்கள் நட வேண்டும், பொது இடங்களில் செடிகளை வளர்க்க வேண்டும், குப்பை கழிவுகளை திறந்த வெளிகளிலும் நீர்நிலைகளில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும், அதிக அளவில் புகைமூட்டம் மாசு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலிருந்து. நமது பூமியை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் அடிப்படை கடமையாகும். மாசுபாடு மற்றும் பருவநிலை மாற்றத்தை தடுத்து எதிர்கால சந்ததியினருக்கு சுத்தமான பாதுகாப்பான ஒரு உலகத்தை வழங்குவது நமது கூட்டு பொறுப்பாகும். பூமியை காக்க எளிய வழிகள் மரம் நடுங்கள், அதிக அளவில் மரங்களை வளர்த்து காற்றை சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள், நெகிழி தவிர ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முழுமையாக தவிர்க்கவும், தண்ணீர் சேமிப்பு தேவையின்றி நீரை வீணாக்காமல் பாதுகாப்பாக பயன்படுத்துங்கள் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து பாரி வள்ளல் அமிர்தாராயன் கோட்டையிலிருந்து, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறதுன்னு நினைப்பிருக்காங்க. அடுத்து நமக்கு வீடு எப்படி முக்கியமோ, உறவினர்கள் எவ்வளோ முக்கியமோ, அந்த அளவிற்கு நம்ம பூமியும் நமக்கு மிக முக்கியம் என்பதை அறிந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து இயற்கை வளங்களை பாதுகாப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், காரைக்கால் பண்பலை வாயிலாக சபதம் ஏற்போம், இயற்கையை பாதுகாப்போம். அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வேல்முருகன், ரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, பச்சை மரங்கள் பூமியின் மூச்சு காற்றாக இருக்கிறது, பாதுகாப்பது நமது பேச்சாக மட்டுமல்லாமல் செயலாக இருக்க வேண்டும், வெயிலின் தாகம் தணிப்பதற்கு மரங்களை நட வேண்டும், மண்ணை காப்பாற்ற வேண்டும், அன்னை பூமி தந்தது நமக்கு வாழ்வு, சுவாசிக்கும் காற்று தூய்மையாக இருக்க செடி கொடிகளை நாம் வளர்ப்போம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. காரைக்கால் நளினி, எங்க சார் அது மாதிரி இருக்காங்க, குப்பையை சாக்கடையில் போடவா, மரம் வளர்த்தால் இலை கீழே கொட்டுது, அந்த மரத்தை வெட்டுங்கன்னு சண்டை போடுகிறார்கள், யாருமே அது மாதிரி நினைக்க மாட்டாங்க, வெயிலின் அருமை நிழலில் போய் நின்னால்தான் தெரியும் என்று சொல்வார்கள். ஒரு மரத்தோட அருமை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுது. வீட்டுக்கு வீடு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பூமியை பாதுகாப்போம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிமகளுக்கும் அடிப்படையான பொறுப்பு என்னவென்றால், பூமியை பாதுகாப்பது எப்படின்னா, குப்பைகளை போடாத, பிளாஸ்டிக் போடாமல், மரங்களை வெட்டாமல், மரக்கன்றுகளை நடுவதன் மூலமாக நாம் பூமியை பாதுகாக்கலாம், மாசுபாடற்ற காற்றின் மூலமாகவும் பூமியை பாதுகாக்கலாம் அப்படின்னு பனங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் அனுப்பியிருக்காங்க.

மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். நமது பூமி, நமது நாடு, நமது வீட்டை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அதுபோல் நாட்டையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கை நமக்கு கொடுத்தது ஏராளம். இவை அனைத்தும் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பூமியை நாம் பாழாக்கலாமா? மரங்கள் நடுவோம், மழை பெறுவோம், நெகிழியை தவிர்ப்போம், பூமி மேல் நேசமாக இருப்போம். மரங்கள் கனி கொடுக்கிறது, காய் கொடுக்கிறது, மடிந்தாலும் உதவுகிறது. மனிதனும் அதுபோல இருக்க வேண்டும். தன் நலம் பாராமல் பிறர் நலம் பேணி பாடுபட வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், நமது பூமி நமது பொறுப்பு, மரங்கள் வளர்ப்போம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பாக வைத்திருப்போம், நமது பூமி நமது பொறுப்பாக பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, நமது பூமி நமது பொறுப்பு, பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம், நீரை சேமிப்போம், சிக்கனமாக பயன்படுத்துவோம், மரம் நடுதல் மூலமாக பூமியை பாதுகாக்கலாம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மன்னார்குடி அண்ணாமலை, பூமி நமக்கு உயிர் வாழ தேவையான காற்று, நீர் மற்றும் உணவை வழங்கும் ஒரே வீடு நாம் வாழும் பூமி நம்ம பூமி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இயற்கை நமக்கு பிறப்பிடமாகவும் வாழும் இடமாகவும் தொழில் செய்யும் இடமாகவும் நமக்கு அளித்தது பெருமைக்குரிய விடயம் இந்த பூமி நமது பூமி. அதனை காக்க நாம் பெரும் பங்கு கொள்ள வேண்டும். மரம் வளர்த்து மழை பெற வேண்டும். நெகிழி தவிர்த்து சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும். மண் பாதுகாப்பு செய்து குடிநீரை பாதுகாக்க வேண்டும். நீரின்றி அமையாது உலகு என்பது ஏற்ப நிலத்தடி நீர் குடிநீரை பாதுகாக்க மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும். அளவாக பயன்படுத்த வேண்டும், வீணடிக்காமல் பயன்படுத்த வேண்டும். இந்தியனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு வேண்டும். ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த கடமை உணர்வு வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இனிமையான வாழ்வு வாழ்வோம், அடுத்த சந்ததியினருக்கும் சிறப்பான வழிகாட்டுவோம். இஞ்சுக்குடி மின்சார கண்ணன் அனுப்பியிருக்கிறார். நமது பூமியை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். காற்று, நீர், மரம், மரமலர்த்தல் போன்ற எளிய செயல்கள் மூலம் நமது தாய் பூமியை பாதுகாக்க முடியும். நாம் வாழும் ஒரே வீடு பூமி மட்டுமே அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, நமது பூமி நமது பொறுப்பு. இயற்கைக்கு மாறாக நாம் நடந்து கொள்ளாமல் இருந்தாலே நமது பூமி நன்றாக இருக்கும். குறிப்பாக மரம் நடுதல், பிளாஸ்டிக் தவிர்த்தல் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பூமி நமக்கு வாழ்வளிக்கும் அன்னை. அன்னை அதை சிதைக்காமல் காப்பது அரசாங்கத்தின் வேலை மட்டுமல்ல, பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட பொறுப்பாகும் அப்படின்னு திட்டச்சேரி நிஷான்களையும் குவைத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார். அன்னப்பன்பேட்டை ஜோதி, பூமியை பாதுகாப்பது நமது அனைவரின் முக்கிய கடமையாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், அதிக மரங்களை நடுதல், நீரை சேமித்தல் நமது பூமியை காக்கும் மிக முக்கியமான எளிய வழிகளாகும். வீணாக குழாய்களை திறந்திருக்காமல் தேவையான அளவு மட்டுமே நீரை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து, நமது பூமி நமது பொறுப்பு. நமது பூமியை பாதுகாப்பது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்தல், மரங்களை நடுதல், நீரை சேமித்தல் ஆகியவை பூமியை காக்கும் மிக முக்கியமான வழிமுறைகளாகும். மஞ்சக்கண்ணிலிருந்து மோகன சுந்தரம், சத்யா, மோகேஷ், சர்வேஷ் இவங்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. அடுத்து மதுரை சோமசுந்தரம், வணக்கம் மட்டும் அனுப்பியிருக்கிறார். அடுத்து ஆரூர் குடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜிமுதீன், நமது பூமி நமது பொறுப்பு. நாம் வாழும் பூமியை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். இந்த பாதுகாப்பு ஒன்றே எதிர்கால தலைமுறைக்கு கொடுக்கும் மிகச்சிறந்த சொத்து. சுற்றுலா தலங்களுக்கு செல்லும்போது ஒரு சிலர் தாங்கள் பயன்படுத்திய பிளாஸ்டிக் பாட்டில் மற்றும் பிளாஸ்டிக் பைகளை அப்படியே வீசி எறிந்து விட்டு வருகிறார்கள். இதனால் நமது நிலம் பெரும் அளவு பாதிக்கப்படுகிறது. கால்நடைகளும் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகிறது. பொதுமக்கள் விழிப்புடன் தங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே நமது பூமியை காக்க முடியும். பொறுப்புடன் செயல்பட்டு நமது அன்னை பூமியை பாதுகாப்போம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதம்பார் ராமன், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழி பொறுமையின் பெருமையையும் பூமியின் தன்மையையும் விளக்குகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் இயற்கையிடம் பொறுமையை கடைபிடிப்பதும் ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையாகும். மரம் நடுவோம், மண் வளம் காப்போம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து, இயற்கை நமக்கு கொடுத்த விலைமதிப்பற்ற பரிசு பூமி. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களின் சங்கமமாக விளங்கும் பூமி மனிதர்களாகிய நமக்கு மட்டுமல்ல கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கும் தாய் வீடாக இருக்கிறது. இந்த தாய் வீட்டில் இருக்கும் எந்த பொருளையும் நாம் சிதைத்து மாசுபடுத்தும் குற்றச்செயல்களை மனதால் கூட எண்ணக்கூடாது. ஆனால் நம்மில் பலர் இயற்கை கொடுத்த செல்வங்களில் அலட்சியம் காட்டுகிறோம், அசுத்தப்படுத்துகிறோம். நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கிய வளமான பூமியை நாம் அடுத்த எதிர்கால தலைமுறையினர்களுக்கு பரிசாக வழங்க வேண்டும் என்ற விழிப்புணர்வோடு செயல்படுவோம். பச்சை காடுகளும் ஊற்று நீரும் பூமியின் வளம். அவற்றை என்றைக்கும் சிதையாமல் காப்பதே நமது பலம் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. புஷ்பவனம் மேரி காந்த், நம்மோடுள்ள மரங்களை வெட்டி அழிக்காது பாதுகாக்க வேண்டும். நமது சந்ததியினருக்காக மரங்களை நட வேண்டும். வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், நமது பூமி நமது பொறுப்பு. இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற அருமையான தலைப்பு. நெகிழிப்பைகள் மற்றும் நெகிழியில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் உபயோகத்தை நாம் என்றைக்கு குறைத்துக் கொள்கிறோமோ அன்றைக்குத்தான் நம்மை வாழ வைக்கும் இந்த பூமி. இயற்கைக்கும் பூமிக்கும் நம்முடைய எதிர்கால மனித சமுதாயத்திற்கும் நாம் செய்யும் சாலச்சிறந்த நன்மையாக இருக்க வேண்டியது. இதெல்லாம் நாம் வந்து தவிர்த்தால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காட்டு மன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன், நமது பூமி நமது பொறுப்பு. நாம் எல்லோருமே பாலித்தீன் பை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். என்னிடம் சிறிய

0: இடமே உள்ளது, அதனை பாலித்தீன் பையில்லா இடமாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நாகை குமரன் நன்னிலத்திலிருந்து, நமது பூமி நமது பொறுப்பு, இது அருமை தலைப்பு, அனைவரும் உணர்ந்தால் அது சிறப்பு, இயற்கையை பாதுகாப்போம், அனைவரும் நலமாய் அமைந்திடுமே, பூமி நமக்கு வரமாய் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நம் தலைமுறையில் சுனாமி என்ற பேரழிவு, கஜா புயல் என்றும், எல்லினோ பூமிக்கு துரோகம் செய்யாமல் அடுத்த தலைமுறையை பாதுகாப்போம், புரா கிராமம் ஹஜா ஹஜ் மைதீன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், பூமி நமது தாய் போல், நம்மை பிறக்கும் பொழுது சுமக்கிறது, இறந்த பிறகும் சுமக்கிறது, இந்த பூமிக்காக நாம் என்ன செய்தோம்
1: அப்படின்னு
2: நினைப்பிருக்காங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இயற்கை, இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒளிகள் எங்கு பார்த்தாலும், எப்பொழுதாவது சபதம் எடுத்து உறுதிமொழி எடுத்து அதை உறக்கச் சொல்வதில் நம்முடைய காலம் இன்றைக்கும் கழிந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, ஒவ்வொரு முறையும் இயற்கை பாதுகாப்பு நாளில் இயற்கை காப்போம் என்கிற ஒற்றை வாசகத்தை கையில் ஏந்தி கொண்டே நாம் வந்து இந்த வாழ்க்கையை ஓட்டிவிட முடியுமா? சரி, நமக்கு பின்னால் வரக்கூடிய நமது தலைமுறையினர், சந்ததியினர் எதை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்று தெரியாது. இந்த சூழலில் இயற்கையாவது செயற்கை இல்லாமல் அவர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா?
5: வாழையல பரப்பி வச்சு
6: பரப்பி வச்சு
5: பொறிகடல

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை இடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது.

0: சட்டங்க மாளிகை காரைக்கால்.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் நாம் இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 10:50. காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் தங்களுடைய பின்னூட்டங்களை சுடுக்குங்கள் அப்படின்னு ஒரு பதாகையை விடுத்திருந்தோம். நமது பூமி நமது பொறுப்பு இந்த பொருண்மையில் புவனகிரி சுமதி பாபு என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, பலூனை போல் சுற்றும் பூமி, இது பல்லுயிருக்கும் சொந்த பூமி. பச்சை நிறம் மங்கி போச்சு, இது பனிமலர்கள் உருகி போச்சு. மரம் வளர்த்தால் காற்று மிச்சம், நாம் மகிழ்ச்சியாக வாழும் அச்சம் நீங்கும். குப்பைகளை குறைத்து இங்கே நல்ல தூய்மையை தருவோம். பொங்க பொங்க நம் பூமி நமது பொறுப்பு நண்பா, இதை காப்பதில் நமக்கில்லை மாற்று தீர்ப்பா அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து அலோன் சிராஜ், நமது பூமி நமது பொறுப்பு, பூமிக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ அதை தினம் தினம் பாழ்படுத்தி கொண்டிருக்கும். அப்படி இருந்தும் நன்மை செய்பவரையும் பூமி தீமை செய்பவரையும் பூமி என்றைக்குமே வேறுபடுத்தி பார்த்ததில்லை. அனைவரையும் ஒன்றாகத்தான் நினைக்கிறது. நன்மை செய்தவர் மரம் நட்டாலும் தீமை செய்தவர் மரக்கன்று வைத்தாலும் அதை செழிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஏரிகள் இருந்த இடத்தை ஏரியாவாக மாற்றிவிட்டோம், குளங்கள் இருந்த இடத்தை குடிசைகளாக மாற்றிவிட்டோம். பூமிக்கு நாம் நன்மை செய்கிறோமோ இல்லையோ தீமைகளை அதிகம் செய்து கொண்டிருக்கும், இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, மரம் வெட்டுவதை தவிர்த்து புதிய மரங்களை நட்டு பாலிதீன் பைகள் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருவாளப்புத்தூர் கடக்கும் ஐங்கரன் தரணி, நாம் பூமியை பாதுகாக்க வேண்டும், அசுத்தங்கள் இல்லாமல் பாதுகாத்தால் நோயில்லா வாழ்வை காண்போம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பூமியை நாம் நமது முன்னோர்களிடமிருந்து சொத்தாக பெறவில்லை, நமது குழந்தைகளிடமிருந்து கடனாக பெற்றிருக்கிறோம். எனவே வரும் தலைமுறைக்கு ஒரு பசுமையான பூமியை கையளிப்பது நம்முடைய கூட்டு பொறுப்பாகும். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், பூமியை பாதுகாப்போம், மரங்கள் நட வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், இயற்கையை பாதுகாப்போம், நன்றி வணக்கம் நினைப்பிருக்காங்க. அடுத்து என்னுடைய கருத்தை படித்து பெயரை வாசிக்காமல் விட்டு விட்டீர்கள் அப்படின்னு தேவனூர் ஜோதி லட்சுமி அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து நெய்விளக்கு தூயமணி, இயற்கையை காப்போம், சில குப்பைகளை ரோட்டிலும் ஆறு ஏரி குளம் குட்டைகளில் கொட்டி நீர்நிலையையும் காற்று மாசுபடம் செய்கின்றனர் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து நமது பூமியை பாதுகாப்பது நமது ஒவ்வொருவருடன் கடமை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த பின்னூட்டத்தை வந்து குளஞ்சியப்பன் அனுப்பியிருக்கிறார். அவர் நேரலை நிகழ்ச்சியிலும் வந்ததால் தொலைபேசி இணைப்பில், அதனால் அந்த கருத்தை தாண்டி. அடுத்து சரவணகுமார், எந்த ஊர்னு கொடுக்கல, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பின்னூட்டத்தை விடுத்திருக்கிறார். அடுத்து யாரெல்லாம் வந்து பின்னூட்டம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பின்னூட்டங்கள் வந்திருந்தாலும் எல்லா பின்னூட்டங்களும் இப்பொழுது முடித்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்தளவிற்கு எல்லா பின்னூட்டங்களையும் நாம் படித்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை நமக்கு தந்திருக்கிறது.

0: நமது பூமி நமது பொறுப்பு என்ற பொருண்மையில் அடுத்து தொலைபேசி வழியை இணைகிற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்,
1: மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: ஐயோ, அருமையான ஒரு தலைப்பு. நமது பூமியை நம்ம தான் ஏன் பாதுகாக்கணும்? யாரு பாதுகாக்க முடியும்? பிளாஸ்டிக் பைகள், நெகிழி பைகள் சுத்தமா தவிர்க்கணும் ஐயா. இப்ப எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு காய்கறி பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா வெளியில ஏதாவது போகணும் கடைக்கு அப்படின்னாவே, துணிப்பை, மஞ்சப்பையோ கட்டப்பையோ கொண்டு போயிடுவோம் ஐயா. அதன் மூலியமாக நெகிழிப்பைய சுத்தமாக நாங்க பயன்படுத்துறதே கிடையாது. அப்புறமா மரக்கன்றுகள் அப்படிங்கறத நம்ம நட்டு பராமரிக்கிறது அப்படிங்கறது நல்லது ஐயா.
0: இப்ப
1: கூட வன மகோத்சவ மடம் நடும் திருவிழா போச்சு. அப்போ எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நான் மரத்தை கொடுத்து அவங்களையும் ஊக்குவிச்சேன், மரங்களை நடு அப்படின்ட்டு. நானும் இது வரைக்கும் 24 மரக்கன்றுகள் அப்படிங்கறத நட்டிருக்கேன் ஐயா. அது நல்லா சூப்பரா பேணி பாதுகாத்திருக்குவேன் என்னுடைய பகுதியில. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரியா நம்ம வீட்டுல ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணத கம்மி பண்ணிக்கணும். ஏசி இருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க அதை யூஸ் பண்ணாம கொஞ்சம் ஒரு 3-4 மணி நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிருது நல்லது. புவி வெப்பமயமாதல் அப்படிங்கறதும் கூட இயற்கைக்கு எதிரான செயல். வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணமே அளவுக்கு அதிகமா நம்ம ஹீட் வேட்ஸ வெளியில ஏத்துறது. உதாரணத்துக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் மூலியமா வரக்கூடிய ஹீட்டு, அப்புறமா அந்த ஏசி மூலியமா வரக்கூடிய ஹீட்டு புவிக்கு போய் ஓசோன்ல பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்துது. சோ முற்றிலும் தவிர்க்க முடியல அப்படின்னு

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும்.
1: முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.

0: நேரம் 11:30. நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் தோழி. நேர்களே, இணைய வழியும் தொலைபேசி தொடர்பும் தற்போது தடங்கள் ஏற்பட்டதால் 9566427231 என்ற தொலைபேசி மூலமாக நேர்கள் தொடர்பு கொண்டு உங்கள் அனுபவங்களை பகிரலாம். நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க தீபா. நலமாக இருக்கிறோம். நீங்க நலமாக இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க பேருந்து பயணத்தின் போது நீங்க சந்தித்த தோழிகளோட நினைவுகள் என்னமா? அடுத்த முறை நீங்க சந்திக்கிறப்போ நிச்சயமா அவங்க போன் நம்பர் வாங்குவீங்கன்னு
1: நன்றி.
0: நீங்க கேட்ட பாடலுக்கு முன்பு விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடல் கேட்கலாம்.

ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி யார் எங்கே இருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சித்ரா, மனப்பிடி.
0: காலை வணக்கம். யார் எங்க இருந்து சொல்லுங்க சித்ரா. இன்னைக்கு சரிங்கம்மா, கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியோட தலைப்பு பார்த்தீங்களா, பேருந்து பயணத்தில் நீங்க சந்தித்த தோழியோட நினைவுகள் என்னன்னு
1: கேட்டிருந்தோம்.
0: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சியில இணையும் அடுத்த தோழி யார், எங்க இருந்து அழைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தோழி.
2: வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கீங்க?
3: மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் மண்டல் இரவாண்டி.

0: இருந்து கலாவதி ராஜமோகன்.
1: சொல்லுங்க மேம், நீங்க பேருந்து பயணத்துல சந்தித்த தோழியோட நினைவுகள் என்ன? தோழி
0: தோழி, இதுவரையும் நான் வந்து என்னோட தோழியில வந்து பேருந்துல வந்து பார்க்கல, இன்ன வரையும் பாக்கல. போன மாதம் என் தங்க வந்து பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது 10வது படிச்ச ஒரு பொண்ணு, பாலான்ற பொண்ணு வந்து அதை பாத்துட்டு கலாவதியோட தங்கச்சான்னு கேட்டிருக்காங்க. ஆமான்னு சொன்ன பிறகு இது மாதிரி கலாவதி எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு என் நம்பரை கேட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க மூலம் இன்னொருத்தவங்க இந்திரான்ற தோழி, இப்ப மூணு பேர் நாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் தோழிகளை தேடிக்கொண்டே இருக்கிறோம்.
1: சரி சரி சரி சரிங்கம்மா, உங்க தோழி கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியில போனீங்களா? இப்ப புதுசா மூன்று பேரோட நீங்க தோழியோட இணைஞ்சு இப்ப பேசிட்டு இருக்கீங்கன்னீங்களா, அலைபேசி மூலமா? நீங்க மூணு பேரும் ஏதாவது சுற்றுலா தலத்துக்கு சேர்ந்து சென்றீங்களா?
0: இன்னவரை போகல, ஆனா கோயிலுக்கு போவோம்ன்றத வந்து சொல்லியிருக்கோம், இன்னவரை கிளம்பல. கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சொல்லிருக்கோம், மூணு பேரும் போயிட்டு வருவோம் சொல்லிருக்கேன். நான் தான் சொன்னேன், என்ன நாங்க அதுக்கு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலன்னு.
1: சரிங்க,
0: எனக்கு வந்து 30 கற்பனைகள் படத்திலிருந்து கண்கள் நீயே காற்று நீ அந்த பாடல் கொடுங்க.
1: சரிங்க, கொடுத்துடலாம். நீங்க கேட்ட பாடல் இதோ.
0: நன்றி தோழி.
1: நன்றி.

நேர்களே, இன்று மதியம் 1 மணிக்கு அறியாமையை அகற்றுவோம், கல்லீரலை காப்போம் உலக கல்லீரல் அலட்சி நாளையொட்டி நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பரத்ராஜ் அவர்கள். நேர்களே, இணைய வழி தொலைபேசி தொடர்பும் தற்போது தடங்கள் ஏற்பட்டதால் 9566427231 என்ற தொலைபேசி மூலம் நேர்கள் தொடர்பு கொண்டு அவங்கள அனுபவங்களை பகிரலாம். நிகழ்ச்சியில் இணைஞ்சிருந்த தோழியோட இணைப்பு துண்டிக்கப்பட்டதுனால தோழி கேட்ட பாடலை கொடுத்துடலாம்.

நேயர்களே, இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழர் நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்னென்னா, பேருந்து பயணத்தின் போது நீங்கள் சந்தித்த தோழியோட நினைவுகள் பற்றி தான் கேட்டிருந்தோம். பேருந்து பயணம் என்பது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் வழி மட்டும் இல்லைங்க, அது பல இனிய நினைவுகளையும் புதிய நட்புகளையும் நமக்கு பரிசளிக்கிற ஒரு அழகான அனுபவம். சில மணி நேர பயணத்திலே அருகில் அமர்ந்திருக்கும் ஒருவரோட தொடங்கும் சிறிய உரையாடல் இருந்தாலுமே சில நேரங்களில் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நினைவாக மாறிட்டு வருது. பெயர் கூட தெரியாத அந்த பயண நண்பர்கள் பகிர்ந்த சிரிப்புகளாக இருக்கட்டும், அனுபவங்களாக இருக்கட்டும், உதவிகள், அக்கறை, இவை அனைத்துமே பயணத்தை இன்னும் அழகாக மாறியிருக்கு. இலக்கை அடைந்தவுடன் ஒவ்வொருவரும் அவரவர் பாதைகளில் செல்கிறப்போ அந்த சில மணி நேரத்தில் உருவான நட்பும் பகிர்ந்த தருணங்களும் மனதில் நீங்காத நினைவுகளாகவே நினைத்திருக்கிறது. அதுதாங்க பேருந்தின் பயணத்தோட தனி சிறப்பு. தோழர்கள் இதுவரைக்கும் அவங்க பேருந்து பயணத்தின் போது சந்தித்த தோழிகளின் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. பஸ் பயணம் முடிஞ்சாலும் அந்த சில மணி நேரத்தில் கிடைச்ச சிரிப்பும் அன்பும் என்றைக்குமே ஸ்பெஷல் தாங்க.

அடுத்த தடவை நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது பக்கத்து சீட்டு தோழிக்கிட்ட ஒரு சின்ன புன்னகையோட ஒரு ஹாய் சொல்லி பாருங்க. அடுத்து அவங்க தான் உங்கள் லைஃபோட மறக்க முடியாத இன்னொரு அழகான நட்புறவா அவங்க கூட ஆரம்பிக்கலாங்க. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. நேர்களே, தடம் என் 100.3 சொல்ல வருகிறது. இதை எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி நம்ம காரைக்கால் எஃப்எம் வழங்க போகிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னுற்றத்தை கேட்கலாமா? நீங்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போ திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இன்று மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசத்தியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது. உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில். மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெற போகிற அந்த நிகழ்ச்சி மனதில் நின்றவை 12:10. பன்னிரண்டு 50 ஜெயங்கண்டம் ராமநகை மாளிகையின் பசுந்தளிர் பங்கேற்பவர் செல்வி எம் தன்விகா தர்ஷினி. பன்னிசை அரங்கேறும் 12:55 ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் அறியாமையை அகற்றுவோம் கல்லீரலை காப்போம் உலக கல்லீரல் அழற்சி நாளையொட்டிய நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பரத்ராஜ் அவர்கள். மெல்லிசை ஒழிக்கும் 1:55 லஞ்ச் பிரேக் வரப்போதுங்க 2:05. இன்றைக்கி லஞ்ச் பிரேக்கில் இடம்பெற போகிறது அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் மேலப்பாதி க அன்பழகன் அவர்கள் பங்கேற்கிற நேரலை நிகழ்ச்சி. 3 மணிக்கு காரைக்கால் பேசா தங்க மாளிகையின் LSC லைக் ஷேர் கமெண்ட் LSC தொடரும் 3:30. 4 மணிக்கு ஊரும் உறவு. இன்றைய ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக நாம் போகிற இடம் நகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்துக்கு. 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உறவும் அலையோசை அடிக்கும் 5:15. பன்னிசை அரங்கேறும் 6 மணிக்கு நாச்சியார்கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லுமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மீனாட்சி ஜபகர் அவர்கள். இந்த நிகழ்ச்சி 6:20.
1: இடக்கையால் எடுத்துக் கொடுத்தாராம். இடக்கையால் தானம் வழங்குவது முறையல்லவே என்று கேட்டதற்கு ஆமாம், அதை நான் அறிவேன். ஆனால் நான் இடக்கையில் இருந்து வலக்கைக்கு மாற்றும் கொஞ்ச நேரத்திற்குள் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை கொடுக்க வேண்டுமா என்ற எண்ணம் வந்துவிடலாம். தானம்
0: லைட் ஹவுஸ் ஒழிக்கும் 6:25 6:40 நலமாய் வாழ காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியில் சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
2: ஆனால் அது எடுத்தோடனே எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஒன்று யாராவது உயிரோடு இருக்கிறவங்க கிட்ட கிட்னி வாங்கணும், அப்படின்லாம் இறந்தவங்க கிட்ட இருந்து கிட்னி வாங்குறதுக்கு 15 வாங்கணும். இதுக்கெல்லாம் 4 தேவை. ஸோ அந்த இடப்பட்ட காலத்தை நிரப்புவது தான் டயாலிசிஸ்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை தூரிகை 6:45 27:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எல்நிலோ கால மாற்ற பாதிப்பு இதுகுறித்து அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கோ அழகு கண்ணன் அவர்களுடன் நேர்முகம். இது நிறைவு பகுதி. 8 மணிக்கு காற்றில் வரும் காணும் 8:15 பாராளுமன்றத்தில் இன்று 8:30 வானொலி நாடக விழா 2020 26 அவளா சொன்னால் நாடகம் எழுதியவர் RK கிருஷ்ணமூர்த்தி நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம் 9 மணிக்கு ஆங்கில செய்தி

0: 9:15 பொன்னியின் செல்வங்கள்.
1: பொய் சொல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. உயிர் தப்பத்திக்க கூடவா? அவ்வளவு சத்திய சிந்தன் ஐட்டியா நீ?
0: இதுவரை அறிவிக்கப்பட்டது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: Competing in the final, Kushare cleared 2.25 metres before three unsuccessful attempts at 2.28 metres saw him settle for silver behind Jamaica's Romain Beckford, who claimed the gold. Weightlifters Valuria Jayababu and Gyaneshwari Yadav clinched a silver each. President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi, Union Ministers Amit Shah, Dr. Mansukh Mandavia have congratulated the winning athletes. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:10.

நேர்களே, சிந்தனை துளி. சிக்னல் என்பது வழிகாட்டி, சிக்கலை தீர்ப்போம் வண்டியை நிப்பாட்டி. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நம் இதயங்களை வருடும் பாடல்களோடு உலாவர இருக்குதுங்க. இது மனதில் நின்றவை. நேர்களின் கடித வடிவிருப்ப கானங்களாக என்னைக்கும் நம்ம மனசுல நிறைஞ்சிருக்கிற விதமான இடைக்கால பாடல்களை தான் கேட்க போறீங்க. எங்கதான் எந்த நேரத்திலையும் நம்ம மகிழுந்துல போகும் பொழுதோ, பேருந்துல பயணம் செய்யும் போதோ, வீட்டில் தனிமையில் அமர்ந்திருக்கும் போதோ, இரவு நேர பயணங்கள் போதோ, இல்லை இந்த மாதிரியான மதிய நேரங்களிலோ, அதுவும் பாடல்களை கேட்கறது, அதுவும் நம்ம காரைக்கால் பண்பலையில் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அலாதி சந்தோஷம் இல்லையா? அதுவும் கடிதம் எழுதி பாட்டு கேட்கறதுங்கிறதும் ஒரு பெரிய சந்தோஷம்தான். என்னதான் இன்னைக்கு அடுத்த செகண்டே பாடல் கேட்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, கடிதம் எழுதி வானொலிக்கு அனுப்பிட்டு அந்த பாட்டு என்னைக்கு வரும், எப்போ வரும் அப்படின்னு வானொலி பெட்டி பக்கத்திலேயே காத்திருந்த காலங்கள் எல்லாம் அதி சுகம்தான் இல்லையா? ஆமாங்க, அப்படிப்பட்ட நேயர்கள் தான் இன்றைக்கி பாடல்கள் கேட்டு பாட்டு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மலியம் ரவி, அமுதா, குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜரீனா ஆசிஃபா ஆசிக், குறிச்சிமலை பாஸ்கர், அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், இவர்களோடு நாகப்பட்டினம் ஆரிய நாட்டுத்தர சிவபாரதி, பிரகாஷ், வாழ்முனீஸ்வரன், வரதராஜன், பாப்பா கோவில் ரவி, நாகூர் ரஹீம், தஸ்னிம் இவர்களின் விருப்பத்திற்காக நிகழ்ச்சியோட தொடக்கமான இந்த பாட்டு, அது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. வரப்போகிற இந்த பாடலை, இந்த பாட்டு என்ன படம் அப்படின்னு கேட்குறீங்களா? அது தெற்கு திருமச்சாம் படத்திலிருந்து வரப்போகுதுங்க இந்த பாட்டு.

0: நேர்களே, உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது அது உங்கள் அபிமான காரை கல்பன் விலை 100.3. நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் விதழல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கமாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3

0: மூன்றில் இன்று பகல் ஒரு மணிக்கு அறியாமையை அகற்றுவோம், கல்லீரலை காப்போம். உலக கல்லீரல் அழற்சி நாளையொட்டிய நேரலையில் விளக்கம் தருகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பரத்ராஜ் அவர்கள்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: கேட்க காத்திரங்கள் நேயர்களே, நிகழ்ச்சி இன்று பகல் ஒரு மணிக்கு
2: உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஊழ் அலைவரிசை இதனம் காரைக்கால் எஃப்எம் 100.3. நம்ம மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் தோணும். ஏன்னா அப்படிப்பட்ட பாடல்களை தான் நம்ம நேர்கள் கடிதம் வழியாக கேட்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் எடுத்ததா பாட்டு வேணும், அது இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி இருக்கிற பாட்டு, அது ஆயுள் கைதி. ஆயுள் கைதி படமா அது, நாங்கள் கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்கிறாங்க. செமினார் கோயில் கண், ஸ்ரீராமுலு, கபிலன், சுபா, விநாயகன், லக்ஷ்மணன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவல்லி, சங்கரன், பாண்டியன், பணத்திரு நாகராஜன், ரேவதி நாகராஜன் இவர்களோடு பொய்கை வீரன், குடிகாடு சரவணன், மயிலாடுதுறை வேந்தன், நெய்விளக்கு துயமணி, மணக்குடி ராஜேந்திரன், நாகை சாமி கணேஷ் இவர்களின் விருப்பத்திற்காக தாங்க நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு.

0: நெகிழி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நெகிழி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நமது காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
1: அனைத்தும்
2: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 துவக்க விழா, சலுகை July 16-20 மட்டுமே.
0: நீங்களே நம்ம காரைக்கால் பண்பலை உங்களை தேடி ஊர் ஊரா வாரத்துல 2 போவோம் இல்லையா, ஊரும் ஊரும் நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு நாம எந்த ஊரை தேடி போறோம் அப்படின்னா, ஒருவேளை

0: என்னங்க இது எந்த ஊர்லாம் கேட்குறப்ப நம்ம ஊர் சைடு இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராச்சு. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? ஆமாங்க, இன்றைக்கி நாம் ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக எங்கே போக போகிறோம் அப்படின்னா நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திற்கு தான். நாகை மாவட்டம் நீலப்பாடி பகுதி நேர்களே,
1: நம்பி வாங்க.

0: அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஊராச்சு. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? ஆமாங்க, இன்றைக்கி நாம் ஒரு நிகழ்ச்சிக்காக எங்கே போக போகிறோம் அப்படின்னா நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திற்கு தான். நாகை மாவட்டம் நீலப்பாடி பகுதி நீர்களே
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: இதுவான பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கிறதுல நம்ம நேரம் போகிறதே தெரியல இல்லையா? 12:26:40 இந்த நேரத்தில் அடுத்த பாட்டு எங்களுக்கு தானே அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. யார் யாரு அப்படின்னா, இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, மருதங்குடி புராசாமி, வரவக்குடி தட்சிணாமூர்த்தி சாமிநாதன், தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிம்மேலி அறிவழகன் பெரிய தம்பி, நாவலர் சுப்பிரமணியன், ராமாபுரம் அன்பழகன், நந்தி நல்லூர் வைத்தி பாலசுப்பிரமணியன் இவர்களோடு, தாராசுரம் சமரசம், கோவிந்தபுரம் சங்கமித்ரா, பாஸ்கர் தனுப்பிரியா, தேவேந்திரன் ரிஷி, நந்தினி சரவணன், சாய்சரன், சாய்மித்ரன் இவங்களுக்காக தான் அடுத்த பாட்டு ஒலிக்க போகுது. அது என்ன படம் அப்படின்னா, கிழக்கு கரை படத்திலிருந்து தான் வரப்போகுதுங்க. எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டா.
2: I love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love, love

0: மாதவ இவதான், அழுக்கில குழுக்கில இவளுக்கு இன சொல்ல எவதான்.
1: மனதில் லேசாக்கும் விதமான பாடல்களோடு இது மனதில் நின்றவை இதயங்கள் வருடும் பாடல்களோடு உங்க ஆர்ஜே எம் எம் கலிபெருமாள்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: இன்றைக்கு மனதில் நினைவு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதில் நிறைய நேர்கள் பாடல்கள் சூப்பர் அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், அய்யாவடி அசோக் ராஜ், கா புதுப்பட்டி, பொன்னாவராவதியிலிருந்து ஹைதா மஹி, அதுபோலவே பாலா கார்த்திகா என்ன ஒரு குறிப்பிடலை, புதுத்துறை செல்வகுமார், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, அதுபோலவே மலேசிய நாட்டிலேருந்து புவனேஸ்வரி ஆறுமுகம் இவங்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்புகளை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. மனதில் நிறைவு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா பாடல் கேட்டிருக்கிறாங்க. திருமலை வாசல் ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி, அணிமடம், பத்மா நிலைமேகம், அப்சரா நிலைமேகம், செலவச்சேரி, சிவாஜி, சென்னை குன்றத்தூர், சௌத்ரி பிரகாஷ், செமனார்கோவில் குணசேகர், தலகவதி, பவுண்டரிகபுரம் கணேசன், பானுமதி மற்றும் பாளையூர் செல்வராஜ், செல்வி இவர்களோடு, சீர்காழி பாலாஜி நகர், காசி இளங்கோவன், மஞ்சுளா, ஆர்த்தி, அருண், சௌந்தர்யா, மகள் நிலா இவர்களுடைய விருப்பத்திற்காக வருதுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருக்கிற எந்த பாட்டு அது? பெரும்புள்ளி படத்திலிருந்து.

0: நெகிழி ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது த மனதில் நின்றவை. நெகிழினும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள். செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில்

0: இதனை தெரிவித்த அவர், ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா, இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாகத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் 2030 3,000 கோடி டாலர் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரிஸ்டர் விமான நிலையத்திலிருந்து தற்போது 7 சர்வதேச விமான நிலையங்களுக்கு பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் தில்லி வழியாக துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 சர்வதேச நகரங்களுடன் விமான சேவை இணைக்கப்படுவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உலக ஹெபடைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் நலனை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2030 ஹெபடைட்டிஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹெபடைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளூம்பர்க் பிறந்த நாளான ஜூலை 28 ஒவ்வொரு ஆண்டும் ஹெபடைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஹெபடைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு J.P. நட்டா குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான, ஆரோக்கியமான, நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை

0: வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1,690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4 தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இரு நாட்டு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு, இது தொடர்பாக ஐநா, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15 தேதி கல்லேயிலும், 2 போட்டி ஆகஸ்ட் 23 தேதி கொழும்பிலும் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5,000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே கேட்க இருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
4: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் பாப்பா.
6: வணக்கம் அக்கா.
5: உங்க பேர் என்ன?
6: என் தன்னிக்கு தர்ஷினி.
5: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
6: 5வகுப்பு படிக்கின்றேன்.
5: எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க?
6: தென்னங்குடியில இருந்து வரோம்.
5: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: கதை.
5: எத பத்தின கதை சொல்றதா இருக்கீங்க?
6: தானியத்தை காணவில்லை கதை சொல்ல போகிறேன்.
5: எங்க சொல்லுங்கள?
6: ஒரு ஊர்ல பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சான். அந்த காட்டுல ஒரு மரத்துக்குள்ள ஒரு எலி பொந்து இருந்துச்சான். அந்த எலி பொந்துல 2 எலி இருந்துச்சான். அந்த பக்கம் வந்து விவசாயி ஓய்வா இருக்குன்னு அந்த மரத்துக்குள்ள உட்கார்ந்தாராம். அப்ப வந்து அவர் பையில வந்து தானியத்தை எடுத்துட்டு வந்தாராம். தானியத்தை எடுத்துட்டு வரும்போது கீழே வச்சுட்டு அவரும் உட்கார்ந்தாராம். வாசத்தை தேடிட்டு வெள்ளை எலி வந்துருச்சான். வந்தோடனே எட்டி எட்டி பார்த்துச்சான் பைய. எட்டுல இன்னொன்னே பைய கடிச்சு எடுத்து சாப்பிட்டுச்சான். அதுக்கப்புறம் விவசாயி எஞ்சி போனாராம். விவசாயி சொன்னாராம், என்னடா வெயிட்டே இல்லை சொல்லிட்டு எடுத்து பைய பார்த்தாராம், ஓட்டை இருந்துச்சான். ஓட்டையா இருக்கா சரின்னு சொல்லிட்டு அதே போலவே நடந்துகிட்டே இருந்துச்சான் நிறைய நாட்கள். ஒரு நாள் விவசாயி பார்த்துட்டு மிளகாயை வெயிட் எடுத்துட்டு வந்தார். எலி அதே போலவே தானியம்னு நினைச்சிட்டு மிளகாய சாப்பிட்டுச்சான். சாப்பிட்ட உடனே எலி சொன்னிச்சான், ஐயோ காரமா இருக்கே, ஐயோ காரமா இருக்கேன்னு சொன்னிச்சான். விவசாயி பார்த்து சிரிச்சாராம்.
5: சூப்பரா கதை சொன்னீங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
6: அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்க பொருள் நம்ம ஆசைப்பட்டா நம்மளுக்கு தான் துன்பம்.
5: சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
6: மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன்.
5: சரிங்கம்மா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்குடி மக்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
6: தேங்க்யூ.
3: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.
1: பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே நாம் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராகு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: ஆகாஷ்வாணி காற்றின் மொழி, உங்கள் செவியின் வழி. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை. கிளர்ந்து ஒன்று என தொடங்கும் திருஞான சம்பந்தரின் பாடல்.

ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் மேலப்பாதிக்க அன்பழகன் அவர்கள் பங்கேற்கும் நிரலை இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள் நிகழ்ச்சியோடு இது இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அது அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில்

0: நேயர்கள் இனி கேட்டு கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலக கல்லீரல் அழற்சி தின சிறப்பு நேரலின் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

நேர்களே, உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று. இன்றைய இயற்கையை காப்போம், நாளைய தலைமுறையை வாழ வைப்போம். ஜூலை 28 இன்று உலக கல்லீரல் அழற்சி தினம். இந்த நாளை ஒற்றி அறியாமையை அகற்றுவோம், கல்லீரலை காப்போம் என்ற தலைப்பில் கல்லீரல் சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம், ஆனால் உடம்போட மிகப்பெரிய ஃபில்டராக செயல்படுற நம்ம கல்லீரலை பற்றி நம்ம எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறோம், இந்த கல்லீரல் அழற்சி நோயினா என்ன, இதை எப்படி பரவுது நமக்கு, இதில் இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது, நமக்கு தெளிவாக விளக்கிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க காரைக்கால் ஜிப்மர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பரத்ராஜ் அவர்கள். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட சந்தேகங்களுக்கு விடைபெறுவதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0436 என்ற முன் இணைப்பெண்ணுடன் 2311213 அல்லது 2994 அல்லது 2994 அல்லது 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்
2: டாக்டர். இன்னைக்கு ஜூலை 28 அன்னைக்கு உலக கல்லீரல் அழற்சி தினமா கடைபிடிக்கப்படுகிறது இல்லையா, இந்த நாள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது, இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன டாக்டர்?
3: ஆமாம், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் காய்ச்சல் என்று கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற டாக்டர் ஃபருக் ப்ளூம்பர்க் அவர்களின் பிறந்த நாள் வந்து ஜூலை 28 அவரே அதற்கான முதல் பரிசோதனையும் தடுப்பூசியை உருவாக்கியார். அதனால்தான் அதை நம் 28 ஜூலை அன்று வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே என்று கொண்டாடுகிறோம்.
2: சரிங்க டாக்டர். டாக்டர், அடுத்ததான் இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் கல்லீரலில் ஏற்படுற வீக்கம்னு தெரியும், ஆனால் இந்த நோயை மஞ்சக்காமலை கூட ஒப்பிடுறாங்களே, எதனால் டாக்டர்?
3: அது எப்படி கூறலான்னா, ஹெப்படைட்டிஸ்ன்றது கல்லீரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, கல்லீரல் காய்ச்சல்னு சொல்லலாம். அந்த கல்லீரல் காய்ச்சலுடைய ஒரு அறிகுறி தான் மஞ்சக்காமலை. மஞ்சக்காமலையும் தெரியலாம், அது தெரியாமலும் சில பேர் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து முக்கியமான இது மஞ்சக்காமலை காரணங்கள் வெவ்வேறு இருக்கின்றன. இந்த ஹெப்படைட்டிஸ் என்ற நோயுடைய சிம்டம் வந்து அதோடைய சிம்டம் வந்து உங்களுடைய மஞ்சக்காமலை இருக்கலாம். மஞ்சக்காமலை அறிகுறி வந்து கண்களில் தெரியலாம், சிறுநீரகம் மஞ்சளாக தெரியலாம். ஹெப்படைட்டிஸ் வந்தாலும் மஞ்சக்காமலை வரலாம், ஆனால் காமலை இல்லாமலும் ஹெப்படைட்டிஸ் இருக்கலாம். இதுதான் ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு அந்த அறிகுறியே தெரியாமல் இருந்தால் மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வராமலும் போக வாய்ப்பு இருக்குது. மேலும் காமலைக்கு வேறு காரணங்களும் இருக்கின்றன, சச்சஸ் லைக் பித்த நீர்க்கல், இரத்த சிதைவு நோய்கள். எனவே காமலை ஹெப்படைட்டிஸ் சமன்படுத்த முடியாது, ரெண்டும் வெவ்வேறு வார்த்தைகள்.
2: சரிங்க டாக்டர். இப்போ அடுத்த

0: இந்த கல்லீரல் நமக்கு உடல்ல என்ன வேலை செய்யுது? எல்லா உறுப்புகளையும் விட இந்த கல்லீரல் உறுப்பு மட்டும் ஏன் முக்கியமான உறுப்பா செயல்பட்டுட்டு வருது டாக்டர்?
1: எதனால் என்றால், கல்லீரல் வந்து மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய உள்ளுறுப்பு. ஏனென்றால் அது சீரநீரகமாய் இரண்டு இல்லை, நமக்கு ஒன்று தான் இருக்கின்றது. அது ஒரு தொழிற்சாலை போல செயல்படும். எப்படி என்றால், அது நிறைய வேலைகள் இருக்கின்றன. முக்கியமான வேலைகள் மட்டும் நான் கூறுகிறேன். முக்கியமானது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை சுத்திகரிப்பு செய்தல், அதாவது நீங்கள் சாப்பிட்ற பொருளில் வந்து அதை செரிமானப்படுத்தி, பித்த சுரந்து செரிமானப்படுத்தி, உங்கள் செரிமானப்படுத்தி அதை வந்து எனர்ஜியாக மாற்றுகிறது, சத்துக்களை சேமித்து வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புரதத்தை உற்பத்தி செய்கிறது. என்ன முக்கியமான புரதம் என்றால், இரத்தம் உணவிற்கு தேவையான, இரத்தம் உறைவதற்கு தேவையான புரதங்களை உற்பத்தி செய்கிறது. அதனால் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் இரத்தப்போக்கு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு எளிய ஒப்பீடாக எடுத்தால், கல்லீரல் வந்து சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி. அது நின்றுவிட்டால் அதற்கு மாற்று இயந்திரம் கிடையாது. இப்போ உங்களுக்கு சிறுநீரகம் பாதித்தால் டயாலிசிஸ் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த மாதிரி கல்லீரலுக்கு ஒன்று நின்றலை. அதுக்கு வேலூர் மெடிக்கல் காலேஜில் இப்போ அதுக்கு வந்து ஆராய்ச்சிகள் போய்கொண்டிருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் எதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது.
0: சரி டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். நிகழ்ச்சியில் நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க.
1: ஓகே,
0: வணக்கம். வணக்கம், நேயர்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டது.
2: ஹலோ.
0: ஆ வணக்கம்,
2: காரைக்கால் எஃப்எம்மா?
0: ஆ ஆமாங்க.
2: அந்த ஹெப்படைட்டிஸ் இதை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு நம்பர் சொல்லியிருந்தாங்க லைவில்.
0: ஆமாங்க சார், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: நாங்கள் கிஷோர், என்ஐடியிலேருந்து அழைக்கிறோம்.
0: சரிங்க சார், உங்களோட கேள்வி என்ன?
2: இப்போ வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்கள் எங்களுக்கு ஒரு 22 இயர்ஸ் அந்த மாதிரி வயசாகுது.
0: சரி,
2: இப்போ ஒரு 3 இயர்ஸாக காலேஜ் சேர்ந்துலேருந்து சும்மா சோசியல் ட்ரிங்கிங் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸ்டடிஸ் வர சான்ஸ் இருக்கா?
0: இதுக்கான தளம் இது இல்லை. இதை டாக்டரோட உங்கள் சந்தேகம் கல்லீரல் சம்பந்தமான கேள்விகளுக்கு தான் டாக்டர் பதில் சொல்லுவாங்க.
2: எப்படி பரிசோதனை செய்யணும் அந்த மாதிரிங்களா?
0: ஆமாம்.
2: சரி, எந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ்லாம் பரவும், என்னால் வரும், அந்த மாதிரி எதாவது சொல்ல முடியுங்களா?
0: ஆ டாக்டர்,
1: ஹெப்படைட்டிஸ் என்பது கிருமியினாலும் வரலாம், இன்னொன்று வந்து தண்ணீர் மது அருந்தினாலும் வரலாம், இல்லை மாத்திரைகள் உட்கொண்டால், இவர் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக கூற வேண்டுமென்றால், கிருமி வந்து ஹெப்படைட்டிஸ் A to E என்று 5 வகையான இன்ஃபெக்ஷன் வரலாம். அதில் முதல் இரண்டு இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் A E ரெண்டுமே உணவு தண்ணீர் மூலம் பரவும். பொதுவாக சில வாரங்களில் தானாக குணமாகவும் வாய்ப்பு இருக்கின்றது. அது வந்தால் அந்த தானாகவே சரியாகிவிடும், நாள்பட்ட நோயாக மாறாது. நாள்பட்ட நோய் என்றால் லாங் டேர்ம் நோய் சொல்லுவோம், கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். இதுவே BCD அப்படின்ற 3 பிரிவுகள் இரத்தம் மற்றும் உடல் திரவங்கள் மூலம் பரவும். இவை பல ஆண்டுகள் உடலில் தங்கி நாள்பட்ட கல்லீரல் நோயை உண்டாக்கும். இதுக்கு பின்புறம் கல்லீரல் காயங்கள் வரலாம், சிரோசிஸ் என்று சொல்லுவார்கள், கேன்சர் என்றும் வர வாய்ப்பு உள்ளது. ஸோ இந்த 3 நோய் தான் மிகவும் ஆபத்தானது. ஒரே வரியில் சொல்ல வேண்டும்னாலும் ஏஎன்டி வயிற்றின் வழியாக வரும், BCD இரத்தத்தின் வழியாகும். இரத்தத்தின் அப்புறம் அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் சொல்லுவது, தட் இஸ் இப்போ ப்ரொடெக்ட் ஆகாத உடலுறவுகள் செய்வது, அந்த மாதிரியும் பரவ வாய்ப்பு உள்ளது. தாயின் செய்வையும் பரவலாம், அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க பிள்ளைக்கும் பரவ வாய்ப்பு உள்ளது. இது இந்த வழியாக இந்த கிருமிகள் பரவலாம், வைரஸ் என்று சொல்லுவார்கள், அந்த வைரஸ் கிருமிகள் பரவ வாய்ப்பு உண்டு. இன்னொரு வழி என்பது சரக்கு சொல்லுவாங்கள் இல்லையா, அதாவது மது, அதன் வழியாக நிறைய பேர் குடிக்கிறார்கள். சில பேர் வந்து சோஷியல் ட்ரிங்கிங் என்று சொல்லுவார்கள். குடி என்பது சோஷியல் ட்ரிங்கிங் என்று சொல்லுவதே தவறு. சோஷியல் ட்ரிங்கிங் என்று ஒன்று கிடையாது. எவ்வளவு அளவு குடிக்கிறோம் என்பதை வைத்து நீங்கள் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் 2 கிளாஸ் அந்த ஒரு 200 ml 300 ml என்று சொல்லுவார்கள். அந்த வழியாக நீங்கள் 10 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டாலே உங்கள் கல்லீரலுக்கு முதல் பாதிப்பான ஃபேட்டி லிவர் என்று சொல்லு கொழுப்பு பரவும். பிறகு அது வந்து ஹெப்படைட்டிஸ் என்ற இதுக்கு மாற்றும். பிறகு சிரோசிஸ் என்ற ஒரு நிலைமைக்கு மாறும். அந்த

0: சிரோசிஸ் என்ற நிலைமை தான் மாற்ற முடியாத நிலைமை. அந்த நிலைமை வந்துவிட்டால் கல்லீரல் மாற்றை தவிர வேறு வழியே கிடையாது. வேக்சின் வந்து வைரஸ் அந்த பிசி என்று சொல்லுவார்கள், பி சிக்கு இல்லை, ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி என்ற இரண்டு இதுக்கு வேக்சின் உள்ளது. அந்த வேக்சினை நாம் எடுத்துக்கொள்ளலாம், ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும், கவர்மெண்ட் நம்ம ஜிஹெச்லேயே கிடைக்கும்.
1: இதுக்கப்புறம் திங்கிங் ஸ்டாப் பண்ணால் கூட இதுக்கப்புறம் எனக்கு வராது சார் ஹெப்படைட்டிஸ்.
0: அது அதுதான் கூறுகிறேன், இப்போ நீங்கள் வந்து அந்த ஆரம்ப கட்ட நிலையிலே அதுக்கு நீங்கள் பரிசோதனை செய்தால் தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ண வேண்டும், அப்புறம் அந்த கிருமி இருக்கா இல்லையான்ற அந்த டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி நெகட்டிவாக இருக்குன்னா நம்ம வெயிட் பண்ணி நீங்கள் குடி நிறுத்துனீங்கன்னா திருப்பி பழைய மாதிரி தானாகவே அது ஆறிவிடும். அப்படி இல்லை என்றால் இன்னும் மோசமாக போக வாய்ப்பு நிறைய இருக்குது.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: தேங்க்யூ.
2: டாக்டர், இப்போது இந்த நோய் ஒரு மனிதருக்கு எப்படி பரவுது? உணவு பழக்கங்கள் மூலமா இல்லை ரத்த மூலமா பரவுதா? என முன்பே சொன்னீங்க நேர்கள் கேட்ட கேள்வி.
0: மறுபடியும் நான் சொல்கிறேன், ஹெப்படைட்டிஸ் ஏஇ என்பது நம்மள் சரி மழைக்காலத்தில் நீங்கள் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலப்பது, கிணறு குழாயில் அசுத்தமாவது, அதாவது குடிநீர் அசுத்தமாக கலந்து விடுவது, இதனால் ஒரு பகுதியில் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பரவ வாய்ப்பு உள்ளது. இன்னொரு வழி, வெளியில் சாப்பிடும்போது திறந்து வைத்த ஜூஸு, நறுக்கிய பழங்கள், பனிக்கட்டி, அந்த ஐஸ் என்று சொல்லுவார்கள், அந்த ஐஸை தயாரிக்கும் முறையே வந்து ஒரு அசுத்தமான முறை. அவங்க வந்து அந்த தண்ணீரை சுத்திகரிப்பு செய்து ஐஸ் செய்யவில்லை, அதனால் அதனாலையும் உங்களுக்கு பரவலாம். கழுவாத சாலடுகள் வெளியே விற்கிறது, கட் பண்ணி ஒரு ஒரு பொருளை ஓப்பனில் வைத்தாலே அதனால் அந்த வைரஸ் அதில் பட்டு அதில் பரவ வாய்ப்பு அதிகம் உள்ளது. எதுவும் அந்த கொதிக்க வைக்காத செய்ய வைக்காத பொருள்கள் நிறைய பரவ வாய்ப்பு உள்ளது. இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ஒரே நேரத்தில் ஒரு இப்போ நாங்கள் ஓபிடியில் உட்காந்துருக்கும் போது ஒரு மூணு நாள் பேருக்கு காமாலை என்றால் உடனே சுகாதார நிலைக்கு வர பொறுத்து அதை பார்த்து நாங்கள் அவுட் பிரேக் என்று சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும்போது நம்ம அதை பண்ணணும். மீதமுள்ள அந்த பிசிடி அப்படின்றது திருப்பியும் நான் சொல்கிறேன், ரத்தம் மற்றும் உடல் திரவங்கள் மூலம் பரவும். அது பரவுறது உங்களுக்கு தெரியவும் தெரியாது, சில நேரங்களில் அது மஞ்சக்காமலை என்ற சிம்டமோடு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி வந்து பல ஆண்டுகள் கழித்து அது முத்தி போய் கல்லீரலில் வடுவோட பேஷண்ட் வரலாம், சிரோசிஸ் என்று சொல்லுவார்கள், அந்த நிலைமையிலும் வர வாய்ப்பு உள்ளது.
2: இப்போ பொதுவாக உணவு பழக்கங்களில் தான் இந்த கல்லீரல் அழற்சி நோய் வர்றதா அறியப்பட்டிருக்கா டாக்டர்?
0: ஆமாம், நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சது வந்து இந்த தண்ணீர் மூலம் முக்கியமாக பரவுகிறது. இன்னொன்று வந்து சமைக்காத பண்டங்கள், நீங்கள் ஜூஸ் சாப்பிட்றதோ நறுக்கிய பழங்கள் சாப்பிட்றதோ ஐஸை வாங்கி போட்டு சாப்பிட்றது, அதில் தான் பரவுதுன்னு நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஈஸியாக நீங்கள் தவிர்க்கவும் செய்யலாம், இதை செஞ்சீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தடுக்கவும் செய்ய முடியும்.
2: சரிங்க டாக்டர், ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

நேரம் 1:15 இருக்கிறோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் வழங்கிக் கொண்டிருக்கும் உலக கல்லீர தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு காரைக்கால் ஜிப்மர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பரத்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி.

0: டாக்டர், இப்போது ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ என்று கேள்விப்படுறோம் இல்லையா, இவற்றுக்கிடையே என்ன வித்தியாசம் முன்பே நேயர்கள்கிட்ட சொன்னீங்க. இப்போ ஏ மற்றும் இ உணவு பழக்க வழக்கம், அசுத்தமான நீரும், பி அண்ட் சி ரத்தமும் மற்றும் பாதுகாப்பற்ற ஊசிகள் மூலமாக பரவுறது அப்படின்றாங்க. இதோட வித்தியாசம் என்ன டாக்டர்?
1: முன்பு கூறியது போல் ஹெப்படைட்டிஸ் ஏஇ என்பது உணவு தண்ணீர் மூலம் பரவும், பொதுவாக சில வாரங்கள் தானாக குணமாகும். இதோடைய அறிகுறிகள் என்பது சோர்வு, பசியின்மை, குமட்டல், வாந்தி, லேசான காய்ச்சல், வலது பக்கம் எலும்பின் கீழ் வலி, இது போன்று இருக்கும். அதனால் சில பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் போய் ஒரு ஃபார்மசியில் மாத்திரை எடுத்துகிட்டு அப்படி விட்டுருவாங்க, ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு தனிச்சிறப்பான அறிகுறி என்பது, குடி பிரிபவர்கள், மது அருந்துபவர்களுக்கு திடீரென அதன் மீது வெறுப்பு வருவது, பிறகு சிறுநீர் அடர் மஞ்சளாக மாறும், கண்கள் மஞ்சளாக மாறும், உடல் அரிப்பு ஏற்படும், மலம் போகும், கலர் மாற வாய்ப்பு உண்டு. இது போன்ற அறிகுறிகள் முத்தி போன ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஆபத்தான அறிகுறிகள் உங்களுக்கு இதில் வந்து இதிலே சீரியஸான டிசீஸும் வர வாய்ப்பு இருக்குது. அதில் ஆபத்தான அறிகுறிகள் தூக்கம் பழக்கம் மாறுவது, பகலில் தூங்குவது, இரவில் தூக்கம் வராமின்மை, குழப்பமான பேச்சு, ஆள் அடையாளம் தெரியாமல் தெரியாமை, நிற்காமல் வாந்தி வந்து கொண்டே இருப்பது, வாய்மூக்கில் ரத்தம் வருவது, வயிற்றில் நீர் கோர்த்து இருப்பது, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸோ அறிகுறிகளோ தென்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் ரொம்ப மோசமான நிலைக்கு போக வாய்ப்பு இருக்கு.
0: சரிங்க டாக்டர், நேர்கள் இணைப்பில் இருக்காங்க.
1: சொல்லு.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் இங்கேருந்து அழைக்கிறீங்க?
2: பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
2: டாக்டர், ரெண்டு சந்தேகம். விஷம் சாப்பிட்டாங்கன்னா நேரடியாக பாதிப்பது கல்லீரல் மட்டும் தானா? ரெண்டாவது வந்து இப்போ இந்த கிட்னிலாம் தானம் பண்ணுறாங்க, அது மாதிரி இந்த கல்லீரல் தானம் வந்து பண்ணலாமா? அது மாதிரி மற்றவங்க உடம்புக்கு ஏற்றுக்குமா? இது ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்கள். நான் வானொலியில் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: கல்லீரல் பாதிப்பு நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் என்ற ஒன்று இருக்கின்றது, அது கடைசி கட்டத்தில் செய்வார்கள். அது வந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதில் ஒரு லிஸ்ட் இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட் என்று சொல்லுவார்கள். மாற்று அறுவை சிகிச்சைக்கு, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு லிஸ்ட் என்று ஒரு அட்டவணை இருக்கும். அதில் பெயர்கள் இணைத்து வைத்திருப்பார்கள். அதில் நீங்கள் 6 மாதம் இருக்க வேண்டும். அதில் நிறைய செய்ய வேண்டும். நீங்கள் மது அருந்த மாட்டேன் என்று வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும். கொடுத்துவிட்டு 6 மாதங்கள் பிறகுதான் அவர்கள் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டை வைத்து உங்களுக்கு கொடுப்பார்கள். மற்ற ஒரு கேள்வி, நீங்கள் கல்லீரல் தானம் செய்யலாம் என்றால் செய்யலாம், ஆனால் அதற்கு நீங்கள் முதல்ல சில டெஸ்ட்டுகள் செய்வார்கள். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி என்று சொன்னோமே, அந்த டெஸ்ட்டுகள் இருக்கக்கூட நெகட்டிவாக இருக்க வேண்டும். ஹெச்ஐவி டெஸ்ட் செய்வார்கள். ஸோ சில ப்ரீஆப் செக்கப்ஸ் என்று ஒன்று இருக்கிறது, அதை பன்றி விட்டு நார்மலாக இருந்தால் உங்கள் இம்மிடியேட்டான உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு அது மேட்ச் ஆகுகின்றதா என்று பார்த்து விட்டு அது கல்லீரல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வாய்ப்பு உள்ளது. ஆனால் இது வந்து உடனடியாக நடக்காது, அது ஒரு 6 மாதம் கழித்து தான் நடக்கும். ஏனென்றால் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட் என்று இருக்கும், அதில் ரொம்ப சீரியஸான இருக்க பேஷண்ட்டுக்கு தான் முதல்ல அந்த டிரான்ஸ்பிளான்ட் செய்வார்கள். மற்றபடி லிஸ்ட்டில் டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டில் இருந்து லிஸ்ட்டு பொதுவாக ஒன்று செய்வார்கள். ஏனென்றால் சின்ன வயசில் ஒரு 18 வயசு பையன் இருக்கிறான், அவர் வந்து ஒரு பாராஸ்டமால் நிறைய மாத்திரை எடுத்து ஓவர்டோஸ் ஆகி வரும்போது அப்பையும் கல்லீரல் பாதிப்பு அதிகமாக ஏற்படும், அப்போ அந்த பையனுக்கு முதல்ல செய்வார்கள். அது ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கின்றது, அதை பொறுத்து தான் அது செய்வார்கள்.
0: சரிங்க டாக்டர், இப்போது கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் இடையே புற்றுநோய் ஏற்படுறது அதிகமாக இருக்குது இல்லைங்களா, எதனால் டாக்டர் அது?
1: கல்லீரல் புற்றுநோய் ஏன் ஏற்படுது என்றால் நிறைய காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமான காரணமான இந்த ஹெப்படைட்டிஸை நம் கிருமியை முடிந்தவரை நம்மளால் சரி செய்ய முடியும். ஏனென்றால் இதை வந்து நம்ம வராமல் தடுத்தாலே இது வந்து பின்னால் வந்து அது கேன்சராக மாறாமல் தடுக்கப்படும். இன்னொன்று, நீங்கள்

0: மது அருந்தாமல் இருந்தாலும் அது கேன்சராக மாறாமல் தடுக்க முடியும். இது இரண்டும் சேர்ந்தால் அது இன்னும் டேஞ்சரஸான காம்பினேஷன். இரண்டுமே சேர்ந்து இன்னும் மோசமாக கல்லீரல் பாதிக்க அதிகமாக பாதிப்ப வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதனால் மது அருந்துபவர்கள் இந்த கிருமி இருந்தால் இன்னும் மோசமாக விளைவுகளை சந்திக்கவும் நேரிடும்.
1: சரிங்க சார், இப்போது மது அருந்துறது மட்டும்தான் அந்த கல்லீரல் அழற்சி நோய் பரவுறதுக்கு ஒரு ஒரு விஷயமாக கருதப்படுறது இல்லைங்களா? இப்போது டாட்டோ போடுறாங்க இல்லைங்களா, டாட்டோ போடுறப்போ அந்த ஊசிகள் மூலமாக கூட இந்த நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்களா சார்?
0: ஆ, பரவலாமா? இது முக்கியமான ஒரு கேள்வி. இது வந்து நிறைய பேர் செய்ய யோசிக்கிறது கிடையாது. முக்கியமாக இந்த கோயில்களுக்கு வெளியில் பச்சை குத்துபவர்கள் என்று இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு ஊசியை வைத்து எல்லோருக்கும் அதே ஊசியை யூஸ் செய்து டாட்டூ போடுவார்கள். இது டாட்டூ என்பது அது உள்ளே போகி வெளியே வரும்போது இரத்தமும் அதிலே படிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதன் மூலமாக ஈஸியாக அந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி கிருமிகள் பரவ அதிக வாய்ப்பு உள்ளது. அது தவிர நீங்கள் காதில் இயர் பியர்சிங் என்று சொல்லுவார்கள், ரேசர், ஒரே பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ரேசர், அதாவது உங்கள் முடி திருத்துபவர்கள் வந்து ஒரே கத்திரிக்கோலை ஒரே இது வைத்து ரத்தம் படும்போது அந்த ரத்தம் இன்னொருவருக்கு பரவும் போது அந்த நோய் பரவ அதிக வாய்ப்பு உள்ளது. ஊசி போடுபவம் கூட, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஊசி போடும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசியை அடுத்த பேஷண்ட்டுக்கு போட மாட்டாங்க, அந்த பேஷண்ட்டுக்கு தான் அதை போடுவோம், மீதியை அது டிஸ்போஸ் பண்ணுவோம். அதே போல் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே ஒரு முடி வெட்ட போகிறீங்க என்றால் அந்த ரேசர் யூஸ் பண்ணாதீங்க, திருப்பி போட்டுட்டு வேறு ஒரு ரேசர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கூறினாலே அதை வைத்து இந்த தொற்றை தவிர்க்க முடியும். ஏன்னால் இது இந்த ரத்தம் வழியாக தான் இதெல்லாம் பரவுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயங்கள், இப்போதைக்கு அது நம்ம பேசாமல் இருக்கிறது முக்கியமான விஷயம், இரத்த டிரான்ஸ்மிஷன், பிளட் டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லுவார்கள், ரத்தத்தை மற்றவர்களுக்கு ஏற்றும் போது அந்த மூலமாகவும் உங்களுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் பிஎன்சி பரவ அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால தான் அது அந்த ரத்தத்தை ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த ரத்தத்தை பரிசோதிப்பார்கள். ஹெப்படைட்டிஸ் பி நெகட்டிவாக இருந்தால் மட்டுமே இன்னொருத்தர்களுக்கு ஏற்றுவார்கள்.
1: சரிங்க டாக்டர், நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க சார்?
2: வணக்கம் மேடம், நான் மகேந்திரன் பேசுறேன் மேம், திருவாரூர் பூந்தோட்டம் சதலப்பதியில இருந்து.
1: சொல்லுங்க சார்.
2: சார் வணக்கம் சார். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்றத நம்ம எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றதுன்றது என்னோட முதல் கேள்வி. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கல்லீரல் வந்து நம்ம சேஃபா பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறேன் சார்.
1: சரிங்க சார், நீங்க ரேடியோல கேளுங்க.
2: கண்டிப்பா
0: மேம், நன்றிங்க. முன்பு கூறியது போல் தொடக்கத்தில் சாதாரண காய்ச்சல் போலவே இது தெரியும். சோர்வு, பசியின்மை, குமட்டல், வாந்தி, இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரிந்தாலும் அது வந்து கல்லீரல் காய்ச்சலான அறிகுறியாக இருக்கலாம். வலது பக்க வலியும் சேர்த்து ஒரு தனி சிறப்பான அறிகுறி என்னவென்றால், சிறுநீரில் மஞ்சளாக தெரிவது, கண்களில் மஞ்சள் தெரிவது, உடல் முழுதுவது அரிப்பு போல் இருப்பது, உடன்புல அரிப்பு ஏற்படுவது, மலம் வெளிப்போகும்போது அதோடைய நிறம் மாறுவது, இதுதான் முக்கியமான அறிகுறி. ஆபத்தான அறிகுறிகள் என்னென்றால், இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தே ஆகணும். தூக்க கலக்கம் இருப்பது, குழப்பமாக பேச்சு இருப்பது, ஆள் அடையாளம் தெரியாமை, நிற்காத வாந்தி வருவது, வாய் மூக்கில் ரத்தம் வருவது, வயிற்றில் நீர் கோர்ப்பது, சிறுநீர் கம்மியான சிறுநீர் வருவது, இந்த அறிகுறிகள் எப்போ ஏதாவது தென்பட்டால் உடனடியாக காத்திருக்காமல் உடனே மருத்துவமனைக்கு வர வேண்டும். இது கல்லீரல் செயலிழப்பை அறிகுறியாக இருக்கலாம், லிவர் ஃபெயிலியர் என்று சொல்லுவார்கள்.
1: சரிங்க டாக்டர், நேர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கேன். அடுத்ததாக ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம் டாக்டர்.

0: ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, திருவாரூர் சிமாட்டி சிக்ஸ்,
4: கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, திருவாரூர் சிமாட்டிஸ்டிக்ஸ்,
2: கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சிமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கமாலையின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்கமாளிகை காரைக்கால்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்கள் உளம் கடிந்து நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

நேர்களே, அறியாமையை அகற்றுவோம், கல்லீரலை காப்போம் என்ற தலைப்பில் உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு காரைக்கால் ஜிப்மர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பரத்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியில் இருக்கிறோம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய உலக கல்லீரல் தின அழச்சி தினம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 1:30. டாக்டர், இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கல்லீரல் அழற்சி நோய் பாதிப்பு இருந்துச்சுன்னா பிறக்க போற குழந்தைகளுக்குமே இந்த பாதிப்பு ஏற்படுமா டாக்டர்?
4: ஆம், பரவும். ஆனால் கிட்டத்தட்ட முழுமையாக தடுக்க முடியும். இது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கதை. கர்ப்பகாலத்தில் தாய்க்கு HBCG பரிசோதனை பாசிட்டிவ் என்றால் தேவைப்பட்டால் தாய்க்கு மருந்து, குழந்தை பிறந்த 24 மணி நேரத்தில் ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி, இதுதான் மிகவும் முக்கியமானது. தேவைப்பட்டால் இம்யூனோகுளோபின் ஊசியும் செலுத்த தேவைப்படலாம். பிறகு வழக்கமான தடுப்பூசி அட்டவணையின்படி 6வது வாரம், 10வது வாரம், 16வது வாரங்கள் பென்டாவலன் தடுப்பூசியோடு சேர்த்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்ற தடுப்பூசியும் சேர்த்து எடுத்து போடப்படும். இதை சரியாக செய்யப்பட்டால் தாய்ப்பால் கொடுப்பதில் கூட தடையில்லாமல் கொடுக்கலாம்.
0: ஓ, சரிங்க டாக்டர். நிகழ்ச்சிகளை இணையும் அடுத்த நேர் யாருன்னு சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்க இருந்து அழைக்கிறீங்க?
5: அஞ்சல் மாவட்டம் திருபுவனம். அண்ணா சேவியர் நலமா இருக்கலாமா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்க நலமாக இருக்கீங்களா?
5: நலமா இருக்கமா. ஐயா நலமா இருக்கங்களாமா?
0: இருக்காங்க.
4: சொல்லுங்க
5: ஐயா. உடலுக்குள்ள வந்து புற்றுநோய் ஏன்னா ஐயா வருது?

0: வயிற்றுக்குள்ள வருது அதாவது வெளியில உதட்டு பல்லு பாருங்க உதட்டு அந்த இடத்துல வருது இல்ல மற்ற ஒரு சில இடங்கள் அது எதனால வருது அது எனக்கு விளக்கம் சொல்லுங்கய்யா.
1: சரிங்க, ரேடியோல கேளுங்க.
0: சொல்லுங்கம்மா.
2: ஐயா, கேன்சர் வந்து ஒரு எதனால் ஒரு இந்த நோய் என்று சொல்கிறார்கள் என்றால், அது வந்து ஒரு சைலண்ட் கில்லர். அது இருப்பதே தெரியாது, அது அறிகுறிகளும் இதை விட மறைந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, முத்தி போகிற வரைக்கும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கம்மி தான். இப்போது அது லங் புற்றுநோய் என்று சொல்வார்கள், நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய் கடைசி காலகட்டத்தில் தான் அது கண்டுபிடிக்கவே படும். அதனால் அதை பொறுத்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு அதனால் சரியான சிகிச்சையும் கிடைக்க முடியாது. அது நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சரியான க்யூர் வராது. அது அந்த ஸ்டேஜை பொறுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய க்யூரும் இருக்கின்றது. இதே போல் ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் என்று சொல்லுவார்கள். அது எந்த இடத்தில் இருக்கிறது, எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது, எந்த இந்த இந்த லிம்ஃப் நோடு என்று சொல்லுவார்கள் அதில் பரவி இருக்கிறதா, இதை பொறுத்து தான் அந்த நோயுடைய ட்ரீட்மெண்ட்டும் மாறும். அதுக்கு பொறுத்து தான் அதை பொறுத்து அதை ப்ரொக்னோசிஸ் என்று சொல்லுவார்கள், அதோடைய முழுமையாக அகற்றுவது அந்த இதுவும் மாறும், ரெமிஷன் என்று சொல்லுவார்கள். ஸோ இதையெல்லாம் பொறுத்து தான் அதோடைய சக்ஸஸ் ரேட் என்று இருக்கின்றது. திரும்பவும் அது வரவும் வாய்ப்பும் உள்ளது, அது பெரிய லேப்ஸ் என்று சொல்லுவார்கள். ஸோ இதையெல்லாம் வைத்து தான் ஒருவர் புற்றுநோய் குணமாக முடியுமா இல்லையா என்பது தெரியும். ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் வேறு இது இருக்கின்றது. இன்றைய நமது தினம் கல்லீரல் என்பதனால் இது இப்போதே கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏன்னா வேறு மற்ற காலருக்கும் நம்ம கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியிருக்கின்றது. மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா.
1: சரிங்க டாக்டர், இப்போ நம்ம மாவட்டத்தில் இந்த கல்லீரல் அழற்சி நோய் அதிகமாக இருந்துட்டு வருதுன்னு கேள்விப்படுறோம். எல்லா வயதினருக்கும் இந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்துமா சார்?
2: எல்லா வயதினருக்கும் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக முன்பு நான் கூறியது போல இந்த கிருமிகளினால் வரலாம், இன்னொன்று ஆல்கஹால் என்ற மொழியிலையும் வரலாம், சிறு வயதிலையும் வரலாம். சிறு வயது நோய்களும் சிலது இருக்கின்றன. முக்கியமான நோய்களாக நாங்கள் கருதுவது இப்பொழுது கிருமியான வைரஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ் A2E, முன்பு நம்ம பேசியது போல. மற்றொன்று ஆல்கஹால் என்று சொல்லுவார்கள், அதாவது மது. மூன்றாவது ஆட்டோ இம்யூன் என்று சொல்லுவார்கள், உங்கள் உடம்பில் உள்ள செல்களே உங்கள் லிவரை அட்டாக் செய்வது, சோரியாசிஸ் என்று சொல்லுள்ள. அதே போல் இது இங்கே உங்கள் உடம்பில் உள்ள செல்கள், இம்யூன் செல்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த இம்யூன் செல்ஸ் உங்கள் கல்லீரலில் அட்டாக் செய்தால் ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ் ஒன்று வரும். இது சில பேர் வந்து முக்கியமாக இது யாருக்கு பரவும் என்றால் மிடில் ஏஜ் ஃபீமேல்ஸ், அதாவது 15-45 வயது மகளிருக்கு முக்கியமாக இது அதிக வர வாய்ப்பு உள்ளது. இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இதுதான் முக்கியமான மூன்று காரணங்கள் சொல்லலாம். இன்னொன்று கொழுப்பு என்று ஒன்று இருக்கின்றது. இப்போ நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் என்று போகிறார்கள், பர்கர் சாப்பிட்றாங்க, பீஸா சாப்பிட்றாங்க, இதனால் கொழுப்பு அதிகமாகும். அந்த கொழுப்பு உங்கள் கல்லீரலில் அதிகமானாலும் அந்த கொழுப்பினால் உங்கள் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு இம்யூன் ரியாக்ஷன் என்று சொல்லுவார்கள், இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லுவார்கள். கல்லீரலையே இம்யூன் செல்ஸ் போய் அட்டாக் செய்து அதனால் உங்களுக்கு அந்த கல்லீரல் பாதிப்பு வரலாம். அது வந்து MASLD, மெட்டபாலிக் ஆக்சிடேட் ஸ்டீட்டோடிக் லிவர் டிசீஸ் என்று சொல்லுவார்கள். அது பெரிய பேசு பொருளாகி வருகிறது. இதை முன்னர் எப்படி கூறினார்கள் என்றால், ஆல்கஹால் அல்லாத NAFLD, ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் நோய் என்று கூறினார்கள். இப்பொழுது அது மாறி இருக்கிறது. இது எப்படி பரவும் எப்படின்னு நான் முன்னாடி முன்பு கூறியது போல, வைரல் வந்து உங்கள் உணவுப் பொருட்கள் மூலம் பரவும். BCD ANDE, BCD என்ற வைரல் காய்ச்சல் உங்கள் திரவ உடம்பு திரவத்தினால், ரத்தத்தினால் பரவு வாய்ப்பு அதிகமாக உள்ளது.
1: சரிங்க டாக்டர், இப்போ எந்தவித அறிகுறியுமே இல்லாம நம்ம உடம்புல இந்த நோய் பாதிப்பு ஏற்படுத்துன்றாங்க, அதனாலவே இதை சைலண்ட் கில்லர் வேற சொல்றாங்களே, எதனால டாக்டர் இது?
2: என்றால் உங்களுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் B, C அமைதியான நோய்கள் என்று சொல்கிறார்கள் என்றால்,

0: சில நேரங்களில் நான் முன்பு கூறியது போல உங்களுக்கு அந்த நோய்களின் அறிகுறியே தெரியாது. நீங்கள் வந்து அதை சாதாரண ஒரு காய்ச்சல் என்று நினைத்து விடுவீர்கள். ஒரு சோர்வு இருக்கும், ஒரு பசியின்மை இருக்கும், குமட்டல் இருக்கும், சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சலை நினைத்து விடுவீர்கள். பின்பு அது ஒரு 10, 20, 30 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த அறிகுறியும் இல்லாமலேயே இந்த முன்பு கூறியது போல உங்களுக்கு கண்ணில் மஞ்சளாக தெரிவது, சிறுநீரில் மஞ்சளாக தெரிவது என் போன்ற ஆரம்ப நிலை தெரியலாம். இந்த காலம் முழுவதும் வைரஸ் அமைதியாக கல்லீரலில் சேதப்பட்டு கொண்டே இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. உலக அளவில் இந்த ஹெப்படைட்டிஸ் பி அல்லது சி உள்ளவர்கள் பெரும்பாலானோர் தமக்கு நோய் இருப்பதே தெரியாது என்று தான் கூறுவார்கள். பலரும் இரத்த தானம் செய்யும்போதே அல்லது அறுவை சிகிச்சைக்கு முன் பரிசோதனை செய்யும்போது தான் இது முதன்முறையாக தெரிய அதிக வாய்ப்புகள் உள்ளது. இதனால்தான் அறிகுறி இருந்தால் பரிசோதனை என்பது இங்கே வேலை செய்யாது. அறிகுறி வர்றதுக்கு ஏற்கனவே கல்லீரல் கெட்டிருக்கும் அல்லது அதில் ஸ்கார் என்று சொல்லுவார்கள், சீரோசிஸ் என்று சொல்லுவார்கள், அந்த நிலைக்கு அது மாறி இருக்கும்.
1: சரிங்க டாக்டர், இப்போது இந்த ஹெப்படைட்டிஸ் நோயாளி ரத்த தானம் செய்யலாமா? இவர்கள் ரத்தம் ஏற்றுக்கொள்ளுமா மற்றவங்களுக்கு?
0: இரத்த தானம் என்பது நீங்கள் பாசிட்டிவ் என்று உங்களுக்கு ரிசல்ட் இருந்தால் அது செய்வது இரத்த தானம் செய்யவே கூடாது. இது அவர்களை தண்டிப்பதற்கு அல்ல, பொறுப்பு பெறுவரை காக்க நாம் செய்ய எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டெப் என்று சொல்லுவார்கள். இரத்த இதனால் தான் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு இரத்தத்தை இரத்த வங்கிகளில் ஏற்றுவதற்கு முன் ஒவ்வொரு யூனிட்டும் ஹெப்படைட்டிஸ் பிசி ஹெச்ஐவி உள்பட பல நோய்களை கட்டாயமாக பரிசோதிக்கிறார்கள். எனவே அது மிகவும் பாதுகாப்பானது, அதனால் அதை செய்கிறார்கள். இதை நாம் வந்து சிறு வயதிலேயே நம் அந்த பிளட் டிரான்சிஷன் பாசிட்டிவ் என்றால் நம் செய்யாமல் இருப்பதே ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம்.
1: இது முன்பே இரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதுக்கு பரிசோதனை பண்ணிட்டு தான் கொடுப்பாங்களா சார்? இல்லை,
0: நான் முன்பு கூறியது போல் எந்த இரத்தமாக அவர்கள் இரத்த தான வங்கிகளில் இரத்தத்தை சேகரித்துக்கு முன்பே இந்த டெஸ்ட் எல்லாம் செய்து பிறகுதான் அதை சேகரிப்பை செய்வார்கள். இது பாசிட்டிவ் என்று வந்தாலே அதை யாருக்கும் திருப்பி போட மாட்டார்கள், அதை வந்து டிஸ்போஸ் தான் செய்வார்கள்.
1: இந்த நோய் வந்துச்சுன்னா வெளியே அறிகுறிகள் காட்டுமா டாக்டர்?
0: முன்பு கூறியது போல் அது முத்தி போகிற நிலையில் போகும்போது தான் அது முக்கியமான அறிகுறிகள் தென்படும். இல்லை என்றால் அது ஆரம்ப காலகட்டத்தில் முன்பு நான் கூறியது போல் சோர்வு, பசியின்மை, குமட்டல், வாந்தி, லேசான காய்ச்சல், வலது பக்க விலா எலும்பு கீழ்வழி, இந்த அறிகுறிகள் மட்டும்தான் தென்படும். இந்த அறிகுறிகள் இருந்தாலும் நீங்கள் அந்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. நம்ம ஜிஹெச்சில் அது ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, இங்கே வந்து பண்ணிக்கலாம்.
1: சரிங்க டாக்டர், ஒரு குடும்பத்தில் இருந்து இந்த நோய் இருந்து அவங்கள தொடர்ந்து அவங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த நோயோட தாக்கம் பாதிப்பு ஏற்படுத்தினுச்சுன்னா எப்படி சார் அதை கண்டறிவது?
0: இப்போ கல்லீரல் ஒரு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு கல்லீரல் ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் என்று வந்தால் முதலில் பயப்படக்கூடாது, அவர்களை ஒதுக்கவும் கூடாது. இது வெறும் மிகவும் முக்கியமான விஷயம். வீட்டில் உள்ள அனைவரும், குழந்தைகள், பெற்றோர், உடன்பிறந்தவர்கள் எல்லாரும் அந்த ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை செய்து பாசிட்டிவாக இருக்கா இல்லையான்னு முதலில் பார்க்க வேண்டும். பரிசோதனை நோய் இல்லாதவர்கள் உடனே ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும் வேண்டும். 3 டோஸ்கள் உள்ளன. 0, 1, 6 முதல் டோஸ் உடனே செலுத்திக் கொள்ள வேண்டும். 1 மாதம் கழித்து 1 டோஸ், 6 மாதம் கழித்து 3வது டோஸ். 3 டோஸுகள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி செயல்பட ஆரம்பித்துவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரேசர், அந்த பிளேடு, நகம் வெட்டுவது, பல் துளக்கும் ப்ரெஷ்ஷு, இதெல்லாம் அந்த பாசிட்டிவ் வந்த நபருக்கு தனியாக வைக்க வேண்டும். இது மட்டும் தேவையான தனிமை. மற்றபடி அவர்களை கட்டி அணைப்பது, மற்ற இதுகளை செய்யணும் இது அவசியம் இல்லை. உடல் உறவைகளையும் கொஞ்சம் கம்மியாக வைத்துக் கொள்வது நல்லது, தடுப்பதும் நல்லதான விஷயம். இதை நம்ம செய்தாலே நோயும் முற்றிலும் தவிர்த்து தொடர்ந்து மருத்துவர்களும் காட்டி வர வேண்டும். இதை செய்தாலே அவர்களுக்கு ஒன்றும் பரவவும் செய்யாது, அவர்களுக்கும் அந்த நோய் முத்தவும் செய்யாது.
1: டாக்டர், இந்த சிகிச்சையெல்லாம் அரசு மருத்துவமனையிலே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது இதயம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி கல்லீரல் ஒருவருக்கு செயலிழந்துச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுங்களா டாக்டர்?
0: நல்ல கேள்வி.

0: முன்பு நான் ஒரு நேயர் கேட்டபோது கூறியது போல ஒரு டிரான்ஸ்பிளான்ட் என்ற ஒன்று கல்லீரல் மாற்று சிகிச்சைக்கு இருக்கின்றது, ஆனால் எல்லா இடத்திலும் இல்லை. முக்கியமான நகரங்கள் டெல்லி, சென்னை, கொல்கத்தா போன்ற நகரங்களில் மட்டும் இருக்கின்றது. இப்பொழுது ஜிப்மரில் நம்ம சேதராப்பட்டு என்ற ஒரு இடத்தில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சென்டர் என்று ஒன்று துவங்கியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் முன்பு கூறியது போல் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட் என்று இருக்கும், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஒரு லிஸ்ட் என்று இருக்கும். அந்த லிஸ்ட்டில் முதலில் நீங்கள் சேர வேண்டும். சேர்ந்ததுக்கு பிறகு அவங்க உங்களுடைய அந்த க்ரைட்டீரியா வைத்திருப்பார்கள். யார் வந்து இன்னும் மோசமாக ஆவார்கள், கொஞ்ச நாட்களில் மோசமாகவார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதலில் அவர்களுக்கு மாற்றுவார்கள். பிறகு அதுக்கு கீழே ஒரு சார்ட் செய்து, அதாவது வரிசைப்படுத்தி, பின்பு அவர்களுக்கும் அந்த லிவரை தருவார்கள். முக்கியமான விஷயம், யார் யார் என்ற யார் யாரெல்லாம் மது அருந்துகிறார்களோ அவர்களுக்கு முதலில் மருந்து அருந்தக்கூடாது. பிறகு அதுக்கு நீங்கள் சத்திய பிரமாணம் என்ற ஒன்று செய்து 6 மாதம் கழித்து தான் கல்லீரலை மாற்றுவார்கள். இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் மது அருந்துவது ரொம்ப கேடான விஷயம் என்று.
1: சரிங்க டாக்டர், நிறைவான நேரத்தில் வந்துட்டோம். இப்போ உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தங்களுடைய முக்கிய அறிவுரை என்ன டாக்டர்?
0: முக்கிய அறிவுரை என்பது முதலில் கொதிக்க வைத்த தண்ணீரை குடிக்க வேண்டும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப் என்று நான் கூறுவேன். வெளியில் ஜூஸ், திறந்த ஜூஸ், சாலட், ஃப்ரூட்ஸ் என்பதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசிகளை சிறு வயதிலேயே போட வேண்டும். பிறகு அதுக்கு பிறகு ஒரு டைட்டர் என்று சொல்வார்கள், ஹெப்படைட்டிஸ் பி டைட்டர், அதை பார்த்து விட்டு கம்மியாக இருந்தால் அதையும் போட வேண்டும். மூன்றாவது, ஒரு முறையாவது இரத்த பரிசோதனை செய்து ஹெப்படைட்டிஸ் பி, HBsAg, ஆன்டிஹெச்சிவி, இது இரண்டு டெஸ்ட்டுகள் ஹெப்படைட்டிஸ் முன்பு நாங்கள் பேசியது போல் அரசு மருத்துவமனையில் இலவசமாக செய்கிறோம். எப்போ வென்றாலும் வந்து செய்து கொள்ளலாம். காரைக்கால் GHலும் இருக்கின்றது. நான்காவது, மது முற்றிலும் கூடவே கூடாது. அண்ட் கல்லீரலுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய நன்மை இதுதான். இதை செய்தாலே கல்லீரல் தானாக சரியாகிவிடும். இல்லையென்றால் முத்தி போகி கேன்சராக போகவும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது.
1: சரிங்க டாக்டர், உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு ஹெப்படைட்டிஸ் நோய் குறித்து பல முக்கியமான தகவல்களை மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்களை ஆரோக்கியமான வாழ்விற்கு இன்றைய நம் உணவு பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையும் மாற்றி அறியாமையிலிருந்து வெளியில் வந்து கல்லீரலை பாதுகாத்து வளமாக வாழ்வோம். நன்றி டாக்டர்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று எடுத்துக்கொள்ள முயன்றபோது இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா குறித்து விவாதித்து ஒருமித்த கருத்தெட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று

கூடிய போது நுகர்வோர் விவகாரம், உணவு, பொது விநியோகம் துறை சார்ந்த அறிக்கையை மத்திய அமைச்சர்கள் அவையில் சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை நடத்த முயன்ற போது நீட் போராட்டத்தில் மாணவர் தாக்குதல் பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, நீட் போராட்டங்களின் போது நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான மின்னணு மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கருக்கு எதிராக நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிமன்றம், குற்றவியல் தொடர்புடையவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 200 காவல்துறையினரின் குடும்பங்களின் கருத்துக்களையும் ஆராய வேண்டியதன் அவசியத்தை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக பிஜேபி உறுப்பினர் திரு மனோஜ் திவாரி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பங்கேற்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் பேசுகையில், இந்த சட்ட திருத்த மசோதா குறித்த விவாதத்தை எதிர்க்கட்சிகள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற வாராந்திர கூட்டத்தில் கூட்டணியின் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மாநில அரசுகள் உள்ளிட்ட பல்வேறு பங்குதாரர்களுடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா சந்தைகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், சாலை பேரணி, உணவு திருவிழா, வர்த்தக கூட்டங்கள், சுற்றுலா பயணங்கள், மக்கள் தொடர்பு திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். சமூக ஊடக ஆர்வலர்களுடன் இணைந்து நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்கள் குறித்த செய்திகளை மின்னணு வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்துரைக்கவும் அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்ய மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், குறிப்பிட்ட நிதி இழப்பு வழக்குகள் சைபர் குற்ற தடுப்பு இணையதளம் மூலமாகவும் 1930 என்ற இலவச தொலைபேசி எண் வாயிலாகவும் பதிவு செய்யப்படுவதாகவும், இதன் மூலம் இந்த வழக்கு மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கையில் தானாகவே பதிவாகிவிடும் என்றும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கர்நாடகா மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்று கூறியுள்ள மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில், கடைமடை மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் மேலே உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது என்பதை எடுத்துரைத்தார். காவிரி தொடர்பாக கர்நாடகா ஆந்திரா இடையிலான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரியின் நீர்வளத்தை பாதிக்கும் எந்த கட்டுமானத்தையும் எந்த மாநிலமும் மேற்கொள்ள இயலாது என்பதையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகத்திற்கு தேவையில்லை என்ற மத்திய இணையமைச்சரின் கருத்து தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி

0: நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் சென்று மத்திய அரசிடம் மேகதாதுவிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று தாம் சட்டப்பேரவையில் எடுத்துரைத்ததை திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, இத்துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தொழில் நிறுவனங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல்திட்டத்தை உருவாக்குவது, தொழில் முனைவோரை ஏற்படுத்துவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. 871 பேருக்கு பட்டங்களையும் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் ஆளுநர் இந்நிகழ்வில் வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர் சங்கங்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். வெளி மாநிலங்களுக்கு கனரக லாரிகளில் கனிம வளங்களை ஏற்றி செல்ல தமிழக அரசு 3 மாதங்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில், தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரள மாநிலத்திற்கு கனிம வள லாரிகள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு நேற்று பிறப்பித்த இந்த உத்தரவை அடுத்து கனிம வளங்களை ஏற்றி வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள், கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் கனரக வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படுவதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து காணப்படுகிறது. தமிழக அரசு உத்தரவினுக்கிணங்க 3 மாதங்களுக்கு தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து லாரிகள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலின்றி பொதுமக்கள் பயணம் செய்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை கல்லீரல் உதவி பேராசிரியர் டாக்டர் கிஷ்வந்த் கூறுகிறார்.
2: ஹெபடைட்டிஸ் ஏ, பி மற்றும் இ நோய்களுக்கான பாதுகாப்பான தடுப்பூசிகளும் உள்ளன. மேலும் ஹெபடைட்டிஸ் சி நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்று கிடைக்கின்றன. ஹெபடைட்டிஸ் பி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி கல்லீரல் பாதுகாப்பை மேம்படுத்தி சிறந்த மருந்துகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் தேசிய வைரஸ் ஹெபடைட்டிஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன.
0: தைவானில் நடைபெறும் தாய்பே ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இஷாந்த் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா, துருப் ராவத், மனிஷா, சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் நேர்களே மெல்லிசை.

மெல்லிசை கேட்டீர்கள். பாடலை பாடியிருந்தார் எம் எஸ் சுப்புலட்சுமி. ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி.

நேர்களே, சிந்தனை துளி. சாலை என்பது பொது சொத்து, மிதமான வேகம் நம் கேத்து. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்களே, டைம் ஆயிடுச்சு இல்லையா, வந்துருச்சுங்க. இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு அனுபவம் அற்புதம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போகிறோம் தெரியுமா?

0: ஐயா வணக்கங்க.
1: திருச்சிற்றம்பலம் வணக்கங்க.
0: வணக்கம். இன்றைக்கி அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஒரு முதுகலை ஆசிரியரான உங்களை தான் சந்தித்து உங்களுடைய பணி அனுபவங்களை நேயர்களுக்காக தெரியப்படுத்த போகிறோம். நம்ம இதுக்கு முன்னதாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு முதுகலை ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. முக்கியமாக அந்த காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய வணிகவியல், அக்கௌண்டன்சி என்று சொல்லக்கூடிய கணக்கு பதிவியல், இந்த பாடத்திற்கான ஒரு ஆசிரியராக இருந்திருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய பணி அனுபவங்கள் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் சயின்ஸ் மேத்ஸ் இப்படிப்பட்ட படிப்புகளுக்கு தான் அதிகமாக போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் இன்னமும் அந்த ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய சி குரூப்னு இன்றைக்கி நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இப்போ அந்த பாடங்கள் படித்தா மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய உங்களுடைய பணி அனுபவங்களை பற்றி பேசலாங்க. அதை பற்றி முதல்ல சொல்லுங்க.
1: இப்போ வந்துங்க வணிகவியல் கணக்கு பதிகள் பாடம் எடுத்து படித்தாக்கா நம்ம வந்து பிகாம் படிக்கலாம் கல்லூரியில். பிகாம் படிச்சுட்டு எம்காம் படிச்சுட்டு எம்எட் படிச்சுட்டு டிஆர்பி மூலம் பரிச்சு எழுதி மேல்நிலைப்பள்ளிக்கு ஆசிரியராக போகலாம்.
0: சரி.
1: இரண்டாவது சிஏ படிச்சுட்டு மிகப்பெரிய இந்த ஆடிட்டர்னு சொல்லக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு படிச்சுட்டு ஆடிட்டராக போகலாம். இப்போ நிறைய பேர் ஆடிட்டர் விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம், ஹெச்ஆர்ஐ வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் பேங்கிங்க்கு வேலைக்கு போகலாம், இந்த வேலைக்கு போகலாம், பேங்க் அந்த ரிகார்டிங் பேங்க் வேலைக்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வேலைக்கு கிடைக்கலனா கூட அப்படியே ஒரு கால் வேலைக்கு போக விருப்பம் இல்லை வந்து பிஸ்னஸ்ஸை செய்யணா கூட அந்த வியாபாரம் சார்ந்தவற்றுக்கும் இந்த அக்கௌண்டன்சி காமர்ஸ் அறிவு இருக்கிறதுனால வியாபாரமும் நிறைய நிறைய அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணி அதில் மூலமாகவும் சம்பாதிக்க முடியும். நிறைய ஃபியூச்சரில் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு ஒரு தன்னம்பிக்கையுடைய இந்த பாடம் இது.
0: சரிங்க. அது மட்டும் இல்லாமல் அரசருடைய போட்டித் தேர்வுகள்லையும் நிறைய குரூப் ஒன், குரூப் டூ இந்த மாதிரி நிறைய இதுங்களையும் நம்ம குரூப் ஃபோர் வரைக்கும் நம்ம இது பண்ண முடியும். முக்கியமாக வந்து அந்த காமர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ்க்கு மாதிரியான இதுக்களுக்கும் நம்ம ட்ரெயின் பண்ணலாம் இல்லையா?
1: ஆமாங்க. அதே நான் படிக்கிற போதே காமர்ஸுக்கு நல்ல சொல்லுவாங்க, மதிப்புன்னு சொல்லுவாங்க. இப்போவும் நிறைய பேர் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தவங்களாம் என்ன படிக்க போறீங்க கேட்டால் நான் வந்து பிகாம் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு அந்த நிலை அந்த மாறாம அதே மதிப்பிலே அந்த காமர்ஸ் குரூப்ங்கிறது இருக்கு.
0: நிச்சயமா எனக்கு மகிழ்ச்சி தான். உங்கள் துறையை அந்த சார்ந்த அந்த சி குரூப்பில் தான் நம்மளும் பொருளாதாரம் பயின்றோம், முதுகலை பொருளாதாரம். மகிழ்ச்சிங்க. ஒரு நீண்ட தூர வருடங்களுக்கு பிறகு ஒரு பட்டதாரி, அதாவது முதுகலை ஆசிரியரை, அதுவும் வணிகவியல் துறை கணக்கு பதிவு துறை ஆசிரியர் சந்திக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சிங்க. சொல்லுங்கள், முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து எதுவுமே வந்து இன்னைக்கு இன்று பகலுக்குள்ளாரியே படித்து முடிச்சு இந்த இரவுக்குள்ளாரியே அப்ளிகேஷன் போட்டு நாளைக்கு காலையிலேயே வேலைக்கு போய் நாளைக்கு மத்தியானத்துலேயே அந்த உலகத்தை வாங்கணுன்ற ஒரு பெரிய அட்வான்டேஜோடு தான் இருப்பாங்க. முக்கியமாக மாணவர்களுக்கு அந்த நேரங்களில் நீங்கள் அதுவும் வந்து சி குரூப் அப்படின்னா நிறையா அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஒர்க்லாம் நிறையா இருந்திருக்காது. இப்போ அவங்களுக்கு சரி, மற்ற மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, இப்படிலாம் படிக்கணும் இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் மாணவர்கள் ஏற்றுப்பாங்களா? எப்படிலாம் அவங்களுக்கு அந்த அறிவுரையை சொல்லுவீங்க?
1: அது வந்து நம்ம சொல்லக்கூடிய பாடம் எடுத்துகிற போது பாடம் எடுத்துக்கிற விதமே நம்ம வந்து நம்ம அவங்க அட்டென்ஷன் நம்ம பக்கம் கொண்டு வந்துடும். அவங்க வந்து பெரும்பாலும் நான் அரசு பள்ளியில் வேலை பார்த்ததுனால பெரும்பாலும் ஏழை மாணவர்கள்னு சொல்லுறத விட இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் நிறைய பேர்

0: இருப்பாங்க.
1: ஓகே ஓகே.
0: அது மனைகளும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தன்னம்பிக்கை நான் கொடுப்பேன். வந்து வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிக்க முடியும், பொருளாதார ரீதியில் வந்து உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம்லாம் கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறது எனக்கு தெரியுது. அங்கே அப்பா அம்மா பணம் சொல்லிட்டு வருவாங்க, வரும்போது பார்த்தா கொஞ்சம் வந்து நல்லா படிக்க வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது என்கிட்ட 35 பையன் இருக்காங்க, 35 பையனையும் பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக நான் கடுமையாக உழைப்பேன். அவங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவேன், அவங்க குடும்ப சூழ்நிலை எடுத்து சொல்லுவேன், இப்படிலாம் படித்தோம்னா தான் நம்ம நல்ல வேலைக்கு போக முடியும், கௌரவமும் கிடைக்கும், படிப்பு தான் நம்மளோட உயர்த்தும், இந்த கல்வி என்ற முடிவெடுத்து உயர்த்தும் அப்படின்னு நான் அவங்க தன்னம்பிக்கையை அவங்ககிட்ட உயர்த்துவேன். வீட்டை படித்த மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மாணவிகளும் நல்லா நல்லா படிக்கலாம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா வீக்க செக்ஷன் நினைக்கூடாது மாணவிகளை அப்படிங்கிற சமமாக இது பண்ணி அவங்களுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுவேன். 5 நிமிஷம் என் கிளாஸ் வகுப்பில் வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். மோட்டிவேட் பண்ணும்போது அவன் நம்ம என் பக்கம் வந்துடும், வேற கவனஸ்தர இருக்காது.
1: ஓஹோ,
0: அது மாதிரி நான் வந்து மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன்.
1: இப்போ என்னால் என்னெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஏபி குரூப் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம வந்து ஐயோ ரொம்ப கஷ்டப்படணும், மேக்ஸு சயின்ஸு அது இதுன்னு பண்ணணும், சி குரூப் போனால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அதை பற்றி தெரியாமையே நான் சி குரூப்லாம் எடுத்தேன் படுத்தேன். நான் நம்ம முதுகலை வரைக்கும் நம்ம பயின்றோம், அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் வந்து அப்போல்லாம் 1200 மார்க் இருந்தது பிளஸ் டூவுக்கு, இப்போ வந்து அவங்களுக்கு 600 மார்க் தான் இருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 600 மார்க் எடுக்கிறவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 580 மார்க் எடுத்தவர்கள் கூட இன்னைக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களுக்கு, வணிகவியல் சார்ந்த அந்த படிப்புகளுக்கு வந்து பிளஸ் டூவில் பிளஸ் ஒன்ல வர்றாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்குலாம் எப்படி மோட்டிவேட் அதிகமாக பண்ணுவீங்க? கம்மியான மார்க் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே இதுதான் அவங்களுக்கும் கொடுப்பீங்க இல்லையா?
0: இல்லை வந்து மதிப்பெண் குறைவு அதிகங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க வேலைக்கு போகணுங்கிறதா என்னுடைய நோக்கமாக இருக்கும்.
1: ஓகே,
0: அது சில பேருக்கு வந்து படிப்பு சில பேர் வேலைக்கு போயிட்டு சில வகுப்பு வரமாட்டாங்க, சில நாளைக்கு கேட்டாக்கா வந்து வயல் வேலைக்கு வேலைக்கு போனாங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க பொருளாதாரம் அப்படி இருக்கும். ஆனால் அப்படி உள்ள பையனையும் நம்ம முன்னுக்கு ஏற்றணும், கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்கள வந்து விடமாட்டேன். ஏதாச்சும் என் மூலமாக ஏதாச்சும் நோட்டுக்கிட்டு வாங்கிக்கிட்ட அப்படி கேட்டால் கூட அதை நான் ஒரு உதவி செய்வேன். அப்படி வந்து நம்ம பக்கம் நம்ம படிக்கிற அந்த 35 மாணவர்களையும் நான் இப்படி வச்சு நான் கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நிறைய முதன்மை மதிப்பெண் வாங்க வேண்டுங்கிற விட எல்லாரையும் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறத நினைக்கிறேன். நான் அப்படி அந்த என்னத்தை வந்து அந்த ஃபாலோ பண்ணுவேன். அதனால் மாணவர்கள் வந்து அந்த கணக்கு பதிவுகள்னு அக்கௌண்ட்ஸையும் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, அதுவும் வந்து அந்த வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு இருப்பினர் குறிப்பு அந்த பெனிஃபிட் கொடுக்குற போது சிரமமாக தான் இருக்கும்
1: அவனுக்கு.
0: வந்து அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது அந்த மொத்த லாபம் தெரியும், அந்த லாப நட்ட கணக்கு போடும்போது நிகர லாபம் தெரியும், அதுக்கப்புறம் அந்த பெனிஃபிட் கொடுக்குற போது அந்த அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் காட்டுறோம், அவர் நிறுவனத்தில் உள்ள சொத்து எவ்வளவு பொறுப்பு எவ்வளவு அப்படி காட்டுகிற போது அவன் ஞாபகம் வச்சுக்கணும், பொறுப்பில் என்ன ஆகணும் சொத்துக்கள் என்ன ஆகணும் அவ்வளவு ஈஸியானதா இல்ல. அந்த பேலன்ஸ் ஷீட் போடுறது வந்து சிரமமானதுதான், எவ்வளோ ஆரஞ்சு கூட சிரமமான ஒண்ணுதான். ஆனா அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மற்ற மேத்ஸை விட, இந்த ரிகார்டிங் பேங்கிங் மேத்ஸ் இது. அதனால் வந்து இதை வந்து ஒரு அதை அதை இன்வால்வ் பண்ணிட்டானாக்கா ஈஸியாக போடுவான் கணக்கு, சீக்கிரம் நிறைய போட்டு கொண்டு வந்து காமிப்பான், அடிக்கடி அக்கௌண்ட்ஸ் காமிப்பான். அது போல் அவனுக்கு அந்த இன்வால்மெண்ட் ஏற்பட்டுனாக்கா அது எப்படி போகணும்னு நான் டெக்னிக் சொல்லிடுறேன். அவ்வளோதான், அவனுக்கு வந்து பையன் வந்து அதான் திரும்ப சொல்கிறேன், அரசு பள்ளியில் படிக்கிறவங்க வந்து எல்லாருமே வசதியானவங்க கிடையாது. அப்போ அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து தமிழ் மொழியத்தில் படிச்சுட்டு இருப்பான், அவனை நான் கொண்டு வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணி அவனை இது அவன் அந்த அந்த தேர்வுக்கு தயார் பண்ணி அந்த பாஸ் செய்யக்கூடிய அந்த அந்த முழு பொறுப்பில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ வந்து அதை அந்த பையன் பசங்க பயன்படுத்துவாங்க அந்த நல்ல வகையில் தான். அது எளிமையான படமும் அல்ல, அக்கௌண்டன்ஸ் என்பது எளிமையான படமும் அல்ல, அதை புரிய வைக்கிறதுக்கு சிரமப்படணும் ரொம்ப. ஏன் சிரமப்படணும்னாக்கா பேஸ்மெண்ட்லேயே வருகிற போது அவனுக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுக்காக நம்ம வந்து அதை கொஞ்சம் அவனை தயார்படுத்தி அவனை வந்து அப்டேட் பண்ணி ஈக்குவலாக கொண்டு வரும். ஏற்கனவே அந்த தனியார் பள்ளி நிகரா என்ன என்ன படிப்பானோ அந்த நாலேஜ் நம்ம கொண்டு வந்துடும். இந்த 12வது முடிச்சு போகிற போது அவன் ஃபுல் நாலேஜ் தான் அவன் இருப்பான், அதே மாதிரி கொண்டு வந்துடும். திருப்தி அடைவான்.
1: சரிங்க, முக்கியமாக அதை முன்னாடி சொன்னது மாதிரி தான், இப்போ வந்து ஒரு 1வகுப்பிலிருந்து 10வகுப்பு வரை தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல்னு படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு அந்த சி குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வணிகவியல் அண்ட் கணக்கு பதிவுகள் பிரிவுக்கு அவங்க 11வகுப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் பணிபுரிந்த அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த பொதுவாக எப்பவும் சரி அவங்களுக்கு அந்த பாடங்கள் புதிது. இப்போ வந்திருக்கிற மாணவர்களை நீங்கள் புதிய வகுப்பில் 11வகுப்பு இது பண்ணும்பொழுது நீங்கள் கணக்கு பதிவியல் சார்ந்தோ அல்லது வணிகவியல் சார்ந்தோ அந்த மாணவர்களுக்கு இந்த பாடத்தை பற்றி எப்படிலாம் புரிய வச்சிங்க? அப்போ
0: வந்து அந்த பாடம் வணிகவியல் பாடம் வந்து ஒரு கதையை போல தான் சொல்லுவோம். ஆரம்பத்தில் வந்து வியாபாரம் வியாபாரங்கிறது வணிகவியல் வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்த

0: அப்படியே பொருளை வாங்கி விற்பது அந்த காமர்ஸ் சொல்கிறோம், வியாபாரம்.
1: சரிங்க ஐயா.
0: அப்போ வந்து அவனை வந்து அதை எப்படி அந்த கொண்டு வருவது, ஆரம்பத்தில் கதை சொல்வது போலே அந்த பாடம் இருக்கும். அந்த காமர்ஸ் வந்து அந்த கதை மாதிரி போலவே ஆரம்பத்தில் தோன்றும்.
1: ஓகே.
0: அது எளிமையாக இருக்கும். பண்டமாட்டு முறைன்னு இருக்கும், வணிக வழியில் பண்டமாட்டு முறை இருந்தது. பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பொருளுக்கு பொருள் மாற்றிக்குவாங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: பணம் அப்போ இல்லை, அதனால் பண்டமாட்டு முறை இருக்கும். ஒருத்தகிட்ட உதாரணம், ஒருத்தகிட்ட பொருள், ஒருத்தட்ட நெல் இருக்கும், ஒருத்தட்ட கோதுமை இருக்கும். கோதுமை உள்ளவங்க கொடுத்துட்டு நெல்லை வாங்கிக்குவாங்க.
1: ஓகே.
0: நெல்லும் கொடுத்துட்டு கோதுமை வாங்கிக்குவாங்க, மாற்றிக்குவாங்க. பொருளுக்கு பொருள் மாற்றுவது பண்டமாட்டு முறைன்னு சொல்றோம். இந்த பண்டமாட்டு முறை மூலமாக தான் அப்போ வந்து ஆரம்பத்து சங்க காலத்து முதற்கொண்டு பணம் கண்டுபிடிக்கப்பட்ட வரைக்கும் அந்த பண்டமாட்டு முறை தான் நடைமுறைக்கு இருந்தது.
1: ஓகே.
0: அந்த பண்டமாட்டு முறை சொல்கிற போது மாணவர்கள் வந்து எளிதாக புரிஞ்சுக்குவாங்க. ஆரம்பத்தில் அந்த காமர்ஸ் என்பது மிக எளிமையாக எளிமையாக இருக்கும். அப்படி அங்கே வந்து இது பண்றது.
1: சரி, ஓகே. இப்ப காமர்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க, கணக்கு பதிவுகளை பத்தி மாணவர்களுக்கு எப்படி புரிய வச்சீங்க, உங்களுடைய பணி அனுபவங்கள் அப்ப எப்படி இருந்தது, மாணவர்கள் அந்த கணக்கு பதிவுல எப்படி இலகுவா உங்களுடைய அந்த போதிக்கிற திறமை மூலமா கற்றுக் கொடுக்குற திறமை மூலமாக மாணவர்களுக்கு எப்படி புரிய வச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, வந்த உடனே முதல்ல நம்ம என்னென்ன பேசலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு துண்டு சீட்டு, சார் எனக்கு இது வேணும் சார் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன அப்படின்னா, பாடல்கள் வேணும்னு ஒரு 4 பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு, முதல் பாட்டாக நீங்கள் கேட்க விருப்பப்படுறீங்க?
0: பழைய கேட்டலாம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம்.
1: தெய்வம் படத்துல இருந்து உங்களே பாட வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம பாட்டை கேட்டுட்டு மீன் உங்களுடைய பணி அனுபவங்கள் எப்படிலாம் இருந்து தெரிஞ்சுக்கலாங்க. இன்னைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில, அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில, ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் மேலப்பாதிக்க அன்பழகன் அவர்களோட தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க நேரலை ஒளிபரப்பு கொடுத்துக்கு நேரில் வந்து அவங்களுடைய பணி அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். வருதுங்க அந்த பாட்டு, தெய்வம் படத்துல இருந்து.

0: நேர்களே, தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் என்னை வழங்கும் என் சொல்ல மது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமெக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ, கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது அனுபவம் அற்புதம். இன்னைக்கு அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில நம்ம நேரலை ஒளிபரப்பு கூடத்திற்கு நேராக வந்து அவங்களுடைய பணி அனுபவங்களை நம்ம கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் மேலப்பாதி கா அன்பழகன் அவர்கள், அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஐயா, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ வணிகவியல் எப்படிலாம் அவங்களுக்கு இயல்பா, ஏன்னா 10வதுக்கு அப்புறம் 11வகுப்புல அவங்களுக்கு புதிய பாடம் அது அப்படிங்கிறத பற்றிலாம் சொன்னீங்க. எப்படி உங்களுடைய அந்த கொடுக்குற விதம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி பேசுனீங்க. அதே போல தான் கணக்கு பதிவியல், அதில் ஒரு ஃபார்முலாவே இருக்கும். ஏன்னா பல ஆண்டுகள் ஆச்சுன்னு எனக்கே மறந்துட்டு, வரவை இருப்பில் வை, இருப்பை கணக்கில் வைன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சரிதானா என்னன்னு எனக்கு தெரியல, சொல்லுங்கள். ஏன் இப்போ அந்த கணக்கு பதிவியல் முக்கியமாக, அதுவும் அப்போலாம் 1200 மார்க்குக்கு 40 மார்க்கு கொஸ்டின்லாம் அப்போ இருந்தது, நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு கணக்கை ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் போடுறதுன்றது சாதாரண விஷயம். இன்றைக்கி வந்து நிறைய குழந்தைகள் வந்து நிறைய மனப்பணம்னா சீக்கிரமாக போட்டுடுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கி அவ்வளோ பெரிய கணக்கை வந்து டேலி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதை மாணவர்களுக்கு புரியும்படியாக உங்களுடைய பாடம் நடத்தின விதம் எப்படி இருந்துச்சுங்க, எப்படிலாம் நடத்துனீங்க?
7: அது இந்த கணக்கு பதிவில் வந்துங்க, அது வந்து அடிப்படை விதி இருக்குங்க, பற்று வரவுங்கிறத விதி. பற்றுக்கு நிகரான வரவு, வரவுக்கு நிகரான பற்று அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளவு பற்றோ அதுக்கு நிகரான வரவுன்னு சொல்கிறதுக்கு அடிப்படை விதி, கணக்கு பதிவு அடிப்படை விதி அதுதான். அது வந்து வியாபாரம் செஞ்சால் கூட, தனியார் வியாபாரமோ கூட்டாண்மை வியாபாரமோ செஞ்சால் கூட, அதுக்கு நம்ம வந்து அந்த லாப நட்டம் பார்க்கணும். அந்த லாபத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்து நடவடிக்கைகளை வந்து ஏடுகளில் வந்து பதிவு செய்கிறோம். அதான் கணக்கு பதிவில். வியாபார நடவடிக்கைகளை கணக்கு எடுக்கலில் முறையாக பதிவு செய்வது கணக்கு பதிவில், தட் இஸ் கால்ட் அக்கௌண்டன்சின்னு சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து முறைப்படி கணக்கு எழுதுவது, ஒரு காலத்தில் எது கணக்கு நோட்டில் எழுதிப்பாங்க முன்னோர்கள்லாம், அது வந்து அது ப்ராப்பராக அதை அதை சொல்ல முடியாது, முறைப்படி கணக்கு இல்லை. இப்போ நடைமுறையில் அது அந்த அப்டேட்டில் அது சரியே இல்லை.
0: சரி,
7: அதனால நம்ம கணக்கு பதிவில் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து அந்த பற்றுக்கு நிகரான வரவும் வரவுக்கு நிகரான பற்றும் தான் அந்த விதி. அது வந்து கணக்கு நம்ம மூணாக பிரிக்கிறோம், அந்த ஆள்சார் கணக்கு, பேரளவு கணக்கு, சொத்து கணக்குன்னு பிரிக்கிறோங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதியை பயன்படுத்துகிறோம். ஆள்சார் கணக்குனா பெறுபவருக்கு பற்று, தருபவருக்கு வரவு. சொத்து கணக்குனா உள்ளுறவனத்துக்கு பற்று, வெடி செலவினத்துக்கு வரவு. பேரழிவு கணக்குனா செலவினங்களுக்கு பற்று, ஆதாய வருமானத்துக்கு வரவு. இதுதான் இந்த இதுதான் அந்த கான்செப்டே தான், இந்த கணக்கு பதிவுடைய மொழி விதியே இதுதான். இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேடிங்கை கொண்டு, ப்ராஃபிட் லாஸை கொண்டு நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து போகிறோம். பேலன்ஸ் ஷீட் ஷோஸ் த ஃபைனான்சியல் பொசிஷன் ஆஃப் த கன்சர்ன், நிறுவனத்தினுடைய அந்த நிதிநிலையை வெளிக்காட்டுவது இருப்புநிலை குறிப்பு. அந்த இருப்புநிலை குறிப்பை வச்சு தான் அந்த நிறுவனம் வந்து நல்லா இருக்கா, அளவு

0: டவுனில் இருக்கா இல்லை அப்லீன் இருக்கா, அது வந்து நிறுவனம் வந்து நல்ல செழிப்பாக இருக்கா, அங்கே ஷேர் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் நம்ம வந்து கணக்கு பண்ண முடியும். அதே போல் அந்த வியாபாரத்தினுடைய லாபத்தையும் நம்ம வந்து அறிய முடியும். அதுக்கு தான் அந்த வந்து பற்றுக்கு நிகரான வரவு, வரவுக்கு நிகரான பற்று, இந்த ஆசார கணக்கு, சொத்து கணக்கு, பேரளவு கணக்கு, இதை வச்சு தான் நம்ம வந்து இருப்பாக தயாரித்து அதுக்கு துணைகள் தயாரிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போடுவோம். இந்த அடிப்படையில் நம்ம வந்து கணக்கை நம்ம எளிதாக மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியும். அந்த கணக்கு வந்து கணக்கு பதிவில் வந்து சிரமமான ஒரு கணக்கு அல்ல. அதை வந்து நம்ம வந்து அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங்காக தான் இருக்கு. எப்படி சொல்லித்தரமோ அந்த பசங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றா புரியும். அதை நம்ம வந்து எளிமையாக பயன்படுத்தக்கூடும். ஏன்னா வரக்கூடிய அங்கே அரசு பள்ளியில் படிக்கிற மாணவனே பொருளாதாரத்தில் பின்தங்கினா இருக்காங்க. அவங்க வந்து கரெக்டாக வந்து உள்ள ஒரு போது அப்டேட்டாக வர்றதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேர் இருப்பாங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அந்த சில பேருக்கு நாங்கள் நம்ம வந்து அந்த டீச்சிங் மெத்தட் எப்படி சொன்னாங்க புரியுமோ அந்த வகையில் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது தான் நம்ம கவனத்துக்கும் வருவோம். அந்த அடிப்படையில் நம்ம வந்து நம்ம அந்த எளிமையாக அந்த விதிகளை பயன்படுத்தி அதுக்கு நம்ம என்னென்ன அந்த அந்த உதாரணம் சொல்லாமோ அது உதாரணத்தெலாம் சொல்கிறோம். நம்ம அந்த உதாரணத்துக்கு என்னென்ன அந்த பாடத்துக்கு போய் என்னென்ன உதாரணம் சொல்லலாமோ அது நம்ம அதெல்லாம் பயன்படுத்துவோம். பயன்படுத்துகிற போது நம்ம பக்கம் வந்து அந்த கணக்கு எளிதாக போட்டுருவோம். திரும்பவும் சொல்கிறோம், அந்த மற்ற மேஸ் போல் அது ஒரு கடினமானது அல்ல. ஆனால் நம்ம வந்து அந்த சொல்லிக் கொடுக்குற முறையில் சொல்லி சொன்னோம்னாக்கா அது நமக்கு வந்து எளிமையாக இருக்கும். அது
1: ஓகே, அதான் அதுங்க. சரி, அழுகிற குழந்தைகளுக்கு வந்து எப்படி முட்டையை காட்டி அவங்களுக்கு சமாதானப்படுத்துகிறோமோ அதே போல்
0: எளிமையா இருக்கும். அந்த நம்ம வந்து வேகமாக சந்தேகம் கேட்டால் உட்காரு கேட்காதுன்னு சொல்லாம என்ன அவனுக்கு புரியலையோ அதை நம்ம வந்து முறையாக சொல்லிக் கொடுத்தோம்னாக்கா திரும்ப அவன் எந்த சந்தேகம் கேட்பான், திரும்ப சொல்லிக் கொடுத்தோம்னாக்கா அவனுக்கு புரிய வச்சிடலாம் நம்ம.
1: ஓகே ஓகே சார், அதே போல் தான் இப்போ வந்து அந்த 15 வயது முடிந்து 16வது வயதில் அவங்க எடுக்க வைக்கும் பொழுது தான் அவங்க வந்து +1 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா அது ஒரு விடலை பருவம், ஆரம்ப பருவம். சில சேட்டைகள்லாம் இருக்கும் அந்த டைமில். அப்போ வந்து அந்த மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கீங்க, அவருக்கு இது தவறு இது வந்து சரி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய நீங்கள் அப்போ நிறைய பார்த்துருப்பீங்க. எங்கள் ஸ்கூலில் நிறைய பசங்க அப்படி பண்ணுறவங்க அப்படிலாம் நிறைய இருந்திருக்கும். இப்போ அந்த பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் பயிலும் போது ஒரு ஆசிரியர் சொன்ன விஷயம் இன்னும் ஞாபகம் இருக்குது. தம்பி, ஜாலியாக இருங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் படிப்பு முடிச்சுட்டு வெளியில் போனீங்க அப்படின்னா ஒரு உலகம், கோர உலகம் உங்களை விழுங்குறதுக்காக காத்துட்ருக்குன்னு சொன்னார். இன்னை வரைக்கும் அது என் மனசில் இருக்குது. இந்த மாதிரி மாணவர்களை வந்து அது மாதிரி சேட்டை பண்ணுற மாணவர்களில் உங்களுடைய பணி அனுபவங்களில் அவங்கள எப்படிலாம் திருத்தி அவங்க நல்ல மார்க் எடுக்கிற அளவு எப்படி கொண்டு வந்திருக்கீங்க ஐயா?
0: நான் ஆக்கூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படியேற்ற போது வந்து இது போல் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம வந்து கொண்டு வந்து இன்னைக்கு வந்து நல்லா படித்தாக்கா பெரிய வேலைக்கு போகலாம், அப்துல் கலாம் பாருங்க இது போல் முடியாது நினச்சிருந்தாக்கா எடிசன் வந்து கரண்ட் கண்டுபிடிச்சிக்க முடியாது, நம்மளால முடியும் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை சொல்லுவோம் பெரும்பாலும். அவங்க அப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்பா அவ்வளோ உழவு தொழில் செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை வேற செய்ய சொல்லுவாங்க. அவங்க தொழில் சொல்லும்போது வருமானம் கம்மியா இருக்கு, நல்லா படிச்சாதான் நீங்க எந்த இது பண்ண முடியும் அப்படி பிரார்த்தனை கொடுத்தீங்கன்னு சொல்லுவேன், தனியாக கிளாஸையும் சொல்லுவேன். அப்போ சொல்லும்போது நம்மகிட்ட அவன் வந்து கேட்பான். அது இல்லாம இந்த பணி இல்லாம என்எஸ்எஸ் திட்டம் நான் 10 ஆண்டு
1: பணியாற்றிருக்கேன்.
0: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டில 10 ஆண்டுகள் நான் ஆக்கூர் அரசு மேல்நிலை பணியாற்றிக்கிற போது என்எஸ்எஸ் திட்டம் பணியாற்றிருக்கேன். அப்ப வந்து ஒரு வடிகால அவனுக்கு வந்து அங்குள்ள ஆலயம் அங்க ஒன்று இருக்கு, வாண்டெடுங்கண்ணமை சமயத்த தான் தோன்றிய ஆலய பெருமாள் அங்க இருக்கு. அங்க அவங்க பசங்க ஆச்சு போவோம், மாசத்துக்கு 2 ரூபாய் ஆச்சு போவோம், தலைமை ஆசிரியர் அனுமதியோட ஆச்சு போவோம், 10 மாணவர்கள் 5 மாணவர்கள் ஆச்சு போவோம். அங்க அந்த அந்த உழவரப்பணி செய்யறது உழவரப்பணி செய்யற போது அவன் கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸ் ஆகி அந்த ஒரு அந்த படம் கணக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருவான். வெளியே போய் அந்த ஆலயங்கள்லாம் பார்க்குற போது அவனுக்கு ஒரு வெளியில் போயிட்டு வர மாதிரி ஒரு இது இருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த டீச்சர்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு இது பண்ணி நம்ம வந்து நல்ல சொல்லி கொடுத்தோம்னா அவன் கேட்பான்.
1: அப்படிதான் மாணவர்களை வளர்த்துறோம்.
0: நம்ம போக்கத்தை கொண்டு வரும். அவன் வந்து சொன்ன மாதிரி அவன் வந்து 18 வயசு 18+ 17+ வரான், அவனுக்கு என்னன்னு புரியாது, அவனுக்கு புரியவே புரியாது. அவங்க அப்பா மாசனாலும் கேட்க மாட்டான், அவங்க அப்பா மாசனாலும் கேட்குற பருவம் அது அல்ல.
1: சரி,
0: அவங்களே அப்பா அம்மா நீங்க பாத்தீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அப்பெல்லாம் வந்து அப்பா அம்மா வருவாங்க, மாசத்துக்கு ஒரு படம் 2 மாசத்துக்கு தான் அப்பா அம்மா வருவாங்க. இப்ப எல்லாம் இப்போ தெரியல, நான் பணியா இருக்கிற போதெல்லாம் அப்பாவோட அப்பா அம்மா வருவாங்க, நல்லா படிக்கிறான் எப்படிங்க படிக்கிறான் சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, நான் சொல்ல போது அவங்க அப்பா சொல்லுவாங்க.

0: மாணவன் வந்து பாருங்க பண்ணலாம் அப்படின்னு
1: சொல்லுவேன்.
0: அதே போல வந்து அதை வந்து சொல்றதை கேட்பாங்க. அப்ப மாணவர்கள் கேட்பாங்க, ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க, அவன் நான் கேட்க வச்சிருவோம், எப்படி சொன்னா கேட்பானோ அப்படி சொன்னா கேட்க வச்சிருவோம். மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, நிறைய படிச்சு நிறைய மார்க் வாங்கி நிறைய வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. குறிப்பா மாணவர்கள் வந்து சொல்றத கவனம் அப்படி கேட்பாங்க, கவனஸ்தர்கள் இருக்காது பையங்களும் அதே போலதான்.
1: சரிங்கய்யா, முக்கியமாக ஒரு விஷயம் அடுத்த கொஸ்டின் அது தான் வச்சுருந்தேன், என்எஸ்எஸ் இந்த நாட்டு நலப்பணி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சம்மந்தமாக நம்ம கேள்வி கேட்கலான்னு வச்சுருந்தேன். அந்த கேள்வியும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டு நலப்பணி திட்டம். ஏன்னா மாணவர்களுக்கு வெறும் பாடம்

0: அப்படின்னு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது சம்மந்தமாக நம்ம கேள்வி கேட்கலாம்னு வச்சுருந்தேன். அந்த கேள்வியும் அந்த சொல்லியிருக்கேன். அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டு நலப்பணி திட்டம், ஏன்னா மாணவர்களுக்கு வெறும் பாடம் மட்டுமே போர் அடிக்கும். இப்போ நம்மளே நிறைய நேரங்களில் பேசியிருக்கும் போது இடையில வந்து ஏன் பாட்டு கொடுக்குறோம், கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகணும், அனுபவங்களை கேட்டு அந்த மகிழ்ச்சியோட பாடல்களையும் கேட்டு மனசை நிறைவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அது மாதிரி தான் சமூக அக்கறை உள்ள அந்த விஷயம் அப்படின்னா அது நாட்டு நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ். அதை பற்றியும் சில கொஸ்டின்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்காக, அப்போ மாணவர்களை எப்படிலாம் அதுக்கு தயார்படுத்துனீங்க, எப்படிலாம் அந்த 10 நாள் கேம்ப் நடக்கும் வெளியில், அப்படிலாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படிங்கிறது உங்களை 10 வருட அனுபவங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசலாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, என்ன பாட்டு கேட்க போகிறீங்க?
1: இதோ என் தெய்வம் முன்னாளே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே.
0: பாபு படத்துல இருந்து, பாபு படத்துல இருந்து வருதுங்க, அழகா பாடுறீங்க. அந்த பாட்டு வருது கேட்டுட்டு நம்ம மீண்டும் இணையலாம். நன்றி.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை. இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. நம்ம காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்து நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க யாராருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், புதுத்துறை செல்வகுமார், அன்னப்பன்பேட்டை ஜோதி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, கா புதுப்பட்டி, பொன்னமராவதி போன்ற நேர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் அடுத்தடுத்து நம்ம படிக்கலாம். தொடர்ந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. காரைக்கால் பண்புடைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சி நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் சீதியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 நாமக்கல் எமியம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்ல மது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன்கோ.
12: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது துவக்க விழா சலுகை July 16-20 மட்டுமே.
0: நெகிழி வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை நெகிழே. இத லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் மேலப்பாதி க அன்பழகன் அவர்கிட்ட தான் நம்ம நிரலை ஒளிபரப்பு கூடத்துல அவங்க கிட்ட அவங்களுடைய பணி அனுபவங்களை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஐயா நம்ம பேசுவோம். நீங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, மாணவர்களுக்கு நிறைய நேரங்களில் வந்து ஓய்வும் தேவைப்படுது அப்படின்னு. நிச்சயமா நமக்கே ஓய்வு தேவைப்படுகிறது. எந்த வேலையா இருந்தாலும் ஓய்வு சில நேரம் இருக்கணும் அப்படின்னா எல்லா மருத்துவர்களும் சொல்வதுண்டு, பெரியவர்களும் சொல்வதுண்டு. அது ஓய்வு மாதிரி இல்லாம அவர்களுக்கு நாட்டு பணி, நம்ம சமூக பணி எப்படி செய்து கொடுக்கறது அப்படிங்கிறதும் அந்த NSS அப்படின்ற ஒரு இது. ஏன்னா நானே வந்து +2 சரி, அல்லது அது நம்ம கல்லூரி படிப்பும் சரி, நானே NSS கேப்டனாக இருந்த ஞாபகம் கூட ஞாபகம் எனக்கு வருது. நிறைய நேரங்கள் அவங்களை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்க, இப்படிலாம் அந்த ஆசிரியர் அந்த பேராசிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்கிறது ஞாபகத்துக்கு வருது. உங்களுடைய அணுகுமுறையில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை எப்படி அவங்க வாலண்டரியாக வந்து சேருவாங்களா, இல்லை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா, அவங்களுடைய அந்த 10 கேம்ப்லாம் நடக்கும் அங்கெல்லாம் எப்படி போய் நீங்கள் அந்த பணி செஞ்ச அனுபவம், மாணவர்களுடைய அந்த அனுபவங்களை பற்றிலாம் பகிர்ந்துக்கோங்க ஐயா.
13: நாட்டு நலப்பணி திட்டம் NSS சொல்கிறோம். அதில் வந்து ஸ்கூல்லே நம்ம பிரேயர்லேயோ தனியாகவோ பையனை ஒரு அழைச்சி பேசுவோம். NSS யாருக்காக சேர்றீங்க அப்படின்னு கேட்போம். NSS இருந்தால் என்னென்ன பையன் அவனு சொல்லுவோம். ஏன்னா இதுவுமே ஒரு பையன் இருக்குன்னு நினைக்கணும்ல அவனுக்கு. அவனுக்கு இருக்கும்போது அவனுக்கு வந்து NSSல சர்டிஃபிகேட் இருந்தாக்கா காவல்துறைக்கு வேலைக்கு போகலாம். மற்ற துறைக்கு வேலைக்கு போனோம்னா ஒரு மார்க் எடுத்துவாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த முடிச்சுட்டு போனவர்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. DLO டிஸ்ட்ரிக்ட் லைசன்ஸ் ஆஃபீஸர் கைத்து போட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூபிள், ரொம்ப வேல்யூ. அது காவல்துறைக்கோ இல்லை மற்ற துறைக்கு வேலைக்கு போது அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. அப்படி சொல்லும்போது அவன் வந்து விரும்பி சேருவான். அது ஒரு 15 நாங்கள் எடுத்துக்குவோம். அதில் வந்து தன்னார்வமாக செய்யக்கூடிய பையன் தான் வந்து அவன் வந்து கேம்ப் போடுகிற போது ஒரு இடத்த ஊரில் போய் தங்கிக்குவோம். 10 கேம்ப் போடுவோம். கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் ஃபண்டு கொடுப்பாங்க. அந்த ஃபண்டு வந்து தங்கிறதுக்கு போதிய சாப்பாட்டுக்கு போதிய அளவு இருக்காது, எங்களாலேயும் அதை இருக்க முடியாது. அங்கே எங்கே எந்த ஊரில் கேம்ப் போடுறோமோ அங்கே போய் அந்த ஊராட்சி மன்ற தலைவரை அனுபவம் அவங்க உதவி செய்வாங்க. அவங்க உதவி செய்கிற போது அந்த

0: எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அங்கே உள்ள ஒரு கோயில் தங்க வச்சுக்குவோம், பதிவு பையங்களை பாதுகாப்பாக இருப்போம். அவங்க வந்து மூணு வேளைங்க சாப்பாடு போடுறது, அவங்களுடைய பணி வந்து அந்த உள்ள என்ன அங்கே ஊரில் என்ன பணி தேவைப்படுதோ அதை பயன்படுத்திக்குவோம். பையன் வந்து மண்வெட்டி கலப்பெல்லாம் எடுத்து வருவான். வீட்டில் இருக்கும்போது மண்வெட்டி எடுக்க மாட்டான், பாறை எடுக்க மாட்டான். நீங்கள் பார்ப்பீங்க வீட்டில் எடுத்தால் ப்ளஸ் ஒன் படிக்கிறேன் என்ன போய் எப்படி நீங்கள் வந்து அந்த நோட்ட சொல்லிட்டீங்க கண் வைக்க சொல்றீங்கன்னு கேட்பான். அப்பாவை கேட்பான், அப்பா அதை வேணும் கேட்பான். கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு அந்த மகிழியில் உள்ள பாம்பு மாதிரி அடங்கிடுவான் மட்டும் வந்து அவனுக்கு வந்து அந்த அந்த மண்வெட்டி அந்த பறையெல்லாம் கொடுத்து உடவரப்பணி செய்ய சொல்றது. அந்த ஊர்ல என்ன தேவைப்படுமோ, சில இடத்துல சாலை கொஞ்சம் சரியா இருக்காது, கொஞ்சம் மண்வெட்டி போடணும் போடுவாங்க, அது மாதிரி பணி செய்யறது. பெரும்பாலும் உழவரப்பணி செய்யறது பையன் விரும்புவோம். ஆலயத்தை சென்று அப்படியே அந்த அந்த ஆலயனோட வழிபாடெல்லாம் பார்ப்பான். அங்கே போடும்போது அவங்க அந்த பையனுக்கு தேவையான அந்த டீ எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து பையனுக்கு உற்சாகமா இருக்கும். அங்கே ஊர்ல உள்ளவங்களும் வந்து அவங்க அவன் பையனை பாராட்டுவாங்க. அது போல செய்வோம். அது வேற என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தா, அந்த பஸ் போனாக்கா பஸ் போறதுக்கு போது சிகரெட் ஒட்டணும்ல, பஸ்ஸுக்கெல்லாம் சிகரெட் ஒட்டுவாங்கல்ல, அந்த சிகரெட் ஒட்டுறதுக்காக என்எஸ்எஸ் யூனிஃபார்ம் நினைப்பான் பையன். எங்களுக்குமே யூனிஃபார்ம் உண்டுதான். போடும்போது அந்த அந்த அங்குள்ள காவல்துறை இன்ஸ்பெக்டர் சொல்லி நாங்கள் மட்டும் பஸ் நிப்பாட்டா பஸ் நிற்க மாட்டாங்க. அங்கே உள்ள இப்போ இந்த உதாரணமாக செமிநாடுல கேம்ப் போட்டாங்க, செமிநாடு காவல்துறையில் உள்ள இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவோம், அவங்க வருவாங்க போய் கொடுத்து, அவங்க நிற்பாங்க. அவங்க மறுபடியில் பஸ் நிப்பாட்டி அந்த சீர் ஒட்டுவோம், சீக்கிரம் ஒட்டுவோம், எல்லாம் போக்குவரத்துக்கு உதவி செய்யறது. இது போல் அவங்க அந்த காவல்துறை நண்பர்கள் வந்து பாராட்டுவாங்க பையங்களை. அது மாதிரி செய்யறது, அந்த ஊருக்கு என்ன பணி தேவையோ அந்த பணியை செய்யறது. அந்த 10 நாள் கேம்போலையும் நான் அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து இருப்போம், பணி பாதுகாப்பாக இருப்போம். இடத்துல வேறு சில ஆசிரியர் இல்லாம உதவி கூட்டுக்கும். அது அவனுக்கு வந்து அந்த 10 நாளும் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நைட்லாம் அந்த ஒரு நாளும் வந்து கலைநீச்சல் எடுத்தது, பாட்டு பாடவும் பாட்டு பாடலாம். அவனுக்கு வந்து என்ன சில பேர் பறை அடிப்பான் பயன்படுத்திக்கிறது, பாட்டு பாடுவான், சரி நாடகம் போடுவான், சில பேர் டாக்டர் நடிக்கணும் ஆசைப்படுவான், டாக்டர் விஷம் போட்டு நடிக்கிறது. அங்கே உள்ள சில பேர் கூட்டுக்கிறது, அவங்க வருவாங்க. நான் வந்து மேலப்பாதியில் கேம்ப் போட்டிருக்கேன், என்னோட ஊர் மேலப்பாதி. அங்கே உள்ள ஆலயம் வந்து ஜுரகிரீஸ்வரர் ஆலயம், சுந்தரநாயகி ஆலயம், அங்கே தங்கிட்டு அங்கே ஒரு கேம்ப் போட்டிருக்கோம். அருகாமையில் செமிநாடுகளில் கேம்ப் போட்டிருக்கோம், அப்புறம் வள்ளத்தில் கேம்ப் போட்டிருக்கோம், ஆக்கூரில் கேம்ப் போட்டிருக்கோம், என்எஸ் கேம்ப். இது போல 8 கேம்ப் போட்டிருக்கோம்.
1: இங்கேயே வல்லம்ன்ற ஊர் இங்கே இருக்கு.
0: இங்கே இருக்கு வல்லம், இங்கே இருக்கு ஒரு சிறிய கிராமம். அங்கே வந்து கேம்ப் போடுவோம். அங்கே வந்து என்ன உதவியோ அங்கே பையன் மூலமாக செய்யறது, அந்த பையங்க ஆர்வம் செய்வாங்க. அதை அந்த 10 நாள் நிறைவில் வந்து அங்கே உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் மற்ற ஊர் புறமையெல்லாம் வந்து ஒரு விழா நடத்துவாங்க. விழாவில் வந்து பையனுக்கு மரியாதை பண்ணுவாங்க. இது போல அதுக்கப்புறம் அந்த ஆண்டு பையனுக்கு முடிஞ்ச பிறகு என்ன சர்டிஃபிகேட் வழங்கப்படும். அந்த சர்டிஃபிகேட் வந்து மிக வேலியபிள், அவன் வேலைக்கு போறதுக்கு உதவி மிக உதவியா இருக்கும். அது அது அது அப்படிதான் அந்த அந்த கேம்பை நாங்கள் முடிப்போம். 10 நாள் கேம்ப் அவன் ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். அவன் ஸ்கூல்லேருந்து இது பண்ணுற விட எங்கே வெளில போய் போயிட்டு வர மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் மூண்டுக்கு வருவாங்க. அதே நேரத்தில் வந்து அவனுக்கு பயனுள்ள வகையாகவும் இருக்கும். அந்த நாட்டு நலப்படுத்த திட்டத்தினுடைய சர்டிஃபிகேட் என்பது என்சிசி போல, என்சிசி என்பது ஒன்று அமைப்பு இருக்குல்ல, நேஷனல் கேடட் கார்ப்ஸ் இருக்கு, அது போல என்எஸ்எஸ்ன்னு ஈக்குவலாக உள்ளதுதான். அவன் வேலைக்கு போகிறதுக்கு மதிப்பெண், கவர்மெண்ட்டில் மதிப்பெண் போடுவாங்க. அது அது போல அது அப்படி செய்வோம்.
1: சரிங்க, உண்மையிலேயே அந்த என்எஸ்எஸ் கேம்ப் அப்படின்னு இருக்கும்பொழுது என் மனதில் உதித்ததும் அப்படி தான். ஏன்னா அந்த பருவத்தில் 10 நாள் லீவு கிடைக்குது, ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் 10 நாள் முதல் முறையாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தது அந்த என்எஸ்எஸ் கேம்ப் மூடு தான். ஆனால் அருகிலேயே ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளாரே இருந்தாலும் கூட, இருந்தாலும் ஏதோ ஒரு வெளிநாட்டில் வந்து தவிக்கிற மாதிரி அப்பா அம்மா பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தங்கள்லாம் இருந்தது. ஆனால் அங்கே போகிற வரைக்கும் தான், போயிட்டோம் அப்படின்னாலே அங்கே பணி செய்யும் போது அந்த ஊரில் சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கேன். அதோடு சேர்ந்த உங்களை மாதிரியான ஆசிரியர்கள், ஏன்னா பகல் நேரங்களில் 10 மணிலேருந்து மதியானம் 4 மணி வரைக்கும் தான் உங்களை பார்க்க முடியும், நீங்கள் நடத்துகிற பாடங்கள் இது பண்ண முடியும். உங்களுடைய மற்ற அறிவுகளையும் அந்த கேம்ப் மூலமாக மாணவர்கள் அறிஞ்சிருப்பாங்க. முக்கியமாக நீங்கள் சொன்னது போல இப்போ காலை நேரங்களில் அவங்களுக்கு வந்து உழவார பணி கொடுத்துட்டு மதிய வேலைகளில் அவங்க மூலமாகவே இந்த கட்டுரை போட்டி நாடகங்கள் இது மாதிரி காவல்துறை சார்ந்த சில பணிகள்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே போலவே பசங்கள் கூட சேர்ந்தும் சரி இல்லை வெளியிலையும் கலை நிகழ்ச்சிகள்லாம் ஈவினிங் நேரங்களில் நடத்திருப்பீங்க. அப்போ மாணவர்களும் அதில் பங்கேற்றிருக்காங்களா?
0: பங்கேற்றிருக்காங்க. மையமே மாணவர்கள் வச்சுதான், கலை நிகழ்ச்சி மாணவர்கள் வச்சுதான். அவன் என்ன என்ன அவன் திறமை இருக்கோ அதை மையமாக வச்சு நாடகம் போல கூட செய்வோம். கிராமப்புறத்தை வந்து அங்கே ஈடுபாட உள்ளவங்கலாம் பெரியவர்கள்லாம் வருவாங்க வந்து அவங்க உதவி செய்வாங்க. சில பேர் உதவிகள்லாம் கூட செய்வாங்க. அவனுக்கு என்ன அவனுக்கு அந்த அந்த நடிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அது போல் ரிலாக்ஸாக இருப்பாங்க. அது கிட்ட ஒரு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் படுக்கிறதுக்கு அவனுக்கு லெட்டர் தான் படுப்பான், சாப்பிட்டு படுப்பாங்க. அது போல் அந்த அவன் திறமையை வந்து வெளிக்கொண்டு

0: இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க உண்மையான வாழ்க்கைக்கு போகிறபோது அது அவனுக்கு பயன்படுது. அது போல அவன் என்ன முன்கூடியே வந்துருவான், அவன் ஒரு மைண்ட்ல செட்
1: பண்ணிக்குவான்.
0: அந்த செட் பண்ணுற போது அவன் ஒரு இந்த வேலைக்கு தான் போகணும்னு செட் பண்ணுற போது அந்த வேலைக்கு அவன் போயிடுவான். இது போல ஒரு நம்ம எண்ணம் இருக்கும் போது ஒரு ஒரு நாளுமே நாங்கள் வந்து ஒரு ஒருத்தர் விட்டு விட்டு பேச சொல்லுவோம். அந்த ஊர்ல உள்ளவங்கள வச்சு ஒரு ஆசிரியர்னா ஆசிரியர் கூப்பிடுவோம், காவல்துறை என்ன காவல்துறை கூப்பிடுவோம், அதை விவசாயம் விவசாய கூப்பிடுவோம், கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்ல சொல்லுவோம். அது அவனுக்கு உபயோகமா இருக்கும். அவனுக்கு போன பிறகு எங்க நல்லா இருந்துச்சு, அவங்க பேசுறது நல்லா இருந்துன்னு எங்க பையன் சொல்லுவாங்க. அது போல ஒரு உபயோகமானதா அந்த அந்த வழியில தான் இப்போ நம்ம வந்து பத்து நாள் வந்து அதை செஞ்சுருக்கோம்.
1: சரிங்க ஐயா, நம்ம தொடர்ந்து உங்களுடைய பணி அனுபவங்களை பேசிகிட்டு இருக்க வேலையில் மாணவர்களுக்கு படிப்பு மட்டும் சேர்ந்து சமூக பணியுடைய அக்கறையையும், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் அந்த NSS நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு நினைக்கிறேன், அதில் நம்ம வந்து வந்து ஜாயின் பண்ணி நிறைய மாணவர்களை நாங்களே அவங்கள சமூக அக்கறை உள்ளவர்களாகவும் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோங்க ஐயா. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பாடல் நிகழ்ச்சியில் கேட்க விரும்புகிறீங்க? அடுத்த பாட்டு
0: சௌபாக்கிய படத்தில் வந்துங்க படிக்கட்டலாமா?

0: கம்பள நடராஜா செழுமை நாதனே பரமேசா.
1: சரி, சௌபாக்கியவதி படத்துலேருந்து தான் அந்த பாட்டு வருது. அந்த பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து நாம பேசுவோம். இணைந்திருங்கள் நேர்களே, இது காரைக்கால் பண்பலையில் லஞ்ச் பிரேக்ல இது அனுபவம் அற்புதம்.

0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு இது லஞ்ச் பிரேக்கில் நேர்கள் நிறைய நேர்கள் வந்து அனுபவ அற்புதம் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறோம். அதை கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து அடுத்ததாக சிங்காரவில் என்ன ஊர்னு அவர் குறிப்பிடலை. கணக்கு பதிவில் நான் 12வகுப்பில் பாடம் நடத்திய ஆசிரியர் எனக்கு நினைவுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுபோல் திருமலஸ்தானம் வீரசுந்தரி, மேமாத்தூர் அமுதாசேகர், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர் இவங்களாம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேர்களை இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் இன்றைக்கி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அனுபவம் அற்புதம். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் மேலப்பாதி க அன்பழகன் அவர்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் நமக்காக வந்து அவங்களுடைய பணி அனுபவங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ என்எஸ்எஸ் பற்றி நிறைய சொல்லிட்டோம். உங்களுடைய கணக்கு பதிவுகள் சம்மந்தமாக, அவங்களுடைய அந்த வணிகவியல் சம்மந்தமாக நிறைய பாடங்கள் உங்களுக்கு இருக்கும். முன்னாடியெல்லாம் வந்து நிறைய நேரங்களில் மாணவர்கள் வந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும்பொழுது கவனச்சிதறல்கள் காரணமாக நிறைய பேர் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் வந்து அன்னைக்கு இருக்கிற மாணவர்களோட ஒப்பிட முடியாது. எவ்வளோ அந்த ரொம்ப உன்னிப்பாக தான் கவனித்து பாடங்களை கவனிக்கிறாங்க. சில நேரங்களில் ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கவனங்கள் சிதறும் பொழுது அவங்கள எப்படி அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவீங்க? உங்கள் கவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகள்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்போ இருக்கிற மாணவர்களுக்கு?
1: இப்போ வந்து மாணவர்களுக்கு சொல்லணுன்னாக்கா, நம்ம வந்து பாசிட்டிவாக தான் சொல்லணும். நம்முடைய முன்னோர்களுடைய அந்த சாதித்த திறனை சொல்லணும். முன்னோர்கள்லாம் எப்படி சாதிச்சாங்க, அவங்களுடைய தொடர் முயற்சி, விடாமுயற்சி, அந்த தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை தான் மிக முக்கியமானது. அந்த தன்னம்பிக்கையை நம்ம வந்து போயிச்சோம்னாக்கா, அந்த தன்னம்பிக்கை மூலமாக வந்து அந்த வெற்றி அடைய முடியும். நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு கோல் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏதாச்சும் இந்த நம்ம ஏதாவது அரசு வேலைக்கு போகணும் அல்லது தனியார் வேலைக்கு போகணும், அப்போ தான் நம்முடைய எதிர்காலம் சிறக்கும், நமக்கு குடும்பம்னு ஒன்று வரும். அப்போ அந்த எதிர்காலத்தை நினச்சி நம்ம ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த எய்மை நோக்கி நம்ம போகிறதுக்கு கல்வி தான் முக்கியமான ஆயுதம். அந்த கல்வி தான் முக்கியமான ஆயுதம் என்பதை திரும்ப திரும்பவும் நான் வந்து பாடம் எடுத்துகிற போது திரும்ப திரும்ப நாங்கள் அதை சொல்கிறது அதே படத்தை
0: சொல்றோம் என்பது நம்முடைய எண்ணத்தை நோக்கி போகணும்
1: அப்படின்னு நினைக்கிறதா. அப்ப அந்த எண்ணத்தை நோக்கி போகிற போது அந்த கல்வி தான் நமக்கு ஒரு ஊன்றுகோள், ஒரு சக்கடை, ஒரு அச்சாணியை போல, வண்டிக்கு அச்சாணியை போல நம்ம வந்து நம்மை பாதுகாப்பது. நம்ம காலம் பூரா 20 வயசு 80 வயசு வரைக்கும் நம்ம இருக்கோம்னாக்கா, அதுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம பணம் முக்கியமானதா ஒரு காரணி. அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னா கல்வி முக்கியமானது. கல்வி இல்லாமலும் சம்பாதிக்கலாம், அது வேற. ஆனா கல்வி மூலமாக நம்ம புகழ் பெற முடியும். கல்வி மூலமா பட்டம் பெற்று நம்ம சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகளாக வர முடியும். அதெல்லாம் வருவதற்கு கல்வி தான் முக்கியம். எவ்வளவு கிராமத்திலிருந்து வர பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் பார்க்கறோம், ஐஏஎஸ் படிச்சேன்னு சொல்றாங்க, பாஸ் பண்ணுங்கிறாங்க. இப்ப கூட ஒரு கிராம லைட் எல்லாம் வசதியா இல்லாம இருக்கு. அந்த கிராமத்து பிள்ளைங்க வந்து அரசு பள்ளியில படிச்சு நிறைய பேர் வந்து மாவட்ட ஆட்சியா இருக்காங்க, நிறைய பேர் மாவட்ட கல்வித்துறை அலுவலா இருக்காங்க, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்காங்க, நிறைய பேர் பேராசிரியர் இருக்காங்க. அது கூட இருக்கிற போது அந்த வசதி வாய்ப்பை குறைவாக இருந்த பயன்படுத்தி நம்ம நிறைவான கல்வி பெறுவதற்கு நம்ம வந்து அந்த மோட்டிவேஷன் தான், மித்திர மோட்டிவேஷன் தான் நமக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்க முடியும்னு அரவணைக்கிற முறை ஒண்ணு. அவன் வந்து எரிஞ்சு எரி விழக்கூடாது. பையன் வந்து அவனுக்கு வந்து பல வீட்டுல இருந்து பல சூழ்நிலை கடந்து வருவான். வீட்டுல எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. அப்ப இவன் தலையெடுத்து இவன் கிளம்பிதான் வந்து பட்டம் பெற்றுதான் இவன் செய்ய அவனோட பணிகளை செய்யணும், அவனுடைய அந்த வேலைக்கு போகணும், அவங்க சம்பாதித்தா அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அப்பா அம்மா கவனிக்கணும். அப்படிங்கிற பற்றி நிறைய பேர் வந்து மிக எளிமையாக இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு நம்ம வந்து அவங்க காப்பாற்றணும்னாக்கா அந்த கல்வி தான் முக்கியம். அதனால தான் கல்வியை நம்ம கற்கிற போது அந்த கவன சீரல் இல்லாமல் செய்யணுங்கிற போது இந்த செல்போன் போன்றவற்றெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம கல்வியிலேயே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து பெரியவருடைய ஆலோசனை கேட்டு, ஏன்னா தந்தை

0: நிகராக உள்ளவங்க வந்து ஆசிரியர் தான். தந்தை வந்து நிறைய செய்ய நினைப்பாங்க, அவங்களால செய்யறதுக்கு தெரியாது, ஏன்னா சம்பாதிக்க போயிடுவாங்க. ஆனால் ஆசிரியர்கிட்ட தான் இப்போ இப்போ பள்ளிக்கு தான் பெரும்பாலும் எல்லா நேரமும் பள்ளியில் தான் இருக்கான். அப்போ அந்த பையனை உருவாக்க நம்மளை நம்பி தான் அனுப்புகிறாங்க. நம்ம அவன் வந்து ஒரு நல்ல ஷேப்பில் கொண்டு வரும்போது, ஏன்னா பையன் வந்து ஒரு களிமண் மறிங்க, அவன் நம்ம எப்படி பிடிக்கிறாங்களோ அந்த ஷேப்புக்கு வந்துடும். அவனை நம்ம உருவாக்குவது ஆசிரியருடைய கடமை தான். ஏன்னா உலகத்திலேயே மிக நம்ம நம்பி ஒப்படைக்கிறது நம்மள்கிட்ட ஒப்படைச்சி போகிறது பெற்றோர் ஒப்படைச்சிட்டு போகிறாங்க நம்மளை. ஆனால் அலுவலக ஒர்க்குங்கிறது வேற, ஆசிரியர் பணி வேற, அறப் பணி இது.
1: சரிங்க, எந்த வருடம் நீங்கள் ஓய்வு பெற்றீங்க ஐயா?
0: 2011
1: 2017 கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்கள் ஆயிடுச்சு
0: இல்லையா? ஆமாம்.
1: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. இது வரைக்கும் வந்து மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடங்கள்லேருந்து, அவங்க பெற்ற அனுபவங்கள்லேருந்து, நீங்கள் அவங்க மூலமாக கற்றுக்கிட்ட அனுபவங்கள்லேருந்து, அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த விதம் வரைக்கும் ரொம்பவே நேயர்களுக்கு உங்களுடைய பணி அனுபவங்கள் ரொம்பவே புதுசாக இருந்திருக்கும், சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். நிலையத்துக்கு நேரில் வந்து உங்களுடைய பணி அனுபவங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ஐயா, ரொம்ப நன்றி.
0: எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு காரைக்கால் பண்பலைக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: சரி, நன்றி.

0: நேர்களே, இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் இன்றைக்கி நீங்கள் கேட்டீங்க அனுபவம் அற்புதம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிலைய நேரலை ஒளிபரப்பு கொடுத்ததுக்கு நேராகவே வந்து அவங்களுடைய பணி அனுபவங்களை சொன்னாங்க. ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் மேலப்பாதி க. அன்பழகன் அவர்கள். நன்றியும் வணக்கங்களும் நேர்களே. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்க ஆர்ஜே தேவனப்புத்தூர் எம் எம் கலியபெருமாள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, சென்னை மடிப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சென்னை சோழிங்கநல்லூர், தரமணி, ஒக்கியம் துறைப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சென்னை ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஏஞ்சம்பாக்கம், மீனம்பாக்கம், சின்கோனா, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வால்பாறை, கண்ணகி நகர், அடையாறு, மேடவாக்கம், பெலாந்துறை, பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சோழிங்கநல்லூர், நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம், வீக்களத்தூர், ஸ்ரீமுஷ்ணம், குன்றத்தூர், அகரம் சீகூர், பெருங்குடி, எறையூர், குடுமியான்மலை, தேவாலா, மேட்டூர், கொடைக்கானல் படகு குழாம், ஆலங்குடி, சிவகங்கை பொதுப்பணித்துறை, கந்தர்வக்கோட்டை, லக்கூர், ஹாரிசான், உட்பிரையர், ஸ்ரீபெரும்புதூர், அவலாஞ்சி, அரக்கோணம், ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. அதிகளவு பகல் நேர வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. குறைந்தளவு வெப்பநிலையான 23.7 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது.

0: சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 30ஆம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதியன்றும் வரும் முதல் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 2ஆம் தேதியன்றும் 3ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை: இன்று தொடங்கி வரும் முதல் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. காற்றோடு வரும் இனிய கானம் நெஞ்சோடு சேருமே நீராகும். காரைக்கால் பண்பலை 100.3.

நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நேர்களே, இன்று உலக இயற்கை பாதுகாப்பு தினம். நீரை காப்போம், உயிரை காப்போம்.

0: இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நீங்கள் அலாரம் அடித்த உடனே எழுந்திருக்கிற பழக்கம் உண்டா? இதுதாங்க இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியோட தலைப்பு. சில பேர் அலாரம் சவுண்டு கேட்ட உடனே உடையறிங்களே எழுந்திருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை 10 முறை அலாரம் சவுண்ட் கேட்டும் எழுந்திருக்காங்களும் இருக்காங்க. இப்படி உங்களுடைய அனுபவங்களை எங்கள் கூட பகிர காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நாங்கள் போஸ்டர் பண்ணியிருக்கிற எடுத்துக்கு நீங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யலாம். மறக்காமல் போஸ்டருக்கு லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க.
1: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு நேர்களோட கமெண்ட்ஸை படிச்சிடலாம்.

நேர்களே, நம்ம எல்எஸ்ஐ நிகழ்ச்சிக்காக நீங்கள் அலாரம் அடித்த உடனே எழுந்திருக்கிற பழக்கம் உண்டா அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் போஸ்டர் பதிவு செஞ்சுருக்கோம். அதுக்கான கமெண்ட்ஸையும் இப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம். திட்டச்சேரியிலேருந்து ஃபைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகாலையில் 5 மணிக்கெலாம் அவங்க எழுந்துடுவாங்களாம், அடித்த உடனே அவங்க எழுந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்திலிருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் வைக்கிறதுக்கே எழுந்திருக்க தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ் நகர்லேருந்து ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் அடிக்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டே சிறிது நேரம் பொறுத்து எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒருவேளை எழுந்திருப்பாங்களோ.

புவனகரிலிருந்து சுமதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் அடிக்கிறப்போ கண்டிப்பாக இல்லை, இப்பொழுதுதான் அலாரம் அடிப்பதற்கு முன்னே நான் எழுந்து அதை நிப்பாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியே ஆக வேண்டும்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே நாம் உறங்குவோம். உண்மையிலே சொல்கிறேன், அந்நேரத்துக்கே தானாகவே முழிப்பு வந்துடும். அவங்க அலாரம் அடி வச்சு 5 மணிக்கு அலாரம் வைக்கிறாங்கன்னா, அவங்க கண்டினியூஸாக அவங்க ஃபோனில் ரிங் வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே முழிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபிக் ரிஸ்வான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 2 தடவை அலாரம் அடித்த உடனே எழுந்து விடுவேன் அப்படின்னு இருக்காங்க. இரவு தூங்குறப்போ அலாரம் வைத்து தான் தூங்குவாங்களாம். நம்மளும் ஏதாவது ஒரு வேலையாக போகிறப்போ நைட்டு அலாரம் வச்சுட்டு காலையில் எழுந்திருக்காமல் போயிடுவோம். இப்படி உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பாடல் கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை படிச்சிடலாம்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களே, 2027-28 கல்வியாண்டில் 6 வகுப்பு வகுப்பில் சேர்வதற்காக நவோதயா வித்யாலயா தெரிவு நிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தற்போது 2026-27 கல்வியாண்டில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 5 வகுப்பில் பயிலும் காரைக்கால் மாவட்ட குடியிருப்பு வாசிகளுக்கான தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமிதியின் www.navodaya.government.in என்ற வலைத்தளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்யலாம். கடைசி நாள் இம்மாதம் 31 தேதி மட்டுமே. நேரம் 3:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்கள் அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

நேர்களே, நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான கமெண்ட்ஸும் நேர்கள் பதிவு பண்ணிகிட்டே வராங்க. அவங்க கமெண்ட்ஸ் அப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம். காமேஸ்வரத்துலேருந்து செல்வி அறிவழகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அலாரமே இல்லாமல் 5 மணிக்கே எழுந்து என் வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ட்டுருக்காங்க. அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு எப்போதுமே வானொலி தான், அதுதான் என்னை எழுப்பி விடும்னு நம்ம பண்பலைய பெருமையாகவும் சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார் அலாரம் அடிக்கும்போது எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்து தூங்குவாங்களாம். காட்டுமன்னார் கோயிலிருந்து குளஞ்சியப்பன் அலாரமாக ஆலயமணியே அடித்தாலும் 7 மணிக்கு முன்னால் எழுந்திருக்கவே மாட்டாங்களாம். ஆனால் அதுக்கப்புறமா ஜெட்டு வேகத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்களாம். கடலூர்லேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு அலாரம்லாம் வேலையே கிடையாதுங்க, கரெக்டாக 4:30 மணிக்கு எழுந்து ஊருக்கு ஏதாவது வெளியில் போக வேண்டும் என்றால் அதே நேரத்திலேயே நினைத்து கொண்டே தூங்குவேன், கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேர்களோட

0: நேர்களை நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.

0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சோல் நமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவர் கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு நேயர்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கலாம். பேரளத்திலிருந்து செந்தில்கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் வைக்கும் போதே நான் எழுந்துடுவேன், என்னன்னா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்பே அவங்க எழுந்துடுவாங்கலாம், அந்தளவுக்கு பஞ்சுவலாட்டியாக இருப்பாங்க போல். அரியலூர் மாவட்டத்திலிருந்து ஜான்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடித்தாலும் மீண்டும் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவாங்க அப்படின்னு இருக்காங்க. கூடூர்லேருந்து இளவரசி பிரபாகரன், அதிகாலை 5:30 அலாரம் வைப்பேன், அப்போ தான் சமத்துக்கம் வரும், 10 நிமிடம் கழித்து தான் எழுந்திருப்பேன் அப்படின்றாங்க.

0: மயிலாடுதுறையிலேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 மணிக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு அலாரம் வைப்பாங்களாம். ஆனால் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப தூங்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து அவசர அவசரமாக கிளம்பி போவாங்களாம். புஷ்பவனத்துலேருந்து விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் முடித்த உடனே நான் எழும்பிடுவேன் அப்படின் இருக்காங்க. திருக்கோழிக்காடு அருண் இலக்கியம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் அடித்த உடனே எழமாட்டேங்க, 5 நிமிஷம் கழித்து தான் எழுந்திருப்பாங்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு நேர்களோட கமெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம்.
3: ONGC

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது காரைக்கால் PSR தங்க மாளிகையின்.
4: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
5: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: நேரம் 3:30. நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் LSE.

நேர்களே, நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக முகநூல் பக்கத்தில் நம்ம போஸ்டர் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அதுக்கான கமெண்ட்ஸையும் நம்ம நேர்கள் வந்துட்டு போட்டுட்டு வராங்க. இப்போது நேர்களோட கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிச்சிடலாம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்களாம், நான் என்றைக்குமே அலாரம் வைக்க மாட்டேங்க, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்குமே நான் 6 மணிக்கு எழுந்து என்னோடய வீட்டில் இருக்கிற ஆளுங்களை நாங்கள் தான் எழுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து கருணாநிதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அலாரம் செட் பண்ணி தூங்குவது கிடையாதுங்க, அதிகாலை 4 மணிக்கே எழுந்து தாமிரபரணியில் குளிப்பாங்களா, அவங்க ஊர் பெருமையை சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவாஞ்சேரியிலேருந்து எங்கள் வீட்டில் அலாரமே நான் தாங்க, காலையில் எழுந்திருக்கிறப்போ அலாரம் வைத்து தான் என் மகனையும் என் கணவரையும் எழுப்பி விடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் அடித்த உடனே எழுந்திருக்கிற பழக்கம் இல்லைங்க, ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா தான் எழுந்திருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நேர்களோட கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிச்சிடலாம்.

0: நேர்களே, இன்று ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரடியாக உலாவர இருக்கு.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை

0: மூன்று முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்லாப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை, கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மைதின் கோவிந்தராஜ் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும், ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
8: அனைத்தையும் வாங்கிட
7: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை, திருவாரூர்.
9: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

நேர்களே, நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் போஸ்டர் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லைங்களா? அதுக்கான கமெண்ட்ஸும் நேர்களுக்கு போட்டுகிட்டே வராங்க. கமெண்ட்ஸை படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விடியற் காலையில் 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வழக்கம் உண்டு. என் கைபேசியில் இரவு உறங்குறப்போயே நான் அலாரம் வைத்துட்டு தான் தூங்குவேன்னு இருக்காங்க. கீழே குடியிருப்பிலிருந்து சிங்காரவேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்போதும் அலாரத்தை எதிர்பார்க்க மாட்டேன். தினமும் காலை 5:30 நான் எழுந்திருச்சிடுவேன் அப்படின்னு இருக்காங்க. அன்னப்பம்பேட்டை ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4:50 அலாரம் வைப்பாங்களாம், ஆனால் 5 மணிக்கு எழுந்திருச்சு அவங்க வேலையை செய்வாங்களாம். காரைக்கால் ஓடுதுறையிலிருந்து விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 26 ஆண்டுகளாக நான் அலாரம் அடித்து எழுந்திருக்கிற பழத்தையே விட்டுட்டேங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்களாவே எழுந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. புதுத்துறையிலிருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரத்தை நான் ரெண்டு தலைக்கிட்ட வச்சுப்பேங்க. அலாரம் அடிக்கிறப்போ நான் தூங்கிடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் அவங்கள எழுப்பி விடுவாங்களாம். திருபுவனத்திலிருந்து நந்தினி சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் அடித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அத்திக்கோட்டையிலிருந்து பக்கரிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளக்கப்பாடியிலிருந்து செந்தில் முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக அலாரம் அடித்த உடனே எழுந்திருச்சிருவாங்களாம், எழுந்துட்டு அவங்க வேலைகளையும் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு நேர்களோட கமெண்ட்ஸை திரும்ப படிக்க ஆரம்பிக்கலாம்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் போஸ்டர் பதிவு செஞ்சுருக்கோம் இல்லையா, கமெண்ட்ஸ் எல்லாம் நேர்கள் பதிவு செஞ்சுட்டு வராங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவபுரியிலேருந்து கீர்த்திராஜன், அலாரம் அடித்த உடனே நான் எழுந்துடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. இடங்கண்ணிலேருந்து நெடுஞ்சலன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் வைக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க, வெளியூர் சென்றாலே அப்போ தான் அலாரம் வைக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டுருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 வருஷமாக அலாரம் இல்லாமல் தான் நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் 5 மணிக்கே எழுந்து அவங்க வேலையாக ஆரம்பிப்பாங்களாம். திருப்புவனத்திலேருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் ஒழிப்பதற்கு 5 நிமிடத்துக்கு முன்பே நான் எழுந்துடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. காரைக்கால்லேருந்து உஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் வைக்க மாட்டேங்க, தினமும் 5:30க்குலாம் நான் காலையில் எழுந்துடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. திருவாரூர் நஸ்ஸின் அயான் தாவூத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 மணிக்கு அலாரம் வைப்பங்க, வீட்டில் எல்லாருக்கும் தூக்கம் போகுதுன்னு திட்டுவாங்க. அதில் ஸ்கூல் லீவ் விட்டுட்டு அலாரம் வச்சு நான் ஆஃபீஸ் கிளம்புறப்போ எல்லோரும் என்னை திட்டிட்டு அவங்களும் அந்த டைமுக்கே பழகி அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர்லேருந்து நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போதும் 5 மணிக்கே எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அலாரம் அடித்தவுடன் உடனே எழுந்திருக்கிற பழக்கம் உண்டுங்க, அது என்னால் உற்சாகமாக தொடங்க உதவுது அப்படின்ட்டுருக்காங்க. மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் அடித்த உடனே எழுந்து விடுவேங்க, என்னுடைய வேலையே அப்போ தான் சுலபமாக முடிக்க முடியும் அப்படின்ட்டுருக்காங்க.
1: நிகழ்ச்சியில
0: ஒரு பாடல் கேட்டுட்டு நேர்களோட கமெண்ட்ஸ் திரும்ப படிக்க ஆரம்பிக்கலாம்.

நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உலாவர இருக்குங்க.

பண்டாரவடையிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்பே நான் எழுந்துடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. விளக்கப்பாடியிலிருந்து செந்தில் முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் அடித்த உடனே எழுந்து வேலைகளை கவனிப்ப ஆரம்பிச்சிருவேன்.

அப்படின்ட்டுருக்காங்க. ஐயாவாடியிலேருந்து அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விடிய காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துடுவேன். எழுந்து என் கைபேசியில் இரவு உறங்குறப்போ அலாரம் வைத்துட்டு தான் தூங்குவேன். அது ஒலி எழுப்புறதுக்கு முன்பே நான் எழுந்துடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க.

கோயில்பட்டியிலேருந்து உதயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் அடிக்கிறப்போ எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மீண்டும் தூங்கிடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. காட்டுப்பண்ணார் கோயிலிருந்து வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அலாரம் தினந்தோறும் 4 மணிக்கே வைத்திருப்பேங்க, அலாரம் அடித்து எழுந்திருக்கிற பழக்கம் எனக்கு உண்டு அப்படின்ட்டுருக்காங்க. மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அலாரம் அடித்து எழுந்திருக்கிற பழக்கம் உண்டு ஆமன்னு தெரிவிச்சிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலாரம் எனக்கு எப்போதும் தேவையே இல்லைங்க, அலாரம் அடிக்கிறதுக்கு முன்பே நான் டான்னு எழுந்துடுவேன் அப்படின்ட்டுருக்காங்க. நேர்கள் இதுவரை கேட்டது LSC. லைக், ஷேர், கமெண்ட்.

நேர்கள் இனி கேட்கலாம் ஊரும் உறவும். நீங்கள் நேசிக்கிற அறிவிப்பாளர்கள் உங்களை தேடி வந்து உரையாடும் நேரலை நிகழ்ச்சி. நேர்களே, இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உலாவலாக இருக்குங்க. நிகழ்ச்சியில் நேர்களோடு சேர்ந்து உரையாட நம்மோடு இணைஞ்சிருக்காங்க நமது நிலைய அறிவிப்பாளர் சுந்தரபாண்டியன் அவர்கள்.

நிகழ்ச்சியில் முதலாக ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் நம்ம நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிலையத்திற்கு செல்வோம் நேர்களே.

0: நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேரடியாக நேர்கள் மத்தியில் உலா வந்துட்டு இருக்குங்க. நிகழ்ச்சியில் நேர்களோடு சேர்ந்து உரையாட நம்மோட இணைஞ்சிருக்காங்க நமது நிலைய அறிவிப்பாளர் சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் நேர்களே, நாமும் நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வோம்.
1: ஆம் நேர்களே, ரேவதி சொன்னது மாதிரி இப்ப நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் நீலப்பாடி, அது எங்க இருக்கு அப்படின்னா நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய சாலையில நாகப்பட்டினம் மாவட்டத்துல கீழ்

0: அடுத்து இருக்கக்கூடியதான் குறுக்கத்தி, குறுக்கத்தி கிடைச்சது நீலப்பாடி. அந்த இடத்துல தான் நிக்கிறோம், பேருந்து நிறுத்தம் அந்த அங்க நிக்கிறோம். பெரியாருடைய சிலை இருக்கிறது, அதுக்கு எதிரில் இருக்கிற அந்த பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறோம். முக்கிய சாலையில நேயர்கள்லாம் அப்படி வந்துகிட்டே இருக்கிறாங்க. காலையில இருந்து எஃப்எம்ல சொல்லிட்டு இருக்க வராம இருப்பாங்களா? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்க பேரு?
1: என் பேரு சுனிதா ஐயா.
0: சுனிதா?
1: ஆமாங்க.
0: சுனிதாவா? சுனிதாவா?
1: சுனிதா.
0: சுனிதா, என்ன என்ன என்ன பண்றாங்க?
1: அவங்க டீச்சரா இருக்காங்க.
0: டீச்சரா இருக்காங்க.
1: ஆமா.
0: என்ன ஸ்கூல்ல?
1: கோகுர் ஸ்கூல்ல.
0: கோகுர்ல இருக்காங்க. எத்தனை மணிக்கு படிக்கிறாங்க?
1: நம்மளுடைய பயிற்சிகளை மேம்பட
0: போதும். தெரியல என்ன செய்யணும்?
1: இப்போ வந்து நெல்லாம் வந்து எல்லாம் ஆட்டுக்கல்ல அரைச்சி சமையல் பண்ணாங்க.
0: ஆட்டுக்கல்ல
1: அம்மியில அரைச்சி சமையல் பண்ணாங்க. மிளகா எல்லாம் அம்மியில அரைப்பாங்க. அப்ப வந்து நல்லா கையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, நல்லா செல்த்தியா இருந்தாங்க. தண்ணி வந்து இடுப்புல நல்லா தூக்கிட்டு வருவாங்க. அப்ப இடுப்பு எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப வந்து பெண்கள் வந்து எல்லாமே வந்து ஒர்க்கு எல்லாம் உமன் ஒர்க்கிங் உமனா இருக்கிறதுனால அது அப்படியே அப்படி இல்ல சார், அதான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. எல்லாமே ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க இல்லையா, ஃபாஸ்டான உலகத்துல போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஆமா ஆமா. உடற்பயிற்சிக்குன்னு கொஞ்சம் காலம் ஒதுக்கி ஒரு ஹாஃப் அன் அவர்ல நம்ம வந்து நம்மளுடைய உடல் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மெயின்டைன் பண்ணுவோம்.
0: அதுதான் உடற்பயிற்சிக்கு என்ன பண்ணணும்? காலையில எழுந்திட்டோம்
1: யோகா பண்ணணும். கை கொஞ்சமா சிம்பிளா என்ன நம்மளால என்ன கை என்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கலாம். கை ஸ்ட்ரெச்சிங், கால் ஸ்ட்ரெச்சிங், நேரம் கை ஸ்ட்ரெச்சிங், தூக்குறது, குனிஞ்சு நிமிஞ்சுக்கிறது, பெண்டிங் அப்படி இல்ல சார். நீங்க திடீர்னு இதெல்லாம் கேட்கணும்னு தெரியல.
0: உடற்கெல்லாம் மறந்துடு சார், எப்போ மட்டும்தான் மனசுல நிக்குது.
1: பாத்துக்கிட்டு கேட்பிக்கிட்டு தெரியல.
0: ஏதோ காலையில செஞ்சு பாத்துக்கலாம். ரேடியோல கேட்டவொடனே இந்த மாதிரி கேட்டாலும் கேட்பாங்க, ஏடா கூடமா தெரிஞ்சுக்கோ.
1: அப்படி இல்ல சார், இதெல்லாம் சின்ன சின்ன பயிற்சிகளை வந்து அந்த இடம் மெயின்டைன் பண்ணவே போகணும்.
0: உதகிலிருந்து இடுப்புலிருந்து தேஞ்சு போயிடுது, கழுத்திலிருந்து தேஞ்சு போயிடுது, மூட்டை தேஞ்சு போயிடுது. அப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, நிறைய இதுக்காக சிகிச்சைகள் இருக்கு. நம்ம வைத்தியம் பண்றோம், பண்ணலாம், அடுத்த பிரச்சனை. இதெல்லாம் வராம தடுக்கணும். சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிக்கணும்? இதெல்லாம் தேவை பார்த்துக்கணும்.
1: சத்தான உணவு சாப்பிட்டுக்கணும். அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து உடற்பயிற்சி கொஞ்சம் மேண்டும் நினைக்கணும். கால் பயிற்சி, கை
0: பயிற்சி,
1: உடற்பயிற்சி.
0: ஒரு நாள் இப்ப இருந்தா எப்படி வச்சுப்பாங்க? மீண்டும் ஆட்டுக்கள் ஆட்டுவோம், அம்மி இறப்போம், அப்படின்னா எப்படி குழம்பு இருக்கும்?
1: நல்லாதான் இருக்கும்.
0: நல்லதா இருக்கும்.
1: அம்மியில என்ன
0: பண்ணணும்
1: போச்சு. அதனால வந்து நம்ம இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், சின்ன சின்ன விஷயங்களை அதுல அரைக்கிறதுக்கு பழக்க. கண்டிப்பா, ஏன்னா நம்மளோட பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் அது அரிதே இல்லாமலே போயிடும் அந்த இது. அதனால வந்து கண்டிப்பா வந்து அந்த ஆட்டுக்கல்லு அம்மி கண்டிப்பா.
0: அதான் நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறீங்களா இல்லையோ? சும்மா மாத்தி உடைப்பிக்காது.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதான் சார், இப்ப போய் ஜிம்முங்கிற பேர்ல போய்
0: அப்படியா?
1: கல்லெல்லாம்
0: தூக்கும் போது பார்த்தா நம்பிக்கை.
1: ஆமா, வெயிட் இல்ல, வெயிட் லிப்டிங் போற சொல்றாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு, ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து எப்படி அம்மா
0: அப்பா
1: வாய்ப்பே இல்லையே, இதெல்லாம் நாங்களாம் கேள்விப்பட்டதே இல்லையே, கேள்விப்பட்டதே இல்லையே நாங்களாம்.
0: உடற்கல்வி வந்து ரொம்ப நல்லது,
1: ரொம்ப நல்லது, ரொம்ப
0: ரெண்டு பேருமே உடற்பயிற்சி ஆசையா இருக்கிறீங்க. எப்படி இருக்கு ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒரே மாதிரி? உங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன சொல்லிட்டு காலையில
1: நாங்க

0: வந்து எக்ஸசைஸ் பண்ணப்ப பயிற்சி பண்றப்ப அவங்களும் செய்வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி, கால் கால் பயிற்சி எல்லாம் செய்வோம், யோகா எல்லாம் செய்வோம், புஜங்காசனம், ஏகபாத ஆசனம், பத்மாசனம் அதெல்லாம் செய்வோம். அது செய்யும் பொழுது அவங்களும் அதை பார்த்து காலையில 5:30
1: உடற்கொழில் பெண்கள் வந்து உடற்கொழி ஆசிரியர் இருக்கிறதும் ஒரு சிறப்பு. ஆனா பெண்களுக்கு அந்த உடற்கொழி தெரியணும் அப்படின்னு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். உங்க பக்கத்திலே ஒருத்தவங்க கோரஸ் பண்ணாங்கல்ல, அவங்க வணக்கம். அதுமே வந்து வந்து அம்மி எல்லாம் இப்ப எல்லாம் ஆடுனங்க, பிள்ளைங்களுக்கு தெரியாம ஏன் இந்த கல்லு தேவையில்லாம குறுக்க அந்த கல்லு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பேர் என்ன?
2: என் பேர் உஷா சார்.
1: உஷா உஷா
2: நீலாப்படி.
1: நீலாப்படி
2: பிறந்தது அம்பல், நாகை மாவட்டம் தான். அதுவும்
1: எங்க இருக்குது?
2: திருமருகல் ஒன்றிய சார். இது
1: அம்பல்னா என்ன?
2: அம்பல்னா
1: அம்பல் தெரியும்.
2: அம்பல்னா மல்லிகைப்பூ.
1: அப்படியா? நான் கூட அல்லிப்பூ நினைச்சிருந்தேன்.
2: அம்பருங்கிற பேரை நாளடைவில் அப்படியே அது அம்பல்னு
1: மாத்திட்டாங்க.
2: ஆட்டோ ஓடுறாங்க சார்.
1: ஆட்டோ ஓட்டுறாங்க.
2: அது நானு, அது என்னோட ஆட்டோ.
1: அவரே வச்சிருக்காரு?
2: ஆமா, இல்ல ரெண்டு பேரும் தனித்தனி ஆட்டோ வச்சிருக்கோம். கண்டிப்பா 8 மணி ஆயிட்டா எங்க வண்டி ஓடிட்டே தான் இருக்கும்.
1: அப்படியா?
2: ஆமா சார்.
1: இந்த ஆட்டோ ஓட்டலாம் அப்படிங்கிற அந்த மன தைரியம் இருக்குல்ல, அது எப்ப வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்தது?
2: அது வந்து எங்க கணவர் தான் சார் அதை காரணம். ஆட்டோ ஓட்டணும்னு சொன்னதுக்கு.
1: சரி.
2: ஏன்னா அவங்கதான்
1: நான் ஓட்டணும் சொல்லியிருப்பாரு.
2: அப்படி கிடையாது, நான் வந்து ஓட்ட சொல்லி ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து அத நான் எப்படி வந்து தைரியமா உன்னைய பார்த்து 4 லேடிஸ் வந்து வெளில வரணும், அதனால நீ ஒரு எடுத்துக்கட்டா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த லைனுக்கே நான் வந்தேன். அது வந்து அவங்களோட ஆசைதான். நான் எம்ஏ
1: படிச்சிருக்கேன்
2: சார்.
1: எம்ஏ என்ன? எம்ஏ எக்கனாமிக்ஸ். இவ்வளவு கிலோமீட்டர் போகுது, இவ்வளவு பெட்ரோல் போகும், இவ்வளவு டீசல் போகும், நம்ம பொருளாதார எல்லாம் போட்டுருவீங்க.
2: கண்டிப்பா.
1: எக்கனாமிக்ஸ் படிச்சேன் உங்களுக்கு. ஆட்டோ ஓட்டணும், அதுல உங்க வீட்டுக்கோட பார்வை வித்தியாசமா இருக்கு. எல்லா பெண்களும் தைரியமா வெளில வரணும், தன் கையில நிக்கணும்.
2: நான் வந்து குரூப் எக்ஸாம் எழுதிட்டு தான் சார் இருக்கேன், இப்பயும் எழுதுறேன். அது வரைக்கும் நம்ம உழைக்காம இருக்க கூடாதுங்கிறதாக தான்.
1: இன்னைக்கு
2: தேங்காய் சாதம்
1: சார்.
2: காலையிலேயே செஞ்சிருவேன் சார். காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு ரெண்டுமே காலையிலேயே
1: செஞ்சிருவேன்.
2: ஒரு 5:50 கம்மி எழுந்திருப்பேன் சார்.
1: உங்களுக்கு அம்மியில இருக்கல? சரிங்க.
2: இல்ல சார், இன்னமும் நான் வந்து கார சட்னி அம்மியில அரைச்சா சாப்பிடுவேன். அது மட்டும் வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா
1: அரைச்சிருவேன்.
2: ஆமா, கார சட்னி அம்மியில அரைச்சா தான்
1: சாப்பிடுவேன்.
2: இருக்குது
1: குடும்ப பெண்கள், படித்தவர்கள், அப்புறம் அதோட இல்லாம ஒரு தொழில் முனைவரா நாள்தோறும் உழைக்கிற ஒரு பணியை நீங்க கையில்
2: எடுத்திருக்கீங்க.
1: எப்படி உங்களுக்கு உறுதுணையா இருக்கு?
2: எஃப்எம் வந்து சார் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தோழன் சார். சின்ன வயசுல இருந்தே நான் எஃப்எம் கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். அப்போ வந்து அப்பா டிவி எல்லாம் பார்க்க விட மாட்டாங்க அவ்வளவா. ஆனா எஃப்எம் 24 hours ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து சின்ன சின்ன கேள்வி வினா அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கமுத்து தங்கமுத்து பேசுறத நான் ரொம்ப விரும்பி கேட்பேன்
1: சார்.
2: காமெடியா இருக்கும்.
1: வேற என்ன? வேற என்னென்ன பயன் கொடுத்தீங்க? அறிவு சார்ந்த குறிப்புகள்.
2: அறிவு சார்ந்த குறிப்புகள், அப்புறம் செய்தி தொடர்பு. காலையில நாங்க ஸ்கூல் போறது முன்னாடி நியூஸ் கேட்டுட்டு தான் போவோம். எஃப்எம் நியூஸ் கேட்டுட்டு தான் போவோம்.
1: அப்பா என்ன பண்ணிருந்தாங்க?
2: அப்பா வந்து டீ கடை வச்சிருந்தேன். அப்பா இறந்துட்டாங்க.
1: ஆனா அப்பா டீ கடை வச்சிருந்தாலும் அந்த செய்தி கேட்டு உங்களை கேட்க வச்சிருக்காங்க.
2: ஆமா,
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப இந்த தருணத்துல தைரியமா முடிச்சனா எத்தனை மணிக்கு ஆட்டோ, எத்தனை மணிக்கு ஓடும்?
2: இரவு நான் வந்து 10 மணி வரைக்கும் ஓட்டுவேன் சார். ஓட்டுவேன்.
1: பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க,
2: வந்து டியூஷன் அனுப்பிச்சு மறுபடியும் நான் ஓட்டிட்டு
1: தான் இருப்பேன். இந்த உணவு ஒரு உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கம்பீரமா இருக்கு, பெருமையா இருக்கு. பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு இது போன்ற ஆந்தரப்புறம்னு சொல்லலாம் இல்லையா, தொழில் முனைவரா.
2: ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லுங்க. ஒரு பெண்கள் வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது சார். கணவரே இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு 5 பேர்

0: சார் நம்ம சம்பாதிக்க தைரியமா வெளில வரணும் சார். எந்த தொழிலா இருந்தாலும் சரி கண்டிப்பா தைரியமா இருக்கணும். நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா தான் இருக்காங்க, ஆனா வெளில வரமாட்டாங்கிறாங்க. கண்டிப்பா இப்ப என்னகிட்ட வந்தாலும் நானே ஆட்டோ கத்து தருவேன் சார், யாரும் வரமாட்டாங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஆட்டோ வாங்குறது எல்லாமே ஹெல்ப் பண்றேன், வாங்கன்னு
1: சொல்றேன்.
0: உஷா
1: உஷா மேலப்பாடி உஷா, யாரும் ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னா நீங்க உஷாவை
0: தொடர்பு
1: கொள்ளுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் எண்ணமும் நீங்களும் நல்லா தனித்து வாங்கணும். காரைப்பவர் வாழ்த்து.
0: நன்றி சார்.
1: நேரில் ஒரு பாடலுக்கு அல்லது விடமுறை தொடர்ந்து பேசலாம்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
3: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தாரப்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சோல் அமுது தார்ப்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்கள் மங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா, எண்ணில் அடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களுக்கு அழைக்கிறது PSR தங்க மாளிகை காரைக்கால்.

நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தலிருந்து நேர்களிடையே நேரலையாக உள்ள வந்துட்டு இருக்குங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

நேயர்களே, இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சி சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி. நித்யா அவர்கள்.

நிகழில் ஐந்தாம் வகுப்பில் பயிலும் காரைக்கால் மாவட்ட குடியிருப்பு வாசிகளுக்கான தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமிதியின் www.navodaya.government.in என்ற வலைத்தளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்யலாம்.

நேர்களே, 2027-28 கல்வியாண்டில் 6 வகுப்பில் சேர்வதற்காக நவோதயா வித்யாலயா தெரிவு நிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தற்போது 2026-27 கல்வியாண்டில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற

நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் பிஎஸ்ஆர் தட்டு பாலிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா,
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: திருவாரூர்
4: நேகலே, இன்னைக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேகல் மத்தியில நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. வாருங்கள் நேயர்களே, நாமும் நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வோம்.
5: நாகப்பட்டினம் மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திலிருந்து
6: என்ன
5: சொன்னாங்க? வீட்டுல வேற சமைக்கிறோம் எப்படி?
6: நான் டெய்லி காலையில 4 மணிக்கு

0: சூப்பரா பாட்டு அடுத்த பாட்டா அடுத்த பாட்டு நம்ம போட்டுருவோம். இதுல போட்டோம்னா நீங்க பாண்டீங்கன்னா அப்புறம் நீ நேரம் கேட்க முடியாது. அதனால அடுத்த பாட்டுல ரேடியோல வரும், அதை கேட்டுக்கோ. அதை கொஞ்சம் நேரம் கேட்போம். மகிழ்ச்சி வாழ்த்துகள் ராகப்பா அவர்களுக்கு. ஐயா வணக்கம்.
1: உங்க
0: பேரு ஐயா?
1: துணை வீரா சோழேந்திரன்.
0: வீரா சுரேந்திரன்.
1: வீரா சோழேந்திரன்.
0: சோழேந்திரன். வீரா
1: சோழேந்திரன்.
0: சோழேந்திரன் சார் மகிழ்ச்சி. சோழநாடுடைய வைக்கணும் அப்படின்னு இந்த ஒருங்கயா நீலப்படிதான். இந்த வேகமா வந்தீங்க
1: என்ன
0: முடியும்
1: போட்டீங்க
0: தினந்தோறும் அந்த வாய்ப்பு

வாழ்த்துக்கள். ஒரு விளம்பரம் எனக்கு தொடர்ந்து

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: நேரம் 4:45. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும் நிகழ்ச்சி. இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் நீலப்பாடியிலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக உலா வந்துட்டுருக்கு. வாருங்கள் நேர்களே, நாமும் நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேர்களை சந்திப்போம்.
3: ஒரு அழகான மாலை பொழுது, இந்த மாலை பொழுதுல நீலப்பாடியில இருந்து பேசுறீங்களோ நேர்களும் ரொம்ப அழகாக ரேடியோ கேட்கறது, வானொலி எப்பொழுதும் கேட்டுக்கிறது, வாழ்ந்த உறவாக இருக்கிற அந்த நேயர்கள் ஊரும் உறவுன்னு அந்த அவங்க ஊர்ல வந்தோடனே அந்த உறவு மனப்பான்மையோட மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஐயா வணக்கம்.
4: வணக்கம்.
3: கூத்தூர்ல இருந்து
4: கூத்தூர் அப்துல் கரை
3: பேசுறீங்க.
4: இந்த சுற்று வட்டாரத்துல எங்கே இருந்து நம்ம நேயர்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நேயர்கள் நல்ல விதமா பேசுறாங்க, நல்ல விதமா மேல் மேலும் முன்னேற்பு பண்ணிச்சு, நல்ல சீரு சிறப்புமா இல்லைன்னு நான் கேட்டுக்கிறேன்.
3: பொழுதுபோக்கு
4: சாதனமா கூட நம்ம கருத முடியாது. அதே நேரத்துல பெரிய பலதரப்பட்ட விஷயங்களை வந்து மக்களுக்கு பஞ்சிக்கு பாட்டியா இருக்கட்டும், காமெடியா
3: இருக்கட்டும்,
4: மருத்துவ செய்தியா இருக்கட்டும், மற்ற எல்லா வகையிலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகவல் சாதனமா உங்களுக்கு
3: சந்தோஷம்.
4: மேலும் மேலும் சொல்லுவாங்க,
3: 300 தாண்டி நீங்க எப்பயும் வானொலியில இங்க இருக்கு நேயர்களோட கலந்து நேயர்கள் வானொலி கூட இருக்கு கேட்ட மகிழ்ச்சிய நீங்க பேசி
4: மகிழ்ச்சி.
3: வாங்க இல்லையா,

0: வானொலி எப்படி இருக்கு? நீங்க ஊரு பக்கத்து ஊரு நீங்களும் சொன்னீங்க இங்க போறது நல்லா இருக்கும், அவங்களும் அது மாதிரி பேசுறாங்க. எப்படி இருக்கு இவ்வளவு மக்கள் வந்து பேசுனது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: எல்லாம்
0: உங்க பேர் என்னங்க? ஆரோக்கியசாமி. தென்னமரம் பேரை விடலாம் மேடம். நீ தென்னமரம் காரணமே குருமலாங்குடியில இருந்து ஆரோக்கியசாமி பேசுவாரு இல்லையா, அவர் பேரை ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் இஸ்மாயில் சொல்லுங்க. கருத்துக்கள் வந்து பேசுறதை விட கேக்குறது ஒரு கேள்வி. இப்ப வந்து ரொம்ப நேரில் புதியவர்கள் நிறைய பேரு இளைஞர்கள் இளைய தலைவர்கள் வாரவில் வந்து பேசுறேன். இஸ்மாயில் ஐயா
1: புது புது நிகழ்ச்சி நிறைய என்ன ஒண்ணு வருதா காலையில வாய்க்கம்
0: வாய்க்கம் இல்ல
1: பாக்கு
0: பாப்போம்.

0: பழைய காலத்துல உள்ள என்ன ஓடிட்டு இருக்கா? முக்கியமான பயிரா இருக்கு இல்லையா? என்ன கிடைச்சா இழுப்பேன் பேரே மறந்துடும். எல்லா கோயில்கள் பெரும்பாலும் கோயில்கள்ல கோயில்களுடைய
1: பயன்படுத்த
2: பருத்தி போடுறாங்க சார்.
0: பருத்தி வந்து விவசாயம் பண்றாங்க. ஏன் நெல்ல விட நல்லா இருக்கா? இவ்வளவு பருத்தி சாடி பண்றாங்க. நல்லா இருந்தா பயிர் நல்லா இருக்கா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. ரொம்ப சிறப்பான ஒரு மாலை பொழுதுல உங்களை சந்திச்சோம். நேரில் நீலப்பாடி நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் சாலையில போற சாலையில கீழ்விளர் கருத்து குடும்பதாங்க. அதுக்கு அடுத்து அந்த நீலப்பாடி இருக்கிறது. அதனுடைய அந்த முக்கிய சாலையில் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தம் தான் நேரில் ரொம்ப ஆர்வமா நேரில் வந்து கலந்துக்கணும். இந்த மாலை பொழுதை மகிழ்வான பொதுவாக மாற்றியதற்கு ஒரு மகிழ்வான உணர்வோடு நிலையம் திரும்புகிறோம் நேரில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில்
2: அழைக்கிறது பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். இன்னைக்கு ஊரும் உறவு நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் நீலப்பாடி பேருந்து நிறுத்தத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலியாக உலா வந்தது. இந்நிகழ்ச்சியினை இப்பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில் வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம், பல கால தங்கம்.
2: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
3: 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம்.
2: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம்.

0: வணக்கம் நேயர்களே. இன்றைய வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் காத்திருப்பு ஊராட்சி தேத்தாக்குடி நண்பர்களோட தான் பேச போறோம். அந்த பகுதி நண்பர்கள்லாம் என்ன பேசிருக்காங்கன்னு கேட்கலாமா?
1: எனக்கு வந்து கன்னியாகுடி ஜெயராமன், டாக்டர் ஜெயராமன் பேசுறேன். நான் தவுல் வாசிக்கிறேன், ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், நர்சிங் காலேஜ் வச்சிருக்கேன். ரெண்டாவது எனக்கு ஏழை மக்களுக்கு இலவச சீருடைகள் கொடுத்துட்டு இருக்கேன். கால் ஊனமுற்றவர்களுக்கு இயந்திரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். வண்டி வாகனங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். சகலமும் ட்ரஸ்ட் மூலமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்.
2: இது செய்யறப்ப உங்க மனசு எப்படி இருக்கு? எப்படி மக்கள் மத்தியில உங்களுக்கு எப்படி வரவேற்பு கிடைக்கிறது?
1: நிறைய வரவேற்பு. இலவசமா படிச்சுட்டு போற நர்சிங் காலேஜ் படிச்சுட்டு போற பிள்ளைங்களாம் நிறைய பிள்ளைங்க 86 பிள்ளைங்க வேலைக்கு போயிடு. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் சர்வசாதாரணமான ஒரு மனுஷன் தான்.
2: உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
1: என் ஃபேமிலி என் பிள்ளைங்களாம் நல்லா படிச்சுட்டு எல்லாம் உத்தியோகத்தில் இருக்காங்க. பெரிய பொண்ணுலாம் நம்ம மெட்ராஸ் சென்னையில் இருக்காங்க. மாப்பிள்ள ஆடிட்டராக இருக்காங்க. வந்து மகிழ்ச்சியோடு தான் இருக்கிற, ஒன்றும் குறைவில்லை.
2: எப்படி அந்த வித்வானுங்க நீங்கள் ஆகிருக்கீங்க? எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்து? யார் உங்களுக்கு முன்னோடியாக இருந்தால்? யார்
1: தாப்பனாருங்க? பாட்டனார் காலத்தில் இருந்து எல்லாம் உள்ளவங்க தான். தவுல் வாசிக்கத்தில் நான் நிறைய அவார்டுகளை வாங்கிருக்கேன். இப்போ போன வருஷத்தில் டாக்டர் விருது கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 25 விருது வாங்கியிருக்கிறேன்.
2: இவ்வளோ விருது வாங்கிட்டு இவ்வளோ சைலண்டாக அமைதியாக இருக்கிறீங்க.
1: அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. இன்றைக்கும் கச்சேரி, என் கச்சேரி இந்த பக்கம்லாம் வராச்சுக்கு, இந்த தேத்தாக்குடி கண்டமங்கலம் பாகசோல் இந்த பக்கத்தில் என் கச்சேரி நிறைய விரும்பி எப்பெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன், நிறைய எல்லாருமே விரும்பி கச்சேரி கேட்பாங்க.
2: ஐயா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாட்டு
1: கல்லெல்லாம் மாணிக்கம் கலையாகுமான ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாடலை நான் விரும்பி கேட்பேன்.
2: எதனால?
1: கல் எல்லா கல்லும் மாணிக்கம் ஆயிடாது, அதில் ஒரு கல் தான் மாணிக்கமாகும். அந்த மாணிக்கம் தான் சீர்காழியில் பொறுத்த அளவுக்கு பரஞ்சோதி அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன்.
2: நல்லதுங்க, நன்றிங்க, வணக்கம்.

0: வாங்க பேசலாம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: ஐயா வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க ஐயா. ஆ சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
4: சுத்ராவுலி.
3: அதான் நீங்க வரும்போது சொன்னீங்க நீங்க வந்துட்டு பின்னணி பாடகிறன்னு சொன்னீங்க, உங்க அனுபவங்களை சொல்லுங்க ஐயா.
4: டீம் சாய்ஸ் பாடிட்டு இருக்காங்க.
3: சரி சரி,
4: பாட்டு
3: காரைகள் வந்து பாடுறதா சொன்னீங்க. டீம் சாய்ஸ் தான்.
4: டீம் சாய்ஸ் தான், இங்க போனா டீம் சாய்ஸ் தாங்க. சென்னையெல்லாம் வந்து அண்ணா தாம்பரம் போரூர் வடபழனி பாடிருக்காங்க. இப்ப சோப்பு வேற சேத்தாக்குடி ஆசம்படி அங்க வந்து பாடிருக்காங்க.
3: சிறப்பு சொன்னீங்க, எல்லாரும் ஈஸ்வரி அம்மா உங்களை சந்திச்சு
4: பாடுறதுல வந்து பாடிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போனேன், அப்ப வந்து இந்த மாதிரி பாடுவீங்களா பாடுவோமாண்ணா, நான் மாந்தோப்பில் இருந்த பாட்டை அவங்க நானும் பாடணும்.
3: அதே எங்க அப்பாடி
4: அப்படியே கட்டியமா கையை பிடிச்சி ஐயா அப்படியே இருக்கியா இனிமையான்னு சொல்லிட்டு அவங்க நம்பருக்கு மேலே கொடுத்தேன். கூப்பிட்றையா,
3: பெரிய விஷயம் தான், எங்களுக்கு கேட்கறப்பே பெருமையா இருக்குங்க.
4: அதுதாங்க, அவங்க கூட பாட்டு கொடுத்து வைக்கணும்.
3: நீங்க டிஎம்எஸ் ஐயா வாய்ஸ்ல பாடுறத சொன்னீங்களே, ஒரு பாட்டு பாடி காமிங்களா பாக்கலாம்.
5: உள்ளதம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
3: சரிங்கய்யா, நீங்க யாருக்கும் பயிற்சி கொடுத்து பாட வச்சிருக்கீங்களா?
4: நிறைய பேர் பாட வச்சிருக்கலாம். எங்களும் நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டுங்க. நான் தான் வாடி வழியா சொல்லி கொடுத்து பாட வச்சு நிறைய செய்திருக்கேன்.
3: சரி, இப்ப 68 வயசு சொன்னீங்க, இப்ப எதுவும் பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, போறீங்களா?
4: இத்தனை சமயத்தில் கூப்பிட்டா போங்க. இப்ப அதிகமானது இல்லைங்க, நான் ஒரு 40 வருஷமா பாடிருக்கேன்.
3: என்ன பிடிச்ச பாட்டு காரைக்கால் வானொலியில வரணும்?

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க.
3: சார், என் பேர் கலைமணி.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஹவுஸ்வைஃபா
2: இருக்கீங்க. வேற என்ன இதர திறமைகள் உங்களுக்கு இருக்கு?
3: எனக்கு பியூட்டிஷியன்
2: தர பரவாயில்ல. பியூட்டிஷியன் எப்படி, நீங்க சொந்தமா வச்சிருக்கீங்களா?
3: இல்ல, வேலை பார்த்தேன் இப்போ இல்ல. ஆனா அதுல வேலை பார்க்கணும், இல்ல ஒன்னு ஓன் பிசினஸ் பண்ணணும், ஏதோ அதுல ஒரு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம்.
2: இந்த எவ்வளவு பிசினஸ் இருக்கிறப்ப நீங்க அதையும் தேர்வு பண்ணீங்கம்மா?
3: நான் அதுல வேலை பார்த்தேன். எனக்கு அப்பில இருந்து மேக்கப் தான் பிடிக்கும்.
2: ஓ, மேக்கப்.
3: எல்லாருக்கும் மேக்கப் பண்ணி நல்லா மத்தவங்கள பண்ணி அழகு பாக்குறதுலயே அதுலயே நல்லா இன்ட்ரெஸ்ட்.
2: அதாவது நீங்க மேக்கப் சொன்னீங்க, அது ஒண்ணு. டெய்லரிங், இவங்க எல்லாம் மத்ததுங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதா வேலை. இதுல என்னமா கத்துக்கிறதுல ஏதாவது சிரமங்கள் இருக்கா? அதுல மேக்கப்ல
3: சிரமம்லாம் எதுவும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் தான் போறோம். ஃபேஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு சாஃப்ட் ஸ்கின்னா இருக்கும், ஆயில் ஸ்கின்னா இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து தான் பண்ணணும்.
2: அதான் கேட்டேன்.
3: அதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டா அந்த அந்த அந்த ஃபேஸ்க்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் மேக்கப் பண்ணணும்.
2: ஆனா பரவாயில்ல, இது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? நீங்க வந்துட்டு சொந்தமா வச்சு நடத்தணும் ஏதாவது ஆர்வம் இருக்கா? பியூட்டி சென்டர் அதுக்கான முதலீடு போடணும். அதுக்கான முயற்சி இருக்குங்களா தொடர்ந்து? உங்க வீட்டுக்காரங்க
3: என்ன
2: பண்றாங்க? சரி சரி சரி. இதுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? அந்த பியூட்டி பார்லர் வந்துட்டு
3: ஒன்னும்
2: பிரச்சனை இல்ல. வீட்டுக்கே போய் பண்ணுவீங்களா?
3: என்ன
2: பாட்டு பிடிச்சவன? பாட்டு சொல்லுங்க.
3: பிரியசகில வந்து சின்ன மகராணி.

சவாரி கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
1: 100% VIS 916 ஹால்மார்க் ஷோரூம்.
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி. ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும். நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசகன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.
6: அலையோசை

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: அலையோசை

இதுவரை வலம் வந்தது அலையோசை. சிந்தனை துளி. இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறும் கோவில் ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அங்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அங்கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அங்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.

சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறும் திருக்கோவில் ஜெர்மனி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில். ஆடி மாதம் முழுவதுமே சக்தி வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அன்பு, பாசம், கருணை, கனிவு இவை அனைத்தையும் நமக்கு தந்தவள் தாய். இதனால்தான் தாயானவள் சக்தியானாள். தெய்வத்தின் திருவருளாகிய சக்தியைத்தான் சிறப்பாக சக்தி என்றும் தேவி என்றும் வழிபடுகிறோம். சிவபெருமான் உமாதேவியை தன் உடலின் இடப்பாகத்திலேயே கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருவது தாம் வேறு சக்தி வேறு என்பது இல்லை என்ற உண்மையை உணர்த்துவதற்காக.

0: ஒரு சமயம் பதகாசூரன் என்ற அசுரன் கடுமையான தவம் மேற்கொண்டு அத்தவத்தால் பிரம்மதேவரிடம் இருந்து பல வரங்கள் பெற்றான். அவ்வரங்களை கொண்டு மூவுலகையும் கைப்பற்றி தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான். தேவர்கள் எல்லோரும் பரமேஸ்வரரிடம் முறையிட அவரோ பந்தகாசூரனை அழிக்கும் சக்தி படைத்தவள் அன்னை பராசக்தி மட்டுமே என்றார். இதனால் தேவர்கள் எல்லோரும் அன்னை பார்வதியை தேடினார்கள். அன்னை பார்வதியோ ஒரு செண்பக மரத்தின் மீது கிளி உருவத்தில் அமர்ந்து ஈசனை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தாள். தவத்தில் இருந்த அன்னையிடம் தேவர்கள் எல்லோரிடம் முறையிட்டார்கள். கோபம் கொண்டால் அன்னை பராசக்தி, பந்தகாசூரனை வதம் செய்ய புறப்பட்டால் அன்னை பராசக்தி.
1: அசுரனே, நீ மகாதேவரிடம் பெற்றுக் கொண்ட வரத்தை தவறாக பயன்படுத்தியதால் உன் அசுர குணத்தை அடக்கவே நான் அவதரித்தேன். நீ தவறி உணர்ந்து எம்மை சரணமடைந்தால் உன்னை மன்னித்து விடுத்தேன். அசுரனே நில், அசுரனே நான் சொல்வதை கேள். மகாதேவரின் கோபத்திற்குள்ளாகாத

பதாசூரனை வதம் செய்தால் பராசக்தி. பயங்கர ஆயுதம் கொண்டு பைரவ ரூபிணியாக உக்கிர ரூபத்தில் காட்சி தந்த அன்னையை கண்டு தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கினார்கள். அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை அழகிய பட்டாடை அணிந்து சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தமிழ முகத்துடன் அவர்களுக்கு காட்சி தந்தாள். இந்த காட்சியை கண்ட தேவர்கள் எல்லோரும் அன்னை பராசக்தியை போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள். அப்போது அன்னை பராசக்தி தேவர்களை பார்த்து, உலக உயிர்களை காக்கும் வேலை எம் வேலை, இதில் அசுர சக்திக்கு இடமில்லை. இவ்விடத்தில் காயத்ரி மந்திரத்தின் 24 அட்சாரங்களை கொண்டு 24 தூண்களாகவும் 4 வேதங்களை 4 சுவர்களாகவும் கொண்டு ஒரு மண்டபம் எழுப்புங்கள், அதில் கன்றுடன் கூடிய பசுதீபம் இருக்கட்டும் என்று அருளினாள். அவ்வாறே தேவர்கள் அழகிய பீடத்தை அமைத்து கதவை மூடி அன்னையை துதித்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலையில் கதவை திறந்தபோது அன்னை காமாட்சியாக தரிசனம் தந்தாள்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-யை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-யை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, காஞ்சியிலே காமாட்சி என்று அருள்பாளிக்கும் சக்தி ஜெர்மனி நாட்டிலும் காமாட்சி என்ற திருப்பெயரிலே அருள்பாளிக்கிறாள். ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஜகத்தை ஆளும் ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில் மதங்களை கடந்து மனித நேயத்தை வளர்க்கும் கோவில். ஜெர்மனி நாட்டில் அமைந்துள்ள ஹம் ஹிந்து சங்கரர் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் கோவில். இது ஐரோப்பிய கண்டத்திலேயே பெரிய கோவில். கலை கலாச்சாரம் கற்பிக்கும் கோவில். ஜெர்மனி நாட்டின் அரசால் சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்ற கோவில். பல்லவர்கள் காலந்தொட்டு இந்து சமய கோவில்கள் நமது இந்தியாவையும் கடந்து இலங்கை, மலேசியா, ஜாவா, கம்போடியா என பல்வேறு நாடுகளிலும் இந்து சமய கோவில்கள் எழுப்பப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஜெர்மனி நாட்டில் ஹம் நகரில் எல்லைக்குள் உண்டராப் என்ற ஊரில் அமைந்துள்ளது இந்து சங்கரர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில். இலங்கை தமிழர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் பாஸ்கரன்.

அன்னை காமாட்சியின் திருவருளால் இவள் ஆள்கொள்ளப்பட்டு அங்கே உருவாக்கிய திருக்கோவில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில். 1986 இவர் பிரான்ஸ் நாட்டுக்கு பயணம் செய்தபோது நண்பரின் வேண்டுகோளின்படி ஜெர்மனி நாட்டின் ஹம் நகரில் தங்க நேர்ந்தது. அவர் தங்கியிருந்த இடம் அயல்நாடு என்றாலும் காமாட்சி வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தார். அந்த பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் உள்ள அறையை கோவிலாக்கினார். அந்த அறையில் விநாயகர், முருகன், பல்வேறு இந்து தெய்வங்களின் படங்களை வைத்து பூஜை செய்து வந்தார். இதை பற்றி அறிந்த அப்பகுதி தமிழர்கள் அங்கு இறைவனை வழிபட தொடங்கினார்கள். 1989 மற்றொரு படங்களையும் வைத்து வழிபடும் பொழுது தனி ஆலயம் அமைக்க சுவாமிகளுக்கு ஆவல் ஏற்பட்டது. அதே சமயம் இங்கு நடைபெறும் பூஜைகளின் ஓசைகள் அனைவரும் வியக்க வைக்கும் விதமாக இருந்தது. ஜெர்மனி அரசால் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உண்டராப் கிராமத்தில் ஆலயத்திற்கு இடம் ஒதுக்கி தரப்பட்டது. அடியார்களின் பொருளுதவியோடு அவ்விடத்தை விலக்கி வாங்கிய சுவாமிகள் அங்கேயே ஆலயம் எழுப்ப தொடங்கினர். கோவில் எழுப்புவதற்கு இந்திய ரூபாயின் மதிப்பில் 15 கோடி தேவைப்பட்டது. அடியார்களின் பொருளுதவி மற்றும் வங்கியின் கடனுதவி ஆகியவற்றை கொண்டு தடைகளையும் தாண்டி முழு தொகை கிடைக்கப்பட்டு ஆலயம் எழுப்பப்பட்டது. ஆலய பணிகள் நிறைவடைந்து 2002 மே மாதம் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000+ பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர்.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்ஸியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்ஸியை எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டினர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறும் திருக்கோவில் ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில். ஜெர்மனியில் காமாட்சி அம்மன் கோவில் கட்டப்பட்ட பின்பு இந்தியாவில் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. இந்தியாவிற்கு சுவாமிகள் வருகை தேர்ந்து அந்த சிற்பக்கூடத்திற்கு சென்று அங்கிருந்த காமாட்சி அம்மன் சிலையை கண்டதும் அது காஞ்சி காமாட்சியின் மறுவடிவமாகவே இருந்ததைக் கண்டு வியப்படைந்தார். அச்சிலை ஜெர்மன் செல்வதற்காக செய்யப்பட்டது என்று கூறியதும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைந்தார். அன்னையின் திருவருளை நினைத்து மெய்சிலிர்த்ததோடு அந்த சிலையை வாங்க பணமில்லாத நிலையில் அரை மனதோடு ஜெர்மனி சேர்ந்து வந்தார். அதன் பின்னுக்கு நெடுந்துவை சேர்ந்த ஏராளமான பக்த கொடிகள் சேர்ந்து அன்னையின் அருளாட்சியுடன் அந்த சிலை ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டது. உண்டராப் கிராமத்தில் கிழக்கு முகாம் அமைந்துள்ள 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. 5 நிலை ராஜகோபுரத்தின் வழியாக உள்ளே நுழைந்ததும் கொடிமரம், அதனடியில் குடிமர விநாயகர், இடதுபுறம் விநாயகர் சன்னதி, சிவபெருமான் சன்னதி, வள்ளி தெய்வானையுடன் முருகபெருமான் வீற்றிருக்கும் சன்னதி, லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி, கோமுகத்தின் எதிரே சண்டிகேஸ்வரி, வசந்த மண்டபம், சோமஸ்கந்தர் சன்னிதி, நவக்கிரக சன்னதி, ஐயப்பன் மற்றும் பைரவர் சன்னதிகள் ஆகியவை அமைந்துள்ளன. இந்த சன்னதிகளுக்கு நடுநாயகமாக அன்னை காமாட்சியின் கருவறை அமைந்திருப்பது சிறப்பம்சம். ஆலயத்தின் மேற்கே 3 நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் வெளியே தனி சன்னதியில் சனி பகவான் வீட்டிலிருந்து அருள்பாளித்து வருகிறார். கோவிலின் வெளியே திருத்தேர் மண்டபம் அமையப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் டால்டன் கனால் என்ற ஜீவநதி ஓடுகிறது. இந்த நதியில்தான் இவ்வாலயத்தின் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. ஆங்கில புத்தாண்டு, தைப்பொங்கல், தைப்பூசம், மாசிமகம், மகாசிவராத்திரி, பங்குனி உத்திரம், தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, திருவாதிரை, நவராத்திரி, தீபாவளி போன்ற விசேஷ நாட்களில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம். ஜெர்மனி நாட்டின் மேற்கு மாநிலமான வடக்கு ரைன் வெப்சைட் மாநிலத்தின் உள்ளே ஹம் நகரின் அருகே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள உண்டராப் கிராமத்தில் இத்தலம் அமைந்துள்ளது.

சர்வதேச நகரமான பிராங்க்பட் நகரில் இருந்து வடமேற்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் டியூசால்டார்ஃப் நகரத்தின் இருந்து கிழக்கு 120 கிலோமீட்டர் தொலைவிலும் ஹம் நகர் அமைந்துள்ளது. இந்த பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமும் இல்லாத மகாசக்தியே அனைத்து இயக்கத்திற்கும் காரணமானவள். நம் வாழ்வில் ஏற்படும் பாவங்கள், பயங்கள், தடைகள், தீய சக்திகளை விலக்கி நன்மை அளிப்பவள் காமாட்சி. பிரபஞ்சத்தின் இயக்க ஆற்றலாக விளங்கக்கூடிய அம்பிகையை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு அன்னையின் திருநாமங்களில் வணங்கி அன்னையின் அருள் பெற்று வருகிறோம். மாதங்களில் சக்திக்குரிய மாதமாக கருதப்படும் இந்த ஆடி மாதத்தில் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் ஜெர்மனி காமாட்சி அம்மன் அருளையும் அன்னையின் சிறப்பையும் நாம் கேட்டு ரசித்ததோடு அன்னையினையும் தரிசித்தோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டுவோம். ஓம் காமாட்சி அம்மனே போற்றி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வலையல் திருவிழா எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் PSR தங்க மாளிகை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவலர்ஸ் வழங்கிய சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெற்ற கோவில் ஜெர்மனி காமாட்சி அம்மன் கோவில். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவலர்ஸ்.
1: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் கோ ஜுவலர்ஸ் மயிலாடுதுறை.
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.
0: இந்த நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பண்ணிசை.

பட்டிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

0: Affairs, Food and Public Distribution said the move is aimed at curbing hoarding, discouraging speculative trading and ensuring the continuous availability of sugar at reasonable prices. In shooting, Indian pair of Sonam Uttamaskar and Himanshu Dhillon secured the bronze medal in the 10-meter air rifle mixed team event at the ongoing ISSF World Cup in Hangzhou, China today. At the Commonwealth Games, India's Srihari Natraj qualified for the 100-meter backstroke swimming competition at Glasgow in Scotland today. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை தொடர்பான பல்வேறு திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு மேலும் தாமதமின்றி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கோரியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது இதுகுறித்து கடுமையான சட்டம் தேவையென பிரதமரே முடிவு செய்திருப்பதாக மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மசோதாவை விவாதங்களுக்கு கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். இந்திய இளைஞர்களின் நலன்களை பாதுகாக்கவும் இளைஞர்களின் எதிர்காலம் எவராலும் பாதிக்கப்படுவதை முற்றிலுமாக தடுக்கவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வினாத்தால் கசிவு போன்ற முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் புதிய மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். விவாதங்கள் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்றைய சூழலுக்கு அவசியம் தேவை என்று பிஜேபி மக்களவை உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் கூறினார். புதிய மசோதா வெறும் கண் துடைப்பு மட்டுமே என்றும் கல்வித்துறையில் அரசுக்கு தீவிர அக்கறை இல்லை என்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைக்கு அவுட்சோர்சிங் என்னும் அயலாக்க முறையில் அதிகாரிகளை நியமிப்பது குறித்து சமாஜ்வாதி உறுப்பினர் திரு அகிலேஷ் யாதவ் கவலை வெளியிட்டார். ஏஐடிசி உறுப்பினர் திரு அபிஷேக் மசோதாவை வரவேற்று பேசுகையில் நேர்மையான தேர்வுகளை எதிர்பார்க்கும் உரிமை ஒவ்வொரு மாணவருக்கும் இருப்பதால் வினாத்தால் கசிவை தடுக்க கடுமையான சட்டம் அவசியம் என்றார். விவாதங்கள் தொடர்கின்றன.
1: நீட் விவகாரம் தொடர்பான மாணவர் போராட்டத்தில் போலீஸ் நடவடிக்கைகள் குறித்த விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய சமயத்திலும் அமளி நீடித்ததால் அவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்களில் 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் குற்ற பின்னணி இல்லாதவர்களை விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர் போராட்டம் குறித்த டிஜிட்டல் மற்றும் எலக்ட்ரானிக் ஆதாரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுவது குறித்த நியாயமான சுதந்திரமான விசாரணைக்கு தேவை இருப்பதாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. மாணவர்கள் மீது அபரிமித பல பிரயோகத்தை போலீசார் பயன்படுத்தியதாக கூறப்படுவது குறித்த விசாரணைகளின் போது உச்சநீதிமன்றம் இன்று இந்த இடைக்கால உத்தரவுகளை வெளியிட்டது. போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகள் மீது டெல்லி அரசு விசாரணைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்றாலும் சட்டப்படி போராட்டத்தில் ஈடுபட தகுதியுள்ள மாணவர்கள் மீது விசாரணை முடியும் வரை பலவந்த நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் மாற்றுத்திறனாளி மகளிர் குண்டு எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை ஷர்மிளா தன்கருக்கு

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் பாரா அத்லட்டிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதற்கான இந்தியாவின் 20 ஆண்டு காத்திருப்பு தற்போது நிறைவேறியிருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். ஆடவர் 79 கிலோ பழுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வல்லூரி அஜய் பாபு, ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் சர்வேஷ் குஷாரே ஆகியோருக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அஸ்ஸாமைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மாநிலத்தின் வெள்ள நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். மத்திய அரசு அஸ்ஸாம் மாநில அரசுடன் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையொட்டி இன்று புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு திட்டங்களை மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள கில்காரி விளையாட்டுப் பகுதியை உள்ளடக்கிய பச்பன்பால் பரிசர் மண்டலம், பார்வையாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கான மொபைல் செயலி, பெண்கள் மூலமான ராகி என்னும் இலவச இ பேருந்து சேவை போன்ற வசதிகள் இதில் அடங்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: கடலோர காவல்படையின் ஆள் சேர்ப்பு மற்றும் பணி நிலவரங்களில் ஆண் பெண் சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பணியின் போது நடுக்கடலில் காணாமல் போகும் கடலோர காவல்படையினரின் குடும்பங்களுக்கு கருணைத்தொகை வழங்குவதற்கான நிர்வாக நடைமுறைகளை சீரமைக்கவும் புதிய கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளது. புதிய கொள்கை சீர்திருத்தங்களால் கடலோர காவல்படையினரின் மன உறுதியும் செயல்பாட்டு திறனும் அதிகரிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடலோர காவல்படையை எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற திறமையான நவீன கடல்சார் படையாக மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
0: மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று புதுடில்லியில் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இணை நிறுவனர்கள் பவன்குமார் சந்தனா, பரத் டாக்கா ஆகியோரை சந்தித்து பேசினார். ஸ்கைரூட் நிறுவனத்தின் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக சுற்றுப்பாதையை எட்டியிருப்பது இந்தியாவின் வர்த்தக ரீதியிலான விண்வெளி பயணத்தில் முக்கிய மைல்கல் என்று சமூக ஊடகத்தில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சரியான புதுமைகளை சரியாக திட்டமிட்டு சரியாக அமல்படுத்தினால் எதையெல்லாம் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த வெற்றி ஒரு சிறந்த உதாரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் தொழில் முயற்சிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அதிகாரமளிக்க எதிர்கால நோக்குடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமல்படுத்தி வரும் புதிய சீர்திருத்தங்களே இத்தகைய வெற்றிகளுக்கு காரணம் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களில் பஞ்சாபியர்கள் அதிகம் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரை ஏர் இண்டியா நிறுவனத்துடன் ஈசி கனெக்ட் திட்டத்தின் கீழ் மையமும் ஆரங்களும் முறையில் உலக அளவிலான 27 முக்கிய நகரங்களுடன் இணைத்துள்ளது. இதனால் அமிர்தசரஸில் குடிபெயர்வு சோதனைகளை முடித்துக் கொள்ளும் பயணிகள் டெல்லியிலிருந்து வெளிநாட்டு பயணத்தை தொடக்கும் முன்பாக டெல்லி விமான நிலையத்தில் இத்தகைய சோதனைகளை தவிர்க்க முடியும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இப்புதிய வசதியை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு இன்று மெய்நிகர் முறையில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலை முதலமைச்சர் கொடுத்த பிறகும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் வைத்திருப்பதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கூறியுள்ளார். இன்று சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலாக்கா ஒதுக்கீட்டை இன்று மாலைக்குள் அறிவிக்க முதலமைச்சரும் அமைச்சர்களும் துணைநிலை ஆளுநரிடம் வலுவாக வலியுறுத்த வேண்டும் என்றார். மாஹேயிலுள்ள ஸ்ரீ நாராயணா கல்வியியல் கல்லூரியில் நடப்பு கல்வியாண்டிற்கான பிஎட் வகுப்புகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் தொடக்கி வைத்தார். ஆசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுப்பதுடன் இல்லாமல் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் சமுதாயத்திற்கு முன்மாதிரியாகவும் திகழ வேண்டுமென அவர் தமது உரையில் கூறினார். தமிழக

0: கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தில் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை தொடர்பான பல்வேறு திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். கடலோர காவல் படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான 2 முக்கிய கொள்கை சீர்திருத்தங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீட்டு பட்டியலுக்கு மேலும் தாமதமின்றி துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கோரியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20. நேயர்கள்,
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்டு வருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
8: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
10: வணக்கம். தான தர்மம் என்று சொல்கிறோம். வடமொழி சொற்களான இவற்றை தமிழில் பொதுவாக ஈக என்ற ஒற்றை சொல்லால் அழைக்கலாம். ஈதல், இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கிறது வள்ளுவம். கொடுத்து கொடுத்து புகழ் அடைவது ஓர் உயிரின் நோக்கமாக இருக்க வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, வரையறை ஏதுமின்றி, எந்த பாகுபாடும் இன்றி, எல்லா இடங்களுக்கும் ஒன்றே போல் வாரி வழங்கும் மழையைப் போன்ற ஈகையே உயர்வானது. தானம் என்பது பொதுவாக முகம் தெரியாத ஒருவருக்காக அவர் கேட்காமலேயே கொடுப்பது. தர்மம் என்பது ஒருவர் கேட்ட மாத்திரத்தில் உடனே தருவது. கொடுப்பதில் சிறந்தவன் தர்மனா கர்ணனா என்றெல்லாம் விவாதிக்கும் அளவுக்கு இருவருமே தான தர்மத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தனர். ஒருமுறை கர்ணன் எண்ணெய் வைத்து குளிக்கப் போகும் பொழுது ஒரு முதியவர் தனக்கு ஏதாவது கொடுத்து உதவும்படி வேண்டினாராம். அப்போது அவர் கையில் இருந்த தங்க எண்ணெய் கிண்ணத்தை இடக்கையால் எடுத்துக் கொடுத்தாராம். இடக்கையால் தானம் வழங்குவது முறையல்லவே என்று கேட்டதற்கு, ஆமாம், அதை நான் அறிவேன், ஆனால் நான் இடக்கையை கொள்கையிலிருந்து வளர்க்கைக்கு மாற்றும் கொஞ்ச நேரத்திற்குள் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை கொடுக்க வேண்டுமா என்ற எண்ணம் வந்துவிடலாம். தானமும் தர்மமும் செய்வதற்கு

0: நாட்டு நொடி வரை கூட காத்திருக்க கூடாது என்றாராம். குருஷேத்திர வெற்றிக்கு பின் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை ஆளத் தொடங்கினர். பாண்டவர்கள் ஐவரும் தனித்தனி மாளிகைகளில் வசித்தனர். மக்கள் எந்நேரத்திலும் எந்த உதவிக்காகவும் தங்களை நாடலாம் என்று சொல்லி ஐவர் வீட்டு வாசலிலும் ஒரு முரசை வைத்தனர். உதவி வேண்டுவோர் அந்த முரசை ஒலிக்கச் செய்தால் உதவி கிடைக்கும். நாட்டின் கடைக்கோடியிலிருந்து ஒரு முதியவர் தர்மரிடம் உதவி பெறும் பொருட்டு வந்தார். அவர் அரண்மனையை வந்தடைய நள்ளிரவு ஆகிவிட்டது. எனினும் முரசை ஒலிக்கச் செய்தார். தர்மன் விழித்துக் கொண்டு காவலர்களை அனுப்பி செய்தியை அறிந்து வர சொன்னார். அவர்கள் முதியவர் உதவி தேடி வந்திருப்பதை கேட்டறிந்து வந்து இப்போது நள்ளிரவு ஆனபடியால் காலையில் அவருக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படும் என்று கூறி அவரை அனுப்பி வைக்க சொன்ன தர்மன் உறங்க சென்று விட்டார். இதை அறிந்த முதியவர் வருத்தத்துடன் சற்று தொலைவில் இருந்த பீமனின் மாளிகையின் வாசலில் இருந்த முரசை தட்டினார். தூக்கம் கலைந்து வெளியே வந்த பீமன் விவரம் அறிந்து இப்போது நள்ளிரவு ஆனபடியால் அரண்மனை கஜானா பூட்டப்பட்டிருக்கும், எனவே இப்போதைக்கு இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன் கைகளில் அணிந்திருந்த மணிகள் பதித்த விலையுயர்ந்த காப்பை கழற்றி முதியவரிடம் கொடுத்தார். முதியவர் பெருமகிழ்ச்சியுடன் பீமனை வாழ்த்துவிட்டு சென்றார். மறுநாள் காலை பீமன் தர்மரின் மாளிகை வாசலில் இருந்த முரசை தன் பலம் முழுக்க பயன்படுத்தி அடித்தான். ஏதோ அவசரம் என்று உணர்ந்த தர்மன் வாசலில் பீமனை கண்டு ஆச்சரியத்துடன் காரணம் கேட்டார். இன்று தூங்கச் சென்ற நாம் நாளை நிச்சயமாக உயிருடன் இருப்போம் என்று தெரிந்ததனால்தான் நீங்கள் அந்த முதியவரை காலையில் வரச் சொன்னீர்கள். முக்காலமும் உணர்ந்த தங்களிடம் அந்த வித்தை கற்கவே வந்தேன் என்றான் பீமன். தர்மருக்கு தன் தவறு புரிந்தது. ஒருவருக்கு உதவி செய்வதில் காலம் தாழ்த்தக் கூடாது. அன்பானவர்களே, பிறவி பெருங்கடல் நீந்தி கரை சேர இறைவன் திருவடியை மட்டுமல்ல உயர்ந்த தர்மத்தையும் நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
7: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
8: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: கல்யாணத்துல கவனிச்சியா?
13: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
12: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
14: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: லைட் ஹவுஸ் இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் முடிவெறப்புள்ள நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவுநல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் வேளாண் சார்ந்த செயலிகளும் அதன் முக்கியத்துவம் குறித்து அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர். ராஜ்கலா அவர்களுடன் நேர்முகம். நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: என் தம்பி ரொம்ப குறும்புக்காரன், காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின்

0: ஜீரோ ஆகும். கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வு சட்ட திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை தாக்கல் செய்து பேசிய மத்திய பணியாளர் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், நாட்டில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்தவொரு செயலையும் அனுமதிக்கக் கூடாது என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இது அமைந்துள்ளதாக கூறினார். இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்தபோது நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களையும் அவர் பட்டியலிட்டார். அப்போது இதனை தடுப்பதற்கு எந்த ஒரு முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை என்றும் திரு ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டினார். ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2024 கொண்டு வந்த பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டம் விரைந்து நீதி கிடைக்க வழிவகுத்துள்ளதாக அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களை ஆய்வு செய்த பிரதமர் இதனை தடுக்க தனியாக சட்டம் கொண்டுவர தேவையில்லை என முடிவெடுத்ததாகவும், நடைமுறையில் உள்ள சட்டத்தையே வலுப்படுத்துவதன் மூலம் முறைகேட்டை தடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் மேலும் வலிமையுடன் வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை தடுப்பதற்கு துணை புரியும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நடத்தும் தேர்வுகள் மீது நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய திருத்தங்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறையினர் இது தொடர்பான வழக்குகளை 2 மாதத்திற்குள் விசாரித்து நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று 3 மாதங்களுக்குள் நீதி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டுவரவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா ஒரு கண்துடைப்பு என்றும் திரு கௌரவ் கோகோய் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திருமதி வன்சூரி ஸ்வராஜ் பேசுகையில், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். தேர்வு முறைகேடுகளில் திட்டமிட்டு ஈடுபடும் கும்பல்களை ஒடுக்குவதற்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு புகார்களை விசாரிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி வன்சூரி ஸ்வராஜ் கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநில

0: தனி உரிமை கோர இயலாது என்று குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குத்திறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை, ஆயத்த நிலை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும். சென்னையை பொறுத்தமட்டில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்று பகுதி மற்றும் தெற்கு பகிங்காம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோட்ட அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் இன்று காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைந்து தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விளையாட்டுத் துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹேங்ஸுவோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள் நெல்பிடிக்கும் சாக்குகள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
11: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
13: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
12: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
13: தொடர்புக்கு 8925936936.
0: நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
14: டயாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாற்று முறை தான். அதாவது உடல்லேருந்து கழிவு வெளியேறதுக்கு கிட்னி தேவை, அது செயலிழந்திருக்குன்னும் போது கழிவை வெளியேற்றுறதுக்கு தான் நம்ம டயாலிசிஸ்ன்ற சிகிச்சையை பயன்படுத்துகிறோம். ஸோ டயாலிசிஸ் மட்டும் பண்ணால் கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா ஆகிடுமானா? கிடையாது. அந்த வெளியேற்றும் பகுதி மட்டும்தான் டயாலிசிஸ் பண்ணுது. அங்கேருந்து சுரக்கக்கூடிய விட்டமின் டி, அனிமியாவை கரெக்ட் பண்ணக்கூடிய எரித்ரோபாய்டின், ஒரு சில ஹார்மோன் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கெல்லாம் தனியாக நம்ம மருந்தாவோ இல்லை இன்ஜெக்ஷனாவோ கொடுத்து தான் அதோடய ஃபங்க்ஷனை வந்து நம்ம சரி பண்ணணும். ஸோ இப்போ இந்த கிட்னியை மாற்றி வைக்கிறது மட்டும்தான் ஒரு முழுமையான தீர்வு கிட்னி செயலிழப்புக்கு. ஆனால் அது எடுத்தோடனே எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஒன்று யாராவது உயிரோடு இருக்கிறவங்க கிட்ட கிட்னி வாங்கணும், அப்படின்லாம் இறந்தவங்க கிட்ட இருந்து கிட்னி வாங்குறதுக்கு 15 வச்சு வாங்கணும், இதுக்கெல்லாம் நாள் தேவை. ஸோ அந்த இடப்பட்ட காலத்தை நிரப்புவது தான் டயாலிசிஸ். டயாலிசிஸ்ன்றது தான் ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது, அது ஒரு பிரிட்ஜ் தெரப்பி. அதாவது கிட்னியை மாற்றுறதுக்கு நடுவில் தற்காலிகமாக செய்யக்கூடிய ஒரு வைத்தியம். டயாலிசிஸில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ரத்த டயாலிசிஸ், இன்னொன்று பெரிட்டோனியல், அதாவது வயிறு வழியாக செய்யக்கூடிய டயாலிசிஸ். ரத்த டயாலிசிஸ் அப்படின்னா அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா 2 வகையாக ஆரம்பிக்கலாம். ஒன்று டயாலிசிஸ் டியூப் சொல்லுவாங்க, நம்ம நரம்பு ஊசி போடுற மாதிரி கழுத்தில் ஒரு ஊசி போட்டு அது விளையாட ஆரம்பிப்போம். ஒரு மாதத்துக்குள்ளே அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கையில் வந்து ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சர்ஜரி கையில் பண்ணிவிட்டு அது வழியாக டயாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ ஃபிஸ்டுலாக தான் ரொம்ப நாளைக்கு நம்ம பண்ண முடியும். கழுத்தில் போடுற டியூப் தற்காலிகம், 1-2 மாதத்துக்குள்ளே தான் அது. கையில் ஆப்ரேஷன் பண்ணி 4 வாரத்தில் அது நல்லா பெருசாகிடும், அது வழியாக டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ரத்த டயாலிசிஸ்.

0: பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னால் அதில் ரத்தத்துக்கே வேலை கிடையாது. வயிற்றில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி ஒரு டியூப் வச்சு கொடுத்துருவாங்க, உள்ளே ஒரு எண்டு வந்து வெளியே இருக்கும். நம்ம எப்படி குளுக்கோஸ் கனெக்ட் பண்ணுறோம் கையில், அந்த மாதிரி குளுக்கோஸ் பேக்கை வந்து அந்த டியூப்பில் கனெக்ட் பண்ணி வயிற்றுக்குள்ளே விட்டுட்டு ஒரு சில நேரத்துக்கு ஒருத்தருக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சு வெளில எடுக்கலாம். இது நம்ம தினமும் வீட்டிலே பண்ணிக்கலாம். ரத்த டயாலிசிஸ்னால் வாரத்துக்கு 2 தடவை, ஒரு தடவையும் 4 மணி நேரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். அதுவே வயிறு டயாலிசிஸ் இருந்தால் டெய்லி பண்ணணும், வீட்டிலே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 எக்ஸ்டென்ஷன், அதாவது 3 பேக் உள்ளே போட்டு வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு தடவை ஊசி குத்துற வேலை இருக்காது, வலி இருக்காது. ஆனால் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், ஓரளவுக்கு புரிஞ்சு
1: ஒழுங்காக
0: செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இதுதான் இதோட வித்தியாசம்.
1: இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன டாக்டர்? இதில் எது வந்து சிறந்த முறை?
0: எல்லாருக்குமே பெரிட்டோனியல் டயாலிசிஸ் தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும், அதுதான் சிறந்தது. ஏன் அப்படின்னா, பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன், டியூப் போடுறது, எக்ஸ்ட்ராலாம் நம்ம ரத்தம் எங்கேயும் போயிட்டு வராது. அதனால ரத்தத்தில் தான் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, வெயிட் லாஸ் அதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது, பசி நல்லா இருக்கும். ஆனால் என்னென்னா, நம்ம சுத்தமாக பண்ணலைன்னா வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் ரன் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 இயர்ஸ்க்குள்ளே டிரான்ஸ்பிளான்ட் கிடச்சிட்டா கிட்னி வைக்கிறத பற்றி யோசிக்கலாம். சப்போஸ் இதில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அடுத்த மாதிரி திருப்பி பழையபடி ரத்த டயாலிசிஸ் போகிறது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாகில் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: சிந்தனை துளி. பூமியை குளிர்விப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களர்மங்கள் தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஹர்ஷ் ஜெயராஜ் இசையில் ஆதவன்.

காரைக்கால் நவோதயா வித்யாலயா பள்ளியில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027-2028 கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் சேர்வதற்காக நவோதயா வித்யாலயா தெரிவு நிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தற்போது 2026-2027 கல்வியாண்டில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் ஐந்தாம் வகுப்பில் பயிலும் காரைக்கால் மாவட்ட குடியிருப்பு வாசிகளான தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதயா வித்யாலயா சமிதியின் www.navodaya.gov.in என்ற வலைதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்யலாம். கடைசி நாள் இம்மாதம் 31 ஆம் தேதியாகும்.

0: நேரம் 7 மணி. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரிகை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
6: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
0: நிகழ்ச்சியில் இனி பையா.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க பாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
7: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக 7 அறிவு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலமங்கலம் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய இசை தூரிகை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்கள தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்கள தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடிய போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பு ஆண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு

0: யுவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணித்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்டகாலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின்போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. 100க்கணக்கான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ஃப்ரைஃபில் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும்

0: இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
6: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைக்கும் நாகப்பட்டினம் சின்மயா வித்யாலயாவில் 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சிறந்த ஒழுக்கம், உயரிய கல்வி, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். தொடர்புக்கு செல் 9894607804.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
10: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை, காரைக்கால்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
11: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
12: உழவர்களுக்கு
13: பாத்தியா ரேவதி, உமா வீட்டு மாட்டோட நிலைமைய
14: என்ன துளசி சொல்ற? என்னாச்சு உமா வீட்டு மாட்டுக்கு?
13: அட, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன பிரச்சனைனே தெரியலையா? வாயில, கண்ணுல, மூக்குல இருந்து தண்ணியா வடிதான். வலிப்பு வந்த மாடு மாதிரி அவஸ்தப்பட்டு இருக்கான் ரேவதி.
14: நீ சொல்றதெல்லாம் பார்த்தா இது வயலுகள்ல மேஞ்சிட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
13: என்ன ரேவதி, நீயே பாத்துட்டு வந்த மாதிரி சொல்ற?
14: இதுக்கு போய் பாத்துட்டு தான் வரணும்னு இல்ல துளசி, நீ சொல்ற அறிகுறிய வச்சே தெரியுதே.
13: வயல்ல மேயிறது ஒரு தப்பா? அது இவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வருமா?
14: புரியாம பேசாத துளசி, வயல்ல கொஞ்சம் நாத்தையோ புள்ளையோ தின்னுட்டா ஒரு பிரச்சனையும் வந்துடாது. ஆனா எந்த மாதிரி வயல்ல மேயுதுன்றது இருக்குல்ல,
13: கொஞ்சம் தெளிவா சொல்லு
14: துளசி. பொதுவா வயல்ல ரசாயன மருந்தெல்லாம் அதிகமா அடிக்கிறாங்கல்ல, அந்த நேரத்துல இந்த மாடெல்லாம் வயல்ல போய் மேஞ்சா என்ன ஆகும்? இப்படிதான் நடக்கும்.
13: அந்த ரசாயன மருந்து தெளிக்கிறதுல இவ்வளவு பெரிய பிரச்சனையா வரும்? அந்த வயல்ல விளையிற நெல்லத்தானே அரிசியாக்கி சாப்பிடுறோம், அப்ப நமக்கும் பாதிப்பு இருக்குமா?
14: இதுல உனக்கு சந்தேகம் வேறியா என்ன? இது அப்படியே தெளிச்ச கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டதுனால பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு, நமக்கு சிறுக சிறுக இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா பாதிப்பு என்னமோ இல்லாம போயிடாது துளசி. உனக்கு ஒரு விஷயத்த சொல்லவா, உலக அளவுல இந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் வயல்ல தெளிக்கிறாங்கல்ல, அது மட்டுமே 2 மில்லியன் டன் தெளிக்கிறாங்களாம்.
13: என்ன ரேவதி சொல்ற?
14: ஆமா, உண்மையதான் சொல்றேன் துளசி. இந்த பூச்சிக்கொல்லி மருந்துங்க தான் உணவு சங்கிலிய அதிகமா பாதிக்குதான், கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மையை உருவாக்குதான், பிறப்பு குறைபாட உருவாக்குதான், நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்துதான். ஒட்டுமொத்தமா பார்த்தா பூச்சி மருந்துகளால சுற்றுச்சூழலே மாறி போய் கிடக்குதான். தெரியுமா உனக்கு?
13: நீ பாட்டுக்கு என்னமோ

0: சொல்லிக்கிட்டே போற, கேட்க கேட்க பயமா இல்ல இருக்கு?
1: பயப்படுறது மட்டும் தீர்வு இல்ல துளசி, அதுக்கான மாற்று வழி என்னன்றது யோசிக்கணும்.
0: சரி அதை விடு, இப்ப உமா வீட்டு மாடி இப்ப இருக்கு, அதுக்கு என்ன செய்யணும்?
1: என்ன செய்யணும்? இப்ப கால்நடை மருத்துவமனைக்கு தான் அழைச்சிட்டு போகணும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா?
0: என்ன செஞ்சிருக்கணும்?
1: பூச்சிக்கொல்லி மருந்தடிக்கப்பட்ட வயல்ல ஓரத்துல தண்ணிய குடிக்கிறதோ, இல்ல அதுல நெல்லு புல்ல மேயறதோ அனுமதிக்கவே கூடாது. அதே மாதிரி பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்கு கலக்கிற கலன் இருக்கு பத்தியா, அதுல வச்சு மாடுங்களுக்கு தண்ணியோ உணவோ கொடுக்க கூடாது. அதே மாதிரி மாட்டுக்கொட்டையோட உள்புறத்துல எதுக்காகவும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கிற வேலையை செய்யக்கூடாது. அது தீவனங்கள்ல கலக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தான் நம்ம மூடி வச்சு செஞ்சா கூட.
0: சரி, நீ சொல்லிட்ட ரசாயன பூச்சிக்கொல்லி தெளிக்கிறதுனால இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு, அதுக்கு மாற்று வழி என்ன?
1: மாற்று வழி இயற்கை விவசாயம் தான் துளசி. மருந்தடிக்கிறதுக்கு பதிலா பூச்சி எதிர்ப்பு பயிரை வளர்த்து உருவாக்கலாம். பூச்சி அதிகபட்சமா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், கடைசி முயற்சியா ரசாயன பூச்சிக்கொல்லிய பயன்படுத்தலாம்.

0: கிட்ட ரசாயன பூச்சிக்கொல்லி தெளிக்கிறதுனால இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு, அதுக்கு மாற்று வழி என்ன?
1: மாற்று வழி இயற்கை விவசாயம் தான் துளசி. மருந்தடிக்கிறதுக்கு பதிலா பூச்சி எதிர்ப்பு பயிரை வளர்த்து உருவாக்கலாம். பூச்சி அதிகபட்சமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசி முயற்சியா ரசாயன பூச்சிக்கொல்லிய பயன்படுத்தலாம். அதுவும் ரொம்ப பாதுகாப்பான முறையில. தாவர வகையில பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியா வேம்பு வசம்பு இதுங்களெல்லாம் பயன்படுத்தி பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வழிய பார்க்கலாம். ஒருவேளை உமா வீட்டு மாடு மாதிரி பூச்சிக்கொல்லி அடிச்ச இடத்துல போய் மேஞ்சிருச்சுன்னா அதிகமா வாயில உமிழ்நீர் வரும், மூச்சு திணறும், கழிச்சல் வரும், கண்ணு மூக்குலேருந்து தண்ணியா கொட்டும், வலிப்பு கூட வரும், வாதமும் வரும். இத கொஞ்சம் கவனிக்காமலே விட்டுட்டா மாடு இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
0: அடடா, என்ன கடைசியில இப்படி சொல்லிட்ட?
1: இதுதான் உண்மை துளசி.
0: சரி, இரு இரு, நான் உமாட்ட போய் விஷயத்த சொல்லி உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக சொல்றேன்.
1: அதை செய்ய முதல்ல.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிப்பு. 2026 ஜூலை மாதத்திற்கான திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 30 வியாழக்கிழமை காலை 10:30 திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் வேளாண் சார்ந்த தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வங்கியாளர்கள் மற்றும் பிற சார்புத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகளை மற்றும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட முன்னோடி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் விவசாயம் சார்ந்த கோரிக்கைகளை தெரிவித்து இக்கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ப. மோகனச்சந்திரன் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: சுபா சுபா, அட சுபா, ஒன்னதான் எப்பா பாரு, போனை பார்த்துக்கினே இருப்ப.
6: யாரு? அட செல்வியக்கவா, என்ன ஏதோ ஃப்ளோவில் என்னை திட்டின மாதிரி தெரிஞ்சுது.
5: ஆமாம், நீ எப்போ பாரு, நான் வரும்போதெல்லாம் நீ செல்லை பார்த்துக்கிட்டே தான் இருப்ப, நான் வர்றதை கூட கவனிக்க மாட்டேங்கிற, அதை தான் இப்படி கொஞ்சம் சொன்னேன்.
6: ஓ அக்கா, நான் ஒன்றும் சும்மா செல்லு பார்த்துட்டு இல்லைக்கா. விவசாயம் சம்மந்தமாக எவ்வளோ ஆப் இருக்குது தெரியுமாக்கா? நீங்கள் தான் செல்லில் எதுவும் டவுன்லோட் பண்ண மாட்டீங்க.
5: எனக்கு அதை பற்றி தெரிஞ்சாதானே சுபா, நீ கேட்டுட்டு ஏதாவது சொன்னாதான்.
6: அக்கா என்ன தான் நான் பார்த்து சொன்னாலும், உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமான விஷயங்களை நீங்களே தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டதாங்க்கா, அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்.
5: சுபா நீ இப்போ என்ன தான் சொல்ல வர, அதை சொல்லு.
6: ஸ்மார்ட் ஃபோனை வச்சுருக்கீங்களே, விவசாயம் சம்மந்தமான செயலிகளை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன்.
5: சரி நான் பண்ணுறேன். அது என்னென்ன செயலி, அதை எப்படி பயன்படுத்தணும், முதல்ல செல்லுலேருந்து அதை எப்படி எடுக்கணும், அதை முதல்ல சொல்லி கொடு சுபா.
6: அக்கா அதை நான் சொல்கிறத விட இன்றைக்கி விவசாய நிகழ்ச்சியிலேயே சொல்ல போகிறாங்களாம், வேளாண் சார்ந்த செயலிகளும் அது முக்கியத்துவத்தை பற்றியும்.
5: அப்படியா, யார் சுபா இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிறது இதை பற்றி?
6: அரியலூர் மாவட்டம் கிரீடு வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் ராஜ்கலா அப்படிங்கிறவங்க தான் சொல்ல இருக்கிறாங்களாக்கா.
5: அப்படியா சுபா, சரி சரி வா, நம்ம நிகழ்ச்சியை கேட்போம்.
6: ஆ ரேடியோ ஆன் பண்ணுறேன், நல்லா கவனமாக கேட்க ஆரம்பிங்கக்கா.

0: வணக்கம் நேர்களே, கிசான் வாணி நிகழ்ச்சி விவசாயிகளுக்காக நம்ம இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செஞ்சுட்டு வரோம். இதுல வந்து பொதுவாக விவசாய பெருமக்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம விவசாய பெருமக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற கேவிகே வேளாண் அறிவியல் நிலையம், அவங்க தான் வந்து விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பயிர் எப்படி வைக்கணும், விதைகள்லாம் கொடுக்கறது, அவங்களுக்கு உரங்கள் கொடுக்கறது, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்றது, அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு சிறந்த விவசாயியாகவும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் இவங்க பாடுபட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில வந்து இப்ப வேளாண் சார்ந்த செயலிகளும் அதன் முக்கியத்துவமும் குறித்து வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ராஜ்கலாம் மேடம் அவங்க நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. செயலிகள் பத்தி உங்களுக்கே தெரியும், இப்ப எல்லாமே வந்து டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் வந்து செயலிகள் தான், உடனுக்குடன் நம்ம செயலிகள் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், எல்லா விஷயங்களையும் வந்து செய்யலாம். அந்த இடத்துக்கு போயிட்டு நேரா போயிட்டு தான் செய்யணும் இல்லாம, நம்ம போன் மூலமாகவே கையில் இருக்கிற அந்த தொலைபேசி மூலமாகவே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அந்த வகையில விவசாயிகளுக்கான வேளாண் சார்ந்த செயலிகளும் அதன் முக்கியத்துவமும் குறித்து இப்ப விரிவாக பேச இருக்காங்க. இப்ப தொடர்ந்து நிகழ்ச்சியில அவங்க பேசுவாங்க, கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் ராஜ்கலா. நான் வந்து அரியலூர் மாவட்டம் கிரீட் வேளாண் அறிவியல் மையத்துல வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநரா பணியாற்றிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு விவசாயிகளுக்கு சொல்ல போறது என்னன்னா, வேளாண் சார்ந்த செயலிகளும் அதன் முக்கியத்துவமும். இப்ப நம்ம விவசாயிகள் எல்லாருமே வந்து வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களை பண்றோம். பயிர் சாகுபடி பண்றோம், பயிர் சம்பந்தப்பட்ட தேவையான உரங்களுக்காக கால்நடைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து விவசாயிகளுக்கு அன்றாடமா நிறைய சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறோம். விவசாயிகள் முன்னெல்லாம் வந்து ஒரு வேளாண் சம்பந்தப்பட்ட ஆலோசனை பெறணும், இல்ல ஒரு கால்நடை சம்பந்தப்பட்ட ஆலோசனை பெறணும்னாலும் ஒரு வேளாண்மை துறை அலுவலகத்துக்கோ, இல்ல தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துக்கோ, இல்ல பொறியியல் துறை அலுவலகம், இல்ல வேளாண் அறிவியல் மையம், அந்த மாதிரி நம்ம நிறுவனங்களுக்கு போய் தான் அந்த ஆலோசனை பெறணுங்கிற நேரத்துல நம்ம இருந்தோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, ஒரு டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறோம். விவசாயி கிட்ட கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், உட்கார்ந்த இடத்திலேயே எல்லா விவரத்தையும் ஈஸியா, ஒரு என்ன நமக்கு தேவையான ஆலோசனையும் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்மார்ட் போன் மூலமா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். பெரும்பான்மையான விவசாயிகள், ஒரு 75% விவசாயிகள் கண்டிப்பா ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: இப்ப ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சிருக்கீங்க மேம், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இப்ப ஸ்மார்ட் போன் எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து சில விவசாயிகளுக்கு வந்து பட்டன் போன் தான் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதை வந்து நீங்க வலியுறுத்தி சொல்வீங்க, நீங்க வச்சுக்கிட்டாதான் அது இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த வகையில அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து எத்தனை வகையான ஆப் இருக்கு? முதல் ஸ்டார்ட் பண்ண ஆப்ல இருந்து இப்ப ரீசெண்டா இருக்கிற ஆப் வரைக்கும் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்.
1: இப்ப விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம ஸ்மார்ட் போனை வச்சிருக்கிறோம். ஸ்மார்ட் போன் மூலமா இருக்கிறத வச்சு இப்ப மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகங்கள்லாம் இந்த ஸ்மார்ட் போன் உதவியை கொண்டு நிறைய செயலிகளை கண்டுபிடிச்சு விவசாயிகளுக்கு ஈஸியா அவங்களுக்கு செய்திகளை கொண்டு போற அளவுக்கு செயலிகள்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல முக்கியமா விவசாயிகளுக்குன்னு நம்ம தமிழ்நாடு அரசு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செயலின்னு உகவன் செயலி. இது வந்து எல்லா மாவட்ட விவசாயிகளுக்கும் உகவன் செயலிங்கிறது மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் அந்த உகவன் செயலி பத்தி விவசாயிகள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உகவன் செயலி அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலோ, ஒரு வேளாண்மை துறையோ, தோட்டக்கலை துறையோ, இல்ல பொறியியல் துறை, கால்நடை துறையில என்னென்ன திட்டங்கள் இருக்கு, என்னென்ன இருப்புகள் இருக்குங்கிறத தெரியறதுக்கு அந்த உகவன் செயலி மிக மிக பயனுள்ளதா இருக்கும். அதுல முதல்ல உகவன் செயலியை பதிவிறக்கம் பண்ணிட்டு விவசாயிகள் தன்னுடைய மாவட்டம், ஊரு, பேரு, அந்த டீடைல் எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்க மாவட்டத்துல இருக்கிற வேளாண்மை துறையில என்ன விதை இருப்பு இருக்கு, இடுபொருள் இருப்பு, உள்ள உங்களுக்கு ஏதாவது மானியம் வேணும்னாலும் அதுல பதிவு பண்ணி அந்த சீனியாரிட்டி பிரகாரம் நீங்க அலுவலகத்துக்கு போய் தான் இதை வாங்கணும்னு அவசியம் கிடையாது, அதுலயே நீங்க பதிவு பண்ணிக்க முடியும். இப்ப வேளாண் பொறியியல் துறையில எல்லாம் வாடகை இயந்திரங்கள் இருக்கும், ஒரு டிராக்டர் இல்ல லேசர் லெவலரு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து அதுல பதிவு செஞ்சோம்னா நமக்கு சீனியாரிட்டி பிரகாரம் நம்ம வயலுக்கு அந்த வாடகை இயந்திரங்கள்லாம் வரும். அந்த மாதிரி தோட்டக்கலைத்துறையில என்னென்ன மாதிரி மானியங்கள் இருக்கு அதையே நம்ம தெரிஞ்சுக்கலாம், முன்கூட்டியே பதிவும் செஞ்சு வச்சுக்க முடியும். இந்த மாதிரி இந்த உழவன் செயலிங்கிறது விவசாயிகளுக்கு மிக மிக முக்கியமானது. அது இல்லாம விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த ஆலோசனைகளை வழங்குவாங்க. காலநிலை, வானிலை, மழை எப்ப வரும், அதை பத்திய விவரங்கள், மானிய திட்டங்கள் என்னென்ன, இந்த வருஷம் தொடங்குச்சு ஏப்ரல் மாசம் தொடங்குது அப்படின்னா அந்த வருஷத்துல என்னென்ன மானிய திட்டங்கள் வர்றது எல்லாமே அந்த செயலி மூலமா விவசாயிகள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு விவசாயி அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பா அந்த உகவன் செயலியில போய் பதிவு பண்ணிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு இருக்கிற அரசு திட்டங்களை நம்ம பெற முடியும்.
0: இப்ப வந்து ஒரு விவசாயி கிட்ட வந்து ஸ்மார்ட் போன் இல்லைன்னா அது வந்து அவங்க வீட்டுல எப்படி இருந்தாலும் உங்க பையன் கிட்ட இருக்கும், இல்லைன்னா உங்க பொண்ணு கிட்ட இருக்கும். ஏன்னா இந்த காலத்து பசங்க வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதன் மூலமா அவங்க வந்து பதிவு பண்ணா
1: கண்டிப்பா பதிவு

0: பண்ணலாம்.
1: அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் போட்டு அவங்க பதிவு
0: பண்ணலாம் மேடம்.
1: உழவன் செயலி பத்தி மிக சிறப்பா சொன்னீங்க, அடுத்த என்ன ஒரு செயலி?
0: அடுத்தது வந்து கிசான் ஸ்வேதா அப்படின்னு சொல்லி இருக்கு. அது என்னன்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அடுத்த 5 நாளுக்கு என்னென்ன மாதிரி மழை வானிலை எப்படி இருக்கும், காற்று எப்படி இருக்கும், ஈரப்பதம் எப்படி இருக்கும், வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த கிசான் ஸ்வேதாவை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா என்னன்னா, இப்ப விவசாயி வந்து நாளைக்கு மழை வரும், இன்னைக்கு நம்ம மருந்து அடிக்கலாமா இல்ல இன்னைக்கு விதைக்கலாம் அப்படிங்கிற நிலவரம் அதுல ஃபுல்லா டீடைல்டா நமக்கு கிடைக்கும். வானிலை பத்தி, அதாவது ஃபோர்காஸ்ட் நம்ம சொல்லுவோம், ஒரு 5 நாள் முன்னாடியே நமக்கு வானிலை நிலவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கிசான் ஸ்வேதா அப்படிங்கிற செயலி வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
1: அப்ப பொதுவா வந்து இப்ப காலநிலை எல்லாம் வந்து அப்பப்ப மாறிட்டே இருக்கு, பருவத்தை பயிர் செய்யு சொல்லுவாங்க, ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி பண்ண முடியாத சிச்சுவேஷன் நமக்கே தெரியும், எல் நினோ அதெல்லாம் நம்ம, அதனால பருவநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில இந்த ஸ்வேதா இந்த ஆப் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு
0: உதவக்கூடியதா இருக்கும். அப்படின்னா விவசாயிக்கு வந்து நம்ம இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு நம்ம மழை வரக்கூடாதுன்னு இருப்போம், இல்ல இன்னைக்கு பூச்சி மருந்து அடிச்சா நாளைக்கு மழை வரக்கூடாது, அப்ப நம்ம அடிச்ச மருந்து வேஸ்ட் ஆயிடும், அப்ப நாளைக்கு மழை வருமா வராதா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு விவசாயிகள் வந்து திட்டமிடல் பண்ணலாம். 5 நாளைக்கு முன்னாடியே நமக்கு ஒரு 5 நாளைக்கான வானிலை தெரியுது, வெப்பநிலை தெரியுது, ஈரப்பதம் தெரியுது, காற்று எவ்வளவு வேகம் வீசும் அப்படிங்கறது தெரிஞ்சாலே நம்ம விவசாயிகள் வந்து நமக்கு இது தகுந்த நேரமா விதைக்க, பூச்சி மருந்து அடிக்க இது தகுந்ததா, இல்ல தண்ணி விடுறது தகுந்ததா அப்படிங்கறதுக்கு இந்த 2 செயலியும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
1: ஸ்வேதா செயலியும் இந்த மேகதூல் செயலியும் வந்து பொதுவாகவே வந்து ஃபோர்காஸ்ட் காலநிலை பத்தின எல்லா விஷயங்களையும் வந்து விவசாயிகள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு சிறப்பான ஆமா இருக்கு. அடுத்ததா என்ன?
0: அடுத்தது தாமினி செயலின்னு ஒண்ணு இருக்கு மேடம். அது என்னன்னா
1: மத்திய அரசோட,
0: ஆமாங்க மேடம், இது வந்து தாமினிங்கிறது மின்னல். இப்ப நிறைய விவசாயிகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு இடி மின்னல் வந்து இறந்து போறாங்க. ஏன்னா அந்த மின்னல் வேகம் அதிகமாகக்குள்ளதான் அந்த மாதிரி இழப்புலாம் ஏற்படுது. அப்ப அந்த தாமினி செயலிங்கிறது இந்த மின்னலுடைய வேகத்தையும் மின்னல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய செயலி அந்த செயலிங்க மேடம். அதனால அந்த தாமினி செயலியும் வந்து நமக்கு அதிக மழை வரும் காலம், வடகிழக்கு பருவ காற்று அப்ப இந்த நவம்பர் டிசம்பர்லாம் நமக்கு மழை இடியோட இருக்கிற அந்த தருணத்துல இந்த செயலிலாம் மிகவும் பயனுள்ளதா இருக்கும்.
1: உங்க வயலுக்கு போறதுக்கு முன்னாடியே அதை செக் பண்ணிக்கலாம்.
0: ஆமாங்க,
1: இந்த டைமுக்கு போகாதீங்க, இன்னைக்கு இடி அதிகமா மின்னல் அதிகமா தாக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க போகாம உயிரை பாதுகாத்துக்கலாம். அடுத்தது என்ன?
0: அடுத்து இப்ப வந்து நம்ம உழவன் செயலியில வந்து இடு பொருள், அடுத்தது மானிய திட்டங்கள், அரசு திட்டங்கள் எல்லாத்தையும் அதுல தெரிஞ்சுக்கிட்டோம். வானிலையை பத்தி கிசான் ஸ்வேதாலையும் மேக்தூத்லயும் தாமினிலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம விளைவிச்சிட்டோம் பொருளை, இந்த ஆலோசனையெல்லாம் பெற்று விவசாயிகள் விளை பொருட்களை விளைவிச்சிட்டோம். இப்ப அறுவடை பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம அந்த மழை நிலவரத்தை பார்த்து அறுவடையும் பண்ணிட்டோம். அப்ப அறுவடை பண்ணிட்டோம்னா அதை சந்தைக்கு கொண்டு போகணும். அப்ப சந்தையில இன்னைக்கு விவசாயி இன்னைக்கு தக்காளி போட்டிருக்காரு, தக்காளி வந்து நல்லா விளைஞ்சிருக்கு, அந்த தக்காளியை நம்ம போய் எந்த மார்க்கெட்ல விற்கணும் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அக்ரி மார்க்கெட் செயலி, இ-நாம் செயலி அப்படின்னு 2 செயலி இருக்கு. அக்ரி மார்க்கெட் செயலிங்கிறது என்னன்னா, உள்ளூர்ல என்னென்ன மார்க்கெட் நிலவரம், சந்தையில தக்காளி விலை 1 கிலோ எவ்வளவு, இல்ல பக்கத்தூர்ல அந்த சந்தையில 1 கிலோ எவ்வளவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஈனாம்ங்கிறதுனா ஃபுல்லா நாடு முழுவதும் உள்ள மார்க்கெட், ஆன்லைன் மார்க்கெட்னு சொல்லுவோம். அந்த மார்க்கெட்ல வந்து நம்மளுடைய பொருளை கொள்முதல் செஞ்சு நம்ம விற்பனை செய்யறதுக்கு இடைத்தரகர்களை எதுவும் இல்லாம நம்மளுடைய பொருளுக்கு நம்மளே விலை நிர்ணயம் பண்ணி எந்த மார்க்கெட்ல தேசிய அளவுல எந்த மார்க்கெட்ல நல்ல ரேட்டோ அங்க நம்ம வந்து ஒரு கஸ்டமரை பிடிச்சி நம்ம அதை விற்பனை செய்ய முடியும். அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்ரி மார்க்கெட்டும் இ நாமும் பயன்படும்.
1: இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து பொருளை விளைவிக்கிறதுக்கு முன்னாடி, இது பொருள் விளைஞ்சு சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எப்படி நம்ம சந்தைப்படுத்தணும், எப்படி விலை நிர்ணயம் பண்றதுக்காக இந்த 2 செயலிகளும் செயல்பட்டு இருக்கு.
2: சுபா, இன்னைக்கு வேளாண் சார்ந்த செயலிகளும் அதன் முக்கியத்துவம் குறித்து அரியலூர் மாவட்டம் கிரீடு வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் ராஜகலா அவங்க வேளாண்மை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை செயலிகள் இருக்குன்னு சொல்றாங்க பாரு சுபா நிகழ்ச்சியில.
3: சொல்றாங்களா? இத

0: தான் கேளுங்கன்னு சொன்னேன்.
1: அதான் சும்மா கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆப்பு வந்து அதுவும் தமிழ்நாடு அரசு உழவன் செயலி, அதை பத்தி சொன்னாங்க. கேட்டேன் உழவன் செயலியின் நன்மைகள் மற்றும் அதன் வசதிகள் குறித்தும் அவங்க சொன்னதையும் கேட்டேன்.
0: கேக்குறதோட இருந்துட கூடாது செல்வியக்கா, அதை எப்படி செயல்படுத்தணும்னு யோசிங்க.
1: சீமா சுபா.
0: விவசாயிகளுக்கு பயனளிக்கிற வகையில வானிலை அறிக்கையை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற மாதிரி கிசான் ஸ்வேதா அப்படிங்கிற செயலியை சொன்னாங்களே, இது எனக்குமே புதுசா தான்க்கா இருந்துச்சு. மின்னலோட தாக்கம், அதோட வேகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட செயலி இருக்காம பாருங்க. மழை காலத்துல உதவுமா இதெல்லாம்
1: சுபா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் வேளாண்மையில உற்பத்தி செய்த பொருட்களை விக்கிறதுக்குன்னு அக்ரி மார்க்கெட்னு ஒரு செயலி ஓபன் பண்ணிருக்காங்களாம், அதை கேட்டியா?
0: கேட்டங்கா. விற்பனை என்ன விற்பனை? விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாட்டையும் தாண்டி வெளிநாட்டுல விற்பனை பண்றதுக்கு இந்த ஈனம் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அத பத்தி முழுமே இன்னைக்குதாக்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே இதை டவுன்லோட் பண்ணனும்.
1: சுபா சுபா, அப்படியே என் போன்லயே இதை கொஞ்சம் பண்ணி கொடு சுபா.
0: அக்கா அக்கா, நிகழ்ச்சி இன்னும் முடியல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த பகுதியும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணி தரேன்.
1: சரி வா சுபா, தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு கேப்போம்.
2: அடுத்து மேடம், நம்ம தோட்டக்கலைத்துறையில் என்னென்ன மாதிரி திட்டங்கள், அடுத்தது காளான் வளர்ப்புல அதுக்குன்னு வந்து தனியா துறைகள் இருக்கு, அடுத்தது தேனி வளர்ப்பு இதுக்குன்னு தனியா துறை இருக்கு. இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா யூடியூப், விவசாயிங்க எல்லாருக்குமே தெரியும், யாருமே பார்க்காம இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளையில இருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் யூடியூப் சேனல் இருக்கு, அது இல்லாம வாட்ஸ்அப் இருக்கு. அது இப்ப எல்லாம் ரீசெண்டா வந்து வேளாண் அறிவியல் மையங்களா இருக்கட்டும், வேளாண்மை துறையா இருக்கட்டும், வேளாண் சார்ந்த அனைத்து துறைகளுமே வந்து விவசாயிகளுக்கு தினம் தினம் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கால பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி இப்ப ஊர்ல எல்நினோ காலகட்டத்துல பருவநிலை மாறுது, பயிர்களுக்கு தேவையான தண்ணி இல்ல, வெப்பம் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து எப்படி வந்து பயிரை வறட்சியை தாங்கக்கூடிய என்னென்ன மாதிரி ரகங்களை பயிர் பண்ணணும், எந்த மாதிரி நேரத்துல இந்த தண்ணி விட்டா பயிர் நல்லா இருக்கும், கால்நடைகளுக்கு இந்த மாதிரி வறட்சி அப்ப வெப்பம் அப்ப அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும், அந்த ஸ்ட்ரெஸ் பாதுகாக்க என்ன மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடைகளுக்கு இ கோபாலா அப்படின்னு சொல்லி ஒரு செயலியே இருக்கு.
3: இ கோபாலா,
2: ஆமா. அந்த செயலியில வந்து என்னன்னா அவங்க தடுப்பூசி எப்ப போடலாம், செயற்கை கருவூட்டல் பண்றது, என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கறது, அந்த மாதிரி தேவையான அனைத்து அட்டவணைகளும் அந்த செயலியில இருக்கும். இந்த மாதிரி மற்ற துறைகள்லயும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் நம்ம தொழில்நுட்பங்களை ஈஸியா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இப்ப நம்ம கிட்ட இருக்கு.
3: இப்ப இந்த விவசாயம் தொடர்ந்து உபத்தொழிலாளர் இந்த கால்நடை வளர்ப்புல வந்து ஈகோபாலா அப்படிங்கிற செயலி வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு. ஓகே மேம், அடுத்ததா என்ன செயலி?
2: அடுத்து வந்து இப்ப ரீசெண்டா இந்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எல்லாருமே இணைந்து கிசான் சாரதி
3: சமீபத்துல,
2: ஆமா, அது வந்து மத்திய அரசு மூலமா கிசான் சாரதி அப்படிங்கிற ஒரு செயலி வெளியிட்டு இருக்காங்க. இந்த கிசான் சாரதியில விவசாயிகளுக்கு உள்ளூர் செய்திகள், அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அரியலூர் மாவட்டத்துல இருக்கோம் அப்படின்னா அரியலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி அவங்க லாங்குவேஜ் தமிழிலே அந்த என்னென்ன பயிர் பண்றாங்க புரியுற மாதிரி நமக்கு வந்து விவசாய ஆலோசனைகள், இதுலயும் வந்து வேளாண்மை இருக்கும், தோட்டக்கலை இருக்கும், பொறியியல் இருக்கும், கால்நடையும் இருக்கும், வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே ஆலோசனைகள் வழங்கப்படும். இதுல காலநிலை, இதுலயும் காலநிலைக்கு மாற்றத்திற்கேற்ப என்ன நம்ம பண்ணலாம்னு வரும். அடுத்தது விவசாயிகள் வந்து கால் பண்ணி, கால் பண்ணி இப்ப கிசான் கால் சென்டருக்கெல்லாம் போன் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விவசாயிகளை வந்து, ஏன்னா வேளாண் அறிவியல் மையம் வந்து கிசான் சாரதிங்கிற ஆப்ல வந்து விவசாயிகள் எல்லாம் பதிவு பண்றாங்க, அவங்களை தேடி வர அவங்க மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாம் பதிவு பண்ணி வைக்கக்குள்ள அவங்க நேரடியா தொழில்நுட்ப வல்லுநர்களை கால் பண்ணி வயல்ல வந்து ஒரு பிரச்சனை, இப்ப நிலக்கடலையில வந்து வேரழுகல் நோய் வந்துருச்சு, அது அவங்களால சொல்ல முடியாது என்ன அழுகல் நோயா இல்ல கரையானா அப்படின்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ணாத நேரத்துல ஒரு கேமரா வச்சு போட்டோ எடுத்து அதுலயே அனுப்ப முடியும் அந்த ஆப்ல, அதை உடனே அந்த மாவட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் பார்த்துட்டு ஆலோசனை கொடுக்கற அளவும் அந்த கிசான் சாரதி ஆப் மூலமாவே போன் பண்ணியும் நம்ம வந்து ஆலோசனைகளை பெற மாதிரியும் விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதா இருக்கு இந்த ஆப்.
3: சரி, இப்ப இந்த ஆப் எல்லாத்தையும் வந்து விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்களா, உங்களுக்கு அது தெரியுதா?
2: உழவன்

0: வேலி அப்படிங்கிறத மேக்சிமம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது இப்ப கிசான் சாரதி அப்படிங்கிறது 15 நாளைக்கு முன்னாடி நாங்க வேளாண் அறிவியல் மையமே ஒரு 500 விவசாயிகளை கிசான் சாரதி ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி பதிவிறக்கம் பண்ணணும் பண்ண வச்சு அதுல என்னென்ன மாதிரி ஆலோசனைகளை நீங்க பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு விவசாயிகளுடைய கருத்து கணிப்பை அதுல பண்ண வச்சோம். அது இப்ப கடந்த வாரத்துல நாங்க அதை செஞ்சோம். அதனால விவசாயிகளுக்கு அதை பத்திய பலன் தெரியுது. என்ன ஒண்ணு, இளைஞர்களா இருக்கிறவங்க அதிகமா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் புரியாம இருக்கு. அவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு விழிப்புணர்வு கூட்டங்கள் இப்ப போட்டோம்னா நம்ம வந்து இன்னமும் அவங்கள கொண்டு வரலாம்.
1: வாய்ப்புகள்
0: இருக்கு. இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவங்கள்ட்ட இருக்கிற செய்திகளை கொடுத்துட்றாங்க. அந்த குரூப்ல இருக்கிற விவசாயிகள் அவங்களுக்கு தேவையானதை மெசேஜ் மூலமாவோ வாய்ஸ் மூலமாவோ மெசேஜை வாங்கிக்கிறாங்க. கிரீடு வேளாண் அறிவியல் மையம் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம அரியலூர் மாவட்டத்தில் 6 ஒன்றியங்கள் இருக்கு. 6 ஒன்றியத்துக்கும் தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்ப வல்லுநரை இன்சார்ஜ் மாதிரி போட்டுட்டு ஒன்றிய விவசாயிகள் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தினம் ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு கொடுக்கக்குள்ள விவசாயிகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கு. காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ நெல்லாம் போட்டிருக்கோம், தண்ணி இல்லைன்னா ஒரு PPFM ஸ்ப்ரே பண்ணுங்க, அது ஒரு 15 நாள் வறட்சியாக தாங்கும். புதுசு புதுசா தொழில்நுட்பங்கள் இருக்கு. இப்ப நிலக்கடலை சாகுபடி இருக்கு, நிலக்கடலை ரிச் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம், அதை தெளிக்கிறது மூலமா பூ அதிகப்படுத்தும், கம்பி இறங்கக்குள்ள பயிர் நன்னி பயிரா இல்லாம முழுமையா எண்ணெய் வித்த அதிகமாக்கும். அதனால அந்த இதெல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்காது, அது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த செய்தியை நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடக்குள்ள நம்ம வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வாங்கி கொடுக்க சொல்லி அதை நிறைய விவசாயிகள் பயன்படுத்துறாங்க. அப்ப இது மூலமா என்ன ஆகுதுன்னா, வாட்ஸ்அப் மூலமா நிறைய தொழில்நுட்பங்கள் விவசாயிகள்கிட்ட போகுது அப்படின்ட்டு நம்ம கிரீடு வேளாண் வீரர்களுமையும் யூடியூப்ல நிறைய வீடியோ வெற்றி அடைந்த விவசாயிகள் நாட்டுக்கோழி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இதுல வெற்றி அடைந்த விவசாயிகளை ஒரு 5 மினிட் வீடியோ எடுத்து விவசாயிகள் மத்தவங்களுக்கு பண்ற மாதிரி KVK ஒரு யூடியூப் சேனல் வச்சு விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்துறோம். இந்த மாதிரி செயலிகள், சமூக ஊடகங்கள், இது மூலமா விவசாயிகளுக்கு நிறைய தொழில்நுட்பங்களை நம்ம மையம் வழங்கிட்டு வருது.
1: ரொம்ப சிறப்பு. கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா அதை வந்து சரியான இடத்துல போய் சேர்ந்தாதான் வந்து அவங்களுக்கு பயனடை. அந்த வகையில உங்க வேளாண் அறிவியல் நிலையம் வந்து மிகவும் சிறப்பா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான அறிவுரை சொல்றீங்க? இந்த ஆப்பை வந்து இப்பெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. அது இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிறைய இடத்துல போகும்போது, நான் எம்டெக் படிச்சிருக்கேன், பிடெக் படிச்சிருக்கேன், நான் அதெல்லாம் விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்தேன் வெளிநாட்டுல, அப்படிதான் வந்து நிறைய பேர் இளைஞர்கள்லாம் வந்து திரும்ப விவசாயத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இயற்கை வேளாண்மையும் சரி, பொதுவான வேளாண்மையும் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து அதுல அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு போகாது. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்க குடும்பத்தார் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா, ஒரு வேளை அவங்க பொண்ணும் பயணம் இப்படி பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் ஏற்படும். அந்த வகையில அவங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனை சொல்றீங்க?
0: பொதுவாவே நம்ம வந்து செயலியை பத்தி நான் சொல்றது என்னன்னா, நான் எனக்கு வந்து செயலியில இன்ட்ரெஸ்ட் இல்ல, செயலியில அதுல போய் கேட்கறதுக்கு என்னால முடியாது அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம இன்னும் பின்னாடியே இருக்கோம் தான் அர்த்தம்.
1: கண்டிப்பா.
0: ஏன்னா இப்ப வந்து ஆதார் கார்டு நம்ம, அடுத்தது விவசாய அட்டை வந்தோம், அந்த மாதிரி இன்னும் காலங்கள் வந்து டிஜிட்டல்ல தான் போக போகுது. இப்ப வந்து வேளாண்மை துறையில ஒரு அரசு திட்டத்தை பெறணும்னாலே நம்ம உழவன் செயலில் தான் பதிவு பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாம நமக்கு தெரியலனாலும் நம்ம வீட்டில் உள்ள பொண்ணுங்க பசங்க எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அவங்க மூலமா வீட்டுக்கு ஒரு கண்டிப்பா ஸ்மார்ட் போன் இருக்கும். அதுல வந்து நம்ம உழவன் செயலி, மற்ற நமக்கு கிசான் சாரதி, இந்த மாதிரி நம்ம என்ன விவசாயம் பண்றோம், நம்ம விவசாயத்துக்கு என்ன மாதிரி செயலி நமக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் பண்ணிக்கிட்டு உட்காந்த இருந்த இடத்துலயே இப்ப வயல்ல போய் நிக்கணும், நின்றுட்டு நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அந்த செயலி மூலமா நம்ம செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணினோம்னா விவசாயிகளுக்கு போய் வர நேரம் மிச்சமாகும், சரியான நேரத்துல இடுபடும்.

0: கிடைக்கும், சரியான நேரத்துல ஆலோசனைகள் கிடைக்கும். அந்த ஆலோசனை பிரகாரம் நம்ம பயிரை வந்து ஒரு பூச்சியில இருந்தோ ஒரு மகையில இருந்தோ நம்ம பாதுகாக்க முடியும், நல்ல மகசூல் பெற முடியும். எனவே விவசாயிகள் அனைவருமே வந்து வேளாண் சார்ந்த செயலிகளை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நமக்கு ஏத்த மாதிரி பதிவிறக்கம் பண்ணி அந்த செயலியோடைய பயன்பாடுகளை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பா ரொம்ப சிறப்பு மேம். இந்த பைனலா வந்து கிசான் சாரதி சொன்னீங்க இல்லைங்களா, இல்ல கருத்து கணிப்பு போட்டிருந்தோம், நாங்களும் அதெல்லாம் சில குரூப்ஸ்ல பார்த்தோம், எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு மேம்?
0: விவசாயிகள் வந்து நம்ம முத நாள் விழிப்புணர்வு கூட்டம் போட்டோம். விவசாயிகளுக்கு இப்ப நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டு ஏஜ் குரூப்பு, அதுல இளைஞர்கள் எல்லாருமே அது வரவேற்கிறாங்க. இளைஞர்கள் எல்லாருமே நம்ம சொல்லி கொடுத்த உடனே அவங்க பிளே ஸ்டோர் போறாங்க, பதிவிறக்கம் பண்றாங்க, ரெஜிஸ்டர் பண்றாங்க, அதுல இருக்கிற மெசேஜ் எல்லாம் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம விவசாயிக்கு மட்டும்தான் அதை வந்து ஒரு டெமோவா செயல் விளக்கமா செஞ்சாலும் கருத்து கணிப்பு அன்னைக்கு அந்த அஞ்சு க்வெஸ்சனும் கொடுக்கறப்ப எல்லா விவசாயிகளுமே நம்ம முத நாள் சொல்லி கொடுத்த விவசாயம் சரி இளைஞர்களும் சரி அந்த கருத்து கணிப்பு அந்த அஞ்சு க்வெஸ்சனையுமே எல்லா விவசாயிகளும் தானாவே பதில் கொடுத்தாங்க. அந்த அளவு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா நம்ம மத்திய அரசு நம்ம கிட்ட இப்ப எல்நினோ எஃபெக்டால என்னென்ன மாதிரி பாதிப்புங்கிறத ஒரு கருத்து கணிப்பா கேட்கக்குள்ள அதை உண்மையா அதுல கொடுக்கணுங்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க மேடம். நல்லா இருந்தது.
1: அப்ப வந்து ஆர்வத்தோட எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க, நீங்களும் அந்த ஒரு ஆர்வத்தோட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாருமே வந்து இதை தெரிஞ்சுக்கணும், விவசாயத்தை பேருக்கணும் அப்படின்ற வகையில வந்து நிறைய விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றி மேம்.
0: நன்றி மேடம்.
2: வேளாண் சார்ந்து என்னென்ன செயலிகள் இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி பல விளக்கங்களை கொடுத்தாங்களே. அரியலூர் மாவட்டம் கிரீடு வேளாண்மை அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்க தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஆர் ராஜ்கலா அவங்க, உங்களுக்கு நிகழ்ச்சி பயனுள்ளதா இருந்திருக்குமே.
3: சுபா ஒன்னா ரெண்டா, வேளாண்மை சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை செயலிகள் இருக்குன்னு இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சுபா.
2: ஆமாக்கா,
3: கால்நடைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கிசான் சாரதி இப்படி நிறைய செயலிகளை பத்தி சொன்னாங்க சுபா, நிகழ்ச்சியில நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சுபா.
2: இப்ப குடுங்க உங்க செல்ல, என்னென்ன செயலிய பதிவிறக்கம் செய்யணும்னு சொல்லுங்க.
3: குறிப்பிட்டுலாம் ஒன்னும் சொல்ல வேணாம் சுபா, நிகழ்ச்சியில அவங்க சொன்ன அனைத்து செயலியுமே எனக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, அதனால எல்லாத்தையுமே நீ பதிவிறக்கம் செஞ்சுதா சுபா.
2: எல்லாத்தையுமே வா, என்னக்கா உங்க போன்ல நெட்டே காட்ட மாட்டேது?
3: எங்க காட்டு, ரீசார்ஜ் பண்ணாதானே சுபா அதுல நெட்டு காட்டும்.
2: அது சரி.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நாளை இரவு மணி 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம். இயற்கை விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்காரன் இருப்பு ஜே கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதிரை வண்ணார் நலவாரியம் மற்றும் தூய்மை பணியாளர் நலவாரியம் ஆகிய வாரியங்களில் உறுப்பினர்களாக பதிவு செய்யப்படாமல் உள்ளவர்களை பதிவு செய்திடவும், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வாரிய உறுப்பினர்களுக்கு இணைய வழி வாயிலாக விண்ணப்பித்து பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் 1-8-2026, 8-8-2026,

16/8/2026 ஆகிய தினங்களில் நாகப்பட்டினம், கீழ்வீளூர், வேதாரண்யம், வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் உரிய ஆவணங்களுடன் நலவாரிய மக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் திரு கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

நேரம் 8 மணி. சிந்தனை துளி. ஆறுகளை குளங்களையும் தூய்மையாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ 0436823121 அல்லது 2994980 அல்லது 2995980 அலைபேசி எண் 9566427231. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுவது திருவாரூர் மாவட்டம் சிவிலியர் மான் சார்.
0: மோகனையா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: படம் அவன் அவள் அது. பாடல் இளம் சங்கீதம் ராகவன் சார்.
0: சரிங்க,
1: வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சார்.
0: நன்றிங்க ஐயா, பாடல் கேட்போம்.

0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
1: தங்க நகை எடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஒழுங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
7: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கடிந்த நல்வாழ்த்துக்கள். வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா எண்ணிலடங்கா ட்ரெண்டிங் டிசைன்களில் அழைக்கிறது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியின் நிறைவாக நம்முடைய இணையம் நம் நேயர் வணக்கம்.
8: இனிய இரவு வணக்கம் அன்பு சகோதர, நலமா இருக்கலாம் சகோதர?
7: நலமையா, என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க, யார் பேசுறீங்க?
8: கதிராமங்கலம் காவேரி மேட்டுக்கிருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதர.
7: மணிகண்டன் ஐயா, உங்கள் பாடல்
8: யஜமான் திரைப்படத்துல ராக்கு முத்து ராக்கு வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
7: நன்றி, பாடல் கேட்போம்.

நிறைவு பெறுகிறது காற்றில் வரும் கானம். இனி தொடர்வது பாராளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா சிறப்பு நாடகத் தொடரில் நேயர்கள் கேட்க இருப்பது அவளா சொன்னாள், குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா சிறப்பு நாடகத் தொடரில் நேயர்கள் கேட்க இருப்பது அவளா சொன்னாள் குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஏயா 109 நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பார்சல யார் அனுப்பியிருப்பாங்க? அதுவும் ஃப்ரம் அட்ரஸே இல்லையா?
2: தெரியல ஏட்டையா, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் வராரு.
1: சார்
3: சல்யூட். என்னையா ஹெட் கான்ஸ்டபிள், ஸ்டேஷன்ல என்ன விசேஷம்?
1: ஐயா ஃப்ரம் அட்ரஸே இல்லாத ஒரு பார்சல் வந்திருக்கு.
3: பார்சலா? ஓ இதானா, ஓபன் பண்ணுங்க.
1: ஐயா ஐயா ஐயா ஐயா,
3: யோ என்னையா இப்படி

0: ஏயா 109 நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பார்சலை யார் அனுப்பியிருப்பாங்க? அதுவும் ஃப்ரம் அட்ரஸே இல்லையா?
1: தெரியல ஏட்டையா, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் வராரு.
0: சார் சல்யூட்.
2: என்னையா ஹெட் கான்ஸ்டபிள், ஸ்டேஷன்ல என்ன விசேஷம்?
0: ஐயா, ஃப்ரம் அட்ரஸே இல்லாத ஒரு பார்சல் வந்திருக்கு.
2: பார்சலா? ஓ இதானா, ஓபன் பண்ணுங்க.
0: ஐயா ஐயா ஐயா ஐயா,
2: யோ என்னையா இப்படி பயப்படுறீங்க? ஓபன் பண்ணுங்க.
0: ஐயா வரல. ஐயா
1: ஐயா, ஆள் காட்டி வரல.
2: என்னது ஆள் காட்டி வரல? ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங்.
3: அங்கி, நான் யாருன்னு கேட்காம சொல்றது செய்யுங்க. நான் போனை கட் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு போன் வரும், அதை அட்டெண்ட் பண்ணாதீங்க. மீறி ஆக்ஷன் எடுத்தா இதே மாதிரி ஒரு பார்சல் உங்க மேல் அதிகாரிக்கு போகும். அதுல உங்க பாடி துண்டு துண்டா இருக்கும்.
0: ஐயா பாருங்க ஐயா, ஒரு குழந்தை எப்படி எல்லாம் பேசுதுன்னு.
2: யோ, பேசுனது குழந்தை இல்லையா? ஏஐ டூல் யூஸ் பண்ணி குரலை மாத்தி பேசிருக்கார். ஹலோ
4: ஹலோ இன்ஸ்பெக்டரா சார், என்னை காப்பாத்துங்க சார். சார், என்னோட பர்த்டே அன்னைக்கு, என்னை யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? சார் ப்ளீஸ் சார், என் லொகேஷன் ஷேர் பண்றேன் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார்.
2: பயப்படாதீங்க, கண்டிப்பா வரேன், இப்பவே வரேன்.
0: ஐயா, அந்த போன் கால் குழந்தை சொன்னது ஆபத்து ஐயா, ஆபத்து.
2: என்ன ஆபத்தா? யோ ஹெட் கான்ஸ்டபிள், நம்ம உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது, பப்ளிக்கோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஸ்டேஷனை பாத்துக்கோ, நான் வரேன்.
0: சரிங்க ஐயா.

0: இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். கதவு திறப்போம். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க.
1: பரவாயில்ல மேடம், நான் உடனே போகணும். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட போன்ல பேசுனது நீங்க
0: தானே? ஆமா இன்ஸ்பெக்டர், ஐ அம் ரேகா. நைட்டு சரியா தூக்கமே வரல, ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தேனா அப்ப போன் ரிங் ஆச்சு. என் அண்ணனா தான் இருக்கும்னு நினைச்சு எடுத்தேன். ஆனா அதுல
1: பயப்படாம சொல்லுங்க, நான் இருக்கேன். என்ன சொன்னாங்க?
0: இன்னும் ரெண்டு நாள்ல நடக்க இருக்கிற என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர்.
1: ரேகா, பப்ளிக்க பாதுகாக்க தான் நாங்க இருக்கோம். ஆமா, போன்ல மிரட்டின அந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா?
0: இல்ல சார், நிச்சயமா இல்ல. ஆனா அந்த குரல் ஒரு முரடன ஒரு குரலா தான் இருக்கணும். ரொம்ப கொடூரமா இருந்துச்சு சார்.
1: ஐ சி. ரேகா, இந்த பங்களா
0: என் சொந்த பங்களா தான் சார். இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். இல்ல இல்ல, என் கூட மேஜர் இருக்கான்.
1: மேஜர்னா?
0: உண்மையான மேஜர் இல்ல சார், சின்ன வயசுல மிலிட்டரியில வேலை பார்த்தான். நாங்க அவனை மேஜர்னு கூப்பிடுவோம். ஆனா தோட்ட வேலையில கெட்டிக்காரன். அவன் இந்த ஊருக்கு வந்த புதுசுல எங்க அப்பா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. பாவம் இன்ஸ்பெக்டர், அவனுக்கு கண் பார்வையே இல்ல.
2: ரேகாமா, இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காங்களா?
1: பார்வை இல்ல? ஆனா அது எப்படி, நான் தான் வந்திருக்கேன்னு அவ்வளவு கரெக்டா கேக்குற மேஜர்?
2: அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேகாமா போன்ல பேசும்போது நானும் பக்கத்துல இருந்தேன். அத வச்சு
1: ரேகா, இவளுக்கு எப்ப இருந்து பார்வை தெரியாம போச்சு?
0: அது
2: 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தோட்டத்துல பாம்பு கடிச்சிருச்சு, ட்ரீட்மென்ட் ரியாக்ஷன் ஆகி பார்வை போயிடுச்சு.
0: அந்த வருஷம் தான் எங்க அப்பா கூட இறந்து போனாரு.
1: ஐ சி. ரேகா, உங்களுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்?
0: ஃப்ரெண்ட்ஸ் னு யாரும் இல்ல சார், சொந்தக்காரங்கனா என் அண்ணன் தான். சொத்துக்காக பாசம் காட்டுற ஒரே உறவு அவர்தான்.
1: அப்படினா உங்க ஹஸ்பண்ட்? சாரி மேடம், உங்க மேரேஜ் போட்டோ அங்க மாட்டி இருக்கு, அத பார்த்து தான் கேட்டேன்.
0: நான்சென்ஸ் சார், உங்கள சொல்லல. மேஜர், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது அந்த போட்டோ அங்க மாட்டாதன்னு? முதல்ல அதை தூக்கி போடு.
2: சரிமா, இப்பவே அதை கழட்டி வச்சிடறேன்.
1: ஆல் ரைட். இந்த கொலை பேட்டல் சம்பந்தமா உங்களுக்கு யார் மேலயே சந்தேகம் இருக்கா?
0: இருக்கு இன்ஸ்பெக்டர்.
1: யாரு யாரு யார் மேல சந்தேகம் இருக்கு?
0: எனக்கு எம்எல்ஏ சந்தேகமா இருக்கு சார். எங்க நானே கொலை பண்ணிப்பேனும், ஐ மீன் தற்கொலை பண்ணிப்பனும்னு பயமா இருக்கு சார். இன்ஸ்பெக்டர், ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? நோனு மட்டும் சொல்லிடாதீங்க, ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டாதான் என்னை காப்பாத்துவீங்க.
1: ஓ காட், இந்த கொலை

0: உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ரேகா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும்.
1: சரிங்க சார்.
0: நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அப்புறம் இந்த கொலை நடலை பத்தியும் நான் இங்க வந்தது பத்தியும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ரகசியமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன்.
1: ஓகே இன்ஸ்பெக்டர்.
0: கான்ஸ்டபிள்
2: ஐயா,
0: இந்த ஃபைலை ரைட்டர் கிட்ட கொடுத்துருங்க.
2: சரிங்க ஐயா. ஹலோ இன்ஸ்பெக்டர், மே ஐ கம் இன்? ஓ, உள்ள வந்துட்டனா? ஐ அம் சாரி, ஐ அம் காந்த், எ ஸ்போர்ட்ஸ்மேன்.
0: காந்த், டேக் யுவர் சீட். என்ன விஷயம்?
2: இன்னைக்கு காலையில நான் ஸ்போர்ட்ஸ் கிளப் போயிருந்தப்போ என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதான் உங்களை பார்க்க வந்தேன்.
0: என்ன மெசேஜ்?
2: படிக்கிறேன் கேளுங்க. ஹலோ காந்த், ரேகா உயிருக்கு ஆபத்து, அவங்கள நீங்க தான் காப்பாத்தணும், இல்லனா உங்களை நான் போட்டு தள்ளிடுவேன். பாத்தீங்களா சார், இப்படி மெசேஜ் வந்திருக்கு சார்.
0: ரேகாங்கிறது யாரு?
2: என்ன இன்ஸ்பெக்டர், தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. மீன் தொழில் ஜாம்பவான், சிவாவோட சிஸ்டர்னா எல்லாருக்குமே தெரியுமே.
0: எனக்கு தெரியாது. ஓகே, ரேகா உங்களுக்கு என்ன வேணும்?
2: ஷீ இஸ் மை வைஃப். ரேகா நானும் இப்போ ஒண்ணா இல்ல.
0: காரணம்?
2: அவளோட அண்ணன் சிவா தான். ரேகா அப்பா செத்து போன ஒரே வருஷத்திலேயே அவசர அவசரமா அவளை என்ன கல்யாணம் பண்ணி வச்சான். நானும் சொத்து காசப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். அவரோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ சீக்ரெட் இருக்கு சார். அதை எங்க நான் தெரிஞ்சு பண்ணு, என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க சார். சார், அதுக்காக தான் சார் இந்த நாடகம்லாம் நடக்குது. சார், சார், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார்.
0: கவலைப்படாதீங்க, ரேகாவை நான் காப்பாத்துறேன். அவ சாகலனா நீங்க சாக மாட்டீங்களா?
2: ஆமா சார், ஆமா சார, எப்படியாவது ரேகாவை காப்பாத்துங்க சார. அவ சாகலனா நானும் சாக மாட்டேன் சார்.
0: மிஸ்டர் சிவா, நாங்க யாரையும் அனாவசியமா விசாரணை பண்ண மாட்டோம். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
3: ஐ நோ, பட் விசாரணை பண்றதுக்கு நீங்களே நேரடியா இந்த கால நேரத்திலே வந்திருக்கீங்கன்னா தட் சுட் பி சம் ரீசன்.
0: சொல்றேன், இந்த பங்களா உங்களுடைய தானே? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
3: ஏ, எங்க ஃபேமிலி பரம்பரை பரம்பரையா இங்கதான் இருக்கும்.
0: ஓ,
3: சிட்டில ஒரு பங்களா இருக்கு, என் சிஸ்டர் அங்கதான் இருக்கா. இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ல ஒரு ஃபாரஸ்ட் பங்களா இருக்கு, அதுல என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் காந்த் இருக்கா.
0: ஏ மிஸ்டர் சிவா, நீங்க உங்க சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் ஏன் ஆள் ஆளுக்கு ஒரு பங்களால இருக்கணும்?
3: அது அவங்க உங்க இஷ்டத்தை பொறுத்தது இன்ஸ்பெக்டர்.
0: ஓகே, நீங்க ஒரு கேப்ரே டான்ஸ்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க
3: இன்ஸ்பெக்டர்.
0: அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல
3: இன்ஸ்பெக்டர்.
0: அதனால தான் வைஃபோட தனியா இந்த பங்களால வந்துட்டீங்க.
3: மேபி சோ வாட். ஏ இன்ஸ்பெக்டர், ரேகா உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா?
0: ஃபோன்?
3: எஸ். தன்னை யாரோ கொலை பண்ண போறதாவும் நீங்க தான் காப்பாத்தணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாளே இன்ஸ்பெக்டர். ரேகா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர்.
0: என்ன சொல்றீங்க?
3: எஸ், இப்படி தான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுவா.
0: ஓ,
3: ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாளைக்கு ஈவினிங் 6 o'clock மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீஃப் டாக்டர் போய் பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லுவார். அநேகமா அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வரவே மாட்டீங்க.
4: இன்ஸ்பெக்டர், as a psychiatrist doctor, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
0: வெரி நைஸ் டாக்டர். ரேகாவை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்?
4: ஐ ரிமெம்பர் கரெக்ட். ஜனவரி மாசம் அவங்க அண்ணன் தான் ரேகா ஒரு மனநோயாளின்னு இங்க கூட்டிட்டு வந்தார். எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தேன். She is perfectly all right. சாதாரண மென்டல் டிப்ரெஷன்ல அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. இதுக்கு போய் மனநோயாளின்னு சொல்லி ஏன் கூட்டிட்டு வந்தாருன்னா எனக்கு புரியல.
0: அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
4: நான் டிப்ரெஷனுக்கு சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க அண்ணன் இங்கேயே அட்மிட் பண்ண சொல்லி ரொம்ப பிரஸ் பண்ணான். அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. நான் அட்மிட் பண்ணிட்டேன். ரேகாவுடைய விரக்தியான பேச்சை பார்த்தா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க யாரும் அவங்க கிட்ட அன்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: என்ன சொல்ல வரீங்க டாக்டர்?
4: அதாவது மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கிற சில பேஷண்ட்ஸ் மத்தவங்க அனுதாபத்தை எதிர்பார்த்து அவங்களை யாரோ கொலை பண்ண வர்றதா காப்பாத்த சொல்லி சீன் கிரியேட் பண்ணுவாங்க.
0: இஸ் இட்? அது போல
4: ரேகாவே பணம் கொடுத்து ஒரு ஆளை உதவிக்கு வச்சுக்கிட்டு தன்னை யாரோ கொலை பண்ண போறதா ஒரு அனுதாப சூழலை உருவாக்கி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் ஒரு தடவை ரேகாவை ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்தா தான் என்னால ஒரு

0: முடிவுக்கு வர முடியும் டாக்டர்.
1: ஐ சி, ஓகே டாக்டர், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாய்.
0: ஓகே இன்ஸ்பெக்டர்.
1: ஹெட் கான்ஸ்டபிள்.
2: ஆ சொல்லுங்க ஐயா.
1: இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேகாவுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு தான் ரேகாவை கொலை பண்ண போறதா கொலகாரம் சொல்லியிருக்கா. ஸோ எந்த அசம்பாவிதமும் நடக்காம பார்த்துக்கணும்
2: ஐயா. பக்கா பந்தோபஸ்து பண்ணிருக்கோம். ஐயா ஐயா, அங்க பாருங்க, அங்க பாருங்க, ரேகாமா மாடியில இருந்து இறங்கி வராங்க. ஐயா ஐயா, என்ன ஐயா இது? இந்த காந்த அவங்களை இப்படி பாக்குறான்.
3: ரேகா, இந்த ட்ரெஸ்ல நீ ஒரு குடும்ப பொண்ணா எவ்வளவு அழகா இருக்க, ஆனா உன்னோட பாஸ்ட் லைஃப் எவ்வளவு கேவலமா இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன நீ ஒதுக்குறியா?
4: என்ன
5: தத்தெடுத்து வளர்த்த நம்ம அப்பா, நீ பிறந்த பிறகு சொத்துல பெரும்பாதிய உன் பேரு எழுதி வச்சுட்டு போய் செத்துட்டார். நீ செத்தாதான் அந்த சொத்தும் எனக்கு கிடைக்கும்னு என் பொண்டாட்டி சொல்றாங்க. அப்புறம் எப்படி உன நான் பிளஸ் பண்றது?
6: அட என்னம்மா, நீ அண்ணங்கல்ல விழுந்துட்டு எழுந்துருமா, எழுந்துருமா, தீர்க்காயசா இருமா. ஆ, எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. காந்த் கிட்ட வாங்க. மேஜர், ஏன் அங்கேயே நிக்கிற? பக்கத்துல வா. ஏமா ரேகா, கேக்க வெட்டுமா?

0: அண்ணா இந்தாங்க கேக் சாப்பிடுங்க.
1: என் அழகு தேவதம்மா நீ முதல்ல சாப்பிடு. இந்தா மா உனக்கு இந்த அண்ணனோட பரிசு இந்த வாட்ச்.
0: ஹாய் வாட்ச் சூப்பரா இருக்கே அண்ணா, இது ஓடலையே.
2: ஓடாத வாட்சா என்ன சிவா, அபசகுணமா இருக்கு.
3: என்ன காந்த், என்ன அபசகுணம்? அது ஜெர்மன் வாட்ச், கையில கட்டினா தானா ஓட ஆரம்பிக்கும். சரி சரி, எல்லாரும் வரிசையா வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்.
4: Wish you many more happy returns of the day. Rekha, the bouquet thank you.
0: Thank you, Gant.
1: Happy birthday, sister.
0: Thank you, Pa.
1: என்ன மேஜர், ஏன் தயங்குற? அன்பளிப்பு கொடு.
5: அன்பளிப்பா இந்த கத்திய கொடுக்கணும், பயப்படாதீங்க, இத வாங்கிக்கங்கம்மா.
3: மேஜர், அந்த கத்தியை என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன்.
5: இல்ல சார், இத நான் தான் கொடுக்கணும்.
2: போர் கட் ஆயிடுச்சு.
0: இன்ஸ்பெக்டர், யாரோ வராங்க.
3: ரேகா, பயமா இருக்கு. ரேகா பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். யார் அது, யார் அது? ஹலோ, யாரோ ஜெனரேட்டர் ஆன்
2: பண்ணுங்க. ஜெனரேட்டர் நேத்து தான் ரிப்பேர் ஆயிடுச்சு.
1: ரிப்பேர் ஆயிடுச்சா இல்ல ஆக்கிட்டியா?
2: என்ன சிவா, இதோ கரெக்ட் வந்துருச்சு.
1: நல்ல வேலை, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல.
0: இல்ல இல்ல இன்ஸ்பெக்டர், யாரோ யாரோ என்ன
3: தெரியும் ரேகா, உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, நான் தான் தள்ளிவிட்டேன். ஆமா, எங்க மேஜரை காணோம்?
5: இங்க தான் இருக்கேன். என்னம்மா கவலைப்படாதீங்க, அவன் என்னை இருட்டில் தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். அவன் என்னை தொட்டது நல்லா ஞாபகம் இருக்கு. மறுபடியும் அவன் இங்க வந்தான், நானே அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்.
1: அப்ப நாங்களாம் காப்பாத்த மாட்டோமா?
2: ஏன், நான் இல்லையா?
1: சரி சரி, வாங்க டின்னர் சாப்பிடலாம். இன்ஸ்பெக்டர் நீங்களும் வாங்க.
3: சாரி சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு. ரேகா,
0: இன்ஸ்பெக்டர்
3: நீங்க ரூமுக்கு போங்க, அங்கேயே உங்களுக்கு டின்னர் வரும்.
0: இன்ஸ்பெக்டர்
3: எதுக்கும் பயப்படாதீங்க ரேகா, கான்செப்ட் எல்லாம் இங்க தான் இருப்பாங்க, தைரியமா இரு. ரேகா அப்ப நான் வரேன்.
0: இன்ஸ்பெக்டர்
3: ரேகா, உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் முடிவு பண்ணு.
0: சரிங்க இன்ஸ்பெக்டர்.
3: ரேகா, இன்னொரு முக்கியமான விஷயம், என் பர்மிஷன் இல்லாம உங்க ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. நாளைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு குழந்தை விட்டவனை நிச்சயம் நான் பிடிச்சே தீருவேன்.
0: ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர்.
2: நீங்க போயிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர், நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், நானும் என் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன், உங்களை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்.
3: நோ நீட் மிஸ்டர் கான், ரேகா நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கள கவனமா பாத்துங்க.
2: அப்போ ரேகா செத்துட்டா?

0: நானும் செத்துருவனா? அப்ப சுத்தலாம் சிவாவுக்கு போயிடுமா?
1: காந்த், வார்த்தை அளந்து பேசு.
2: ஏன் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அமைதியா இருக்கு, ரேகாவை பத்திரமா பாத்துங்க, நான் வரேன். ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணா தான் பேசுறேன். டீடைல்ஸ் உடனே அனுப்பி வைங்க. ஓகே. ஹெட் கான்ஸ்டபிள்
3: ஐயா,
2: ரேகா வீட்டுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி யாரோ போன் பண்ணிருக்காங்க.
3: ஓஹோ,
2: சர்வன்ஸ் யூனிட்ல இருந்து இப்பதான் விபரம் சொன்னாங்க. விபரத்தை அனுப்பி சொல்லிருக்கேன்.
3: அப்படி போன் வந்திருந்தா ரேகா அம்மா போனை அட்டன் பண்ண நமக்கு போன் பண்ணி பர்மிஷன் கேட்டிருப்பாங்களே.
2: எதுக்கு ரேகாவுக்கு ஒரு போன் அடிச்சுப்பாங்க. என்ன இது, போன் ரிங் ஆகுது, யாருமே எடுக்க மாட்டாங்க. சம்திங் ராங். ஹெட் கான்ஸ்டபிள் வாங்க, ரேகா வீட்டுக்கு போ.
3: ஐயா ஐயா, லேண்ட்லைனுக்கு போன் வருது ஐயா.
2: சரி, நான் பேசுறேன். ஹலோ,
4: ஹாய், மை டார்கெட் இஸ் ஓவர், உடனே ரேகா வீட்டுக்கு போங்க, அவ டெட் பாடிய பாக்க.
2: ஓ காட், ஹெட் கான்ஸ்டபிள் வாங்க.
5: வழக்கங்கிறதுனால தயார் பண்ணி எடுத்துட்டு போனேன். அம்மா படுத்துக்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி பார்த்தேன், பதில் இல்ல. தூங்குறாங்கன்னு நினைச்சு எழுந்ததும் குடிக்கட்டுன்னு அங்கேயே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க ஐயா. அம்மாவை பார்த்து
2: அவங்க இறந்துட்டாங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் மேஜர்?
5: ஐயா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் சாப்பிட்டாங்களான்னு பார்க்க போனேன், அப்பவும் அசையாம தூங்கிட்டு இருந்தாங்க. சந்தேகம் வந்து சத்தம் போட்டு எழுப்பி பார்த்தேன். ஐயோ, அம்மா எழுந்திருக்கவே இல்லையா. அம்மா, அம்மா.
2: ஓகே ஓகே மேஜர், ஓகே ஓகே. மேஜர், காலையில் நான் வந்து போனதுக்கு அப்புறம் ரேகாவை பார்க்க யாராச்சும் வந்தாங்களா?
5: ஐயா, எனக்கு தெரிஞ்சு யாரும் வரல. வந்திருந்தா உள்ள விட்டுருக்க மாட்டேனே.
6: இவன் அழுற சத்தம் கேட்டு உள்ள வந்து பார்த்த பிறகுதான் எனக்கே ரேகா செத்துட்டான்னு தெரிஞ்சது.
7: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த பிறகுதான் ரூமை விட்டே நான் வெளியே வந்தேன்.
2: ஹெட் கான்ஸ்டபிள், பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புங்க.
1: சரிங்க ஐயா.
2: போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் ரேகா எப்படி இறந்தாங்கன்னு நமக்கு தெரிய வரும். மேஜர், அது வரைக்கும் யாரும் இந்த பங்களா விட்டு வெளியே போகக்கூடாது.
1: சரிங்க ஐயா.

0: இந்த கிளப்புக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, புதுசா எதுவுமே நடக்கலையே. சேம் ஓல்டு சாங், சேம் ஓல்டு டான்ஸ். அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? அமேசிங், இன்ஸ்பெக்டர் மாறுவேடத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா? போய் பேசி பாப்போமே.
1: ஹலோ இன்ஸ்பெக்டர்.
2: ஓ டாக்டரா?
1: நீங்க கெட்டப்ப மாத்திட்டு வந்து உட்கார்ந்து கூட கொலகாரத்தை கண்டுபிடிக்க முடியலையா?
2: டாக்டர், உங்களை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க?
1: அதுதான் சைக்கோட்டிக் டாக்டர். என்னை யாராலும் ஏமாத்த முடியாது.
2: உண்மைதான் டாக்டர்.
3: என்ன டாக்டர், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
2: அடடே, நம்ம இன்ஸ்பெக்டர்
3: மாறு வேஷ்ல. சூப்பர் இன்ஸ்பெக்டர். நம்ம மூணு பேரும் இங்க சந்திப்போம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
2: மூணு பேர் இல்ல, நாலு பேர். அங்க பாருங்க, ரேகா அண்ணா, சிவா.
4: ஹலோ.
2: என்ன, எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க?
3: எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல கிளப்புக்கு போங்க, அங்க உங்ககிட்ட வந்து யார் வழிய பேசுறானோ அவன் தான் கொலகாரன், புடிச்சு கொடுத்து போலீஸ் ரிவார்டு வாங்கிக்கங்கன்னு.
4: அதான் எனக்கும் அப்படி ஒரு ஃபோன் கால் வந்தது.
1: எனக்கும் வந்தது.
2: சோ நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறோம்.
4: சோ கொலகாரன் நம்மள ஏமாத்திட்டான்.

0: என்ன ஏமாத்தணும்? நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. கொலகாரனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்.
1: ஐயா, எல்லாரையும் லாக் அப் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன், விசாரணையை ஆரம்பிக்கலாம்.
0: வெயிட், இந்த விசாரணைக்கு ஒரு விஐபி தேவைப்படுற. இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க டாக்டர். ரேகாவை கொலை பண்ணவன கண்டுபிடிச்சிட்டேன்.
2: வெரி கிளாட். நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அக்யூஸ்ட கண்டுபிடிச்சா அரெஸ்ட் பண்ணுங்க, மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுங்க. என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்க?
0: அதுக்கு இல்ல டாக்டர், அகார்டிங் டு த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் படி கத்தியால குத்தி துப்பாக்கியால சுட்டு ரேகாவை கொலை பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்க. அக்யூஸ்ட் யாருன்றதையும் முடிவு செஞ்சிட்டேன் டாக்டர். இப்ப ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறேன், நீங்க அதை கவனிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க தான் மனநல மருத்துவராச்சே, உங்க முடிவும் என் முடிவும் சரியா இருக்கானு பாப்போம்.
2: I see. Okay. என்ன டெஸ்ட் பண்றீங்க? குட். கூப்பிட்டு விசாரிங்க பாப்போம்.
0: ஹெட் கான்ஸ்டபிள் சிவாவை கூப்பிட்டு வாங்க.
1: சரிங்க ஐயா. சிவா இப்படி வந்து நில்லுங்க.
0: சொல்லுங்க சிவா, ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
3: நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. குழந்தை இல்லாததால என்ன தத்தெடுத்து வளர்த்த அப்பா சாகரத்துக்கு முன்னாடி பெருவாரியான சொத்துக்களை ரேகா பிறந்த பிறகு அவளுக்கு எழுதி வச்சிட்டார். அதனால என் ஒய்ஃப் சொத்துக்காக ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொலை செய்ய சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினா. அவ எங்க ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொண்டுடுவாளோ அப்படின்ற பயத்துலதான் நான் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு அவளை நம்ப வைக்க ரேகாவை துப்பாக்கி கட்டி மிரட்டினேன். ஆனா கொலை செய்யல, நான் கொலை செய்யல. பயத்துல துப்பாக்கி அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு காணாம போன என் துப்பாக்கிய பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாம விட்டதுதான். மத்தபடி நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யல.
0: பாத்தீங்களா டாக்டர்?
2: நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: ஹெட் கான்ஸ்டபிள்
1: ஐயா,
0: சிவாவை லாக் அப்ல வச்சுட்டு அந்த காந்த கூட்டு வாங்க.
1: சரிங்க ஐயா. காந்த், காந்த் இப்படி வந்து நில்லுங்க.
0: என்ன காந்த், இந்த கத்தி யாருதுன்னு தெரியுதா?
3: இந்த கத்தி என்னோட தான். ஆனா இத யாரோ திருடி ரேகாவை கொலை பண்ணிட்டு பழிய என் மேல போட பாக்குறாங்க. கல்யாணம் ஆன முதல் நாள்ல இருந்து என்ன வெறுத்தவளோட 1 வருஷம் வாழ்ந்த, ஒரு நாள் திருந்துவான்னு நம்பி ஃபாரஸ்ட் பங்களால காத்துக்கிட்டு இருந்த. சில நேரம் அவள கொண்டுலாம் தோணும். ஆனா அவளை கொலை பண்ண முடியாது. ஏன்னா அவளை நான் காதலிக்கிறேன் இன்ஸ்பெக்டர், அவளை காதலிக்கிறேன். I love her, I love her.
0: Stop it. பாத்தீங்களா டாக்டர்?
2: எதையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: ஹெட் கான்ஸ்டபிள்
1: ஐயா,
0: காந்த லாக் அப்ல வச்சுட்டு அந்த மேஜரை கூட்டிட்டு வாங்க.
1: சரிங்க ஐயா. மேஜர் இப்படி வாங்க.
0: என்ன மேஜர், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: என்ன சொல்வேன் நான் மிலிட்டரியில இருந்து ஓடி வந்தப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்தவரோட பொண்ணை கொல்ற அளவுக்கு நான் கல்லஞ்சிக்கார இல்லையா?
0: நிறுத்து. ஹெட் கான்ஸ்டபிள்
1: ஐயா,
0: இவனை லாக் அப்ல வைங்க.
1: சரிங்க ஐயா.
0: சொல்லுங்க டாக்டர், இவங்கல யார் குற்றவாளியா இருப்பாங்க?
2: I'm sorry, எனக்கு தெரியல.
0: உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க.
2: எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர்.
0: உங்களுக்கு தெரியும்?
2: தெரியும்.
0: ஒத்துக்குங்க, நீங்க தான் கொலகாரனு ஒத்துக்குங்க.
2: இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? What do you mean?
0: Yes, ரேகாவை நீங்க தான் கொலை பண்ணீங்க. இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், வெறும் கத்தி துப்பாக்கியால மட்டும் ரேகா சாகல, விஷ ஊசி போட்டு அவளை கொன்னு இருக்காங்க. விஷ ஊசி போட தெரிந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான்.
2: ஊசி போட தெரிஞ்சவன் நான் மட்டும்தானா? ஐயா இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலகாரங்கிறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு?
0: ஆதாரம், பார்சல் கொண்டு வந்த கோவிந்தன், பார்சல்ல இருந்த ஆள்காட்டி விரலுக்கு சொந்தக்காரரான உங்க பேஷண்ட் உத்தமன் கொலை மிரட்டலுக்காக ஏய் வாய்ஸ்

0: கிரியேட் பண்ணி தந்த சுரேஷ், ரேகாவோட டெட் பாடிக்கு பக்கத்துல இருந்த ஜூஸ் கிளாஸ்ல கிடைச்ச உங்க கை ரேக போதுமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க.
1: ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
0: ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
2: இன்ஸ்பெக்டர், எஸ் எஸ் ரேகாவை நான் தான் கொலை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன். நானும் ரேகா அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் அவன் என் பெட்ரூம்ல இருந்து வெளியே வர்றத பார்த்தேன். அப்ப ஆரம்பிச்ச சந்தேகம் என் மனைவிய கொள்ற அளவுக்கு என்ன பெரியனாக்கிடுச்சு. அவளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு எரிச்சு கிச்சன் ஆக்சிடென்ட் உலகத்தையே நம்ப வச்சேன். அப்புறம்தான் உண்மை தெரிஞ்சுது. ரேகாவுடைய அப்பன் அவளை பலவந்தப்படுத்தி இருக்கான். அந்த பழிய தாங்காம அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இருக்கான். அது தெரியாம நானே அவளை கொண்டுட்டேன் இன்ஸ்பெக்டர், நானே அவளை கொண்டுட்டேன். அப்புறம் அவன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். உன்னோட ஒரே வாரிசான ரேகா என் கையில மாட்டிக்கிட்டா. அவளையும் கொன்னாதான் என் வெறி அடங்குன்னு முடிவு பண்ண என்ன அவளோட வெல்விஷர்னு நம்ப வச்சேன். நான் அவளை காப்பாத்துவேன்னு அவ என்ன நம்புனா, அந்த நம்பிக்கையில பர்த்டே அன்னைக்கு யாருக்கும் தெரியாம இந்த பங்களாவில தங்க வச்சான். கத்தி துப்பாக்கி எல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சான். போலீஸ் கிட்ட கூட என்னை பத்தி சொல்லல. இப்பதான் என் மனசு அமைதியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், யூ கேன் அரெஸ்ட் மீ, அரெஸ்ட் மீ.
0: டாக்டர், ரேகா உங்களை பத்தின உண்மையை மறைச்சதுனாலதான் அவங்களை என்னால காப்பாத்த முடியல. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா போலீஸால ஒரு சின்ன திருட்டை கூட ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பப்ளிக் ஒத்துழைச்சா தீவிரவாதத்தை கூட ஒழிக்க முடியும். டாக்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
3: வானொலி நாடக விழா சிறப்பு நாடக தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது அவளா சொன்னாள், குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் டாக்டராக வி சிவகுமார், இன்ஸ்பெக்டராக ஜி அப்துல் ஷெரீப், ரேகாவாக ஆர் சைலஜா, சிவாவாக ஆர் ராமராஜா, காந்தாக ஆர் பாலாஜி, மேஜராக ஏ கந்தன் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிளாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
5: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நாய் தன் எஜமானனை தாக்கியவன் பேரில் பாய்ந்தது. ஆழ்வார்க்கடியான் அதற்கும் சித்தமாயிருந்தான். தன்னுடைய மேல் துணியை விரித்து நாயின் தலை மீது போட்டான். நாய் சில வினாடி நேரத்துக்கு கண் தெரியாத நிலையில் இருந்தது. அந்த சமயம் சுருக்கு போட்டு தயாராக வைத்திருந்த காட்டுக்கொடியை அதன் கழுத்தில் எரிந்து வைஷ்ணவன் நாயை ஒரு மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினான். இதற்குள் வந்தியத்தேவன் தேவராளனை தன் மேலிருந்து தூக்கி தள்ளிவிட்டு எழுந்தான். தேவராளன் வைஷ்ணவனுடைய ஒரே அடியில் நினைவிழந்து மூர்ச்சையாகி கிடந்தான். இருவரும் இன்னும் சில காட்டுக்கொடிகளை பிடுங்கி அவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி போட்டார்கள். பிறகு வந்தியத்தேவன் வேலையும் ஆழ்வார்க்கடியான் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சம்புவரையர் மாளிகையின் வாசற்பக்கத்தை தவிர மற்ற மூன்று பக்கங்களிலும் நெடுந்தூரத்துக்கு காடு மண்டி கிடந்தது. அதற்குள்ளே புகுந்து விட்டால் வெளியில் வருவது கஷ்டம். ஆகையால் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மதில் சுவர் ஓரமாகவே விரைந்து சென்றார்கள். விரைந்து நடக்கும் போதே ஆழ்வார்க்கடியான்,
1: நீ புத்திசாலின்னு நினைச்சேன், நான் நினைச்சது தப்புன்னு இப்பத்தான் தெரிஞ்சுது.
0: அவசரப்பட்டு சுரங்க வழியில் புகுந்ததை சொல்லுகிறீரோ, அதன் மூலமாக எவ்வளவு பயங்கரமான மர்மங்களை கண்டுபிடித்திருக்கிறேன் தெரியுமா என்றான் வந்தியத்தேவன்.
1: அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. வைஷ்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்தாசை சேரியான்னு தேவராளன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தொலைகிறது என்ன? வீணா ஏன் அபாயத்துக்கு உள்ளாகணும்
0: என்றான் வைஷ்ணவன். எல்லாம் சகவாச தோஷம்தான், வேற என்ன என்றான் வந்தியத்தேவன்.
1: யாரோட சகவாசத்தை சொல்ற? இத்தனை தவறு செய்யும்படி நான் உனக்கு ஒரு நாளும் சொன்னதாக நினைவு இல்லையே.
0: உம்மை சொல்லவில்லை ஐயா, பொன்னியின் செல்வரை சொல்லுகிறேன். அவரை பார்த்து பழகிய பிறகு பொய் சொல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை.
1: உயிர் தப்பத்திக்க கூடவா? அவ்வளவு சத்தியசிந்தன் ஐட்டிய நீ.
0: அது மட்டுமல்ல, நீர் எங்கேயோ பக்கத்தில் மறைந்திருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். நான் உண்மை பிடித்து கொடுக்கிறேன் என்று தேவராளிடம் சொல்வதை நீர் கேட்டுக்கொண்டிருந்தது உண்மை என்று நம்பிவிட்டால் இந்த ஆபத்து சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வந்திருப்பீரோ?
1: அப்பனே, உன் அறிவு கூர்மை அபோரம், சந்தேகமில்லை. உண்மையில் தேவராளன் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க நான் ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தேன்.
0: பார்த்தீரா, நீர் ஒரு சந்தேக பிராணி என்று நான் கருதியது சரியாய் போயிற்று. அதை தவிர எப்பேற்பட்ட நன்மை வருவதாயிருந்தாலும் வாய் வார்த்தைக்கு கூட சிநேகித துரோகமாக எதுவும் நான் சொல்லும் வழக்கமில்லை. ஆனால் நீர் ஐயனார் கோவிலில் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கு வந்தது எப்படி? சுரங்க வழியில் நான் திரும்பி வந்திருந்தால் உம்மை காணாமல் திண்டாடி இருப்பேனே என்றான் வந்தியத்தேவன்.
1: சுரங்க வழியில் என்னை திரும்பி வந்திருந்தா உயிரோடு வந்திருக்கிறது சந்தேகம்தான். நீ சுரங்க வழியில் புகுந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் சதிகாரர்கள் அதில் புகுந்தார்கள். நீ புத்திசாலியாகையால் நிச்சயம் வேறு வழியாகத்தான் வருவாய். அநேகமாக இங்கே சிலர் சுவரேறி குதித்து வரக்கூடும் அப்படின்னு நினைச்சேன்.
0: அவ்வாறு எண்ணிக்கொண்டாய் இவ்விடத்துக்கு வந்தீர்?
1: அது மட்டுமல்ல, பாதையில் புகுந்த சதிகாரர்கள் தேவராளனை மட்டும் வெளியிலே காவலுக்கு வைத்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது ஐயனார் கோயிலில் யாரும் இல்லாமல் இருக்க வேண்டாமா? அதற்காக ஏதோ சமிக்ஞை சொல்லிவிட்டு புகுந்தார்கள் போல இருக்கிறது. ஆனால் அது எனக்கு தெரியாது. எல்லாரும் சுரங்கத்துக்குள் புகுந்து விட்டார்கள் என்று நினைத்தேன். சுரங்கப்பாதையை வெளியிலிருந்து திறப்பதற்கு என்ன உபாயம் என்று தெரிந்து கொள்ளவும் விரும்பினேன். ஆகையால் பலிபீடத்தின் அருகில் சென்று அதை திருப்ப முயன்று கொண்டிருந்தேன். காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். தேவராளன் கையில் வேருடன் வந்து கொண்டிருந்தான். என்னை கண்ட இடத்தில் கொன்றுவிட சதிகார கூட்டத்தார் வெகு நாளைக்கு முன்பே தீர்மானித்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். என் கையிலோ ஆயுதம் இல்லை. ஆகையினால் ஓட்டம் பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தேவராளனும் தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருந்தான். அடர்ந்த காடாக இருந்தபடியால் அவனால் என்னை பிடிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னை அவன் தொடர்ந்து வரவில்லை என்று தோன்றியது. கோட்டையை கைவிட்டு விட்டான் என்று எண்ணி காட்டிலிருந்து நான் இனி ராஜபாட்டைக்கு போய்விடலாம் என்று உத்தேசித்தேன். சற்று தூரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சது. அதில் ஒரு சிறிய விளக்கு மினுக்கு மினுக்குன்னு பிரகாசித்து கொண்டிருந்தது.

0: அந்த குடிசையில் ராஜபேட்டைக்கு வழி கேட்கலாம் என்று நினைத்து அதை அணுகினேன். சற்று தூரத்திலிருந்து உற்று பார்த்தேன். நல்ல வேளையாக போயிற்று. குடிசை வாசலில் தேவராளன் நின்று கொண்டிருந்தான். ஒரு பெண் பிள்ளையும் ஒரு நாயும் அவன் அருகில் நின்றார்கள். தேவராளன் பெண் பிள்ளையிடம் ஏதோ சொல்லிவிட்டு நாயை அழைத்து கொண்டு மறுபடியும் புறப்பட்டான். நாய் நான் நின்ற திசையை நோக்கி குறைத்தது. ஆகவே அபாயம் இன்னும் அதிகமாயிற்று. ராஜபாட்டைக்கு போகும் உத்தேசத்தை கைவிட்டு காட்டு வழிகளிடையே புகுந்து ஓடினேன். நாய் அடிக்கடி குறைத்து கொண்டு வந்தபடியால் அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்பதை நான் ஊகிக்க முடிந்தது. ஓடி வந்து கொண்டிருக்கும் போதே மூளையும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இரவு முழுவதும் காட்டில் சுற்றி கொண்டிருப்பது அசாத்தியம். எப்படியும் அவர்கள் வந்து பிடித்து விடுவார்கள். கையில் வேலுடன் கூடிய தேவராளனையும் வாயில் பல்லுடன் கூடிய வேட்டை நாயையும் ஏக காலத்தில் சமாளிப்பது சுலபமல்ல. அந்த சமயத்தில் இப்பெரிய மாளிகையின் மதில் சுவர் தெரிந்தது. மதிலின் ஏறி உள்ளே குதித்து விட்டால் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். அப்படியே ஏறிவிட்டேன். அந்த சமயம் நீ அரண்மனை மேல் மாடத்தில் ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நீ மதில் ஏறி வெளியே குதிப்பதற்காகத்தான் ஓடி வருகிறாய் என்று தெரிந்து கொண்டு மறுபடியும் கீழே குதித்தேன். நாம் இரண்டு பேருமாக சேர்ந்து தேவராளனையும் அவனுடைய நாயையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இதற்குள் நாய் குறைக்கும் சத்தம் கேட்கவே பக்கத்தில் இருந்த மரத்தின் மேலே ஏறிக்கொண்டேன். நாயும் தேவராளனும் நான் ஏறி இருந்த மரத்தை அணுகித்தான் வந்தார்கள். அதற்குள் இம்மதில் சுவரிலிருந்து இறங்கியது தேவராளனின் கண்ணில் பட்டது போலும். நாயையும் அழைத்து கொண்டு நீ இறங்கும் இடத்தை நெருங்கினான். பிறகு நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே.
1: வைஷ்ணவரே, விதியின் வலிமையை பற்றி உமது அபிப்பிராயம் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
0: இது என்னப்பா கேள்வி? திடீர்னு விதின்னு பேர்ல உன்னோட எண்ணம் போனது ஏன்?
1: ஒவ்வொருவனும் பிறக்கும் போதே இன்னாருக்கு என்னபடி என்று பிரம்மதேவன் தலையில் எழுதி விடுவதாக சொல்லுகிறார்களே, அதை நீர் நம்புகிறீரா இல்லையா?
0: இல்ல இல்லப்பா, எனக்கு விதியில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. விதியை முழுவதும் நம்புவதாயிருந்தால் பரந்தாமனிடம் பக்தி செய்து உய்யலாம் என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும் அல்லவா? ஆழ்வார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால்,
1: ஆழ்வார்கள் எதையாவது சொல்லி இருக்கட்டும், எனக்கு விதியில் பூரண நம்பிக்கை உண்டாகியிருக்கிறது. விதியின்படியேதான் எல்லாம் நடக்கும் என்று கருதுகிறேன். இல்லாமற் போனால் இன்றைக்கு நான் தப்பித்து கொண்டு வந்திருக்க முடியாது.
0: அப்பனே, விதியினால நீ தப்பிச்சு வரல, மதியோட உதவியினால தப்பிச்சு வந்திருக்க.
1: இல்லவே இல்லை. என் மதி என்னை ஆழம் தெரியாத அபாயத்தில் கொண்டு போய் சேர்த்தது. விதி என்னை அதிலிருந்து கரையேற்றியது. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காட்டை கடந்து வந்து விட்டார்கள். கடம்பூர் அரண்மனையின் முன்வாசல் அங்கிருந்து தெரிந்தது.
2: அங்கு ஒரே அல்லூலகல்லூலமாயிருந்தது.
1: பழுவேட்டரையரின் யானை குதிரை பரிவாரங்கள் வெளியிலிருந்து வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அரண்மனை வாசலில் சம்புவரையரும் அவருடைய பரிவாரங்களும் வரவேற்பதற்கு காத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் இரவை பகலாக்கி கொண்டிருந்தன. பேரிகைகள், முரசுகள், கொம்புகள், தாரைகள், தப்பட்டைகள் ஒன்று சேர்ந்து முழங்கின. ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து இழுத்து,
0: வா போகலாம், யாராவது நம்ம பார்த்துட போறாங்க
1: என்றான். இந்த பக்கம் ஒருவரும் பார்க்க மாட்டார்கள். பார்த்தாலும் என்னுடைய விதி என்னை காப்பாற்றும். பெரிய பழுவேட்டரையர் யானை மீது வந்து இறங்கும் காட்சியை பார்க்க வேண்டாமா?
0: அது மட்டும்தானே?
1: பழுவூர் ராணி நந்தினி அவருடன் யானை மீதில் வந்து இறங்குகிறாளா அல்லது மூடு பல்லக்கில் வருகிறாளா என்று பார்க்கவும் விரும்புகிறேன்.
0: தம்பி, விதி எப்பவும் உனக்கு அனுகூலமா இருக்கும்னு நினைக்காத. ஒரு மாயமோகினியின் உருவத்தில் வந்து உன்னை குடை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடும்.
1: அப்படியெல்லாம் மயங்கி விடுகிறவன் நான் அல்ல வைஷ்ணவரே, அதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஒருத்தர் தட்டியில் நுழைஞ்சா இன்னொருத்தர் கோலத்தில் நுழைஞ்சு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் போடுற போட்டி எந்த நெருக்கடியான நிலையிலையும் நம்ம சிந்திக்க வைக்கிது. நீ புத்திசாலின்னு நினச்சேன், நான் நினச்சது தவறுன்னு இப்போ தெரிஞ்சுது. இப்படி சொல்லி வம்புக்கு இழுக்கிறான் திருமலையப்பன். தனது புத்திசாலித்தனத்தால் கண்டுபிடிச்ச மர்மங்களை வல்லவரையன் சொல்ல மாட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பக்கம்.

0: இருக்கட்டும், வைஷ்ணவனை கண்டுபிடிக்க ஒத்தாசை பண்றியான்னு தேவராடன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாமே கேட்டு அவனை ஆழம் பார்க்குறான். வல்லவரையன் விடுவானா? சுற்றி வளைச்சு அதுக்கு விளக்கம் தர மாதிரி பேசி, நீர் எங்கேயோ பக்கத்தில் தான் ஒளிஞ்சிருக்கீர்னு எனக்கு தெரியும், அப்படி நான் சொல்லியிருந்தா உண்மைன்னு நம்பி உதவி செய்யாமல் போயிடுவீங்களேன்னு ஒரு போடு போட்டான். உடனே அவனுடைய அறிவு கூர்மையை பாராட்டி, அப்பனே, உண்மையில் தேவராளன் கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருந்தேன்னு மறுவெட்டு வெட்டுறான் திருமலையப்பன். வந்தியத்தேவன் விடலை. ஆழ்வார்க்கடியான் இங்கே வந்து சேர்ந்ததை பற்றி கேட்டு திசை திருப்புறான். ஆமாம், வேட்ட மண்டபத்தில் நடந்தது எதை பற்றியும் இப்போ வரைக்கும் மூச்சு விடலையே. தன்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டி வருமேன்னு விதியை பற்றி பேசி கவனத்தை திருப்பிட்டான். நல்லது, சுருக்கு அல்லது முடிச்சு பற்றி, வழுக்கு முடிச்சு, தேவைக்கேற்ப இருக்கலாம் தளர்த்தலாம். இந்த முடிச்சு எளிதில் கழன்றுடும். கண்ணி முடிச்சு, கம்பத்தில் அல்லது மரத்தில் நிலையாக கட்டலாம். எட்டு வடிவ முடிச்சு, முனைகளில் பாதுகாப்பாக போடப்படுற முடிச்சு, இதனால் கயிறு நழுவி போகாமல் தவிர்க்க முடியும். திருமலையப்பன் காட்டுக்கொடியில் சுருக்கு போட்டு வச்சிருந்து லாகவமாக அந்த நாய் மேலே எரிஞ்சு அதை மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினதாக கேட்கும்போது வியப்பில் அழுந்துடுறோம். மேல் துணியை விரித்து அதன் தலை மேலே போட்டு செயலிழக்க பண்ணி அசையாமல் சுருக்கு போட்டு கட்ட பலம், விரைவு, அனைத்துக்கும் மேலாக சமயோசித புத்தி வேணும். அசத்திட்டான். நாய்களை பற்றி, குறிப்பாக வேட்டை நாய்களை பற்றி நிறைய விவரங்கள் கிடைக்கின்றன. நன்றி உணர்வு, வளர்க்குறவங்களின் மேலே அக்கறை, முகபாவங்களை புரிஞ்சுக்கிற அறிவு, இதெல்லாம் பொது பண்புகள். வேட்டை நாய்களுக்கோ கூரிய பார்வை, மோப்ப சக்தி, தொலைதூரம் விரைவாக ஓடக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கூடுதலாக அமைஞ்சிருக்கும். சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, ராஜபாளையம் ஆகிய வேட்டை நாய் இனங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஈழத்தில் தொடங்கின கப்பல் வேட்டை இப்போ மனித வேட்டை வரை வந்திருக்குது. இதன் தொடர்ச்சி எப்படி பார்க்கலாம்.
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: சிந்தனை துளி. இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் ஆகச்சிறந்த உதவி. அக்கறையோடு சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இதயத்திற்கு இறக்கை கட்டி பறக்க வைக்க இதய கீதங்களாய் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை.

0: வந்தாச்சு வந்தாச்சு செயின் மற்றும் வளையல் திருவிழா. எண்ணிலடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் காரைக்கால் PSR தங்க மாளிகை.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வந்தாச்சு உங்கள் PSR தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை எடைக்கு பிள்ளை இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு

0: உங்களுடன் அழைக்கிறது
1: பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
0: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அழைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: வாழ்வே மாயம். 1982 அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. இயக்குனர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய தமிழ் திரைப்படம். இதில் கமலஹாசன், ஸ்ரீதேவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்திருந்தனர். இப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் கங்கையமரன் அவர்கள். இத்திரைப்படம் 200 நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி திரைப்படம். இன்று இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடல்களாக வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT

0: ரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக வாழ்வே மாயம்.

0: சார் தங்க மாளிகை பந்தாச்சி வந்தாச்சி செயின் மற்றும் வளையல் திருவிழா எண்ணில் அடங்க ட்ரெண்டிங் டிசைன்களில் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை
1: வந்தாச்சி உங்கள் பி எஸ் ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம் எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பி எஸ் ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும் வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க
4: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம் இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம் அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு
5: வாவ்
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு
6: இயர்ஸ் இல்ல ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த் செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும் சில ஓல்ட் மெமரிஸ் சில புது மொமெண்ட்ஸ் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாடு சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்
7: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
2: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
9: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு அனுபவம் உள்ள நிபுணர்கள் பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு எலும்பியல் லேப்ரஸ்கோபி டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்
10: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள் வணக்கம் தான தர்மம் என்று சொல்கிறோம் வடமொழி சொற்களான இவற்றை தமிழில் பொதுவாக ஈக என்ற ஒற்றை சொல்லால் அழைக்கலாம் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கிறது வள்ளுவம் கொடுத்து கொடுத்து புகழ் அடைவது ஓர் உயிரின் நோக்கமாக இருக்க வேண்டும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி வரையறை ஏதுமின்றி எந்த பாகுபாடும் இன்றி எல்லா இடங்களுக்கும் ஒன்றே போல் வாரி வழங்கும் மழையை போன்ற ஈகையே உயர்வானது தானம் என்பது பொதுவாக முகம் தெரியாத ஒருவருக்காக அவர் கேட்காமலேயே கொடுப்பது தர்மம் என்பது ஒருவர் கேட்ட மாத்திரத்தில் உடனே தருவது கொடுப்பதில் சிறந்தவன் தர்மனா கர்ணனா என்றெல்லாம் விவாதிக்கும் அளவுக்கு இருவருமே தான தர்மத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தனர் ஒரு முறை கர்ணன் எண்ணெய் வைத்து குளிக்கப் போகும் பொழுது ஒரு முதியவர் தனக்கு ஏதாவது கொடுத்து உதவும்படி வேண்டினாராம் அப்போது அவர் கையில் இருந்த தங்க எண்ணெய் கிண்ணத்தை இடக்கையால் எடுத்துக் கொடுத்தாராம் இடக்கையால் தானம் வழங்குவது முறையல்லவே என்று கேட்டதற்கு ஆமாம் அதை நான் அறிவேன் ஆனால் நான் இடக்கையிலிருந்து வலக்கைக்கு மாற்றும் கொஞ்ச நேரத்திற்குள் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை கொடுக்க வேண்டுமா என்ற எண்ணம் வந்துவிடலாம் தானமும் தர்மமும் செய்வதற்கு அடுத்த நொடி வரை கூட காத்திருக்க கூடாது என்றாராம் குருஷேத்திர வெற்றிக்கு பின் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை ஆளத் தொடங்கினர் பாண்டவர்கள் ஐவரும் தனித்தனி மாளிகைகளில் வசித்தனர் மக்கள் எந்நேரத்திலும் எந்த உதவிக்காகவும் தங்களை நாடலாம் என்று சொல்லி ஐவர் வீட்டு வாசலிலும் ஒரு முரசை வைத்தனர் உதவி வேண்டுவோர் அந்த முரசை ஒலிக்க செய்தால் உதவி கிடைக்கும் நாட்டின் கடைக்கோடியிலிருந்து ஒரு முதியவர் தர்மரிடம் உதவி பெறும் பொருட்டு வந்தார் அவர் அரண்மனையை வந்தடைய நள்ளிரவு ஆகிவிட்டது எனினும் முரசை ஒலிக்க செய்தார் தர்மன் விழித்துக் கொண்டு காவலர்களை அனுப்பி செய்தியை அறிந்து வர சொன்னார் அவர்கள் முதியவர் உதவி தேடி வந்திருப்பதை கேட்டறி வந்து இப்போது நள்ளிரவு ஆனபடியால் காலையில் அவருக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படும் என்று கூறி அவரை அனுப்பி வைக்க சொன்ன தர்மன் உறங்க சென்று விட்டார் இதை அறிந்த முதியவர் வருத்தத்துடன் சற்று தொலைவில் இருந்த பீமனின் மாளிகையின் வாசலில் இருந்த முரசை தட்டினார் கட்டினார். தூக்கம் கலைந்து வெளியே வந்த பீமன் விவரம் அறிந்து இப்போது நள்ளிரவு ஆனபடியால் அரண்மனை கஜானா பூட்டப்பட்டிருக்கும், எனவே இப்போதைக்கு இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன் கைகளில் அணிந்திருந்த

இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இசை கங்கை அமரன். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி

0: மணிகள் பதித்த விலையுயர்ந்த காப்பை கழற்றி முதியவரிடம் கொடுத்தார். முதியவர் பெரு மகிழ்ச்சியுடன் பீமனை வாழ்த்துவிட்டு சென்றார். மறுநாள் காலை பீமன் தர்மரின் மாளிகை வாசலில் இருந்த முரசை தன் பலம் முழுக்க பயன்படுத்தி அடித்தான். ஏதோ அவசரம் என்று உணர்ந்த தர்மன் வாசலில் பீமனை கண்டு ஆச்சரியத்துடன் காரணம் கேட்டார். இன்று தூங்கச் சென்ற நாம் நாளை நிச்சயமாக உயிருடன் இருப்போம் என்று தெரிந்ததனால்தான் நீங்கள் அந்த முதியவரை காலையில் வரச் சொன்னீர்கள். முக்காலமும் உணர்ந்த தங்களிடம் அந்த வித்தை கற்கவே வந்தேன் என்றான் பீமன். தர்மருக்கு தன் தவறு புரிந்தது. ஒருவருக்கு உதவி செய்வதில் காலம் தாழ்த்த கூடாது. அன்பானவர்களே, பிறவி பெருங்கடல் நீந்தி கரை சேர இறைவன் திருவடியை மட்டுமல்ல உயர்ந்த தர்மத்தையும் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பொங்கல் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் பொங்கல் கடை, தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: அகிலமெங்கும் இசை மீட்டும் இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இரவு மலரும். மெல்லிசை சக்கரவர்த்தி என அறியப்பட்ட வி. குமார் இந்தியாவின் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர். இவரது இசையமைப்பு சமகாலத்தில் இசையமைத்து வந்த எம். எஸ். சுசோநாதன், கே. வி. மகாதேவன் போன்றோரின் இசையமைப்பிலிருந்து மாறுபட்ட மெல்லிசை காணப்பட்டது. இவர் இந்தியா மற்றும் மேற்கத்திய இசைக்கருவிகளை கலந்து பயன்படுத்தினார். இவர் தொடர்ச்சியாக பல படங்களுக்கு கே. பாலச்சந்தர் அவர்களின் திரைப்படங்களுக்கு இசையமைத்து வந்தார். காதோடுதான் நான் பேசுவேன், உன்னிடம் மயங்குகிறேன், உள்ளத்தால் நெருங்குகிறேன், நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் போன்ற பாடல்கள் இவரின் தலைசிறந்த பாடல்கள். இன்று மெல்லிசை சக்கரவர்த்தி வி. குமார் அவர்களின் பிறந்த நாள். அவர் இசையமைத்த பாடல்கள் இன்று நாம் கேட்டு மகிழ்வோம்.

0: ஒலித்த பாடலின் படம் வெள்ளி விழா.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க வாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
4: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் நாணல்.

0: சம்பந்தமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: பிஎம் கண் மருத்துவமனை.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் நினைவில் நின்றவள்.

0: நாளை காலை மணி 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை அனைத்து

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
3: ஏண்டி புதுசா கேக்குற?

பார்த்தது நீ தாண்டி, மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி, சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி, பட்டு புடவைக்கு ஏதடி.

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் பொம்மலாட்டம்.

நேரம் 10:32. காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் மெல்லிசை சக்கரவர்த்தி வி குமார் அவர்கள் இசையமைத்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான திரைப்படங்களுக்கு, 60-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் வி குமார் அவர்கள். நீர்குமிழி, நானல், அவளும் பெண்தான், 1001, காரூட்டி கண்டன், கஸ்தூரி விஜயம், மஞ்சள் முகமே வருக, தென் சிந்திதி வானம், ஏழைக்கும் காலம் வரும், ஆசை 60 நாள், இது இவர்களின் கதை, கணவன் மனைவி, மிட்டாய் மம்மி, நல்ல பெண்மணி, பணக்கார பெண், அன்று சிந்திய ரத்தம், 300 நாள், ஒருவனுக்கு ஒருத்தி, சொன்னதை செய்வேன், சொந்தபடி நீ எனக்கு, தூண்டில் மீன், அன்னபூரணி, இவள் ஒரு சீதை, கண்ணாமூச்சி, மக்கள் குரல், சங்கரி, காலம் 1 நாள் மாறும், இணைந்த

என் கதை கணவன் மனைவி மிட்டாய் மம்மி நல்ல பெண்மணி பணக்கார பெண் அன்று சிந்திய ரத்தம் முன்னொரு நாள் ஒருவனுக்கு ஒருத்தி சொன்னதை செய்வேன் சொந்தபடி நீ எனக்கு தூண்டில் மீன் அன்னபூரணி இவள் ஒரு சீதை கண்ணாமூச்சி மக்கள் குரல் சங்கரி காலம் ஒரு நாள் மாறும் இணைந்த துருவங்கள் மங்களநாயகி அலங்காரி நாடகமே உலகம் அவளுக்கு நிகர் அவளே கலியுக கண்ணன் ஒன்று ஒன்று கண்ணு கண்ணு ராஜநாகம் சுவாதி நட்சத்திரம் தாய்ப்பாசம் அரங்கேற்றம் கட்டிலா தொட்டிலா மல்லிகைப்பூ பெண்ணை நம்புங்கள் பெத்த மரம் பித்து பொன்பண்டு மேஜர் சந்திரகாந்த் ஜானகி சபதம் நினைவில் நின்றவை புத்திசாலிகள் பொம்பலாட்டம் எதிர்நீச்சல் ஆயிரம் போய் இருகூடுகள் நிறைகூடம் நவக்கிரகம் பத்தாம் பசலி பெண் தெய்வம் நூற்றுக்கு நூறு பாட்டொன்று கேட்டேன் ரங்கராட்டினம் வெகுளிப்பெண் டெல்லி டு மெட்ராஸ் மாப்பிள்ளை அழைப்பு உனக்கும் எனக்கும் வெள்ளி விழா தெய்வ குழந்தை எல்லோரும் நல்லவரே என ஏராளமான திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் வி குமார். அவரின் பிறந்தநாள் இன்று. அவர் இசையமைத்த திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

0: வரும் பாடலின் படம் ராஜநாகம்.
1: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மர்ச்சிக்கப்படுவதாக.

0: நேரம் 10:45 நிமிடம். காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்கவாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: வந்தாச்சு உங்கள் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வளையல் மற்றும் செயின் திருவிழா.
2: தங்க நகை இடைக்கு வெள்ளி இலவசம், எண்ணற்ற வளையல்கள் செயின் குவியலுடன் அடைக்கிறது
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் மெல்லிசை சக்கரவர்த்தி வி குமார் அவர்கள் இசை மீட்டிய கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் நீங்கள் பதிவிடலாம். இனி நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் 100க்கு 100.

இரவும் மலரும். நிகழ்ச்சியில் இன்று மெல்லிசை சக்கரவர்த்தி வி குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நிறைவு பெறுகிறது இரவு மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், கோபால் பல்படி, மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ ஷஜிதா பேகம். படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. மாங்கனி விழாவின் நிறைவாக புனிதவதியார் திருவீதி உலா. 6:35 காரைக்கால் ONGC காவரியசன், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் எஸ் சாய் ஹரீஷ். 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 கோபால் பல்படியின் காலை காம்போ. 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் பேராசிரியர் கே சரிதா நாராயணன் அவர்கள். 9:05 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட்.

மாங்கனி விழாவின் நிறைவாக விடையாற்றி உற்சவம். மணி 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:05 சிந்தனை அரங்கம், நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுவன் எஸ் சாய் ஹரீஷ், 12:55 பன்னிசை மின்னுமா என தொடங்கும் பன்னிசை, 1:00 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சானி, ஆரி தொழில் செய்து வரும் சந்திரபாடி ஜே பிரமிகா அவர்கள் பங்கு பெறும் நேரலை, 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் எல்எஸ்சி, 3:30 கோபால் பல்படியின் எல்எஸ்சி, 4:00 ஊரும் உணவும், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பெரியார் நகர் வடக்கு விநாயகர் கோவில் தெருவிலிருந்து நேரலையாக ஒளிபரப்பாகும், மணி 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரிப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும், 5:15 திரை இசை, 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் விளக்கேற்றும் வேளை, 6:00 பன்னிசை மதையான இணைந்து தொடங்கும் பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லுவது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் சிறுநீரக சிகிச்சை மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஜி நித்யா அவர்கள், மணி 6:45 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் இசை தூரிகை, இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம், இயற்கை விவசாயம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேட்டைக்கார நிருப்பு ஜே கஸ்தூரி அவர்களுடன் நேர்முகம். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல்ஸ்.

0: சிபிஐஎம் குருமூர்த்தி மத்திலா ஆஃப் YSRCP, RJD's அபய் குமார் சின்ஹா வோ ஆல்சோ அமங் தோஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் த டிஸ்கஷன். Meanwhile, Rajya Sabha was adjourned for the day following uproar by opposition over alleged police action during students' protest over NEET paper leak issue. The Supreme Court today observed that recent nationwide protests over the NEET paper leak warranted a thorough, fair and impartial investigation into the allegations of injuries to the students and police officials. The apex court directed the release of student protesters under the age of 18 who were arrested during the demonstrations and have no previous criminal records. The court asked the authorities to preserve electronic and digital evidence relating to the protests. The three-judge bench headed by Chief Justice Suryakant was hearing a batch of petitions alleging excessive use of police force during the demonstrations. State governments of Maharashtra, Bihar and Assam have decided to withdraw cases and other legal proceedings initiated against students who recently participated in protests on the NEET paper leak issue. The move is in line with the center's guarantee that no legal action will be taken against students who participated in the protests. Meanwhile, in consonance with the Supreme Court order and after evaluating all aspects in connection with the NEET UG protests for alleged irregularities, the government of West Bengal has decided not to take coercive measures against students who participated in the protests. Prime Minister Narendra Modi chaired the second high-level meeting with secretaries at his residence earlier today. The Prime Minister reviewed the future action agenda of ministries and departments dealing with finance and economy, commerce and industry, and technology sectors. The meeting focused on accelerating progress towards the goal of Vikasit Bharat. At the Commonwealth Games, India's Sri Hari Nataraj qualified for the semi-finals of the men's 100-metre backstroke swimming competition at Glasgow in Scotland today. Para swimmers RVVK Budigina and Ali Imam also qualified for the men's 50-metre freestyle final. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10 துயிலும் உன் தன்னம்பிக்கை பொன்மொழி. உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உன் செயல்கள் அமையும், உன் செயல்களுக்கு ஏற்றபடி உன் வாழ்க்கை அமையும். சொன்னவர் சாக்ரட்டீஸ். கேட்டது துயிலும் உன் தன்னம்பிக்கை பொன்மொழி. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே, இத்துடன் 100.3 மெகாகஷ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.